இனிய காலை வணக்கம் அன்பினர்களே, இது ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஸ்த மாதம் 11 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 18 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 1 நாள் திங்கட்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

0: திசையிட்டும் இசை முழக்கம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6 மணி. பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக
1: குரலோசை. இன்னா செய்யாமை 32 அதிகாரம் முதல் குறட்பா.

சிறப்பை தருகின்ற பெருஞ்செல்வமே பெற்றாலும் பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தலே குற்றமற்ற அறிவாளரின் கொள்கையாகும்.

இனி கேட்கலாம். நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல் ஆராய்ந்திருக்க ஆங்கிலத்தில் செய்திகள் 6:15 அனைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 பக்தி மாலை, 6:35 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலமணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இன்றைய மழையாக நம்மோடு எஸ் காய வர்ஷினி. காலை 7 மணிக்கு காலை வணக்கம், காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. மகளிர் நல மருத்துவர் டாக்டர் பவித்ரா பழனிசாமி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 7:30 சந்தோஷ சாரல், 8:00

0: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்பணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்டில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள். 8:45 சைபாலிங் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல் அமது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார். 9:05 வானொலியில் வசந்தம். 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் பேராசிரியர் சுந்தர ஆவணியப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 11:00 தருமபுரி இனிமை சீமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உங்கள் களம் இன்று ஏற்றம் தரும் எண்ணங்களாக நிகழ்ச்சியில் அகத்தின் அழகு எனும் தலைப்பில் கவிஞர் யுகபாரதியின் உரையில் இருந்து நிறைவு பகுதியாக கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 திரை இசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் திருப்பம். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் நெல் சாகுபடி குறித்து பெரியாமுத்தூர் கே ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 அறிவியல் மலர். 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை திருநாக்கள். 5:00 மாலை தின்றல். 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 ஈரோடு மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து உரை வழங்குகிறார் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கோவிந்தன் அவர்கள். இவையாவும் நம் தருமபுரி பண்பலை 102.5 இன்று வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க இடம்பெறும்.
1: Prime Minister Narendra Modi will hold discussions with Myanmar President U Min Aung Hlaing in New Delhi today. The talks will be held on further strengthening the historical and civilizational ties between the two countries. The entire gamut of relations between Myanmar and India, including security and connectivity, will come up for discussions during the talks. National Security Advisor Ajit Doval called on the visiting dignitary in New Delhi last evening. The Myanmar president will also travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. Union Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan will launch the Khet Bachao Abhiyan from Raisen district in Madhya Pradesh today. The month-long campaign will continue till 30th of June. The focus of the campaign will be on balanced and judicious use of fertilizers, timely advice to farmers in the view of weather-related challenges, active participation at panchayat level, and delivering the benefits of the schemes directly to the villages. Ahead of the launch of the campaign, Mr. Chauhan has spoken to chief ministers of all states for their participation in this campaign. The minister also appealed to union ministers and other public representatives to join the initiative. He also virtually interacted with the Krishi Vigyan Kendras, ICAR institutes, agricultural universities, senior agriculture officials of central and state governments, and urged them to take the campaign forward with public participation. West Bengal Chief Minister Suvendu Adhikari will expand his cabinet today. 35 new ministers will be inducted into the Council of Ministers. The swearing-in ceremony will take place at Lok Bhavan at 11 a.m. The fresh inductions will significantly scale up the Adhikari administration, which took charge on 9th of May with a core team of 5 cabinet ministers. With this expansion, the total strength of the state cabinet will rise to 41, strictly keeping within the constitutionally mandated 15% limit for the 294-member West Bengal Assembly.

0: The notification for biennial elections to 24 seats of the Rajya Sabha from 10 states will be issued today. 4 seats each in Andhra Pradesh, Gujarat and Karnataka, 3 seats each in Rajasthan and Madhya Pradesh, 2 seats in Jharkhand and 1 seat each in Manipur, Meghalaya, Arunachal Pradesh and Mizoram will go to polls. Former Prime Minister and JDS leader H. Devegowda, Union Ministers and BJP leaders George Kurian and Ravneet Singh, Leader of Opposition in Rajya Sabha and Congress President Mallikarjun Kharge are among the members who are completing their terms this month. In Maharashtra, ruling Mahayuti Alliance has finalized seat-sharing formula for the upcoming Legislative Council elections to 17 seats. Under the agreement, BJP will contest 11 seats, Shiv Sena 4 seats and Nationalist Congress Party NCP 2 seats. The opposition Mahavikas Aghadi MVA had earlier announced its allocation for 15 of the 17 seats, with Congress contesting 8 seats, Shiv Sena UBT 4 seats and the Sharad Pawar-led NCP 3 seats. Discussions on the remaining Nashik and Nandher seats are still underway. Today is the last day for filing nominations for the Legislative Council polls. Holy relics of Arath Sariputra and Arath Mahamogalan were ceremonially enshrined at the Ganden Tengchen Ling Monastery in Ulaanbaatar, Mongolia, on the occasion of Buddha Purnima 2026. Arath Sariputra and Arath Mahamogalan are the two chief disciples of Lord Buddha. The Union Ministry of Culture stated that the relics have been brought from India for a 10-day exposition until the 10th of June. The exposition was inaugurated in the presence of Assam Governor Lakshman Prasad Acharya and the Ambassador of India to Mongolia, Atul Malhari Godsurve. Prime Minister Narendra Modi had announced the exposition during Mongolian President Ukhnagin Khurelsukh's visit to India in October last year. In cricket, Royal Challengers Bengaluru won the IPL title for second consecutive year, beating Gujarat Titans by 5 wickets in the final match at Narendra Modi Stadium in Ahmedabad last night. Put into bat first, Gujarat Titans posted 155 for 8 in the stipulated 20 overs. Washington Sundar emerged as top scorer with an innings of unbeaten 50 of 37 balls. In reply, RCB comfortably chased down the target, scoring 161 for 5 in 18 overs, powered by Virat Kohli's unbeaten 75 of 42 balls. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
3: இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த பிறவியும் வாழ்க்கையும் ஒரு வரப்பிரசாதமே. வாழ்க்கை வாழ்வதற்கே என்றும் வாழ்க்கை இலக்கு நோக்கியே என்றும் இருவேறுபட்ட நிலை உள்ளது. வாழ்க்கை வாழ்வதற்கே என்பது மனம் போன போக்கில் வாழ்வது, இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறியோடு வாழ்வது. இதைத்தான் குறிக்கோள் வாழ்க்கை அல்லது இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பர். மனம் போன போக்கில் வாழ்க்கையில் இன்பத்தை நோக்கியே வாழ்வர். அவர் நல்லது கெட்டது பற்றி ஆராய மாட்டார். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் தொடர் முயற்சி, உள்ள உறுதி, நம்பிக்கை, உழைப்பு முதலானவையெல்லாம் தேவை. இலக்கை அடையும் முயற்சியில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் இடையில் தோலாது துணிந்து முன்னேறும் ஆற்றலும் தேவை. குறிக்கோள் இல்லாது கெட்டேனே என்பார் அப்பர் சுவாமிகள். வெவ்வேறு புறச்சமயங்களில் உழன்று அலைந்து திரிந்து இறுதியாக சைவ சமயத்தை பின்பற்றி தம் வாழ்நாளின் குறிக்கோளை நிறைவேற்றியமை பற்றிய அனுபவத்தை அவர் இவ்வாறு கூறுகின்றார். குழந்தை தான் விரும்பும் பொருளை அடைய பல முயற்சிகள் செய்யும். தான் விரும்பும் பொருள் எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அதை எட்டி பிடிக்க பல முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கும். அதனால் முடியவில்லை என்றால் அடுத்தவர் உதவியை நாடியோ அல்லது அடம்பிடித்தோ அந்த பொருளை அடைந்தே தீரும். சில சமயம் குழந்தையை சமாதானப்படுத்த வேண்டி வேறொன்றை காட்டி அதன் எண்ணத்தை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுவர். குழந்தைகள் விடாப்பிடியாக அடம்பிடித்து தான் விரும்பிய பொருளை அடைந்தே தீரும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையும் இப்படித்தான். முதலில் இலக்கு எதுவென்று தீர்மானித்தல், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடல், பின்னர் அதனை நோக்கியே முயற்சி செய்தல், இலக்கு நோக்கிய முயற்சியில் ஏற்படும் தடைகள் அவற்றை தகர்ப்பது தொடர்பான செயல்பாடுகள், அதற்கு உதவியாக இருப்பன, இலக்கை அடையும் கால வரையறை, அதற்கு செலவிடும் மூலதனம் ஆகிய பொருள் மற்றும் உழைப்பு, இவை அனைத்தையும் பன்முக ஆளுமையுடன் கையாள

0: திறன்கள் ஆகிய இவையே இலக்கை அடையும் வழிமுறைகளாகும். பொருள், கருவி, காலம், வினை, இடனுடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் என்னும் வள்ளுவர் குறளும் இவ்வுண்மையை மெய்ப்பிக்கும். வெற்றியில் வீறு கொண்டு எழுவதும் தோல்வியில் துவண்டு விழுவதுமாக இருக்கின்றோம். உணர்வு நிலையிலிருந்து விடுபட்டு அறிவு நிலைக்கு ஆட்படும் மனிதர்கள் இன்ப துன்பத்தை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் தோல்வியிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொண்டு வெற்றி பெறுகின்ற நுட்பத்தையும் அறிந்து கொள்வார்கள். காலம், இடம், சூழல் ஆகியன மாறிக்கொண்டே வருகின்றன. ஒவ்வொரு பருவத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப இடத்திற்கும் ஏற்ப வாழ்க்கை முறைகளும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கின்றன. காலப்போக்கில் ஏற்படும் தொழில் வளர்ச்சியும் அறிவியல் முன்னேற்றமும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே செல்கின்றன. ஊரோடு ஒத்துப்போதல் என்ற நிலையில் சமூக முன்னேற்றத்தோடு நாமும் பங்கெடுத்துக் கொண்டு இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழ்ந்து இலக்கை எட்ட வேண்டும்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

செந்தமிழை உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கிடில் எனக்கும் தானே. விடுகின்ற இக்காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திட வாழ்த்துகிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிதாக மாறட்டும். நிலையத்தில் நேரும் காலை 6:15. நேர்களினி கேட்டு சிக்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடலாக

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: எழுசையின் இளவரசி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேற்று எல்லாமே ரொம்ப அழகா எல்லா இடங்களிலும் பரவலா மழை பெஞ்சிருக்கு இல்லையா. இதை வச்சே ஒரு சின்னதா ஒரு கூட்டு உங்களுக்காக, அந்த குடை பிடிக்கிறது அப்படிங்கிறது மழையை நம்ம நிறுத்துறதுக்காக பிடிக்கவே மாட்டோம். நம்ம மழையிலிருந்து நனையாம காத்துக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம அந்த குடையை பிடிப்போம். குடை பிடிக்கிறதுனால மழை நின்று போயிடும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லை. அதுபோலதான் சில மனிதர்கள் கிட்டேருந்து விலகி இருப்பது அப்படிங்கிறது அவங்கள வெறுக்கிறதுக்கான விஷயம் அல்ல, நம்மளை நாமே காத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். மழை வருகிற போது குடை பிடிப்பது மழையை நிறுத்த அல்ல, நம்மளை பாதுகாக்க.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
2: ஆறு மணி 25 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. வாழ்க்கையோட யதார்த்தம் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம நல்லது செஞ்சுருப்போம். கூட இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்ம வேலை செய்யக்கூடிய அலுவலகங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம நல்லது செஞ்சுருப்போம். ஆனால் ஒரு சில நேரங்களில், அதாவது இவ்வளவுதான் அவர்களுக்கு நாம் நல்லதே செய்திருந்தாலும் கூட, ஒரு சில நேரங்களில் புறக்கணிக்கப்படுகிறோம். அந்த புறக்கணிக்கிறதுக்கான வாழ்க்கையின் யதார்த்தமான ஒரு செயல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். அதுக்கு மிக உதாரணமாக, சரியான உதாரணம் என்னவென்றால், நாம் அணிந்திருக்கக்கூடிய காலணி, அதாவது நாம் போட்டிருக்கக்கூடிய அந்த செருப்பில் ஒரே ஒரு செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அறுபட்டு போச்சு அப்படின்னா, ஆனால் எந்த ஒரு தவறும் செய்யாத மற்றொரு செருப்புக்கும் நம்ம அந்த தண்டனை தரும். அந்த அறுபடாமல் இருக்கக்கூடிய அந்த காரணியும் நம்ம விட்டு ஒதுக்கிடுறோம். ஏன் அப்படின்னா, அதுக்கான விஷயங்கள், காரணங்கள் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் மற்றவர் செய்த ஒரு தவறால் இருக்கலாம் இல்லையா. அதனால் அறுபடாமலேயே, எந்த தவறும் செய்யாமலேயே நண்பர்களுக்கு பல உதவிகள் செய்தவர்கள் ஒதுக்கப்படலாம். அதை நினைத்து வருத்தப்படாமல், துவண்டு விடாமல் வெற்றியின் பாதையை நோக்கி சென்றால் வெற்றி நிச்சயமாக உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையலாம்.

0: மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல் என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: சிம்பொனியும் சிலருக்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. வாழ்க்கையோட பல சித்தாந்தங்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து

ரொம்ப அழகாக இந்த மாம்பழ சீசன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு இல்லையா. அந்த மாம்பழ சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கிளையில் பல வகையான, அதாவது பல வகையான வகையில் இருக்கக்கூடிய பழங்கள் கிடைக்கலாம். அதாவது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வெகு சிறப்பாக உடனே பழுத்துரும். அந்த உடனே பழுத்ததுக்காக இன்னொன்று பழுக்காமல் இருக்கக்கூடிய பழம் அப்படிங்கிறது தோல்வி அடைஞ்சதாக ஒரு காரணம் இல்லை. ஏற்கனவே பழுத்தது அப்படிங்கிறது வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படி இருந்தாலும் கூட இன்னொன்று இருக்கக்கூடிய அந்த காயாக இருக்கக்கூடியது கூங்காயாக கூட இருக்கலாம், அது பழுக்கிறதுக்கு இன்னும் 2 நாட்கள் கூட ஆகலாம். இதிலிருந்து நம்ம இயற்கை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுடைய வெற்றி, அதாவது முதலாவதாக பழுத்த அந்த பழத்தினுடைய வெற்றி உன்னுடைய தோல்வியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாது. உன்னுடைய தருணம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும், அந்த பழம் பழுக்கும் வரை நீ காத்திருக்க வேண்டும். அதற்கு மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறது பொறுமை. ஆனால் பிறருடைய வெற்றி உன்னுடைய தோல்வியாக மாறாது. உன்னுடைய வெற்றிக்காக நீ காத்திரு, தன்னம்பிக்கையோடு போராடு.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களெல்லாம் செல்வ வளமும் அன்பும் பொங்கி பெருகட்டும். தருமபுரி பண்பலை 102.5 தொடர்ந்து கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். உயிர்மை மேலாண்மையில மண் வளம் அதிகரிக்க பல பெயர் விதைப்பு, பல விதமான பல வகை பயிர்களை பயிர் செய்து நிலத்திலே மடக்கி விழும்போது அது நிலத்தின் எருவாக மாறி மண் வளத்தை அதிகரிக்கிறது. மேலும் பயிர்களுக்கு கிடைக்க வேண்டிய சத்தை இயற்கையாகவே கிடைக்க இது வழிவகை செய்கிறது.

அதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய முறைகள் என்ன? தானிய பயிர்கள் சோளம் 750 கிராம், கம்பு 250 கிராம், தினை 200 கிராம், சாமை 250 கிராம், வரகு 300 கிராம், குதிரைவாளி 250 கிராம், பனிவரகு 250 கிராம். இவற்றை ஏதாவது 4 பயிர்களை எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது இந்த வாசனை பயிரில் கொத்தமல்லி 1 கிலோ, கடுகு 1/2 கிலோ, சோம்பு 1/2 கிலோ, வெந்தயம் 1/2 கிலோ, இதை எடுத்துக்கணும். பயிர் வகை பயிர்களில் அதாவது பாசிப்பயிர் 2 கிலோ, உளுந்து 2 கிலோ, கொள்ளு 1 கிலோ, தட்டைப்பயிர் 2 கிலோ, துவரை 1 கிலோ, இவற்றில் ஏதாவது 4 ரகங்களை எடுத்துக்கொள்ளணும். எண்ணெய் வைத்த பயிர்களில் எள்ளு 250 கிராம், நிலக்கடலை 2 கிலோ, ஆமணக்கு 3 கிலோ, சூரியகாந்தி 1 கிலோ, சோயா 2 கிலோ, இவற்றை ஏதாவது 4 பயிர்களை எடுத்துக்கொள்ளணும். தலைச்சத்து தரக்கூடிய பயிரான சணப்பு 2 கிலோ, தக்கைப்புண்டு 1 கிலோ, குளிஞ்சி 1 கிலோ, அகத்தி 1 கிலோ, சித்தகத்தி 1 கிலோ, இவற்றை ஏதாவது 4 பயிர்களை எடுத்துக்கொள்ளணும். இவை அனைத்தும் சேர்த்து 1 ஏக்கருக்கு சுமார் 20 கிலோ அளவுள்ள பல வகை பயிர்களை விதைகளை பிரதான பயிர் சாகுபடிக்கு 45 நாட்களுக்கு முன்பு விதைக்கணும். விதைத்த பல வகை பயிர் விதைகள் 40 நாட்களில் வளர்ந்து இருக்கும். அதை அப்படியே மடக்கி உழவு செய்துவிட வேண்டும். இதனால் இதில் உள்ள இலைகள் வேர்கள் நன்கு மக்கி மண்ணோடு கலந்து மண்ணை வளப்படுத்தும். மேலும் மண்ணில் நுண்ணுயிர்கள் பெருக்கம் அடைய செய்யும். அதிக ரசாயன உரங்களை பயன்படுத்திய நிலங்களுக்கு இதுபோல் பல முறை பல பயிர்கள் விதைப்பு மடக்கி உழுவதால் வெகுவாக மண் வளத்தை மாற்றமடைய செய்யும். வளமான மண் உயிர்ம வேளாண்மைக்கு மிகவும் அவசியம். பல்வேறு நுண்ணுயிர்கள் மற்றும் மண்புழு வளர ஏற்ற மண் இயற்கை முறையில் சாகுபடிக்கு மிகவும் உகந்தது. இந்த கோழி வளர்ப்பில் நோய் தடுப்பு மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகளை இதை தெரிஞ்சுக்கணும். மாறி வரும் தட்பவெப்ப சூழ்நிலைகள் கருத்தில் கொண்டு கோழி வளர்ப்பில் விவசாயிகள் உரிய உயிர் பாதுகாப்பு முறைகளை கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்சமயம் நிலவும் நோய் பரவல் மற்றும் நோய் கிருமிகள் வீரியமும் அதிகமாக உள்ள சூழ்நிலையில் இது அவசியம். நோய் தடுப்பு முயற்சி என்பது ஒரு கூட்டு முயற்சியாகும். பண்ணையாளர்கள், கால்நடை மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், அரசியல் தலைவர்கள், பொருளாதார நிபுணர்கள், பொதுநல தொண்டர்கள், வானொலி தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள், தடுப்பு மருந்து தயாரிப்பாளர்கள், குஞ்சு பொறிப்பக உரிமையாளர்கள், தீனி தயாரிப்பாளர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு முறைகளை நிறைவேற்ற ஒத்துழைக்க வேண்டும். பண்ணையாளர்கள் தங்கள் பண்ணைகளில் முதல் 1 வருடம் கோழி வளர்ப்பு நல்ல பலனை தந்ததாகவும் அதற்கு பிறகு படிப்படியாக லாபம் குறைந்துவிட்டது என்றும் அதற்கு காரணம் குஞ்சுகளும் தீவனமும் தரமற்றவை என்றும் கூறுவார்கள். இதனுடைய உண்மை என்னவென்றால் கோழி பண்ணை பழையதாக ஆக நோய் கிருமிகளால் தாக்கப்பட்டு நோயை உண்டு பண்ணும் கிருமிகள் தீவிரமடைந்துவிடும். அதனால் குஞ்சு பண்ணைக்கு வந்த நாள் முதல் அவை நோய் தாக்குதலை எதிர்த்து தன்னை பாதுகாத்து கொள்ள போராடுவதிலே தன்னுடைய சக்தியை எல்லாம் இழந்து விடுகிறது. எனவே பண்ணையாளர்கள் ஆரம்பத்தில் பெற்ற பலன்களை தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு முறையும் கோழிகள் பிடிக்கப்பட்ட பின் பண்ணையை மிக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கோழி உபகரணங்கள் சிக் ட்ரிங்கர்கள், பீடர், ட்ரிங்கர், கயிறு, படுதா போன்றவற்றை பண்ணைக்கு வெளியே கொண்டு சென்று தண்ணீரில் நன்கு கழுவணும். அதன் பிறகு சலவை சோடா கொண்டு கழுவ வேண்டும். இவ்வாறு செய்த பின் 4% பால்மலின் கலந்த தண்ணீரில் ஊற வைத்து பிறகு சூரிய ஒளியில் நன்கு உலர்த்தணும். தீ உமிழ் துப்பாக்கி கொண்டு பண்ணையின் தரை, பக்க கம்பி, வலைகள், ஓட்டின் உட்பகுதி போன்றவற்றை பொறுமையாக சுத்தம் செய்யணும். பண்ணைக்குள் உள்ள டியூப் லைட், பல்புகள், எலக்ட்ரிக்கல் ஒயர்கள் போன்றவற்றை பார்மலின் நீரில் நனைத்து துணி கொண்டு சுத்தம் செய்யணும். இளங்குஞ்சுகளை பிரித்து வைப்பதற்கு பயனாகும் கம்பி வலை தட்டுகளை தீ உமிழ்கள் துப்பாக்கி கொண்டு கிருமி நீக்கம் செய்யவும் குருடர் அட்டைகள் 1 முறை பயன்படுத்திய பின் அவற்றை ஏற்றி விடணும். பிளாஸ்டிக் சோடாவை 1 லிட்டர் தண்ணீர் 20 கிராம் என்ற அளவில் கலந்து அக்கலவை பண்ணையில் தரையில் ஊற்றி ஊற வைத்து 24 மணி நேரம் கழித்து விட்டு நன்கு கழுவி அப்புறப்படுத்தணும். மண் தள பண்ணைகளில் இக்கரைசலை தெரித்து விடலாம். சலவை சோடாவை 1 லிட்டர் நீருக்கு 40 கிராம் என்ற அளவில் கலந்து தரையை ஊற வைக்கணும். பேன், ஒட்டுண்ணி, தெல்லுப்பூச்சி இந்த பிரச்சனைகள் பண்ணைகளில் இருப்பின் மாலத்தியான், சைத்தியான் போன்ற பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம். இவற்றில் குஞ்சுகள் வளர்வதற்கு 10 நாட்களுக்கு முன்பாகவே செய்து முடிக்க வேண்டும். சுத்தம் செய்யப்பட்ட அனைத்து பண்ணை உபகரணங்களையும் பண்ணையில் வைத்து பண்ணையை படுதா கொண்டு காட்டு புகா வண்ணம் இறுக மூடணும். பண்ணையின் பல இடங்களில் உயர்ந்த பாத்திரங்களை வைத்து அதில் பொட்டாசி பர்மாங்கனேட்டை போட்டு அதில் பார்மலின் ஊற்றி புகை மூட்டம் ஏற்படுத்தணும். இம்முறையை மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாளணும். பார்மலின் கொதிக்க வைத்ததன் மூலம் புகைகள் ஏற்படுத்தலாம் மற்றும்

0: பார்மலின் பிளீச்சிங் பவுடர் 1 லிட்டர் பார்மலின் கொண்டு புகை மூட்டம் ஏற்படுத்தலாம். இந்த முறைகளை கடைபிடித்து பண்ணையை சுத்தம் செய்யும் போது சிறு வியங்களையும் அசட்டை செய்யாமல் கவனமுடன் செய்து லாபத்தை எதிர்பார்க்கணும்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.

0: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
2: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
3: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders, ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
5: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: நேற்றில் இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் நெல் சாகுபடி குறித்து பெரியாமுத்தூர் கே ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு 7:25 வயல்வெளி. வயல்வெளி நிகழ்ச்சியில் காய்கறி பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை உரை வழங்குகிறார் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கோவிந்தன் அவர்கள். இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புடல் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்க உங்களை நீங்க பண்பலையோடு அறிமுகம் செய்து வைத்துக் கொள்ளலாம். அறிமுக நேர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றொரு எண் 24-40-31. இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புடல் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தமிழில் சென்னை அஞ்சலாக.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து IIT மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் CBSE கூறியுள்ளது. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழ்மையான விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கோவை நேரு விளையாட்டரங்கில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள போதிலும் அந்த

0: அரங்கம் தொடர்ந்து பழுதடைந்த நிலையிலேயே உள்ளது என்றும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்த்துருக்குறோம். மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கு. நொய்டாவில் வந்து 10க்கு மேற்பட்ட பிள்ளைகளை வந்து பிளஸ் டூ முடித்த பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு, அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களோடு பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சிருக்கிறோம்.
0: தூய்மையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல், உடல் நலத்தை சீராக பராமரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தர உள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின் கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானைக்காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40°C ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30°C ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறை

துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட நான்கு ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற இரண்டு பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும், தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் கிளியாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எடுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி வன்பலை 102.5 ஏற்காடு வன்பலை 103.7. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி வன்பலை 102.5.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாலய மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாலய மொழி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புது வேலமங்கலம் பள்ளி குழந்தை எஸ் கையவர்சினி. வணக்கம் கையவர்சினி.
4: வணக்கம் சார்.
3: கையவர்சினி எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேங்க சார்.
3: நல்லா அழகா வந்திருக்கீங்க. எங்க இருக்குது உங்க வீடு?
4: புது வேலமங்கலம்.
3: என்ன பண்றீங்க வீட்டுல நீங்க?
4: விளையாடுவோம்.
3: வீட்லயே விளையாடுறீங்களா? எப்பதான் சாப்பிடுவீங்க நீங்க?
4: விளையாண்டு அம்மா கூப்பிடுவோம், சாப்பிடுவோம்.
3: அடுத்த வருஷம் எத்தனை போறீங்க?
4: மூணாவது.
3: மூணாவது போறீங்களா? சரி, இப்ப என்ன தெரியும் உங்களுக்கு?
4: இங்கிலீஷ், சயின்ஸ்.
3: வாங்க பாருங்க.
4: வாட்டர்மேலன், வாட்டர்மேலன், பப்பாயா, பப்பாயா, சிக்கு சிக்கு சிக்கு, சிக்கு சிக்கு சிக்கு, ஃப்ரூட்ஸ் மேக், ஃப்ரூட்ஸ் மேக்.
3: சரி பாடியாச்சு, அடுத்து தமிழ் பாட்டு பாருங்க.
4: பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான், திராட்சை இரண்டு கண்களாம், தக்காளி பழம் வயதானா, பரங்கிக்காய் உடம்பிலே, புடலங்காய் கைகளாம், வெண்டைக்காய் விரல்களாம், வெள்ளரிக்காய் கால்களாம், காயும் பழமும் மனிதர் போல், காண அழகு பாருங்கள், நாம் வருவாருங்கள்.

0: சின்ன பாட்டாக இருந்தாலும் அழகாக பாட்டிங்க. சரி, கையவரிசனே, அப்பா எங்கே போயிட்டாரு?
1: அப்பா வீட்டில் இருக்கிறாங்க.
0: வீட்லேயே இருக்கிற, வேலைக்கு தான் போக மாட்டார்
1: அவரு? அப்பா அன்னைக்கு நைட்டு தான் வந்தாங்க.
0: நைட்டு தான் வந்தாரா? எங்கேருந்து வந்தார்?
1: வேலையிலேருந்து.
0: எங்கே செய்கிறார் வேலை?
1: ஊர் பேர் தெரியாதான கம்பெனி.
0: சார் இருக்கட்டு கையவரிசனி, இப்போ சின்ன குழந்தையாக இருக்கீங்கல்ல, அமைதியாக மல்லிகை பூ வச்சுக்கிட்டு. நாளைக்கு படித்து ஒரு பெரிய பொண்ணு ஆனதப்போ நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
1: டாக்டரு.
0: டாக்டரை என்ன பண்ண போகிறீங்க?
1: உடம்பு சரியாது, எங்களுக்கு ஊசி போடுவோம்.
0: இப்படி எங்கே ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறீங்க
1: நீங்கள்? அம்மா சொல்கிற இடத்துல.
0: சரிங்க கையவரிசி, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்டை 102.5 உங்களை மட மாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.
0: இணையிலே இன்றைய மலாளி மொழி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புது வேலமங்கலம் பள்ளி குழந்தை எஸ் கையவரிசினி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சொல், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சொல், சேலம்.

0: ரீங்காரமிடம் ரிதம்ஸ் தர்மபுரி 102.5 ஏற்காடு 103.7 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் துருவி துருவி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் எதையுமே ஆழமாக அலசி ஆராய்ஞ்சு தெரிஞ்சிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களில் அலசி ஆராயும் போது அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் தெரியும் போது நமக்கு கசந்து போயிடும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, தேன் மிட்டாயில் இருக்கிறது தேனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இதை சொல்கிறேன். தேன் மிட்டாயில் இருக்கிறது நிச்சயமாக அது சர்க்கரைப்பாக தான், அது தேன்மிட்டாயின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப அலசி ஆராய்ஞ்சி அது சர்க்கரைப்பாக தான் சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேன்மிட்டாயில் இருக்கிறது தேனாகவே இருக்கட்டும். நேர்களை நிகழ்த்தி ரசிக்கலாம் காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று June 1.
4: இந்திய ஆட்சி பணியில் சேர்ந்த முதல் இந்தியர்
3: இவர். ஓர் எழுத்தாளர், இசையமைப்பாளர் மற்றும் மொழியியலாளர்.
4: இந்திய சமுதாயத்தில் பெண்களின் விடுதலையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளார்.
3: பல்வேறு சமுதாய பணிகளில் ஈடுபட்டார்.
4: பல்வேறு தேசபக்தி பாடல்களை எழுதியுள்ளார்.
3: 30 காலம் இந்திய ஆட்சி பணியில் பணியாற்றியுள்ளார்.
4: வங்காளத்தைச் சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதி சத்யேந்திரநாத் தாகூர் பிறந்த தினம் இன்று.
3: 1842.
4: எழுத்தாளர் மற்றும் தத்துவ ஞானி.
3: பாரம்பரிய இந்திய தத்துவ அமைப்பில் பயிற்சி பெற்றார்.
4: இந்தியா மற்றும் பிற வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலும் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார்.
3: இந்திய பாரம்பரிய தத்துவம் மற்றும் மேற்கத்திய தத்துவம் ஆகியவற்றின் விரிவான அமைப்பை முன்வைத்து பல புத்தகங்கள் எழுதியுள்ளார்.
4: இது இந்திய தத்துவ மரபில் மறுமலர்ச்சியை உருவாக்க உதவியது.
3: 1990 பத்மபூஷன் விருது பெற்றார்.
4: ஜோர்னல் ஆஃப் இந்தியன் பிலாசபி நிறுவன ஆசிரியரும் தத்துவ ஞானியுமான பிமல் கிருஷ்ணா மாடிலால் பிறந்த தினம் இன்று.
3: 1935.
4: ஹாலிவுட் உலகின் முடிசூடா ராணியாக
3: விளம்பரங்களில் நடிக்க தொடங்கி வெற்றிகரமான மாடலாக திகழ்ந்தார்.
4: 1947 திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார்.
3: 1950 புகழ்பெற்ற நடிகையாக பிரபலமடைந்தார்.
4: ஒரு நடிகையாக மட்டுமின்றி பாடகி, இயக்குனர் என பன்முக திறன் பெற்றிருந்தார்.
3: கோல்டன் குளோப் உள்ளிட்ட பல ஏராளமான விருதுகளை வென்றுள்ளார்.
4: அமெரிக்கா, ஐரோப்பிய

0: சினிமாவில் அமர நட்சத்திரம் என்று இன்றளவும் புகழப்படும் மேர்லின் மன்றோ பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1926.
0: புகழ்பெற்ற இந்திய நடிகை.
1: குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் பிரபல நாயகியாக உயர்ந்தவர்.
0: இவர் நடித்த மதர் இந்தியா திரைப்படம் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது.
1: ரேதர் ஆர்டின் படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருது பெற்றார்.
0: பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார்.
1: இவரை கௌரவிக்கும் விதமாக இந்திய அரசு சிறந்த ஒருமைப்பாட்டிற்கான தேசிய திரைப்பட விருதினை இவர் பெயரில் வழங்கி வருகிறது.
0: மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இந்தி நடிகை நர்கிஸ் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1929.
0: நம் சாப்பிடும் உணவுப் பொருட்களில் மிகவும் இன்றி அமையாத ஒன்று.
1: இரவு வரை நம் உணவில் இப்பொருள் இல்லாத நாளை நினைத்து கூட பார்க்க முடியாது.
0: இத்தகைய சிறப்பும் சத்தும் நிறைந்த பால் ஐநா சபையால் உலக உணவாக அங்கீகரிக்கப்பட்டது.
1: இயற்கை தரும் இனிய ஊட்டச்சத்து பானம் பால்.
0: உலக பால் தினம் இன்று.
1: ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பால் உலகளாவிய உணவாக பாலின் முக்கியத்துவத்தை அங்கீகரிப்பதற்காக நிறுவப்பட்ட ஒரு சர்வதேச தினம் இன்று.
0: உலகின் அனைத்து பகுதியிலும் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களது பிள்ளைகளுக்காக தன்னலமற்று செயல்பட்டு தங்களது வாழ்வையே சமரசம் செய்து கொள்கிறார்கள்.
1: இதை அங்கீகரிக்கும் விதமாக ஐநா சபை இத்தினத்தை அறிவித்தது.
0: உலக பெற்றோர்கள் தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
8: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
9: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
10: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.

காலை வணக்கம் நிகழ்ச்சி. அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய், கத்தரி 38 ரூபாய், வெண்டைக்காய் 15 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கொத்தவரை 24 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 25 ரூபாய், சின்ன வெங்காயம் 44 ரூபாய், பெரிய வெங்காயம் 26 ரூபாய், கேரட் 84 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், முட்டைக்கோஸ் 42 ரூபாய், பூண்டு உடைந்தது 120 ரூபாய், பெரிய பூண்டு 180 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், குடை மிளகாய் 68 ரூபாய்.

0: எலுமிச்சை பழம் 200 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 65 ரூபாய், கருப்பரவல்லி வாழைப்பழம் 47 ரூபாய், கொய்யாப்பழம் 45 ரூபாய், அல்போன்சா மாம்பழம் 70 ரூபாய், செந்தூரா மாம்பழம் 50 ரூபாய். இவையாவும் நம் தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரமாகும். எதுவுமே சொல்றது ஒன்றுதான், நெகிழி பைகளை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு கடைக்கு போவோம், ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியா ஒரு பாலித்தீன் பேக் வாங்குறது விட்டுட்டு வீட்டிலேருந்தே ஒரு துணி பை எடுத்துட்டு போறது பெட்டர். அப்படி ஒருவேளை நீங்க மறதியில மறந்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு கவர் வாங்கிக்கோங்க.
1: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
1: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன்ஸ்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு அட்மிஷன்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம், அந்த காலேஜ் சேரலாமா இல்லை இங்கே சேரலாமா இல்லை ப்ரைவேட்டில் சேர்ந்துடலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸில் இருக்கும் இல்லையா. இந்த அரசு கலைக்கல்லூரிகளில் இந்த யூஜி அட்மிஷன்ஸ்க்கான டேட் கொடுத்துருந்தாங்க, அதை 29/5/2026 அப்படிங்கிறது அஃபிஷியலாக, அதாவது பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான கடைசி தேதியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி மாணவர்களுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண லாஸ்ட் டேட்டும் இன்னைக்கு தாங்க. TNGASA.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக யூஜி அட்மிஷன்ஸ்க்காக நீங்கள் அரசு கலைக்கல்லூரியில் அட்மிஷன் போடணும் அப்படின்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். இது வரைக்கும் அப்டேட் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க, அதாவது ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டு அப்டேட் பண்ணாமல் டாக்குமெண்ட் அப்லோடிங் அதுக்கப்புறம் பேமெண்ட் இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே இன்றைக்கி லாஸ்ட் டேட் இருக்குது, அதனால் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃபியூச்சருக்கு வாழ்த்துக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக
4: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: தருமபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தருமபுரி.
4: தருமபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல வினோதன்.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் என்று சொல்வது ஒரு பழமொழி. தலைதான் ஒருவருக்கு அடையாளம் தருகிறது என்பதால் மட்டுமல்ல, தலையை வெட்டினால் உயிரும் துண்டிக்கப்படும் என்கின்ற காரணத்தால். அறிவியல் பூர்வமாக மூளை சமிக்கை கொடுத்தால்தான் உடலில் மற்ற உறுப்புகள் எல்லாம் செயல்படும் என்கின்ற அடிப்படை தத்துவம் நமக்கெல்லாம் தெரியும். எட்டாம் என்று இங்கிலாந்தை ஆண்டபோது தன்னுடைய அரசவையில் இருந்த ஓர் அலுவலரை அழைத்தார். பிரெஞ்ச நாட்டுக்கு போய் அந்த நாட்டு மனநிடத்திலே இந்த தகவலை கொடுத்து விட்டு வா என்று கொடுத்தார். தகவலோ கோபத்தை தூண்டக்கூடியது. அந்த அலுவலர் பதட்டமடைந்தார். பிரான்சிற்கு கோபம் வந்தால் என்னுடைய தலையை கொய்து விடுவான் என்று பயந்தவாறே தன் அச்சத்தை சொன்னான். பயப்படாதே, அப்படி அவன் செய்தால் நான் நம் ராஜ்யத்தில் இருக்கும் 100 பிரெஞ்சுக்காரர்களுடைய தலையை வெட்டித் தள்ளுவேன் என்றார் மன்னன். அதற்கு அந்த அலுவலர் சொன்னார், அரசே, நீங்கள் நிச்சயம் அப்படி செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த 100 தலைகளில் எந்த தலையும் என் தோள்களுக்கு மேல் பொருந்தாதே என்று வருத்தப்பட்டார். நீ 100 பேரை வெட்டினாலும் என் தலை வந்து என் உடம்பில் சேருமா என்று ஒரு கேள்வி கேட்டார். கைகள் கால்கள் துண்டிக்கப்பட்டால் கூட அறிவியல் உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் கொண்டு சென்றால் பொறித்து விடலாம், ஆனால் தலை துண்டானால் துண்டானதுதான். வால் துண்டானால் வால் துடிக்கும், தலை துண்டானால் உடலே துடிக்கும். வால் துண்டானால் வளரும், தலை துண்டானால் தளரும். தலை இருப்பவர்கள் எல்லோரும் தலையுடன் இருப்பதாக பொருள் அல்ல, சரியாக சிந்தித்து செயல்படுபவர்களே தலைக்கு தலை வணங்குபவர்கள். சிங் என்கின்ற ஒரு சீன வாலிபன் மிகவும் குட்டையாக இருந்தான். அவன் தலைநகருக்கு செல்லும் போது வழியில் ஒரு கொள்ளைக்காரன் இடைமறித்தான். சிங்கனுடைய விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டது மட்டுமல்லாமல் அவன் புகார் செய்யாமல் இருக்க ஏதுவாய் அவன் தலையை வெட்டப்போவதாக தெரிவித்தான். உடனே அந்த சிங் என்கின்ற இளைஞன் மிகுந்த வருத்தத்துடன் சொன்னான், ஏற்கனவே நான் உயரம் குறைவு, மிகவும் குள்ளமாக இருக்கிறேன்,

0: எல்லோரும் சொல்கிறார்கள். நீ தலையையும் வெட்டிவிட்டால் நான் இன்னுமல்லவா குள்ளமாகிவிடுவேன் என்று அழுதான். இதை கேட்டு சிரித்த அந்த கொள்ளைக்காரன் தன் கத்தியை கீழே போட்டான். சிங் தலைகீழாக சிந்தித்தான். அவனுக்கு தலை தப்பியது. தலை முக்கியம் என்பதால்தான் தலைமை, தலைநகர், தலைமைச் செயலகம், தலைவாசல், தலைக்காவேரி, தலையெழுத்து, தலைப்பாகை, இப்படி எத்தனையோ வகைகளில் தலைமை என்கின்ற சொல்லை போற்றுகிறோம். ஒரு மனிதனுக்கு தலைதான் அடையாளம் தருகிறது. இவன் இன்னவன் என்று அடையாளத்தை கொடுப்பது அவன் உடல் அல்ல, அவனுடைய தலை முகம். தான் என்கின்ற ஆணவத்தையும் இந்த தலைதான் தருகிறது. எனவே மனிதனுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த தலையில் ஆணவத்தை ஏற்றாமல் அன்பையும் அறிவையும் ஏற்றுவோம். இதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீலா வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: நேர்கள் இன்று காலை 8:05 பொன்னியின் புதுமணல் அறிமுக நேர்களை துறையை FM பேசாத நேர்கள் என்னோட பேசி ஜாலியாக அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டையும் கேட்டு ரசிக்கலாம். இன்று காலை 8:05 பொன்னியின் புதுமணல் அறிமுக நேர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்குவங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்ட மேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் இதனை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்திற்கு அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக நேற்று காணொலி வாயிலாக அவர் வேளாண் அறிவியல் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி மன்றங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில முதலமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோருவதற்காக அவர்களுடன் தாம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். மண்வள பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு இயக்கம் அன்னை பூமியை பாதுகாப்பதோடு விவசாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். மாநில தலைமைச் செயலகமான நபன்னாவில் இன்று காலை 11 நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களுக்கு மாநில ஆளுநர் திரு RN ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மேற்கு வங்க மக்கள் அளித்த தீர்ப்பின்படி புதிய அரசின் முழுமையான அமைச்சரவை இன்று அமையவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு DK சிவகுமார் மற்றும் இடைக்கால முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோர் புதிய அமைச்சரவை குறித்து தில்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடம் சந்தித்து பேச உள்ளனர். இதற்காக இரு தலைவர்களும் பெங்களூருவில் இருந்து தில்லி விரைந்துள்ளனர். அவர்களுடன் திரு சித்தராமையாவின் மகனும் மாநில சட்டமேலவை உறுப்பினருமான திரு யதீந்திராவும் டெல்லி சென்றுள்ளார். திரு DK சிவகுமாரின் புதிய அமைச்சரவையில் திரு யதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முந்தைய அமைச்சரவையில் இருந்த சிலருக்கு பதிலாக இந்த முறை புதிய முகங்களுக்கு

0: அதிக வாய்ப்பளிக்கப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே தற்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதால் புதிய தலைவரை நியமிக்க காங்கிரஸ் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகா யுதி கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டின்படி பிஜேபி 11 இடங்களிலும் சிவசேனா 4 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளன. மறுபுறம் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி கூட்டணி மொத்தம் உள்ள 17 இடங்களில் 15 இடங்களுக்கான தொகுதி பங்கீட்டை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் 8 இடங்களிலும் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு 4 இடங்களிலும் திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள நாசிக் மற்றும் நாந்தேட் ஆகிய 2 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இன்று இறுதி நாளாகும். இதற்கிடையில் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின் திட்டங்கள் தொடர்பாக நேற்று மத்திய எரிசக்தி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தலைநகர் அகர்தலாவில் மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா மற்றும் அமைச்சர்களுடன் ஆய்வு நடத்தினார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்த அவர் அதனை விரைவாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இப்பணிகள் முடிவடை என்று மாநில அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் பயணம் செய்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்ததே இந்த விபத்திற்கு காரணம். இந்த விபத்து சம்பா மாவட்டத்தின் தொலைதூர பகுதியான சுராவில் நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களில் 7 பேர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்றும் மற்றொருவர் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் என்றும் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மியான்மரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் 45க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுரங்கப் பணிகளுக்காக வெடிப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் சுமார் 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுடன் மேற்கொள்ளப்பட உள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தின் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்த அம்சங்கள் தெளிவற்றதாக இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு டெஹ்ரான் நிர்வாகம் அணு ஆயுத வல்லமையை பெறுவதை முற்றிலும் திட்டவட்டமாக தடை செய்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று திரு டொனால்டு டிரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்களில் 219 பேர் காயமடைந்தனர் மற்றும் 780க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணி வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதையடுத்து பிரான்சில் இரு கால்பந்து அணியின் ரசிகர்களிடையே மோதல் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளா, குஜராத், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.

அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கொங்கன், கோவா, சௌராஷ்டிரா, கட்ச், மேற்குவங்கம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் நாளை வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாதில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 புவனேஷ்குமார், ஹேசல்வுட் ஆகியோர் தலா 2, குருணால் பாண்டியா 1 வீழ்த்தினார். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 5 இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்டநாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த அணியினரின் சிறப்பான பங்களிப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்று செய்தியாளர்களிடம் பேசிய விராட் கோலி கூறினார். இதன் காரணமாகவே லீக் சுற்றிலேயே பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றதாகவும், இக்கட்டான சூழ்நிலையை அணியில் இடம்பெற்றிருந்த அனைத்து வீரர்களும் சிறப்பாக கையாண்டதால் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற முடிந்ததாக அவர் தெரிவித்தார். மும்பை அணிக்கு எதிராக ராய்ப்பூரில் குறைந்த ரன் வித்தியாசத்தில் கிடைத்த வெற்றி அணிக்கு மீண்டும் பெரும் நம்பிக்கையை அளித்தது என்றும் விராட் கோலி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்குவங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நிலையத்தில் நேரம் காலை 7:25.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், புளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
6: பூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏனா இங்க தான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிகுலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
11: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043.

0: 5333367.
1: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
2: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
3: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
2: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
4: PCOD பெண்கள் கவனமாய் இருப்பது தாய்மைக்கு ஆரோக்கிய சிக்கல்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் சேலம் சண்முகா மருத்துவமனை மகளிர் நலன் மருத்துவர் டாக்டர் பவித்ரா பழனிசாமி அவர்கள்.
5: நமக்கு வந்து இப்ப இருக்க சினாரியோல பாத்தீங்கன்னா ஒபிசிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே வருது, சரிங்களா? சோ இந்த PCOSங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பியூர் அண்ட் பியூர் வந்து நம்மளோட ஒபிசிட்டினால வரக்கூடிய ஒரு மாற்றங்கள் தான், சரிங்களா? சோ ஒபிசிட்டினால வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு PCOS வருது. அதனால வந்து ஒரு சிலருக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகிறது தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், சரிங்களா? சோ நம்ம ஒபிசிட்டியை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணும், ஒபிசிட்டி அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம PCOSக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டா பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டியை வந்து நம்ம கரெக்டா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஹைட்டுக்கேற்ற வெயிட்டு தாங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒருத்தங்க 150 சென்டிமீட்டர்ஸ் இருக்காங்கன்னா ஸோ அதில் 50 kg இருக்கிறதுங்கிறது வந்து நார்மல் வெயிட்டுன்ற மாதிரி சொல்லுவோம், சரிங்களா? அதை விட எக்ஸஸாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஓவர் வெயிட் கேட்டகரியில் தான் வருவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஓவர் வெயிட் கேட்டகரியில் வர எல்லாருமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கரெக்டாக பண்ணிக்கணும், சரிங்களா? லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ங்கிறது நம்ம டைமுக்கு ஃபுட்டு சாப்பிட்றது அண்ட் வந்து ஸ்லீப் பேட்டர்ன், சரிங்களா? 10 to 6 கண்டிப்பாக தூங்கணும். நம்ம இப்போ இருக்க சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த நைட் லைஃப் ஸ்டைலுங்கிறது ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ அதனால இந்த தூக்கம் கேட்டுறதுனால நமக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும், அதனாலையுமே இந்த PCOS வந்து லைக் வந்துட்டுருக்குன்ற மாதிரி சொல்லாங்க. சி என்னென்னா நமக்கு PCOSனா என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஒரு லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் ஆகிறது நமக்கு வந்து 28 days ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆகும்னு சொல்லுவோம், சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு 5 days வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபாலிக்கிள்ஸ் ரெக்ரூட் ஆகும், அந்த ரெண்டு பக்கம் ஓவரீஸ்லையுமே குட்டி குட்டியாக ஃபாலிக்கிள்ஸ் ரெக்ரூட் ஆகும், சரிங்களா? அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலிக்கிள் தான் நமக்கு பெருசாகி ரப்ச்சர் ஆகி நமக்கு வந்து ஓவலேஷன் நடக்கும். அந்த டைமில் அவங்க காண்டாக்டில் இருந்தாங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆவாங்க, இல்லைன்னா நமக்கு பீரியட்ஸாக வந்து 28 days வந்துடும், சரிங்களா? ஸோ இதில் எங்கே நமக்கு வேர் இட் கோஸ் ராங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த ஃபாலிக்கிள் ரெக்ரூட்மெண்ட் நடந்து ஒரு ஃபாலிக்கிள் மட்டும்தான் பெருசாகணும்ல, பட் இவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா எல்லா ஃபாலிக்கிள்ஸும் பெருசாக ஆரம்பிக்கும், அந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்காது, சரிங்களா? ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்காதுன்றப்ப ஓவலேஷன் நடக்காது. ஓவலேஷன் நடக்கலை அப்படின்னா பீரியட்ஸ் 28 days வர்றது தள்ளி போய் வரும், சரிங்களா? ஸோ ஒரு சிலருக்கு 35 days ஒன்ஸ், இல்லை 40 days ஒன்ஸ், சிலருக்கு 2 months ஒன்ஸ் கூட அந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க, சரிங்களா? ஸோ அதை வச்சு நமக்கு PCOS இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தாங்க, சரிங்களா? அதாவது மெடிக்கல் ரீதியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட லைஃப் ஸ்டைலை அவங்க கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்கணும், சரிங்களா? நான் சொன்னது தான் ஃபஸ்ட்டே சொன்னது, நம்ம ஃபுட்டு டைமுக்கு எடுத்துக்கிறது, டைமுக்கு தூங்குறது, அண்ட் வந்து ஹைட்ரேஷன், தண்ணி ஒரு நாளைக்கு 3 to 4 liters குடிக்கிறது, அண்ட் வந்து இது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு நாளைக்கு 45 minutes ஆகுது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணணும். இந்த 4 விஷயங்கள் நம்ம சரியாக பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வந்து அந்த PCOS-லேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகிக்கலாங்க.
4: PCOD பெண்கள் கவனமாய் இருப்பது தாய்மைக்கு ஆரோக்கிய சிக்கல்கள் குறித்து விளக்கம் அளித்தார் சேலம் சண்முகா மருத்துவமனை மகளிர் நலன் மருத்துவர் டாக்டர் பவித்ரா பழனிசாமி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.

அரசின் பணியும் சிலருக்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்டு ரசிக்கலாம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த கீராசி நிறுவனம். தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

சந்தோஷ் சார்ல ரொம்ப அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நேற்று இடி மின்னலுடன் கூடிய நல்ல மழை எல்லா மாவட்டங்களிலும், அதாவது பார்த்தீங்கன்னா பரவலாக தருமபுரி மாவட்டத்தில் எல்லா இடங்கள்லையுமே மழை பொழிவு இருந்தது. அதில் இன்னும் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி 1ஆம் தேதி இல்லையா, அந்த 1ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள்லாம் ஆரம்பிக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்பா நெஞ்சில் பாலை வாத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க மாணவ மாணவியரெல்லாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கு இன்னும் 3 நாள் இவங்களை சமாளிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. சந்தோஷ் சார்ல ஒரு பொது அறிவு கேள்விக்கு போகும் இல்லையா. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் தங்கம் என்ற இந்திய வீரர்களின் பெயர் என்ன? சிங்கப்பூரில் நடைபெற்ற ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் தங்கம் மெடல் வாங்கியிருக்காங்க, கோல்டு மெடலிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க பேர் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய சந்தோஷ சாருக்கான பொது அறிவு கேள்வி. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே ஒரு சபாஸ் போட்டுங்க சூப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தெரியலன்னா கடைசியில் நானே சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் 96 என்ற திரைப்படத்திற்காக எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மியூசிக் கம்போசர் கோவிந்த் வசந்தாவோட சில கார்த்திக் நேஹா அப்படிங்களுடைய பாடல் வரிகளுக்கு பிரதீப் குமார் பாடியிருக்காரு.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: ரீங்காரமிடம் ரிதம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இது பயங்கரமாக ஒரு மேட்ச்லாம் பார்த்துருப்போம். ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் ஜிடியும் ஆர்சிபியும் வந்து விளையாடினாங்க. விளையாடுதல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் ஜிடி கொஞ்சம் சர்க்கிளாக தன்னுடைய ரன் சர்க்கிளில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, ஈசாலா கப் நம்தே அப்படிங்கிற மாதிரி செகண்ட் டைம் ஆர்சிபியை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க கப்பை. நேற்று கரண்ட் அங்கங்கே கொஞ்சம் நேரம் போயிருந்தாலும் கூட இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்து கொண்டு இருக்கும்போது கூட யூடியூப்லாம் அது இதுன்னு சொல்லிட்டு ஐபிஎல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். அதனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் 86.8 மில்லிமீட்டர் மழை வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு. இதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அங்கங்கே இந்த மின் சாதனங்கள் பயன்படுத்தும்போது கொஞ்சம் ஈரப்பதமான கையில் நீங்கள் தொடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மின் வயர்கள்லாம் போகக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய வேலைகளை செய்யுங்க.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம்.

0: மளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
2: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம்.

0: நான்கு மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை ICICI வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: சந்தோஷின் அடுத்த பாடல் மாறா என்ற திரைப்படத்திற்காக ஜிப்ரான் அவருடைய சில தாமரையின் பாடல் இவர்களுக்கு பெண்ணிதையால் பாடியிருக்காரு. 102.5 and 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
7: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
8: நிகழ்ச்சி நடத்த பாடல் மெஹந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டனோட சில யுகபாரதியின் பாடல் வரிகளுக்கு பிரதீப் குமார் நித்யஸ்ரீ பாடியிருக்காங்க.

0: 5 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: சந்தோஷ் சார் நிறைவு பாடல் தலைவன் தலைவி என்ற திரைப்படத்துக்காக சந்தோஷ் நாராயணன் இசையில் பிரதீப் குமார் தி இணைந்து பாடிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா, எங்களின் இணை தயாரிப்புகள் அங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஒரு ஜி கே குவஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா, சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர்களின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த கோல்டு மெடல் வாங்கியிருக்கக்கூடிய அந்த ரெண்டு வீரர்கள் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன்ல சாத்விக் சிராக் ஜோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு மெடலை வாங்கியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த இணை வாங்கியிருக்கு. அவங்களுக்கு ஒரு நம்மளுடைய எஃப்எம் சார்பாக ஒரு வாழ்த்துக்களும் சொல்லிடலாம். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர்கள் சாத்விக் சிராக் ஜோடி.
5: இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சார், சந்தோஷ சார், சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, மக்கள் மனம் கவர்ந்த ஹீராஸ் நிறுவனம். தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நிலையத்தில் நேரும் காலை 8 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: எனங்க அம்மாவுக்கு இந்த மாசம் சுகர் டெஸ்ட் பண்ணனும், ஆனா இப்போ அவங்களால சுத்தமா நடக்க முடியல, என்ன பண்றது?
8: கவலைப்படாத பார்வதி, அதான் நம்ம தர்மபுரியில ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் இருக்கே, இவங்க நம்ம வீட்டுக்கே நேர்ல வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து போன்லயே ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க. பிளட் டெஸ்ட் பத்தின கவலை இனி இல்ல.
7: ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம், பழைய தனேஷா தியேட்டர் எதிரில் தர்மபுரி.
6: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
9: இன்று ஜூன் 1, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புக்குரிய நாளாக அனுஷ்டிக்கப்படுகிற இந்த வரிசையில் இன்று உலக பெற்றோர் தினம் என்று ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட தினமாக அமைகிறது. இது முதலில் அன்னையர் தினமாக மட்டுமே உருவாக்கப்பட்டது. பின்னர் தந்தையர் தினம் தனியாக கொண்டாடப்படுவதன் காரணமாக அன்னை தந்தை இருவரையும் இணைத்து உலக பெற்றோர் தினமாக இது ஏற்றுக்கொள்ள பெற்றிருக்கக்கூடிய நாளாக ஜூன் 1 அமைந்திருக்கிறது. பெற்றோரின் அர்ப்பணிப்புக்கு நன்றி செலுத்துகிற வண்ணமாக உலகளாவிய நிலையில் ஏற்றுக்கொள்ள பெற்றிருக்கக்கூடிய இந்த பெற்றோர் தினம், அவர்கள் செய்திருக்கக்கூடிய தியாகத்தை, குழந்தைகளின் நலனுக்காக அவர்கள் காட்டுகிற தன்னலமற்ற அக்கறையை நினைவுபடுத்தி அவர்களை என்றென்றும் நினைவில் கொள்ள வேண்டும், நன்றி பாராட்ட வேண்டும் என்கிற நிலையில் இந்த தேதியை ஐக்கிய நாடுகள் சபையினர் உலக பெற்றோர் தினமாக அறிவித்து கொண்டாடுவதன் மூலமாக இன்று உலகம் முழுவதும் இந்த நாள் உலக பெற்றோர் தினமாக ஏற்றுக்கொள்ள பெற்றிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். பெற்றோர் என்பவர் யார்? குழந்தைகளை பெற்றவர்கள் மட்டுமல்ல, குழந்தை பேறு என்கிற செல்வத்தின் நுகர்ச்சியை அனுபவிப்பதை விடவும் தாம் பெற்ற குழந்தைகள் எல்லா செல்வங்களையும் பெற்று தன்னிலையிலிருந்தும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று தியாகத்தோடு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள்தான் பெற்றவர்கள். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான், பெற்றத்தால் பெற்ற பயன் என்று வள்ளுவ பெருந்தகை அழகாக குறிப்பிடுவார். சுற்றம் என்பது என்ன? தாய் தந்தை என்கிற இருவரை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய குடும்ப உறவுதானே. தாயும் தந்தையும் ஆகிய ஒரு ஆடவரையும் பெண்ணிரையும் தெய்வம் நிகர்த்த தன்மையில் உயர்த்தி பெற்றோர் என்கிற பெருமைக்குரிய நிலையில் ஆக்கி தருவது குடும்பம்தான். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார் பாவேந்தர் பாரதிதாசன். அதில் தன்னலமற்ற தியாகிகளாக முன்னிலை வகிக்கக்கூடிய தெய்வங்களாக திகழ்கிறவர்கள் அன்னையும் பிதாவும். இன்றைக்கு பெற்றவர்கள் தான் பெற்று

0: இருக்கக்கூடிய 16 வகையான செல்வங்களுள் தலைமையானதாக குழந்தை செல்வத்தை தான் கொண்டாடி மகிழ்கிறார்கள். இந்த குழந்தை செல்வத்தை பெற்றிருக்கக்கூடிய பெற்றவர்கள் குழந்தைகளினால் பேணக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்றால் இந்த பெற்றவர்கள் பிள்ளைகளை பேணுகிற தன்மையிலிருந்து அவர்களுக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் இளைஞர்கள் தொழில் நிமித்தமாக கல்வி நிமித்தமாக பிரிந்து செல்கிறார்கள், எண்ணற்ற செல்வங்களை ஈட்டிக் கொண்டு வருகிறார்கள், செல்வந்தர்களாக வாழ்கிறார்கள். ஆனால் தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய செல்வங்களில் மிகச் சிறப்பானதும் தலைமையானதும் ஆகிய தன்னை ஈந்து புறந்தந்திருக்கக்கூடிய தாயும் தந்தையும் என்கிற உணர்வு நன்றி பெருக்கு அவர்களிடத்தில் வர வேண்டும். பெற்றோர் இல்லையெனில் இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற அடிப்படை உண்மையை மறந்தவர்களாக ஏனைய செல்வங்களில் திளைத்தவர்களாக இவர்கள் ஆகிவிடுகிற அவலத்திலிருந்து மீட்பதற்காகத்தான் இந்த தினம் உலக பெற்றோர் தினமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நாள் மட்டும்தான் பெற்றோர்களை எண்ணி துதிக்க வேண்டும் என்பதில்லை. ஒவ்வொரு நாளும் தன்னை ஈன்று பிறந்தந்த தாயையும் சான்றோனாக்கிய தந்தையையும் எண்ணி அவர்களுக்கு அன்பு பாராட்டுவதும் அவர்களுக்கு நம்மாலான உதவிகளையும் நன்றியையும் மறக்காமல் இருப்பதும் கூட அவர்களுக்கு நாம் செலுத்துகிற காணிக்கை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்மை பெற்றவர்களின் பெற்றவர்கள் தன்னை பெற்றவர்கள் மறைந்ததற்காக திதி கொடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அமாவாசை போன்ற நாட்களில் அவர்களை எண்ணி காக்கைக்கு அன்னமிட்டு போற்றுகிற மரபை பார்க்கிறோம். இல்லாத காலத்தில் இத்தகைய சடங்குகளை கொண்டாடுவதை விடவும் இருக்கிற காலத்தில் அவர்களுக்கு அன்னமும் நீரும் கொடுப்பதை விடவும் அன்பை கொடுப்பதுதான் மேலானது என்பதை ஒவ்வொரு குழந்தையும் உணர்ந்து கொள்ளுகிற பொழுதுதான் இந்த உலக பெற்றோர் தினம் என்பது உண்மையான தினமாக உன்னத தினமாக மாறிவிடுகிறது என்பதை அனுபவத்தில் கொண்டு வருகிற போதுதான் இது நல்லதாக அமைந்து விடுகிறது. எனவே இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் இந்த உலகத்திற்கு நம்மை ஈன்று புறந்தந்த தாயையும் தந்தையையும் என்றும் மறவாமல் நன்றி பாராட்டுவதும் அவர்களின் தன்னலமற்ற தியாகத்தை நினைவில் இருத்திக் கொள்வதன் மூலமாக நாம் பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் சிறந்த பெற்றோராக திகழ முடியும் என்பதையும் இணைத்து சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நாளில் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம். ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
2: அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
3: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா வெளியில வாங்க. அம்மா எங்க?
2: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
7: சிவில், மெக்கானிக்கல், IEEE, ECE, CT.
6: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
8: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்களோட பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடல கேட்டு ரசிக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாட்ட திட்டு வாங்காமல் படுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க, அம்மா கிட்டையோ இல்லை அப்பா கிட்டையோ. அந்த மாதிரி இன்னைக்கு உலக பெற்றோர்கள் தினம் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களை இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே போய் கேட்டுருங்க. நிறைய திரைப்பட பாடல்கள் கூட வரும், பக்கத்தில் வாழும்போது ஊரும தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய நெருடலான பாடல்கள், மனசை ரணப்படுத்தக்கூடிய வரிகள்லாம் வரும். அப்புறம் இந்த அயோத்தி படத்தில் ஒரு பாடலில் ஒரு வரிகள் வரும் பாருங்க, ஒரு ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போனது என்று அப்படிங்கிற மாதிரி நிறைய நெருடலான பாடல்கள், மனசை ரணமாக்கக்கூடிய பாடல்கள் வரும். அதனால் உலக பெற்றோர்கள் தினத்தில் இன்றைக்கி உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஏதாவது சின்னதாக கோச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உடனே போயிட்டு சாரி கேட்டுருங்க. நம்ம அம்மா தானே, நம்ம அப்பா தானே. பொன்னியின் புதுப்புள்ள நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்

டெடிக்கேட் பண்ற மாதிரி டான் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரோட சில ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ் இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிகாம் பிகாம் சிஏ பிசிஏ பிபிஏ எம்காம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம் கான்டாக்ட் 9524936156.
2: எட்டு மணி 12 நிமிடம். இந்த வாரத்துடைய முதல் நாள் அப்படிங்கிறதுனால அறுக்க பிறக்க உங்களுடைய ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ போயிட்டு இருப்பீங்க. அதனால போகும்போது ஏதாவது பொருளை விட்டுட்டு போயிட்டுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு போங்க. நிகழ்ச்சியில் அறிமுகமாகும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்களா? என்ன சொல்றது, கொஞ்சம் பட்ட பேர் மாதிரி சங்கருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் சங்கர் சார் ஜாம்பவான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இருக்கீங்களா சங்கர்?
3: சார் சொல்லுங்க.
2: என்ன பாட்டு வேணும் சங்கர் ஐயாக்கு? நல்ல பாட்டை போட்டுடலாம். பெற்றோர்கள் தினம் இன்னைக்கு, அதனால பெற்றோர்களை நம்ம பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு போட்டுடலாமா?
3: சரிங்க.

0: சன்ஃப்ளவர் ஆயில். மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை

0: வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: கேட்டு கொண்டிருக்கிறோம் பொன்னியின் புதுப்புள்ள. நேரம் காலை 8:19. ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்கேஜி நெய். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிமுகமாகும் நெய்யர், வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. எங்கீங்க? சத்தாரா?
2: வாழ்த்துக்கள்.
1: என்ன பண்றீங்க சத்தார்?
2: என்ன
1: பாட்டு வேணும் உங்களுக்கு? அம்மா அம்மா சாங்க. வியாபாரி படத்துல இருந்து ஆசைப்பட்ட இல்லாத அந்த பாட்டை போட்டலாமா? வாழ்த்துக்கள். நன்றி சத்தாருக்காகவும் அவங்களுடைய அம்மாக்காகவும் வியாபாரி திரைப்படத்திற்காக

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
3: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
2: அப்படியா?
3: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து

0: ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: ஆஹா, செம்ம வாசனை.
2: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி மேல சமைச்சு கொடுத்தேன்.
6: ஆஹா, சம்ம வாசனை. வெளியில வாங்க. அம்மா எங்க?
5: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். இதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை. நிலையத்தில் நேரம் காலை 8:30. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
8: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
9: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
10: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
9: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
10: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
9: தர்மபுரி.
8: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
11: மகாகவி பாரதி, நினைச்ச உடனே மனதுக்குள்ள ஒரு இன்பமும் உடல்ல ஒரு உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு பேருங்க. பிறந்த இடம் வந்து எட்டயபுரம், ரொம்ப வறட்சியான பகுதி. அவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் அப்படின்னு கேட்டா, எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ், பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் சில ஆண்டுகள் இருந்ததால் சம்ஸ்கிருதம், ஹிந்தி. இதை தவிர 1908-18 10 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் இருந்ததுனால பிரெஞ்சு, கன்னடம், மலையாளம், தெலுங்கு என்று இத்தனை மொழியும் அவருக்கு தெரியுங்க. 1882 பிறந்து 1921 39 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த மகாகவி. 10க்கும் மேற்பட்ட மொழி தெரிஞ்சிருக்குது. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரிஞ்சுங்களா, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னால் எத்தனை பெருமை, எத்தனை அழகு. அது மட்டும் இல்லைங்க, தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் வந்து அதனுடைய வயதை பற்றி எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ உங்கள் மொழிக்கு என்ன வயது? 400. உங்கள் மொழிக்கு என்ன வயது? 800. பாரதிட்ட கேட்டாங்க. அவருடன் சொன்னார், எங்கள் மொழிக்கு வயதெல்லாம் கிடையாது, அவள் என்று பிறந்தவள் எந்தறியாத இயல்பின்லாம் எங்கள் தாய். எங்கள் அம்மா வயசு எனக்கு தெரியாது மாதிரி என்னுடைய மொழியினுடைய வயசு என்னுடைய தாயினுடைய வயசு தெரியாது எனக்கு. என்னுடைய தாய்மொழி அத்தகைய தன்மை மிகுந்தது. அது மட்டும் இல்லை, இந்த குறைவான வயதுக்குள்ள அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் எத்தனை விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டார். ஒரு அதிசயமான விஷயம் படித்தேன், என்ன அப்படின்னா, அந்தணர்களில் மீசை வைத்து கொள்ள மாட்டார்கள். அவர் மீசை வச்சிருப்பாராம், வடநாட்டில் இருந்ததுனால அப்படி தலைப்பாக்கிட்டுருப்பாராம். காசியில் இருந்தபோது அவருடைய அத்தை வீட்டுக்காரர் இவர்கிட்ட அதிகம் பேச மாட்டாராம். ஏன்னா இவன் மரபு மீறின ஆளாக இருக்கான், மீசை வச்சுக்கிட்டு தலைப்பாக்கிட்டிக்கிட்டு என்ன அழுவேன் அப்படின்னு பேசவே மாட்டாராம். ஒரு நாள் எட்டயபுரம் ஜமீன்தார் வந்து அங்கே வந்திருக்கிறாரு, எங்கள் காசிக்கு வந்த உடனே அந்த கோயிலில் காலையில் பூஜை நடந்த உடனே யாராவது தமிழ் பாசுரம் பாடுங்க அப்படின்னாங்களாம். அந்த ஓதுவார காணோம், உடனே பாரதி கணீருங்கிற குரலில் திருவாசகத்தை எடுத்து பாடுறாருங்க. திருவாசகத்தை பாடின உடனே கேட்டு ராஜா மெய்சிலுத்து போகிறார். அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே அசந்து போகிறாங்க. நீ பாரதி தானே, இன்னார் பையன் தானே? ஆமாம் சொல்லிட்டு, சரி நீ ஏன் எட்டயபுரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் பாரதி கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறார். இப்போ ஒரு நிகழ்ச்சியை பாருங்கள், இவர் பாடி முடித்தோடனே அவங்க அத்தை வீட்டுக்காரர் அது வரைக்கும் அவரை மதிக்காதவர் ஓடி வந்து கை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டாரான். நாங்களெல்லாம் ஆஷாட பூதிகள், வெளிவேச்சுக்காரர்கள், நீயே உண்மையானவன். ஏன்னா உன் குரலில் இருந்த உண்மையும் உணர்வும் உன்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய விஷயம்னு சொன்னாராம். 1912 அந்த டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்து போனதை பாரதி இந்தியா என்கின்ற தன்னுடைய பத்திரிகையில் அவர் பதிவு பண்ணியிருக்காருங்க. 1800க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சென்ற டைட்டானிக் என்ற சொகுசு கப்பல் இப்படி நீரில்

0: அமைந்திருக்கிறது. அதன் காரணமாக பலர் மரணமடைந்திருக்கிறார்கள். அவருடைய ஆத்மா சாந்தியடைவதாக என்று ஒரு வரலாற்று பதிவை தன்னுடைய இதில் பதிஞ்சு வைத்திருக்காருனா எத்தனை பெருமையுடையதாக இருக்குன்னு பாருங்கள். இப்படியான பெரும் தன்மைகள் கொண்ட பாரதிய ஒரு துளிதான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது என்று சொன்னால் அந்த கடல் முழுவதையும் உணர்ந்து கொண்டால் எவ்வளவு பெருமை இருக்கும். பாரதி காலத்தால் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் கவிஞர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: இன்னைக்கு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புழல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
1: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: sunflower oil.
1: Mecheri, the Kaveri Paramedical Campus.
2: BPT Physiotherapy, BSc Nursing, Bachelor of Pharmacy, Diploma in Pharmacy, Diploma in General Nursing ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: The Kaveri Paramedical Campus, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: சந்த தமிழோ செய் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.8 புனியின் புதுப்பட நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0 43 42 44 40 30 மற்றொரு எண் 24 40 31 வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அறிமுகமாகலாம். 0 43 42 44 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வையுங்கள். அறிமுக நேர்கள் மட்டும் நிகழ்ச்சி நடத்ததாக நிரஞ்சன் அவர்கள் அறிமுகமாகிறார். அவர் பாடலும் கேட்டிருக்காரு, பாவ கதைகள் என்ற திரைப்படத்திற்காக.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

இளசை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீபா வாட்ஸ்அப் வழியா அறிமுகமாகறாங்க. தருமபுரியிலிருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5. ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க, தவமாய் தவம் இருந்து என்ற திரைப்படத்திற்காக.

லக்ஷ்மி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லக்ஷ்மி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: அங்காளம்மன் சக்கி ஆட்டா. மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
2: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: Flash Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
0: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
3: உங்க மேல எனக்கு அளவு கடந்த அன்பு அப்படின்னு யாராவது சொன்னா அதை அலட்சியமா நினைச்சிடக்கூடாது. அது கொஞ்சம் சீரியஸான விஷயம். அளவுக்கு மிஞ்சினா எதுவுமே இடைஞ்சல் தானே. அன்பும் அப்படி தான். அன்பு அதிகமாக இருந்தா அது எப்படி கெடுதல் பண்ணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். தசரதன் கதை என்னாச்சு? கைகை மேலே வச்சு அளவு கடந்த அன்பு. ராமன் வந்து காட்டுக்கு போகிறாப்புல ஆகிட்டதில்ல. தசரதன் எப்பேற்பட்ட அரசன். விஸ்வாமித்திரர் சொல்கிறார், என்ன மாதிரி முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏதாவது கஷ்டம் வந்தால் முதல்ல முருகன்கிட்ட போவோம், அப்புறம் பரமசிவனை போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் திருமாலுக்கிட்ட போவோம், அப்புறம் பிரம்மன் இந்திரன் இவங்களையெல்லாம் போய் பார்ப்போம், இவங்களாலையெல்லாம் முடியலன்னா கடைசியில் அயோத்திக்கு வருவோங்கிறார். உன்னை விட்டால் வேறு கதி உண்டோ அப்படின்னு தசரதனை பார்த்து விஸ்வாமித்திரரே சொல்கிறார். அப்பேற்பட்ட அரசன் தசரதன் கைகேயி காலில் வந்து விழறான். உன் பாதங்களை தொட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ராமனை காட்டுக்கு அனுப்பாதேங்கிறான். தசரதனுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? அவன் கைகேயி மேலே வச்ச அளவு கடந்த அன்பு தான் காரணம். இப்போ சொல்லுங்கள், அன்பாக இருந்தாலும் அது அளவுக்கு மீறி போனால் கெடுதல் பண்ணுமா பண்ணாதா? அது மட்டும் இல்லை, அளவு கடந்த அன்பு நீதிக்கும் நியாயத்துக்கும் புறம்பான காரியங்களையும் செய்ய வச்சிடும். தசரதன் வந்து மிகச்சிறந்த நீதிமான், தர்மத்துக்கு விரோதமாக ஒரு காரியமும் செய்யாதவன். அப்பேற்பட்டவன் தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? உனக்காக நான் என்ன செய்யணும் சொல்லி செய்கிறேன். ஒரு குற்றமும் செய்யாத ஒருத்தனை கொல்லணுமா கொல்கிறேன். மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருத்தனை விடுதலை செய்ய சொல்கிறியா செய்கிறேன். எந்த பிச்சைக்காரனையாவது கோடீஸ்வரனாக சொல்கிறியா ஆக்குறேன், அல்லது கோடீஸ்வரனை வந்து பிச்சைக்காரன் ஆக்கணுமா ஆக்குறேன் அப்படிங்கிறான். நீதிக்கு விரோதமான இந்த பாவங்களை செய்கிறதுக்கு அப்பேற்பட்ட அரசன் வந்து எப்படி துணிஞ்சான்? மனைவி பேரில் வச்ச அளவு கடந்த அன்பு தான் காரணம். திரிசூலம் வஜ்ராயுதம் வாள் இதுகளால் தாக்கப்பட்டால் கூட அதையெல்லாம் கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாத ஒருத்த காமதேவனுடைய மலர் அம்புகள் தாக்குனா அதை அவனால் தாக்கு பிடிக்க முடியல, விழுந்துடுறான். காமதேவனுக்குள்ள மகிமையே அதுதாங்கிறார் துளசிதாசர். அதனால தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதையும் அளவுக்கு மீறி செய்யாதேங்கிறாங்க. அப்பா அம்மா மனைவி மக்கள் எல்லார் பேர்லேயும் அன்பு அவசியம்தான். ஆனால் அந்த அன்பு அறிவுக்கு புறம்பாக இருக்கக்கூடாது, அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது. அப்போ தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும், இல்லைன்னா அவஸ்தை தான். அளவுக்கு மீறின அன்புங்கிறது புரியுது, அது சரி. அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது எப்படி? ஒரு தாய்க்கு வந்து ஜலதோஷம் அல்லது ஏதோ ஒரு தொற்று நோயின்னு வச்சுங்களேன், அந்த அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை பேரில் அளவு கடந்த அன்பு. தனக்கு நோய் இருக்குது, அது அடுத்தவங்களுக்கு தொற்றக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், அன்பை காட்டுறதுக்காக அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறேன்னு தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்ச ஆரம்பிச்சிதுன்னு வச்சுக்கோங்க, அது நல்லாயிருக்குமா? இதுதான் அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது. அது மாதிரி விலங்குகள்கிட்ட அன்பாயிருன்னு சொல்கிறோம், அதுக்காக புலிக்கு முத்தம் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தா அது அறிவுக்கு புறம்பான அன்பு. அதனால் அன்பு கூட அறிவுபூர்வமாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி தகவல் மூலமாக நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்து காதலன் தன்னுடைய காதலிகிட்ட சொன்னானான், இதை பாரு, உன் பேரில் எனக்கு அளவு கடந்த அன்பு, உனக்காக என்ன செய்யணும் சொல்லி செய்கிறேன், நெருப்பில் நடக்கணுமா நடக்கிறேன், நீரில் குதிக்கணுமா குதிக்கிறேன், உயிரையே கொடுக்கணுமா கொடுக்குறேன் அப்படின்னா, சரி வர்ற ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு இதே இடத்துக்கு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு. இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு மழை பெய்யாமல் இருந்தால் வந்துடுறேன் அப்படின்னானான்.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
1: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: Viking Bunions and Briefs.
1: பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் நிறைவாக அறிமுகமாகும் நெய்யர், வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? என்னதுங்க? ஒண்ணு கேக்கலையே சரியா, கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துல இருந்து பேசுறீங்களா? உங்க பேர் என்ன சொல்லுங்க? திருப்பூர்ல இருந்து நிவேதிதாவா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க நிவேதிதா? 11th போக போறீங்களா? சரி, இப்ப 10th முடிச்சுட்டு 11th இப்பதான் ஃபர்ஸ்ட் சேர போறீங்க இல்லையா? என்ன ஒரு எய்ம் பண்ணிருக்கீங்களா? இந்த குரூப் எடுத்தா நம்ம இவ்வளவு பெரிய ஆள் ஆகலாம், அதை ஆகலாம் இதாகலாம்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி வச்சிட்டீங்களா? சரி, ஓகே, சூப்பர். உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வாழ்த்துக்கள். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? பூவே உனக்காக படத்துல இருந்து. சரி, திருப்பூர்ல நல்லா கேக்குதா நம்ம எஃப்எம்ல? கிளியரா கேக்குதா? சரி, நன்றிமா, தொடர்ந்து கேளுங்க, நல்லா படிங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
2: யார் பார்த்தது

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: Viking Bunions and Briefs.
1: நிறைவு பெற்றது இன்றைய பொன்னியின் புதுப்பலர். மறுபடி 10:05 நீங்கள் கேட்டவையில் உங்களை சந்திக்கிறேன். நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: 2 அடியவர்கள் சமயால ஞானிகள், ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் சமகாலத்து ஞானிகள். இருவரும் பஞ்சம் ஏற்பட்ட போது இருவருக்கும் இறைவன் பொற்காசுகளை தருகிறார். பஞ்சத்தின் துன்பம் துடைப்பதற்கு ஞானசம்பந்த பெருமானுக்கும் பொன்னாளாகிய காசு கிடைக்கிறது, திருநாவுக்கரசு பெருமானுக்கும் பொன்னாளாகிய காசு கிடைக்கிறது. 2 காசுகளையும் கடைவீதிக்கு எடுத்துச் சென்றால் ஞானசம்பந்த பெருமானின் பொற்காசு பொருளாக மாறுவதற்கு ஒரு தாமதம் ஏற்படுகிறது. திருநாவுக்கரசு பெருமானின் பொற்காசு உடனடியாக பொருளாக மாறிவிடுகிறது. இதற்கு என்ன காரணம் என்று இறைவனிடம் விண்ணப்பித்த போது இறைவன் கூறினாராம், திருநாவுக்கரசு பெருமான் அப்பரடிகள் கைத்திருத்தொண்டு செய்த கடப்பாட்டிற்காகத்தான் அவருக்கு வாசியிலா பொற்காசு வழங்கினோம் என்றாராம். ஒரு நிலப்பிரபு பெரிய பண்ணையார், தன் தோட்டத்தில் வாழைக்கன்றுகளை வைத்து வாழைக்காய்கள் பூத்து குலுங்குகிறது. அந்த வாழைக்காய்கள் காய்த்து குலுங்குகிறது, அது வாழை கனியாக மாறுகிறது. அந்த வாழைப்பழத்தின் முதல் தாரை எடுத்துக்கொண்டு ஆண்டவன் கோவிலுக்கு சமர்ப்பணம் செய்ய தன் கூலியாளை அனுப்புகிறார்.

0: ஆண்டவன் கோவிலுக்கு தன் நிலத்தில் விளைந்த முதல் வாழைப்பழத்தாரை எடுத்துக்கொண்டு அந்த உழைக்கும் தொழிலாளி கோவிலுக்கு போகிறார். போகிற வழியிலேயே அந்த தொழிலாளிக்கு பசி. இரண்டு வாழைப்பழங்களை சாப்பிட்டு விடுகிறார். இரண்டு வாழைப்பழங்கள் தவிர மற்ற வாழைப்பழத்தை அப்படியே தாரோடு கோவிலில் ஒப்படைக்கிறார். கோவில் கணக்கப்பிள்ளை முதலாளியிடம், நீங்கள் அனுப்பிய வாழைப்பழத்தாரில் இரண்டு வாழைப்பழங்கள் குறைந்து விட்டது என்றார். முதலாளிக்கு விஷயம் தெரிந்தது. அந்த தொழிலாளியை நைய புடைந்து விட்டார். அன்று இரவு முதலாளியின் கனவில் இறைவன் தோன்றினார். முதலாளியின் கனவில் தோன்றிய இறைவன் சொன்னார், நீ அனுப்பிய வாழைப்பழத்தாரிலிருந்து இரண்டு வாழைப்பழங்கள் மட்டும்தான் என்னிடம் வந்து சேர்ந்தது என்றார். இதுதான் ஏழைக்கு செய்வதுதான் உண்மையான இறைவனின் தொண்டு என்றதன் அடையாளம். இதைத்தான் நபிகள் நாயகம் ஒரு முறை உழைத்து காய்த்து போனவரின் கரங்களை பற்றி கொண்டு கண்ணீர் சிந்துவார். என்ன காரணம் என்று நபிகளிடம் கேட்டார்கள். நபிகள் சொன்னார், உழைத்து காய்த்து போன இந்த கரங்களிலே நான் இறையிரளை காண்கிறேன் என்றார். திருவள்ளுவர் சொல்வார், இளமென்று அசகி இருப்பாரை காணும் நிலமெனும் நல்லால் நகும். எதுவும் இல்லை என்று சோர்வுற்று கிடப்பவர்களை பார்த்து பூமித்தாய் ஏளனமாய் சிரிக்கிறாளோ. இதோ பொன்னை தருகிற நிலம் இருக்கிறது, இதன் மடியிலே நிறைய பொக்கிசங்கள் காத்திருக்கிறது, நீ உழைத்திட்டால் அந்த பொக்கிசங்களை பெறலாம் என்று பூமித்தாய் பார்த்து சிரிப்பாளாம். இதுதான் இன்றைய நிலைப்பாடு. நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்வழி ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று அவ்வை பாடுவாள். பூகோள பரப்பில் மண்ணின் தன்மையில் ஒரு நிலம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். காடாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், அது எப்படி இருந்தாலும் அங்கு உழைக்கின்ற மக்கள் இருந்தால், செயலாற்றுகிற செயல் வீரர்கள் இருந்தால், பாலை நிலமும் பசுஞ்சோலையாக மாறும். அந்த நிலம் பசுமை நிலமாக மாற வேண்டுமென்றால் உழைக்கின்ற மக்கள் தேவை. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று அவை பாராட்டுவாள். அந்த நிலைப்பாடுதான் இன்றைக்கு தேவை.
1: தருமபுரி சங்கர்ஸ் கேன்சின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர்ஸ் கேன்ஸ்.
2: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்க விருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ, வசந்தன்கோவின் புதிய கிளை சென்னை அம்பா ஸ்கை ஒன்னில் ஜூன் 4 முதல் கோலாகல ஆரம்பம்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
7: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
8: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினம் தினம் புதுமலராய் போக்கும் வானிலையில் வசந்தம் என்று புதிய தலைப்பில் நேர்கள் அனைவருக்கும் இனி உற்சாகமான காலை வணக்கம். நேர்களே, இன்னைக்கு குளோபல் பேரண்ட்ஸ் டே. இன்னைக்கு தலைப்பு என்றும் நமக்காக. இந்த தலைப்பில் நம்ம பேச போகிறோம். இன்று உலக பெற்றோர் தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1 தேதி இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. நம் வாழ்வின் அடித்தளமாய் நின்று தன்னலமற்ற

அன்பையும் தியாகத்தையும் பொழிந்து நம் ஒவ்வொரு அசைவிலும் துணையாய் நிற்கும் அந்த மகத்தான சக்திக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். குடும்பம் அப்படின்ற சமூக அமைப்பின் இதயம் நம்மளோட பெற்றோர்கள் தாங்க. நம்ம அறியாமல் நமக்குள்ள அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம நிறைய முறை சொல்லியிருப்போம், அவங்க அப்பா மாதிரி அவங்க அம்மா மாதிரி அப்படின்னு நம்ம நிறைய சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம், நாமளே சொல்லியிருப்போம் இல்லையா. நல்ல பெற்றோர்கள் தாங்க ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு அம்மாவோட இடத்தையோ ஒரு அப்பாவோட இடத்தையோ யாராலையும் நிரப்ப முடியாது, எந்த உறவாலையும் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு தாங்க சொல்லணும். எப்பயுமே டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. நம்மளோட அப்பா அம்மா தான் நம்மளோட முதல் ஆசான்னு சொல்லலாம். உங்கள் அப்பா அம்மாவோட அழகான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நினைவுகளை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க, என்றும் நமக்காக அப்படின்ற தலைப்பில். நேர்கில் என் கூட பேசுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? அறிமுக நேர்களா இருந்தீங்கன்னா 0343 42 24 40 30 மற்றொரு 94 86 81 10 25 இந்த எண்களை அழைச்சி நிகழ்ச்சியில பேசலாம். மற்ற நேர்கள் 0343 42 24 40 31 94 86 65 20 25 இந்த எண்களை அழைச்சி எங்க கூட நீங்க பேசலாம்.

0: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் புதிய கிளை சென்னை அம்பாஸ் கைவொன்னில் June 4 முதல் கோலாகல ஆரம்பம்.

0: நேர்களே, இது வானலையில் வசந்தம். இன்று உலக பெற்றோர் தினம், என்றும் நமக்காக அப்படின்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு பேச போறோம். நேர்கள் இணைப்புக்கு வந்துட்டாங்க, பேசுவோமா? வணக்கம்.
1: இனிய வணக்கம்.

0: வணக்கம் சொல்பவர் யார் என்கிறது?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி.
0: சொல்லுங்க சகோதரி, உங்களுடைய பெற்றோரை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: பெற்றோர்னா இப்ப பாட்டுலயே அதிகமா இருக்குது, வானுக்கு இரண்டு தீபங்கள் தான், தாயோட தந்தை
0: அதெல்லாம் இருக்கட்டும்,
1: எளிமையான
0: உங்க பெற்றோரை
1: பாடல்கள்
0: பத்தி நீங்க
1: கருத்துக்கள்
0: சொல்லுங்க.
1: இருக்கு. அது மாதிரி எனக்கு வந்து, நான் என் தாத்தா வீட்டுலதாம்மா வளர்ந்தேன். எனக்கு அப்பா அம்மான்றது பெற்றெடுத்த விட எங்க தாத்தா பாட்டிக்கு தான் நான் முத வாழ்த்துக்களை சொல்லணும்.
0: சரி,
1: பல இன்னல்கள்ல இருந்து எங்க தாத்தா சொன்ன ஒவ்வொரு வார்த்தை தான் எனக்கு இன்னைக்கு வாழ்க்கைக்கு எனக்கு உதவுது. இன்னைக்கு என் பசங்களுக்கும் நான் அதை தான் சொல்றேன்.
0: சரிங்கம்மா, உங்க தாத்தா பாட்டி தான் உங்களை வளர்த்துருக்காங்க இல்லையா?
1: ஆமா, எங்க தாத்தா பாட்டி தான்மா என்ன வளர்த்தது. அவங்களாம் பெற்றோர் ஸ்தானத்துல நான் இன்ன வரலயும் அவங்க தான். 10ஆம் தேதி எங்க அம்மாவுக்கு நினைவு தினம், 4வது வருஷம் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள்மா.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: இனிய உற்சாகமான காலை வணக்கங்கம்மா.
0: வணக்கங்கம்மா.
2: மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்க, கௌசல்யாம்மா.
0: கலைச்செல்விமா, சொல்லுங்க, உற்சாகமா வந்திருக்கீங்க. உங்க அப்பாவை பத்தி சொல்ல போறீங்களா?
2: எனக்கு அப்பா தாங்கம்மா. எந்த பெண் பிள்ளைகளுமே அப்பா தான் ரொம்ப பிடிக்கும்.
0: தட் லிட்டில் பிரின்சஸ் ஆ நீங்க?
2: ஆமாமா, என்னோட அம்மாவோட இருந்ததுன்னா அப்பாவோட தான் நான் அதிகமா துணி தொட்டிலில் தூங்கிய நாட்களை விட என் தந்தையின் மடித்தொட்டிலில் தூங்கிய நாட்களே அதிகம். ஆமா, அப்பாவோட மடியில தான் நான் அதிகமா தூங்கியிருப்பேன், துணி தொட்டில கூட தூங்கியிருக்க மாட்டேன்.
0: சரிங்க,
2: அதனால என்னோட அப்பா தான் இப்ப நான் எப்படி சொல்றது, என்னோட நல்ல குணங்கள், நல்ல ஒரு சின்னதுல இருந்து எனக்கு ஒரு சேமிப்பு பழக்கம், மற்றவங்களை மதிக்கக்கூடிய பழக்கம், இந்த பள்ளிக்கு ஒழுங்கா தவறாம போறது, எல்லா நல்ல குணங்களையும் எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் என்னோட தெய்வம் ஆசிரியர், என்னோட தந்தை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அவர் எல்லாத்திலயுமே
0: நான்
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபாலம்மா.
0: கோபால் ஐயா சொல்லுங்க.
3: எங்க அப்பா செத்து 28 வருஷம் ஆகுதுமா. இது வெள்ளி நேரத்துதான் 28வது வருஷமா. வருஷ வருஷம் போயிட்டு அப்பாவை வந்து மறக்கிறது, நாங்க போய் குளியாட போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துதான் காக்காய் சோறு சாப்பிடுவோம். எங்க அப்பா வந்து எங்களை பல தடவை, நாங்க மளிகை கடை வச்சிருந்தோம் பஸ்ல, அப்ப வந்து எங்களை வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே கடைக்கு வரக்கணும்னு கூப்பிட்டு திட்டுவாரு. காலிங் மெல்ல இருக்க வீட்டுல காலிங் மெல்ல அடிச்சு கூப்பிடுவாரு. பின்னாலே வீடு 4 பேர் இருந்தா கூட அசிங்கமா திட்டுவாரு. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்துதான் நான் வாழ்றேன்.
0: சரிங்க, நல்லதுக்கு தானே திட்டிருப்பாங்க.
3: வழிகாட்டிலனா நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு, இப்ப 69 வயசு எனக்கு, 2 பெண் பிள்ளை பித்திருக்கேன்.
0: சரிங்க,
3: 82 எனக்கு கல்யாணம் ஆச்சு.
0: நிச்சயமா அவங்களோட அந்த திட்ட எல்லாம் வந்து நம்ம நல்ல விஷயத்துக்காக நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? சரிங்க, அவங்க கூட உங்களுடைய அழகான நினைவுகள், அதே மாதிரி அவங்க திட்டினதா இருக்கட்டும், நம்மளை அடிச்சிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, பேசாம இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய நினைவுகள் நம்ம கூட இருக்கும். அப்பா அம்மா கூட இப்போ இருக்கிறவங்களையும் சரி, இல்லை பெற்றோர்கள் இல்லாதவங்களும் சரி, அவங்களோட நினைவுகள் எப்பயுமே வாழ்நாள் முழுக்க இருக்கும். உங்களுடைய அந்த அழகான நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க. அட்வைஸ் அப்படின்றது எல்லா பெற்றோருமே தன்னோட பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடமை தான். ஒரு அழகான நினைவு, சின்ன இன்சிடெண்ட் ஏதாவது இருக்கும்ல, மனசை ரொம்ப ஆழமாக தச்ச ஒரு நினைவு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதை நிச்சயமாக நீங்கள் வந்து சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம நிகழ்ச்சி போகும். நிகழ்ச்சிக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம்.
4: வாழ்க வளமுடன். பாப்பாரப்பட்டியில முருகன் டைலர்.
0: சொல்லுங்க ஐயா.
4: எங்க அப்பா அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இறந்துட்டாரு 9ஆம் தேதி, 96 வயசு அவருக்கு.
0: சரி,
4: எந்த நோய் நடை இல்ல, 5 வருஷமா. எல்லாருக்கும் அன்போ அன்பாயிரு, ஆசையாயிரு, கொத்து கொத்து மேல எதுவும் ஆசைப்படாத அப்படின்னு சொன்னாருமா.
0: சரி,
4: நன்றி.
0: நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர் வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. அப்பா வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அம்மா எல்லாம் அடித்து வளர்க்காத அம்மாவே யாரும் இல்லைன்னு நான் சொன்னேன். எடுத்த உடனே அடி தான் அம்மா கிட்ட இருந்து விழும். அதனால தான் நிறைய பெண் பிள்ளைகள் அப்பாவோட செல்லமாக இருப்பாங்க, ஆண் பிள்ளைகள் அம்மாவோட செல்லமாக இருப்பாங்க. எதிரெதிர் திசைகள் தான் ஈர்க்கும் அப்படின்ற மாதிரி குழந்தைகள் வளருவாங்க. உங்களுடைய அந்த அழகான நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நீர் வணக்கம்.
5: அம்மா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.

0: விஸ்வநாதன் ஐயா சொல்லுங்க.
1: அதாவது சின்ன வயசுல வந்து அப்பா வந்து அப்பாவை பத்தி கேக்குறதுன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் கண்டிப்பான பேர் வழிதான். ரொம்ப ஒரு சின்ன சின்ன ஒரு குறும்பு பண்ணா கூட வந்து கண்டிஷன் பண்ணுவாரு, அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, தண்ணியில விளையாடக்கூடாது, தண்ணியில போய் குளிச்ச வந்து கிணத்துல, ஏன்னா நிறைய கிணறுகள் நிறைய இருக்குமா எங்க பகுதியில முன்னெல்லாம்,
0: சரி
1: அங்க கூட போக கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ணுவாங்க. சைக்கிள் கூட பழக கூடாது, ஏன்னா கீழே விழுந்துன்னா கால் ஓடிச்சுன்னு சொல்லி மிரட்டுவாரு.
0: சரி,
1: அதையும் மீறி இது எல்லாமே வந்து நாங்க பழகம், கைய சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்து கையை வந்து கிராக் ஆயிடும். ஆனா வந்து ரொம்ப பாசமா வந்து தூக்கிட்டு போய் சேலத்துல வந்து போய் கட்டு, அப்ப பூமி சக்தி அப்படின்னு சொல்லி கட்டுறவர் இருக்காரு, கொண்டு போய் ஒரு புனையத்துல நல்லா
0: ஆயிடுச்சு. சரிங்கய்யா, நன்றி.
1: ஆனாலும் வந்து பெரியவங்க வந்து கண்டிஷன் பண்ணி வளர்த்துறத வந்து இன்னைக்கு நாம நினைச்சு பார்க்கும் போது அவங்க இப்ப இன்னைக்கு வயசாயிடுச்சு, ரொம்ப வயசு முடியாம தான் படுத்துட்டு இருக்காங்க, 90-91 வயசு. அவங்கள வந்து இப்ப இன்னைக்கு நாம அவங்கள குழந்தைங்களா தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் கீழே விழுந்து வந்து இடுப்புல வந்து அடிபட்டு அதை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்த்து அவங்கள
0: பாத்துக்கோங்க, உங்க அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. நிகழ்ச்சிக்கு ஒரு மருத்து நேயர், வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து?
2: எம்எல் முருகேசன், காமராஜர் மருவேரி.
0: சொல்லுங்க ஐயா.
2: இப்ப எங்க அப்பா இல்லைங்க மேடம். எங்க அப்பா தான் படை கொடுத்தது, இந்த குரம்படைகள் சைக்கிள் பின்னால புடிச்சுக்கிறது, இதெல்லாம் நினைச்சு கூட எங்க பேரமாரி நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் மேடம். அதாவது அந்த அளவுக்கு போனாரு. ரெண்டாவது ஒருத்தர் பார்த்து உன்னை பார்த்து ஒருத்தர் படைக்கணும், அந்த மாதிரி படைக்கிறான்னு
0: சொன்னாரு. நிச்சயமா நிச்சயமாங்க, ரொம்ப நல்ல விஷயம், நன்றி. நம்ம அப்பா அம்மா வந்து எப்பயுமே எதிர்பார்க்கறது ஒரு நல்ல புள்ள அப்படின்னு பேர் வாங்கி கொடுக்கணும் தனக்கு அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்காக தான் எல்லாருமே அந்த கண்டிப்போட நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள், அடிக்கிறதாகட்டும் திட்டுறதா இருக்கட்டும், அதே மாதிரி அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு அந்த கண்டிஷன் எல்லாமே தன்னோட பிள்ளை சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக வளரணும் அப்படின்றதுக்காக தான். நம்ம தொடர்ந்து பெற்றோரை பற்றி, நம்ம அப்பா அம்மாவை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்களுடைய கருத்துக்களோடு காத்துருங்கள். நேர்களே,
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி இ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
5: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
4: அப்படியா?
5: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது, நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
7: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
8: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை, ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ், ப்ரீ கேஜ் 2 +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியுடன் உதயமாகியுள்ளது.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோவின் புதிய கிளை சென்னை அம்பாஸ் கைவோனில் June 4 முதல் கோலாகல ஆரம்பம்.

நேர்களே, இன்னைக்கு வானலில் வசந்தம் என்றும் நமக்காக. ஆமாங்க, என்றைக்குமே நமக்காக இருக்கிற ஒரே ஒரு உயிர் அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்னு தான் சொல்லணும். எந்த நேரத்திலையும் நமக்காக நன்மை செய்யக்கூடிய இரண்டு உயிர்கள்னா நம்மளுடைய பெற்றோர் தான் இல்லையா? நமக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயம், உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி எப்படியாவது அதை வாங்கி கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய பெற்றோர் நினைப்பாங்க. நம்ம கேட்ட ஏதாவது ஒரு பொருள் என்னைக்காவது

0: சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து, இது நீ அன்னைக்கு கேட்டல்ல, நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த சந்தோஷத்தை நம்ம முகத்தில் பார்த்து அவங்க சந்தோஷப்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வேலை நிமித்தமாக லேட் நைட்டாக வர்றவங்க கூட கிட்ட வந்து முதல்ல தேடுறது தன்னோட குழந்தையோட முகமாக தான் இருக்கும். கிட்ட வந்து அந்த குழந்தையோட தலையை கோதி அதுக்கு ஒரு சின்னதாக முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே போவாங்க. இது தாங்க பெற்றோர். அவங்களோட இடத்தை யாராலையும் எந்த உறவாலையும் நிரப்பவே முடியாது. பேசலாம் நேர்களே, என்றும் நமக்காக என்னும் தலைப்பில் நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சொல்லுங்க.
1: என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்த அட்வைஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரையுமே நீ வந்து வாழ்க்கையில நல்லவங்க அப்படின்ட்டு நம்பி எல்லா ஒரு விஷயத்தையுமே நீ பகிர்ந்துக்காத. எந்த விஷயத்த யார்கிட்ட பகிர்ந்துக்கணுமோ அந்த விஷயம் அப்படிங்கறத அவங்க கிட்ட பகிர்ந்துக்கோ அப்படின்ட்டுன்னு. ரெண்டாவது, உனக்கு துணை அப்படிங்கறது நீதான். லைஃப் லாங் உனக்கு டிராவல் பண்ணி உன் கூடயே ஒரு நபர் வரணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத. ரதர் நீ 10 பேருடைய லைஃப்ல அவங்க கூட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நபராக இரு. அது எனக்கு லைஃப்ல ரொம்ப பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹெல்ப்ஃபுல்லாவே
0: கொடுத்துருங்க.
1: ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடிந்த அளவுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுடைய லைஃப்ல நான் ஃபுல்லா டிராவல் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன்.
0: சரிங்க, நன்றி சந்திரசேகர்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். ராஜேஸ்வரி சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ராஜேஸ்வரி, சொல்லுங்க.
2: நமக்காக நம்ம அப்பா எனக்கு வந்து அம்மா பிடிக்கும் சொல்ல முடியாது, யாருக்கு அம்மாவும் பிடிக்கும், அப்பா வந்து ரொம்ப ரொம்ப
0: என்னன்னே தெரியுது இல்லங்க. அப்பா
2: சொன்னாலும் உண்மையதான் பேசுவோம், எவ்வளவு கஷ்டம்னாலும் உண்மைதான் சொல்லுவோம், தப்பு செஞ்சாலும் அது கரெக்டா சொல்லணும்,
0: சரி
2: அது வந்து மாற்றி சொல்லக்கூடாது, நம்ம போய் பேசக்கூடாது சொல்லுவாரு எங்க அப்பா. அதுதான் இல்ல கூட எது மாற்றி சொல்லவே வராது, எது சொன்னாலும் உண்மைதான் பேசுவோம்ன்றதான் எங்களுடைய கருத்து. இன்னும் அப்படிதான் இருக்குங்க நாங்க.
0: சரிங்கம்மா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: பாலகோடு வட்டம் போர்லையில இருந்து கே பழனிப்பன்
0: சொல்லுங்க. ஐயா,
3: அதாவது வந்து எனக்கு பிடிச்சதுன்னா எங்க அப்பா என்ன எங்களுக்கு எல்லாம் அடைய கொடுத்தாருன்னா, எனக்கு வியர் வந்த எதிரியா இருந்தாலும் ஒரு உடனே கேட்டா செய்ய மறுக்க கூடாது, நன்மை செய்ய தீமை செய்ய போவாத.
0: சரி.
3: ரெண்டாவது வந்து எங்க அப்பா அந்த சித்த வைத்தியத்துல நிறைய நெருக்கடிகளுக்கு எல்லாம் சாரம் போடுவாரு, மறு கொடுப்பாரு, அது எல்லாமே எங்களுக்கு கட்டி கொடுத்தாரு. யாரு எது ஆட்டுக்கு மாட்டுக்கு மனசுக்கு எதுவா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்ய மறுக்காது அப்படின்றத எங்களுக்கு தெளிவா சொன்னாரு.
0: சரிங்க, ரொம்ப நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. நன்றி,
3: வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
4: திருப்பூர் மாவட்ட குறைநிகழ்ச்சியிலிருந்து கஸ்தூரி பேசணுமா?
0: சொல்லுங்க ஐயா.
4: அதாவதுங்க, என்னுடைய தந்தை வந்து எனக்கு நல்ல தொழில பழகி கொடுத்தாருங்க, நல்ல கருணை உள்ளதோட இருக்கு சொல்லி நல்ல சொல்லி கொடுப்பாருங்க. ஒரு நாள்ல கூட வந்து கை நீட்டி எனக்கு அடிச்சதே
0: கிடையாது.
4: ஆமாங்க, ஒரு நாள் கூட இதுவரைக்கும் எனக்கு அடிச்சதே கிடையாதுங்க. ஏதாவது கப்பு தவறு சேசம் அப்படின்னாலும் அதை ரொம்ப பொறுமையா தெரிஞ்சு சொல்லுவாரு, இப்படி செய்ய கூடாது
0: அப்படின்னு. சமத்து பிள்ளையா நீங்களும் இருந்திருக்கீங்க.
4: தாய் வந்துங்க, தாய் வந்து என்னைய உடனே நாம ஒரு தவறு சேசனும்னா உடனே அரைச்சு போடுங்க.
0: ஆமா,
4: அடிச்சுட்டு இருக்குங்க என்னுடைய தாயாரு. எங்க அப்பா வந்து என்ன அன்பாலேயே பேசுவாருங்க.
0: ஆமா, சரிங்க, நன்றி நன்றி.
4: அவங்க எல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும் போது அவங்க சொல்லி கொடுத்த அந்த கருணை, அந்த அதாவது பிறருக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மையெல்லாம் சொல்லி கொடுத்து பழக்கினால இப்பவுமே பிறருக்கு நல்லது
0: செய்யறதுக்கு அந்த உள்ள நல்ல வழிகாட்டுதல்கள் நல்ல உங்களை வளர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். நிகழ்ச்சிக்கு ஒரு மடுத்த நேயர், வணக்கம். நல்லா இருக்கீங்க? நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: ராஜேஸ்வரி ராஜேந்திர பேசுறமா?
0: ராஜேஸ்வரி ராஜேந்திரன் சொல்லுங்க.
5: எனக்கு வந்து அம்மாவும் பிடிக்கும் அப்பா பிடிக்கும், இருந்தாலுமே அப்பா தான் செல்ல பிள்ளை நானு.
0: சரி.
5: அண்ணா வந்து இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுவாரு, அவரு சொன்னதெல்லாம் இன்னைக்கு கூட நான் கடைபிடிச்சு நிறைய

0: சரிங்க, அம்மா சொன்னா கூட கேட்க மாட்டாங்க, ஆனா மகள் சொன்னா கேட்டுருவாங்க, அப்படிதானே? சரிங்க.
1: அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள், அண்ணாவுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து அவங்க இல்லைனாலே ஃப்ரெண்டுங்க சொந்தக்காரங்க அவங்களோட சந்தோஷத்துல நான் நல்ல முறையா இன்னைக்கு அவங்க சொன்னதெல்லாம் நினைச்சு நான் சந்தோஷமா தான்.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து சுந்தரராஜ்.
0: சொல்லுங்கய்யா.
2: நான் சின்ன வயசுல எங்க அம்மாவோட யாரோ
0: சரி. சரிங்க, நன்றி. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: திருப்பத்தூர் மாவட்டம் சென்னல் நகர்.
0: சரி,
3: நான் பேசுறேன், வருதுமா?
0: கேக்குது கேக்குது, உங்க பேர் சொல்லுங்க.
3: கோந்தராஜ்.
0: என்ன சொல்ல போறீங்க? சரிங்க, வாழ்த்துக்கள். பதட்டப்படாம சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பெற்றோரை பத்தி பேசிட்டு இருக்கோம், அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
3: எங்க அம்மா ஒரு 7 வயசுல
0: பிறந்துட்டாங்கம்மா.
3: அப்ப வந்து வேதனையாங்கறானே. நல்லா இருக்கறானே?
0: நல்லா இருக்கீங்களா? சரிங்கய்யா, தொடர்ந்து நல்லா இருங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து பண்பலை கேளுங்க. யாரும் யாருமே இல்லாம இல்ல, சரியா? நமக்கு நாமே தான் துணை, சரிங்களா? நன்றி. நேரம் 9:36. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
6: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.
7: கிருஷ்ணகிரி 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியாப்பட்டினம், சேலம்.

0: ஆர்கேஜி நெய்
1: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: 9:43. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வானலையில் வசந்தம் என்றும் நமக்காக நம்மளுடைய அப்பா அம்மாவை பத்தி பெற்றோரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய கடமை நம்ம பெற்றோர்கிட்ட தாங்க இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது, நம்ம எதுலையாவது வெற்றி அடையும் போது, முத முதல்ல நம்ம அப்பா அம்மா கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு நினைப்போம். நம்மளுடைய வெற்றியை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடியவங்க யாரா இருக்க முடியும்? நம்மளுடைய அப்பா அம்மா தானே. நிச்சயமா நம்ம படக்கூடிய கஷ்டம் நம்மளுடைய குழந்தைகள் படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாரு? நம்மளுடைய பெற்றோர் தானே. தன்னுடைய கஷ்டம் தெரியாம தன் பிள்ளை வளரணும் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, இன்னைக்கு கூட இருக்காங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம அவங்க கஷ்டத்தை பார்த்து வளரும் போது ஒரு நல்ல குழந்தையா, நல்ல படிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனா நம்மளால இந்த சமுதாயத்துல மிளிர முடியும்னு சொல்லலாம். சரி, நாம தொடர்ந்து பேசுவோம் என்றும் நமக்காக தலைப்புல நிகழ்ச்சி குறமழுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் இங்க டீக்கடையில இருந்து பேசுறேன்.
2: எங்க இருந்து பேசுறீங்க?
3: டீக்கடை குரும்புடி டீக்கடை.

0: சொல்லுங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: பேர் சத்தார், அப்துல் சத்தார்.
0: சொல்லுங்க ஐயா.
1: நீங்க வந்து அண்ணன் சொல்லுங்க, அதாவது எங்க தாய் வந்து நான் வந்து வீட்டு விட்டு ஒரு 4 வருஷம் தனியாக வாழ்ந்துருக்கேன்.
0: சரி,
1: அப்ப எனக்கு கல்யாண காட்சி எதுவும் ஆகலைங்க.
0: சரி,
1: அம்மா வந்து வெளியிட்டு வேலைக்கு போயிருக்காங்க. என்ன வந்து எனக்காக வந்து தேடி பிடிச்சி நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு
0: சரி,
1: திருமணம் பண்ணி எனக்கு ஒரு கம்பெனி கொடுத்து நல்லபடியா வச்சிருக்கு.

0: வந்து எனக்காக வந்து பேர் குறித்து நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டு வந்து
1: சரி
0: திருமணம் பண்ணி எனக்கு ஒரு கம்ப்யூட்டரை கொடுத்து நல்லபடியா இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சாங்க. நான் கஷ்டப்படுற இடத்துல அவங்க இருப்பாங்க. நான் நல்ல நிலைமையில இருக்கும்போது அம்மா எங்க சொல்லிட்டாங்க.
1: சரிங்க,
0: இன்னைக்கு வந்து நினைவாகதான் நான்.
1: சரிங்க, அவங்க சொன்ன கருத்துக்கள் அவங்களுடைய பாசம் எல்லாமே உங்க கூட இருக்கும். நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். பண்ணங்கோலுன்னு கே
1: ராஜேஸ்வரிமா. ராஜேஸ்வரிமா சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் ராஜேஸ்வரிமா, சொல்லுங்க.
2: ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசி.
1: எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட நாங்களும் பேசுறோம். சரியா? சொல்லுங்க.
2: அப்பானா ரொம்ப அழுமா. அப்பா வந்து என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு.
1: சரி.
2: தன் வீட்டுக்கு பெரிய பொண்ணு, அதனால ரொம்ப பாசமா இருப்பாரு. கடைக்கு சைக்கிள் கடை வச்சிருந்தாரு. சின்ன பிள்ளையா இருக்கும் போன தலையெல்லாம் தோதி விடுவாரு, அதெல்லாம் மறக்க முடியல. அப்புறம் எனக்கு பூனா ரொம்ப ஆசை. எங்க சேலம் சேர்ந்து சைக்கிள் பாஸ் பண்ணி போனா எனக்கு பூக்கெல்லாம் வாங்கிட்டு ஒரே சந்தோஷமா இருப்பாங்க. கடைசியில எங்க அப்பா கொஞ்சம் மனநிலை சரியில்லாத போயிடுச்சுங்க. அப்ப கூட
1: அப்படியா?
2: ஆமாங்க, நான் போனா மட்டும் கரெக்டா ராஜசூரியா அப்படின்னு மறக்க முடியலீங்க. ரெண்டு பேருமே என்ன விட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்களெல்லாம் மறக்க முடியலீங்க.
1: சரி சரி, அதுதான் மிஸ். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர்.
3: அம்மா இனிமையான காலை வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: மங்களபுர ராஜ்கருமா.
1: சொல்லுங்க ஐயா.
3: அகவி 82லயும் ஆரோக்கியமா வாழவே என் அம்மா நாகம்மாளினுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த நிகழ்ச்சி நினைவது மகிழ்ச்சியமா.
1: சரிங்க ஐயா.
3: அம்மா அப்பாவுக்கு எங்க பெற்றோர்கள் நாங்க வந்து 8 குழந்தைங்களுமா. அப்பா வந்து ராணுவத்துல வந்து 25 வருஷம் பணியாற்றி இருந்தாருமா.
1: சரி.
3: அந்த காலகட்டத்துல தாத்தா வீட்டுலதான் நாங்கெல்லாம் அம்மா வந்து சின்ன வயசுல இன்னைக்கு வரைக்குமே எங்களெல்லாம் ஒருத்து மாதிரி வளர்த்தாங்கம்மா.
1: சரிங்கய்யா.
3: அதே மாதிரி நாங்களும் வந்து அவங்க அப்பா அம்மா பேரு வந்து சின்ன பிழையை ஏற்படாத அளவுக்கு இன்னுமே அவங்க பேரை காப்பாற்றுற அளவுக்கு நல்லபடியா வாழ்ந்துட்டு
1: இருக்காங்கம்மா. அதுதானே அவங்களுக்கு கொடுக்கற ஒரு ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம்.
3: ஆமாமா, இன்னைக்கு குழந்தைங்கலாம் வந்து பெற்றோர்களை வந்து அந்த அளவுக்கு பண்றாங்கிறது சந்தேகமாதான் இருக்குது.
1: சரிங்கய்யா, நன்றி. நல்ல விஷயம், நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர். வணக்கம்.
4: காலை வணக்கம் தோழி.
1: வணக்கம் தோழி.
4: எங்க வேலையிலிருந்து ராணி? நலமா?
1: நலமா இருக்கும் தோழி. சொல்லுங்க, உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க.
4: அப்பானா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குமா. எங்க வீட்டுல 5 பேரு. ஆனா எங்க அப்பா எல்லாரையும் பார்த்தா பயப்படுவாங்க. நாங்க 4 பேருமே பயப்படுவாங்க, நான் மட்டும் பயப்படவே மாட்டோமா.
1: சரி, எப்படி
4: இல்ல அவர் கொஞ்சம் எப்படி சொல்றது டிசை பாருங்க, அதனால பயந்து போவாங்க எல்லாருமே.
1: சரி சரி.
4: நான் மட்டும் பயப்பட மாட்டேன். தைரியமா அவருக்கு சாப்பாடு வைப்பேன், எல்லாமே பண்ணுவேன். சுயநலமா வாழ மாட்டாருங்கம்மா அவரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்காது.
1: சரிங்க.
4: பொதுநலமா இருப்பாரு. என்னன்னு வாருன்னா எப்பயுமே யதார்த்தமா இருக்கணும்னு சொல்லுவாரு எங்க கிட்ட எல்லாம்.
1: சரிங்க.
4: ஒளிவு மறைவு இல்லாம யதார்த்தமா இருக்கணும், வெகுளித்தனமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாருங்கம்மா.
1: சரிங்க, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா.
4: பாதுகாப்பு முக்கியம் சொல்லுவாருங்கம்மா.
1: சரிங்கம்மா.
4: பயப்படணும், பயப்படுற விஷயத்துக்கு பயப்படணும், எத்து நிக்கிற விஷயத்துக்கு எத்து நிக்கணும் அப்படின்னு வாருங்க.
1: சரிங்க, ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம். காலை வணக்கம் மேம்.
1: வணக்கம்ங்க. யார் இங்கிருந்து?
5: மேம் காவாப்பட்டி அண்ணா நகர்ல இருந்து எம்எல்ஏ சாந்தி பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க சாந்தி.
5: மேம் எனக்கு அப்பானா அதிகமா பிடிக்கும். எப்படி சொல்றதுன்னா உயிர் என்னோட உயிர்ன்னு சொல்லலாம்.
1: சரி.
5: அப்புறம் அவருக்கு பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பொண்ணுதான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருப்பாரு.
1: சரி.
5: எனக்கு 2 பொண்ணு குழந்தைங்க மேம், ஒரு பையன். எனக்கு அப்பா வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போய் தாமதம் இருந்து என்ன பெற்றாரு.
1: சரி.
5: என்ன சொல்றது, நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு, ஆனா அவருக்கு நிறைய அனைவருக்கும் ஹெல்ப் பண்ணணும்ன்ற தாட் அதிகமா இருக்கும்.
1: சரி.
5: நான் திட்டுவானா ஏதாச்சும் பண்ண போவாரு, கடைசியில அவர் மாட்டிக்குவாரு.
1: நன்றி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

0: வங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படமில்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: 9:54, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானொலியில் வசந்தம் இன்று என்றும் நமக்காக, என்று உலக பெற்றோர் தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய பெற்றோரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் நேர்களை. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம்
5: ஐயா.
6: சரி,
5: சொல்லுங்க ஐயா.
6: எங்க அப்பா பேரு ஜெய்பாலுங்க, அம்மா பேரு ருக்மணிய.
5: சரி,
6: எங்க அப்பாவுக்கு என்னன்னா, இந்த குழந்தைகள்லாம் நிறைய படிக்கணும்னு இவருக்கு ஆசைங்க.
5: சரி,
6: அதனால வந்து என்ன செய்யறது?

0: கூப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய நிலத்தையும் கொஞ்சம் கொடுத்துங்க, தானமா கொடுத்து ஒரு பில்டிங் கட்டி கொடுத்து பிள்ளைங்க பெற்றோர்.
1: சரி,
0: இப்ப அந்த பதவியை நான் வைத்துட்டு இருக்கிறேன்.
1: சரிங்க, படிக்கணும் அப்படின்னு
0: கல்விக்கு கொஞ்சம் அறிவு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது அவர் ரொம்ப விரும்புவாருமா.
1: நிச்சயமா நிச்சயமாங்க, ரொம்ப நல்ல விஷயம், நன்றி.
0: அவர் அடுத்ததே இல்லைங்க.
1: சரிங்கய்யா, நன்றி
0: நன்றிங்கம்மா.
1: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா. வாழ்க வளத்துடன். கேள்வி ஜெயசீலன், குழமாட்டப்பட்டிமா.
1: ஜெயசீலன் ஐயா சொல்லுங்க.
2: எனக்கு நான் என் தந்தை இல்லாம 6 மாசம் குழந்தை தள்ளிட்டாரு.
1: சரி,
2: என் தாயார் தான் அதை படிக்க வச்சாங்க.
1: சரி,
2: இந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசுற அளவுக்கு வளர்ச்சி ஆளாக்கள் என் தாயார் தான்.
1: சரிங்க, என்னடா அம்மாவை பத்தி யாருமே சொல்லையே நினைச்சேன். நடமாடக்கூடிய தெய்வங்கள் அவங்க. சரிங்க,
2: இதுவரை அவங்க மனம் கோவணப்படி நடந்ததும் இல்ல, அவங்க உயிர் புரியவர்கள் அந்த மனம் கோவணப்படி நடக்கவும் இல்ல.
1: சரிங்கய்யா.
2: அதே நேரத்துல அவங்க வந்து பரவாயில்ல வள்ளியம்மாள் பெற்றது போய் நல்லா இருக்கிறான்னு சொல்ற அளவுக்கு தான் வாழ்ந்துருக்குறேன்.
1: சமத்து பிள்ளையா இருக்கீங்க நீங்க.
2: அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாகிற அளவுக்கு அவங்க மதிப்பு குறையிற அளவுக்கு நடந்துக்கலாமா.
1: சரிங்க, நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
1: நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேர். வணக்கம்.
3: அம்மா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
3: வாழ்க வளமுடன் வளர்க தருமபுரி எஃப்எம் கரூர் மாவட்டம் நெரூர் தாமவரம் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க ஐயா, ஒரே ரைமிங் கரூர் நெரூர்ன்னு.
3: ஆமாங்க ஐயா, ஆமாங்க அம்மா. நெல்லுடைய தவிட்டை வித்து என்னை வந்து படிக்க வச்சாங்க அவங்க.
1: சரிங்க.
3: அன்னைக்கு 5 காசு 10 காசு எல்லாம் போட்டு படிக்கிறேன். தாய் தாங்க எனக்கு எல்லாம் பெற்றோம்னா எனக்கு மெயினா என்னுடைய தாய். எங்க தாய் பேர கூட சொல்லிக்கிறாங்க, மலையம்மாள்னு பேருங்க.
1: சரிங்க,
3: இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான எங்க தாய் தாங்க அம்மா.
1: சரிங்க, நன்றி நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் மேடம். மூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க மூர்த்தி.
4: கண்டிப்பா பெற்ற தாயை என்னைக்கு மறக்கூடாதுங்க, தாய் தோப்புன்னு மறக்கவே கூடாதுங்க என்னோட கருத்து. அம்மா வந்து 6 பெற்றும் பெண் குழந்தைங்க 6 பெற்றாங்க. அப்புறம் தான் நாங்க பசங்க 2 பேரு.
1: சரி,
4: அம்மாவும் அப்போ அப்பா இறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. அம்மா இறந்து இன்னும் 10 மாசம் முடியலைங்க.
1: சரிங்க.
4: அந்த மாதிரி இருக்குள்ள நாங்கெல்லாம் பாருங்க, அக்கா தங்கச்சிங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. நம்ம கிட்ட வராங்க போறாங்க. நாம நடந்துக்கிற முறையில தான் ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்கா இல்ல பிரிஞ்சு போகுதான்றத நம்ம நடக்கிற முறைதான்.
1: நம்ம நடந்துக்கிற முறையில
4: நம்ம பிள்ளைங்களும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்க்கணும்.
1: சரிங்கய்யா, நன்றி.
4: சுத்து பக்கத்திலே அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் மேடம், அது ஒரு மெயின் காரணம்.
1: கண்டிப்பா, நீங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்தே உங்களை எப்படி வளர்த்திருக்காங்கன்னு மத்தவங்களால கெஸ் பண்ண முடியும். வாழ்த்துக்கள்.
4: கண்டிப்பா மேடம். என்ன காசு பணம் சொத்து சொக்கெல்லாம் இன்னைக்கு இருக்குது, ஒரு காலத்துல போயிருது. எப்படியாப்பட்டவங்களும் போயிருது. மனசும் ஒரு தப்பா பிறக்கறதும் இறக்கறது மட்டும்தான் மேடம்.
1: நிச்சயமா, ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம்
1: ஐயா.
5: சேலம் தண்டபாணி.
1: தண்டபாணி ஐயா சொல்லுங்க.
5: பெற்றோர்களுக்கு நான் வாழ்த்துக்கள். பெற்றோர்களிடம் எல்லாமே பெற்றோம். அதாவது பெற்றத வந்து திருப்பி செலுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சது இல்ல.
1: கண்டிப்பா.
5: நான் பிறந்த தாயின் மடியில் விழுந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இதய துடிச்சிட்டு இருக்குதுன்னா அவங்களாலதான். அது இன்றைய தினம் சிறப்பாக பெற்றோர்கள் தினம் கொண்டாடலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் அவங்களை நினைச்சு கூட நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அந்த துடிப்புலயே இருக்குதுமா.
1: நிச்சயமா, மறந்திருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு தினமா இருக்கட்டும் ஐயா.
5: ஆமா, அது கண்டிப்பா தேவை. ஆனா என்னைக்கும் அவங்க நன்றியை மறக்க கூடாதுன்னா தாய் தந்தையருக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும். ஆனா இன்னைக்கு இப்போ குழந்தைகள் வந்து பிள்ளைங்களை வளர்த்துறது வந்து ரொம்ப சவாலா இருக்கு.
1: நிச்சயமா,
5: பெற்றோர்கள் வந்து சொல்ல பேசி நாங்களும் கட்டுப்பட்டு நடந்த பயந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படி இல்ல, அறிவை வளர்த்துக்கிட்டாங்க. போன்ல வந்து எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா கட்டுப்பாட்டை மீறாம ஒழுக்க தன்மையோட எல்லாரும் வளர்ந்தது என்னைக்கும் நினைக்க முடியுங்கிறத நான் சொல்லிக்கிறேன்.
1: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம். நான் பூங்கோதை பேசுறேன்.
1: சொல்லுங்க பூங்கோதை.
6: கிராமத்துல இருந்து
1: சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
6: எனக்கு எங்க அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும் மேம். எங்க அப்பா அம்மா கூட இருக்கிறேன்.
1: அப்படியா? சரிங்க, மொத்தமா ஒரே அடியில சொல்லிட்டீங்க, நன்றி நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர்.
7: அம்மா வாழ்க வளமுடன்.
1: சொல்லுங்க ஐயா.
7: திருச்சி மாவட்டம் பெருகமணியில இருந்து வீரை முகமது இப்ராஹிம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க ஐயா.
7: எனக்கு வந்து அப்பா அமைஞ்ச அப்பா அம்மா ரெண்டு பேரும் அமைஞ்ச ரொம்ப குடும்பம். நானும் அவங்களுக்கு பிள்ளை அப்படி ரொம்ப குடும்பம் வச்சது.
1: சரி,
7: இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு குரான் ஓதப்பா இருந்து ஆரம்பத்துல இருந்து ஆனா

0: நாள் இருந்து அந்த குரான் ஓதுறது கத்துக்கிறது முழுசுமே வந்து எங்க அம்மா தானே கத்து கொடுத்தாங்க அவங்க.
1: சரிங்க.
0: இன்னைக்கு வந்து நான் வந்து எங்க பிள்ளைகளுக்கு அதே மாதிரி ஓதுறது கத்து கொடுத்துருக்கேன்.
1: சரிங்க.
0: அதே மாதிரி படிக்கிறதுக்கு வந்து வசதி இல்லாத காலத்துல நல்லா இருக்குன்னு
2: எங்க அம்மா வந்து 2 வயசுல இருந்துட்டாங்க. அவங்களுக்கு சொல்றது அதிகமா எனக்கு தெரியாது.
1: சரி.
2: எங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட 42 வருஷம் போஸ்ட் மாஸ்டர் வந்தாரு ஏழையில. அவரை வந்து மும்மொழி தெரிஞ்சவரு, படிச்சவரு, அதனால இந்த அளவுக்கு அவர் பேர் சொன்னா மரியாதை இருக்குமா?
1: நிச்சயமா அவங்க நடந்துக்கிற
2: முடிச்சுக்கிறோமா?
1: சரிங்கய்யா, நன்றி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு உலக பெற்றோர் தினம். அதை முன்னிட்டு என்றும் நமக்காக வாழக்கூடிய தெய்வங்களான நம்ம பெற்றோரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். நிறைய பேர் அப்பா அப்பா அப்பான்னு சொன்னாங்க. ஏன்னா அம்மா நம்ம கூடவே இருக்கிறதுனால, அவங்களுடைய அன்பு பாசம் எல்லாமே நம்ம கூடவே இருக்கிறதுனால அது ரொம்ப பெருசாக தெரியலையோ என்னவோ தெரியல. எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு அம்மாவுக்கு அப்புறம்தான் அப்பான்னு நான் சொல்லுவேன். நிறைய தியாகங்கள், நிறைய கண்ணீர், எல்லாமே வழிகள் எல்லாத்தையும் தனக்குள்ளே மறைச்சிப்பாங்க. அதே மாதிரி தான் அப்பாவுமே. ரெண்டு பேரோட இடத்தையும் யாராலையுமே நிரப்பவே முடியாதுன்னு தாங்க சொல்லணும். அப்பா அம்மாவுக்கு நம்ம எப்படி ரெண்டு கண்கள் மாதிரியோ, அதே மாதிரி அவங்களும் நமக்கு ரெண்டு கண்கள் மாதிரின்னு தான் சொல்லணும். அப்பா அம்மா இல்லாதவங்க கிட்ட தாங்க தெரியும் அவங்களோட மதிப்பு எவ்வளோ பெருசு அப்படின்றது. அப்பா அம்மா இருக்கிற நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு சொல்லணும். நிறைய நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி. நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
3: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
5: ஆசிரியர் இல்லாத வகுப்பறை என்றால் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலதிகாரி இல்லாத அலுவலகம் என்றால் அலுவலர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அம்மா அப்பா வெளியே சென்று விட்டால் வீடுகளில் பிள்ளைகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது. அறிவுரை சொல்லும் மூத்தோர் வீட்டில் இல்லை என்றால் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது நடைமுறை உலகில் நாம் காணும் மனித மன இயல்புகள். இந்த மாதிரியான கட்டுப்பாடில்லாத வாழ்க்கையில் கழிப்பெய்தும் மனோபாவம் நமக்குள் எப்படி வந்தது கேட்டால் சுதந்திரம் என்று சொல்லுவோம். கட்டுப்பாடில்லாத சுதந்திரம் என்று கூட இட்டுக்கட்டி சொல்லுவோம். சுதந்திரம் என்றால் கட்டுப்பாடில்லாமல் கண்டபடி இருப்பதுதான் என்று கருதிவிட்டால் வாழ்க்கையின் நிலைமையை என்னவென்று சொல்லுவது? யாராவது வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக பிரேக் இல்லாத வாகனத்தில் பயணம் செய்வோமா? கதவில்லாத வீடுகளில் குடித்தனம் புகுவோமா? அப்படியானால் கட்டுப்பாடு என்றால் என்ன? சுதந்திரம் என்பதுதான் என்ன? இயற்கை சுதந்திரமானதுதான். மலைகளில் காடுகளில் உழவும் உயிரினங்களும் சுதந்திரமானவைதாம். ஆனாலும் பூமியில் பிறந்த அனைத்தையும் இயற்கையின் ஈர்ப்பு விசை ஒழுங்கு ஒன்று இழுத்து பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு ஒழுங்குக்குள் தான் இந்த உலக நடப்பே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, நமது சராசரி நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம். எப்போதும் வகுப்பறையில் கண்டிப்பாக இருக்கும் ஆசிரியர், எப்போதும் அலுவலகத்தில் உத்தரவுகளை மட்டுமே போட்டுக் கொண்டிருக்கும் மேலதிகாரி, எப்போதும் வீட்டில்

0: அறிவுரைகளை மட்டுமே வழங்கி அலுப்பை உண்டு பண்ணும் மூத்தோர்கள். இவர்களிடமிருந்து விடுபட வேண்டும் என அகப்பட்டவர்கள் நினைப்பதில் தப்பில்லை. ஆனால் ஒழுங்குக்குள் சிக்காமல் எப்போதும் நினைத்தது நினைத்தபடி இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மனோபாவத்திலும் தவறு இல்லாமல் இல்லை. உலகத்திலுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளிலிருந்தும் வெளியேற வேண்டும் என நம் மனது நினைத்தாலும் நமக்கு நாமே ஓர் ஒழுங்குக்குள் இயங்குகிறோமா என்பதை அடிக்கடி நினைத்து பார்த்து இயங்கினால் போதும். நம் மனக்கட்டுப்பாட்டை மீறி வேறு புறக்கட்டுப்பாடுகள் எவையும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
2: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வணக்கம் வணக்கம் அன்பர்களே, இதயத்துக்கும் இசை முழக்கம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 10:06.
1: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகளை பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியுடன் மங்களன்மங்களில் வாங்கி அதிர்ஷ்டத்தை உங்கள் இல்லங்களுக்கு எடுத்து செல்லுங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். கடந்த 7 நாட்களில் பங்கு பெறாத நேயர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
6: அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் விஜயபுரம். எனக்கு பிடித்த பாடல் முட்டை கலக்கி படம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: 10 மணி 12 நிமிடம் கேட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டு ஆர்ட்ஸ் காலேஜில் யூஜி அட்மிஷன்ஸ்க்கெலாம் போயிட்டுருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும்னு சொன்னோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான அந்த டேட் லாஸ்ட் டேட் வந்து 29/5/2026 சொல்லியிருந்தாங்க. ஸோ மாணவர்களுடைய நலன் கருதி, அதாவது வெப்சைட்டில் அப்லோடிங் அது போன்ற விஷயங்களுக்காக இன்றைக்கி லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா 3 நாள் ஆல்ரெடி அப்ளிகேஷன்லாம் போட்டு டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணாமல் இருக்கிறீங்க, இல்லை பேமெண்ட் மட்டும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே TNGASE.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த 2026 கல்வியாண்டிற்கான சேர்க்கையை நீங்கள் பெறுங்க. இல்லை புதுசாக தான் போட போகிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஓப்பனில் தான் இருக்குது, என்னேபிளில் தான் இருக்குது வெப்சைட். 10th+2 கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டு, முக்கியமாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இமெயில் ஐடி, இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க கண்டிப்பாக உங்கள் வாய்ப்பு நல்லாவே போயிடும். அதனால் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. கண்டிப்பாக இங்கே யூஜி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது +2 முடிச்சுட்டு யூஜி படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் TNGASE.in வந்து வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இன்றைக்கி லாஸ்ட் டேட் விண்ணப்பம் போட்டுக்கோங்க. நீங்கள் கடவு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: தருமபுரி பண்பலை காலை வணக்கம். என் பெயர் நந்தகோபால், கோமல்லி பேசுகிறேன். படமே வந்து படையப்பா, பாடம் வந்து சுற்றி சுற்றி வந்தீங்க, நன்றி, வணக்கம்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
5: பர்னிச்சருக்குன்னு
4: மற்றும் விட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: 11:21 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல பார்க்கும்போது ரொம்ப ட்ராஜடியா இருக்கும். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம், அந்த நேரத்தில் ஒரே பஸ்ஸு கூட வராது, ஒரு 20 நிமிஷம் கடிச்சு வரும் பார்த்துக்கவங்க. அதுக்கப்புறம் பாருங்க அந்த பஸ்ஸில் ஃபுல்லாக க்ரௌடாக வந்துட்டு இருக்கோம். சும்மா வெறுமனா சும்மா நின்றுட்டு இருப்போம், அப்போ தேவையில்லாமல் பஸ் நிறைய போயிட்டு இருக்கோம். 1 by 1 கூட்டமே இல்லாமல் போவோம். அதே மாதிரி தான் வீட்லேயும் வெளியில் எப்பயாவது கிளம்பி போயிட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குடிக்கிறதுக்கு டீ தருவாங்கல்ல, அந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் அவசரமாக போகும்போது தான் ரொம்ப சுட சுட தருவாங்க. அதே ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு ஐபிஎல் மேட்சோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு காமெடியாக பார்த்துட்டு இல்லை எஃப்எம் கேட்டுட்டோ இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீ அப்படியே சப்புன்னு ஆறி போய் தருவாங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரியான எதார்த்தங்கள்லாம் ஏற்றுட்டு தான் ஆகணும். நீங்கள் கிடவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0:43:42:44:40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: அன்பார்ந்த தர்மபுரி பண்பளிக்கு இனிய காலை வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிகள் எமக்கு பிடித்த பாடல் ரிக்ஷா மாமா படத்திலிருந்து தங்க நிலவுக்குள் நிலவுண்டு என்ற

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
4: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: எப்படியாவது அரசு வேலை வாங்கிட்டோம் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய வந்து அவங்களுடைய கவலையாகவும் இருக்கும், அவங்களுடைய கடமையாகவும் இருக்கும், அவங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கான ஒரு செய்தி தான் இது. TNPSC தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்டிங்ஸ் நிறைய அறிவிச்சிருக்காங்க. அதாவது டெக்னிக்கல் சைடில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் 25ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா TNPSC.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு சூப்பரான ஒரு வேலை அரசு வேலையில் போய் இங்கே அமரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள்.
7: நீங்க

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: பத்து மணி 33 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
7: சேலம் மாவட்டத்திலிருந்து மகாலிங்கம் பேசுகிறேன். திருமூர்த்தி என்ற படத்தில் செங்குருவி செங்குருவி என்ற பாடலை எமக்காகவும் மற்ற நேரடியாகவும் ஒளிபரப்புவோம்.

0: என் பையன பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
1: சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500509984.
2: பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜிமேல சமைச்சு கொடுக்கும்.
3: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்க அம்மா, எங்க
2: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கு வந்தா ஆர்கேஜி மெயில் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? So easy.
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: பத்து மணி 40 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவர், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
9: தருமபுரி மாவட்டம் காரிமாவட்டம் சிக்கதமா நிலையிலிருந்து மஞ்சளா பேசுறேன். எனக்கு பிடித்த படம் ஊர் மரியாதை பாட்டு கிச்சடி சம்பா குத்து எடுத்த என்ற பாட்டு போடவும். நன்றி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தித்தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: के जी नहीं।
1: நிறைவு பெற்றது இன்றைய நீங்கள் கேட்டவை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி.

வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி காதோடு கானம் பாடும் காற்றின் மொழி, உணர்வோடு உறவாடும் அலைவரிசை தோழி, வாழ்வை வண்ணமயமாக்கும் வசந்த பூங்காற்று.

0: மக்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணிக்கு வயது 90. தனது 90 ஆண்டுகால பயணத்தில் படித்தவர் முதல் பாமரர் வரை, கிராமப்புறம் தொடங்கி நகர்ப்புறம் வரை அனைவரும் ரசிக்கும் வகையில் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இசை நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, நாட்டு நடப்புகள், பன்னாட்டு செய்திகள், அரசின் நலத்திட்டங்கள், கலை, இலக்கியம், அறிவியல், ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை ஆகாஷ்வாணியில் கேட்டு ரசிக்கலாம். நேரலையில் கருத்து பரிமாற்றமும் இங்குண்டு. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவருக்குமான நிகழ்ச்சிகள் அலைவரிசையில் வலம் வரும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய பரிமாணத்தில் ஆகாஷ்வாணி என்றும் மக்கள் மனதில். வானொலி குறித்த தங்கள் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் நமது நேயர்கள்.
1: என் பெயர் ராஜம்மா. ரேடியோனா நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்கறதுமா. அந்த காலத்தில் ரேடியோ இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இப்போ டிவி அது இது, சினிமா கூட அப்போ அதிகமாக யாரும் போகமாட்டாங்க. ஆனால் ரேடியோ தான் எல்லாமே, அதில் தான் கேட்கறது, அதில் தான் எல்லாமே வர்றது. பாட்டு, சமையல் குறிப்பு எல்லாமே அதில் தான் வரும். இந்த ரேடியோ அந்த காலத்தில் நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அது வாங்கிறதுக்கு கூட எல்லாராலையும் முடியாது. ஆனால் யாராவது ஒரு வீட்டில் இருக்கும், அதை வச்சு எல்லாருமே கேட்பாங்க. பெரிய டிவி பெட்டி மாதிரி இருக்கும் ரேடியோ. எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு. அந்த பெட்டி முன்னால் தான் எல்லாரும் உட்காந்து, கூடி உட்காந்து எல்லாருமே பாட்டு கேட்கறது எல்லாமே அதை தான் கேட்பாங்க. அப்போ காலத்தில் போடுவாங்க புது வெள்ளம், ஒளிச்சித்திரம், சமையல், இந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க.

0: புது வெள்ளத்துல தான் புது புது பாட்டா போடுவாங்க. ஆனா அப்ப எல்லாரும் நினைப்பாங்க, அந்த பெட்டிக்குள்ள இருந்து யார் பேசுறா, அவங்க எப்படி உள்ள போனாங்க, எங்க இருந்து இந்த பேச்சு வருது, எப்படி இப்படிலாம் வரும், அப்படிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. யார் போய் உள்ள உட்காந்து இது பேசுறான்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அறியாத காலங்கள் அப்போ அப்படி இருந்துச்சு. அப்போ இந்த ரேடியோவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம், இப்பவுமே இருக்கு, ஆனால் அப்போ அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். இப்போ நிறைய குடித்தனங்கள் இருக்கிற இடத்துல நிறைய பேர் வீட்டில் இருக்காது, அந்த ரேடியோ நடுவில் கொண்டு வைப்பாங்க. எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரும் கேட்கட்டும்னு நடுவில் வச்சிருப்பாங்க. வச்சு எல்லாரும் உட்காந்து அதை கேட்பாங்க. ஒரு போர் நடந்தாலும் சரி, ஒரு எலெக்ஷன் வந்தாலும் சரி, எல்லாமே அதை வச்சு தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு காலம். ஆனால் அந்த ரேடியோவுக்கும் லைசன்ஸ் கூட உண்டு. லைசன்ஸ் இல்லைன்னா அந்த ரேடியோவை வீட்டிலேருந்து எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கூட இருந்துச்சு. லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் கரண்ட்லாம் கூட ஓடாது, பேட்டரி தான் இந்த ரேடியோவுக்கு. இன்னும் நிறைய மலைவாழ் கிராமங்களில் இந்த ரேடியோ தான் அவங்களுக்கு, இந்த ரேடியோ வச்சு அவங்க இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ரேடியோ புகழ் அதிகமாகிட்டு தான் போகுதே தவிர குறையலானோம்.
1: என் பேர் ஸ்டெல்லா, நான் தூத்துக்குடி மூணாவது மைல் பகுதியிலிருந்து பேசுகிறேன். ஆல் இண்டியா ரேடியோ வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து அது ஒரு பழக்கப்பட்ட ஒன்று. நான் ரொம்ப சின்ன வயசுல வந்து எங்கள் தாத்தா வந்து அந்த வானொலி பெட்டி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு முதல் அனுபவங்கிறது ஒரு பெரிய தலைவர், மக்கள் மனதில் நீங்கள் இடம் பெற்ற தலைவருடைய மறைவு செய்தியை தான் அப்போ வந்து வானொலி மூலமா தெரிஞ்சோம். அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து அந்த ஒரு தெருவே வந்து அந்த ஒரு வானொலி பெட்டி முன்னாடிதான் உட்கார்ந்துருப்பாங்க. அதுல இருந்தே நான் வந்து எனக்கு இந்த ஆல் இண்டியா ரேடியோ இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாளடைவுல வந்து அதுல வந்து பெண்கள் நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. அது எல்லாமே பிரயோஜனமா இருக்கும். குழந்தைகள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நியூஸ் வந்து காலையில நியூஸ் ரெண்டு தடவை நான் கேட்பேன். மற்றபடி வந்து என்னுயிர் தோழின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதுல வந்து பிசினஸ்ல ஜெயிச்ச பெண்களுடைய இதை பத்தி சொல்லுவாங்க. அது ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சமீபத்துல கூட ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நான் கலந்துகிட்டேன். என்னோட குரலே நான் கேட்டு என்னுடைய விருப்ப பாடலை நான் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வரைக்குமே வந்து நல்லா செயல்பட்டு வர்ற, எவ்வளவுதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலுமே வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து பொதுமக்கள் மத்தியில அதோடைய இதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. 90 வருடத்துக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எனது வாழ்த்துக்கள்.
2: தூத்துக்குடியிலிருந்து திலகவதி. வானொலி மின்காந்த அலைகளை பயன்படுத்தி தகவல்கள், இசை, செய்தி என எல்லாவற்றையும் உடனே வழங்கக்கூடிய முக்கியமான தகவல் தொடர்பு சாதனம்னே சொல்லலாம். மின்சாரம் இல்லாமலேயே பேட்டரி மூலம் இயங்கக்கூடியதுதான் இந்த வானொலி. எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையக்கூடியது. தொலைக்காட்சிக்கு முன்பே மக்கள் மனதில் அதிகம் இடம் பிடித்தது வானொலினே சொல்லலாம். நாட்டு நடப்பின செய்திகள் வழியாக தெரிந்து கொள்ள முடிந்தது. பலவிதமான பாடல்களை என் குழந்தை பருவம் முதலே தெரிந்து கொள்ளவும் பாடுவதற்கும் உதவியது இந்த வானொலி. வானொலி தான் சினிமாவையும் ஒளிச்சித்திரம் அப்படின்ற பெயர்ல ஒளிபரப்பியது. எங்கள் வீட்டில் 1989 தான் தொலைக்காட்சி வாங்கிய நேரம். அதற்கு முன்பாகவே ஞாயிற்றுக்கிழமை 3:30 நாடகம் கேட்ட பழக்கம் உண்டு. அன்று தொடங்கியது தான் இலக்கிய பயணம். செய்திகள் அதிகம் கேட்டிருக்கிறேன். செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி என்ற ஒரு விதமான சத்தத்தோடு துவங்குவதை நினைக்கும் போது ஒரு அலாதியான உணர்வு ஏற்படுகின்றது. காலையில் தென்கட்சி கோ சுவாமிநாதனின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் அவரது குரல் ஒரு தனித்துவமான பேச்சு நடை கொண்டிருந்தது. வானொலினா பாடல் கேட்பது மட்டுமல்ல, உலகம் முழுக்க உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் வானொலி இருக்குன்னு சொல்லலாம். திரைப்படம் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் கேட்டிருக்கோம். சாலை போக்குவரத்தின் நிலை, அன்றாடம் செய்திகள் என வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் ஒளிபரப்பியிருக்காங்க வானொலியில. தற்போது தூத்துக்குடி வானொலி லைவ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. போன் செய்து நேர்களிடம் பாட்டு கேட்பது, ஒரு தலைப்பு கொடுத்து பேச வைக்கிறது என நிகழ்ச்சியினை நடத்தி வர்றாங்க. முதல்ல ஸ்டேஜ் ஃபியரை குறைக்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்குன்னு சொல்லலாம்.

0: அதற்கு மேலாக அவர்களிடம் உள்ள டேலண்ட், அவங்க கிட்ட என்ன விதமான தகுதி இருக்கு அப்படிங்கிறத கண்டறிந்து அதனை வளர்ப்பதற்கும் இந்த நிகழ்ச்சி உதவியா இருக்குன்னு சொல்லலாம். குட்டீஸ் கார்னர் என்ற நிகழ்ச்சி ஒன்று மிகப்பெரிய சிறப்போடு இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளின் மழலை மொழிகளை கேட்பதற்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பயனுடையதாக இருக்குன்னே சொல்லலாம். அந்த ப்ரோக்ராமில் முழுக்க முழுக்க குழந்தைகளுடைய மழலை மொழி மிகவும் அருமையாக இருக்குது. சின்ன குழந்தைகள் ரைம் சொல்கிற அழகு, அதனால் ஏற்படக்கூடிய உணர்வு சொல்லவே முடியாது. கதை சொல்வது, பாடல் பாடுவது, சில கேள்விகளை தொகுப்பாளர்கள் கேட்க குழந்தைகளுக்கே உரிய பாணியில் பதில் சொல்வது என கேட்க கேட்க மிக அருமையாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. தூத்துக்குடி வானொலியில் பாவையர் பார்வைன்னு ஒரு நேரலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் பெண்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு பேசுறது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்னே சொல்லலாம். இல்லத்தரசிகளுக்கு அவங்களோட எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த வானொலி நிகழ்ச்சி அமைகிறதுன்னு சொல்லலாம். இது பெண்களுக்கு பயம், தாழ்வு மனப்பான்மைன்னு எல்லாத்தையும் நீக்கி துணிவினை பெறச் செய்கிறது. இந்த அளவில் பெருமை கொண்ட நம் தூத்துக்குடி வானொலி இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் நான் 3 முறை பேசியிருக்கிறேன். இப்படிப்பட்ட வானொலி நிகழ்ச்சி பல்விதமான தரப்பினருக்கு, அதைவிட குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒளிபரச் செய்வதற்கு உதவுகிறது என்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
1: இன்று உலக பெற்றோர் தினம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் மட்டுமன்றி பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகிறது ஆகாஷ்வாணி. குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளின் உடல் நலன், மனநலம் சார்ந்த நிகழ்ச்சிகள் பெற்றோருக்கு பயனளிக்கும். பெற்றோருக்கு ஆலோசனை வழங்கும் நல்ல நண்பன் ஆகாஷ்.

0: மருதடி.
1: என் பேரு மைத்ரி, நான் தூத்துக்குள்ள இருக்கேன். ஒரு அழகான குடும்ப தலைவி. எனக்கும் ரேடியோக்குமான சொந்தம் அப்படின்னா 5 வயசு இருக்கும் போதுல இருந்து இருக்கு. என் தாத்தா வீட்டுல இருக்கும் போதே அதை கேட்டுட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னா, அப்பெல்லாம் உட்காந்து எல்லாரும் கேட்பாங்க, என்னடா கேக்குறாங்க அப்படின்னு நானும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் இது ரேடியான்னு தெரியும். இந்த கம்பிக்குள்ள இருந்து எப்படி இருக்கு, எப்படி இதெல்லாம் பாடுது அப்படின்னு நாங்கள் கேட்போம். அப்புறம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறப்பெல்லாம் இங்கிலீஷ்ல நியூஸ் வாசிப்பாங்கல்ல, அதெல்லாம் எப்படி வாசிப்பாங்க அப்படின்லாம், இப்படிலாம் வாசிக்க முடியுமா அப்படிலாம் யோசிப்போம் நாங்கள். அப்புறம் இந்த காலையில் அப்போ ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறப்ப எல்லாம் இயேசுவே அப்படின்னு அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது சாமி பாட்டா என்னன்னே தெரியாமல் நாங்கள்லாம் கும்பலாக சேர்ந்து பாடிட்டு வாடிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அப்புறம் நாடகம், தொடர்கதை அப்படின்னு ராத்திரில பேசுவாங்க பாருங்க, அதை அப்படியே டிஸ்ட் வச்சு அழகாக பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் விடுகதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா ஒளிச்சித்திரம் ரொம்ப பிடிக்கும்.
2: என் பேரு மரியலிபியால். நான் வானொலியை வந்து முதன் முதல்ல கேட்டது எனக்கு தெரிஞ்ச வகையில் பஸ்ஸில் நான் போகிறப்போ, பயணம் செய்கிறப்போ, காலேஜுக்கு போயிட்டு வர்றப்போ, இந்த மாதிரியான நேரத்தில் தான் நான் ரேடியோ கேட்டிருக்கிறேன். அதில் எஃப்எம்ல பாட்டு கேட்குறது, அது மட்டும் இல்லை நிறைய இன்டர்வியூஸ் அந்த மாதிரி நடத்துறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அதன் மூலமாக தான் எனக்கு பழக்கப்பட்டது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து அது பிடிச்சி போய் அதுக்கப்புறம் நான் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக கேட்க பழகினேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வர நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் குறிப்பிட வகையில் எனக்கு மகளிருக்கான நிகழ்ச்சிகள் மற்றும் அதில் வர்ற சிந்தனைகள் அது எல்லாமே எனக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தது. எனக்கு பாட்டு கேட்குறது பிடிக்குங்கிறனால சில பாடல்கள் வந்து அதில் கேட்டிருக்கிறேன். பஸ்ஸில் போகிறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் நான் கேட்டிருக்கிறேன். அது வந்து எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நிறைய புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க அது உதவிச்சு. இந்த மாதிரி நிறைய வகையில் நான் ரேடியோ எஃப்எம் வந்து கேட்டதுனால

0: எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்றதுக்கு இது ஒரு கருவியாக எனக்கு பயன்பட்டது. இப்படி பல வகையில் எனக்கு வானொலி வந்து ஒரு பயனுள்ள ஒரு கருவியாக இருந்திருக்குது. அதன் மூலமாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கொண்டேன். நிறைய செய்திகளை, இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிற நிகழ்வுகளை உடனே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வகையில் அது வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குது.
1: வண்ணங்களுக்கு எண்ணங்கள் கொடுத்தாய், உருவம் தெரியாது உணர்வுகளில் பதிந்தாய், வசந்த தூரலாய் வாசல் தேடி வந்தாய், காற்றோடு கைகுலுக்கி காதோடு பேசினாய், உலக விஷயங்களை உரக்க பேசி உயிர்ப்புடன் இருக்கிறாய், எட்டு திக்கும் நடக்கும் நிகழ்வுகளை எத்திக்கும் கொண்டு சேர்க்கிறாய், இசையும் கவிதையுமாய் கதையும் இலக்கியமுமாய் எளிய நடையில் நேயர்கள் நெஞ்சத்தை கொள்ளை கொள்ளும் நீ வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: ரீங்காரம் இடம் ரிதம்ஸ் தர்மபுரி 102.5 ஏற்காடு 103.7 நேரம் உறுப்புகள் 11:01 பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேயர்கள் அனைவருக்கும் முற்பகல் வணக்கம். இட்லி தோசைக்கு நம்ம எத்தனையோ வகையான சட்னி நம்ம செஞ்சுருப்போம் இல்லைங்களா? தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, ஆனியன் சட்னி, கருவேப்பிலை சட்னி, கொத்தமல்லி சட்னி அப்படின்னு நம்ம செஞ்சுருப்போம். ஏன், காய்கறிகளை கூட சட்னி செஞ்சுருப்போங்க. கேரட் சட்னி, பீட்ரூட் சட்னி, இப்படி எத்தனையோ வகையான சட்னி செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் முட்டையில் நீங்கள் என்னைக்காவது சட்னி செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில முட்டை சட்னி எப்படி செய்யறதா கேட்க போறோம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் ஒரு டீஸ்பூன், கடுகு கால் டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, வரமிளகாய் 5, ஒரு டேபிள் டீஸ்பூன் வேர்க்கடலை, 10 பல் பூண்டு, அதை குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து அதை பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10-20 எடுத்துக்கோங்க. தக்காளி 1 எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, உப்பு உங்க சுவைக்கு தேவைக்கேற்ப. அப்புறம் 2 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்ப எப்படி செய்யலான்னு பார்த்தரலாம். வாங்க, முதல்ல ஒரு கடாயை அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் ஊத்தி அது சூடானதுக்கு அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிடுங்க. அது தாளிச்சதுக்கு அப்புறம் வரமிளகாய், நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலை, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி அது பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் தக்காளிய சேர்த்திட்டு மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் கொஞ்சமா போட்டுக்கோங்க. உப்பு ஏன்னா நம்ம கிட்ட வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருப்போம், அதனால பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச முட்டைய குட்டி குட்டியா கட் பண்ணி அது கூட சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா எல்லாம் ஒன்னோட ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி வதக்கிட்டு அதை இறக்கி வச்சுட்டு அது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இதை நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் சேர்க்காதீங்க. நம்ம ஏற்கனவே இருந்த அந்த வெங்காயம், தக்காளி, இந்த முட்டை இது எல்லாத்துலேயுமே ஒரு ஈரப்பதம் இருக்கும், அதனால தண்ணி சேர்க்காம அப்படியே அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்துல மாத்தி வச்சுட்டு நீங்க

0: வந்து கொஞ்சமா அந்த ஜார்ல இருக்கிறதுல மட்டும் தண்ணி விட்டு அலசி எடுத்து அதுல ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த சட்னியை தாளிச்சிடலாம். ஒரு டேபிள் டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அது சூடானதுக்கு அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா போட்டு அதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த சட்னியில விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா வீடே கம கம கமன்னு இருக்கும். இந்த சட்னி கூட தோசை தாங்க ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். அது கூட இட்லி சப்பாத்தி எல்லாமே வச்சு சாப்பிடலாம். ஆனா நீங்க தோசைக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்க இந்த மஞ்சள் கரு அதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை, அப்படியே எடுத்து வச்சிடறாங்க. அந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு முட்டை சட்னியை செஞ்சு கொடுத்து பாருங்க. ஒரு தோசை சாப்பிடுற குழந்தைங்க மூணு தோசை சாப்பிடுவாங்க. நாவின் சுவையை செவி சுவையாக கேட்டு ரசித்த உங்க எல்லோருக்கும் எனது நன்றிகள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மென்மையான சப்பாத்தி பூரி களி செய்யணுமா? அப்ப உடனே வாங்குங்க அங்காளம்மன் சக்கி ஆட்டா. சர்க்கரை நோய்க்கு சிறந்தது, கலப்படம் இல்லாதது, தரமானது. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் பூவே பெண் பூவே. ஆம் தோழிகளே, இது நமக்கான நேரம். இந்த நிகழ்ச்சியில பெண் தோழிகள் மட்டுமே பங்கேற்று பேசணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டுகளை நம்ம விளையாடுவோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், உலக பெற்றோர் தினம். அதனை ஒட்டி இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற தலைப்பு என்னன்னா, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு சாரி சொல்லணும், ஒரு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எந்த விஷயத்துக்கு சொல்லணும்?

0: சொல்வீங்க. யோசிங்க தோழிகளே. அறிமுக நேர்களாக இருந்தீங்கன்னா 0-43-42-24-40-30 மற்றொரு 94-86-81-10-25 இந்த எண்கள் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31-94-86-65-20-25 இந்த எண்கள் அழைச்சி நிகழ்ச்சிக்கு வரலாம். நிகழ்ச்சிக்கு ஒரு முதல் சகோதரி வரவேற்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்துமா? கார்த்திகா பேசுறீங்களா? ஹொசூர்ல இருந்தா? திருச்சியில இருந்து பேசுறீங்களா? திருப்பூரா? சரிங்க, சொல்லுங்க கார்த்திகா. உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சாரி இல்ல ஒரு விஷயத்துக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுன்னா எந்த விஷயத்துக்கு சொல்வீங்க? உங்களோட இணைப்பு சரியா வச்சுக்கோங்களேன். ஒழுங்கா வளர்த்திருக்காங்க உங்களை. எந்த விஷயத்துக்காக உங்களை நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க? ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுவீங்க எல்லாத்தையும். சரிங்க, சூப்பர். என்ன பண்றீங்க கார்த்திகா நீங்க? பிஜி டீச்சரா இருக்கீங்களா? ஓகேமா, சூப்பர்மா. எவ்வளவு நாளா கேக்குறீங்க நம்ம தர்மபுரி பண்பல ஏற்காடு பண்பல?
1: 3 இயர்ஸா
0: கேட்டுட்டு இருக்கீங்களா? சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சினா என்ன சொல்வீங்க? விடை தேடும் வினாக்கள் ரொம்ப பிடிக்குமா? சரி, கார்த்திகாவோட வாழ்க்கையின் லட்சியம்னா என்ன சொல்வீங்க? உங்களுடைய கனவு நிறைவேற வாழ்த்துக்கள் கார்த்திகா, மிக நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி வணக்கம்.
2: வணக்கம்.
0: ராஜேஸ்வரி, நீங்க சொல்லுங்க எந்த விஷயத்துக்கு சாரி சொல்வீங்க, எந்த விஷயத்துக்கு தேங்க்ஸ்
2: சொல்லுவீங்க? எப்பவுமே கரெக்டா பேசுவோம், தப்பு பண்ணா தப்பு நாங்க அங்கு அவங்க இது கரெக்டா இது சொல்லிருக்கோம் சொல்லிருக்காரு வீட்டுல ஏன் அப்பா அம்மால புரிஞ்சு வச்சுக்குவாங்க, அதுக்கு சாரி சொல்லுவேன் எல்லாமே சொல்லுவாங்க, அதுக்கு வந்து கடமை பண்ணிக்கிறேன்.
0: சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. பேரண்ட்ஸ்க்கு சொல்லணும்னா எல்லா விஷயத்துக்குமே நம்ம தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். நம்ம சாரி சொல்லணும்னா அடிக்கடி கோபத்தை கொண்டு போய் அம்மா கிட்ட காட்டுறது, எதுக்கு எடுத்தாலும் எல்லா கோபத்தையும் கொண்டு போய் அம்மா கிட்ட காட்டுறது, எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய ஒரே ஜீவன்னா அது அம்மா மட்டுமா தாங்க இருக்க முடியும். நம்ம சாப்பிடலன்னா அடிச்சு பிடிச்சி வாயில ஊட்டி விட்டு ஒரு 2 வாயாவது சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம அம்மா. எங்கேயாவது வெளியில கிளம்பும் போது பார்த்து போகணும், உஷாரா போகணும், பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி அனுப்புறவங்க நம்ம அப்பா. நீங்க எந்த விஷயத்துக்கு சாரி சொல்லுவீங்க, எந்த விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க, என் கூட பகிர்ந்துக்க உங்க தொழிலே. நிகழ்ச்சி பெறும் அடுத்த சகோதரி வணக்கம். வணக்கம். சகோதரி வணக்கம்.
3: ஹலோ அம்மா. வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
3: நான் இங்க குக்கல்மலை மில்டிகாரோட ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி சொல்லுங்க.
3: நான் வந்து எங்க வீட்டுல வந்து எனக்கு எதுவும் வேலை வைப்பாங்க, கொஞ்சம் பொறுப்பா எல்லாமே செய்வா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் எனக்கு சொல்லுவாங்க, அதே மாதிரி நான் கரெக்டா செய்வேன், எங்க சொந்த பந்தத்துல கூட ஈஸ்வரினாவே கரெக்டா செய்வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே திரும்பி பேசுவாங்க.
0: அதனால உங்களை நல்லா வளர்த்ததுக்காக ஒரு தேங்க்ஸா.
3: ஆமா, எங்க வீட்டை சுத்தி கூட அப்படிதான் சொல்லுவாங்க.
0: சாரி சொல்லணும்னா, சாரி சொல்லணும்னா,
3: சாரி சொன்னாலே எதுக்கும்
0: இல்ல, நான் கேக்குறது உங்க அப்பா அம்மாக்கு. இன்னைக்கு வந்து பெற்றோர்

0: சுயாதீனம் இல்லையா, அதனால அப்பா அம்மா கிட்ட நம்ம நிறைய கோவப்பட்டிருப்போம். அதே மாதிரி அப்பா அம்மா நமக்கு செஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தேங்க்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அப்பா அம்மா தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா.
1: ஆமா ஆமா, இல்ல அதுவே தான் சொல்றேன். அம்மா வந்து அப்பாவும் என்ன வந்து எது ஒண்ணு ஏத்துக்குவாங்க,
0: எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிருவோம் அப்படின்றீங்க. சரிங்க, நன்றி. நம்ம ஏதாவது நமக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது அவங்க செய்யும் போது தேங்க்ஸ்பா தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், மெசேஜ் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் செஞ்சிட்டோம்னா சாரிம்மா சாரிப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம் இல்லையா. அவங்க நம்ம மேலே கோவப்படுற மாதிரி இருப்பாங்க, ஆனால் கோபத்தை காட்ட மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பொய் கோபங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சாரி, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க, யோசிங்க தோழிகளே. அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம்.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்.
1: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் நான் இன்டர்வியூ தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்விற்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இந்த மாதம் 25ஆம் தேதி.
6: பதினோரு மணி 22 நிமிஷம் ஆச்சு. கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பின் பூவே. இன்னைக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு விஷயத்துக்கு, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சாரி சொல்லணும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எந்த விஷயமா இருக்கும்? நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் சொல்லலாம் தோழிகளே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி பூவே பின் பூவே. நிகழ்ச்சிக்கு வரும் சகோதரி வரவேற்போம். வணக்கம். வணக்கம்
7: இனிமையான முற்பகல். வணக்கம்மா.
6: வணக்கம்மா கலைச்செல்லிமா, சொல்லுங்க.
7: ரொம்ப நன்றி உங்களுக்கு என்னோட பேரை சொன்னதுக்கு.
6: சரிங்க, சொல்லுங்க கலைச்செல்லிமா.
7: இன்னைக்கு நல்ல ஒரு தலைப்புங்கம்மா. இன்னைக்கு நல்ல ஒரு பெற்றோர்கள் அனைவருக்கும் பெற்றோர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்கம்மா. எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்குங்கம்மா.
6: சொல்லிட்டீங்களே,
7: காலையில் கூட உங்ககிட்ட அதான் சொன்னேன். நானு ஏதாவது ஸ்கூல்ல ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாங்களா, இல்ல ஏதாவது எனக்கு தீபாவளினா எனக்கு என்னோட பர்த்டேவும் தீபாவளி ஒன்னா வந்துடும். அப்பெல்லாம் நான் பட்டுப்பாவோட சட்டையெல்லாம் கேட்பேன். எங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு காசு ஏற்று வாங்கி கொடுப்பாரு. அப்ப வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் எங்க அப்பாவுக்கு.
6: சரி,
7: ஏன்னா நம்ம ஒரு பொருள் யாருக்கிட்டையாவது வாங்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு நன்றி சொல்லணும். பொருள் மட்டும் இல்ல, நமக்கு ஒரு சின்னதா ஒரு உதவி செஞ்சாங்கன்னா கூட அவங்களுக்கு நம்ம ரொம்ப வந்து நன்றி சொல்லணும்.
6: சரி, சாரி சொல்லணும்னா?
7: சாரி சொல்லணும்னா நான் எங்க தங்கச்சிங்களை பிடிச்சி அடிச்சு வச்சிருவேன்.
6: அதோட நீங்களே கடிச்சு வைக்காம சரிங்க எனக்கு ஏதாவது கேட்டேன்னா நான் சின்ன பிள்ளைல அப்படிங்கம்மா இப்பெல்லாம் அப்படி கிடையாது எனக்கு ஏதாவது கேட்டேன்னா நான் யாராவது குடுக்கலன்னா அவங்களோட நான் பேசவே மாட்டேன் அந்த மாதிரி எல்லாம் இருப்பேன் சின்ன பிள்ளைல சரிங்கம்மா ரொம்ப நன்றி நான் கேட்ட உடனே குடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அப்ப சின்ன பிள்ளைதான் அம்மா தெரியாது இல்லையாங்கம்மா சரி சரிங்கம்மா நன்றி அதனால அது குடுக்க மாட்டாங்க அவங்க ஏதாவது அடிச்சு வைப்பேன் அப்புற
7: பாப்பா வடிக்கிற அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லுவா, எங்க அப்பா சொல்லுவாங்க எங்க அம்மா கிட்ட. இவ என்னங்க கம்மனாங்க இருக்கிற, இவ அடங்கறதே இல்லைங்க அப்படிம்பாங்க எங்க அம்மா.
6: சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. எல்லாருமே செய்யக்கூடிய ஒண்ணுதான் இது. நன்றி கழிச்சல்.
7: ஆமாங்கம்மா. அப்ப வந்து நானு அப்பா அப்பா அப்புறமா அப்பா நான் தெரியாம செஞ்சிட்டேன்ப்பா, அடிச்சு புட்டம்மா, தங்கச்சிங்கள அடிச்சுட்டம்பா, இதுக்கு மேல அடிக்க மாட்டேன்பா, சாரிப்பான்னு கேட்டுக்கோங்கம்மா.
6: சரிங்கம்மா, நன்றி. நிகழ்ச்சி நேர் வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. நம்மளை அடிக்கிறது திட்டுறது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம்க்கு வந்து நம்ம மனசில் அப்படியே நின்றுக்கும், ஆறாத ஒரு நினைவுகளாக நிற்கும் இல்லையா. இந்த ஒரு விஷயம் நான் பண்ணிட்டேன், இதுக்காக நான் எங்கள் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சாரி சொல்லணும், இந்த விஷயம் வந்து எனக்கு அவங்க பண்ணியிருக்காங்க, இதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு

0: எந்த விஷயம் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்க கூட பகிர்ந்துக்கலாம் தோழிகளே. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த சகோதரி, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், நான் கமலப்பட்டில இருந்து தங்கம்மா பேசுறேன்.
0: தங்கம்மா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
1: நான் தக்காளி செடி கொடி கட்டிட்டு இருக்கேன்
0: மேம். அன்னைக்கும் இதே தான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிதானே?
1: ஆமாங்க.
0: தக்காளி எல்லாம் நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்குங்க.
0: சொல்லுங்க தங்கம்மா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ்னா என்ன சொல்வீங்க?
1: பேரண்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னை வந்து ஹீல் எடுத்ததுக்கே ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்.
0: அடேங்க அப்பா. சரி,
1: சாரி சொல்லணும்னா வந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேங்க மேம், அதனால சாரி சொல்றேன். நான்
0: மிஸ் பண்றதுக்கே ஒரு சாரியா?
1: ஆமாங்க.
0: என்ன மிஸ் பண்றீங்க சொல்லுங்க.
1: அவங்க கூட விளையாடிட்டு இருந்த அந்த தருணங்கள், சந்தோஷமா இருந்த நாட்கள், அதெல்லாம் எனக்கு இப்ப அந்த வாய்ப்புகள் கிடைக்காம போகுது.
0: கல்யாணம் பண்ணி வச்சு நம்மள மிஸ் பண்ண வச்சுட்டாங்களே அப்படின்னா?
1: ஆமாங்க, அது ஒரு சின்ன வருத்தம் தானே.
0: சரி சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா தூரமா இருந்து நம்மள பார்த்து ரசிப்பாங்க இல்லையா, தன்னோட பொண்ணு வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றது, அதெல்லாம் ரசிப்பாங்க ஒரு பேரண்டா இல்லையா? சரிங்க தங்கம்மா, நன்றி. தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை செய்யுங்க, நம்ம பண்பலைய கேட்டுக்கிட்டே செய்யுங்க தங்கம்மா.
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த தோழி,
2: வணக்கம்.
0: நல்லா இருக்கேன் லக்ஷ்மிமா, நீங்க சொல்லுங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சாரி தேங்க்ஸ்னா என்ன சொல்வீங்க?
2: எனக்கு அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாரு, பார்க்கவே இல்லை, ஒரு ரெண்டாவது பொம்பளை இறந்துட்டாரு.
0: அம்மாவுக்கு என்ன சொல்வீங்க?
2: அம்மாவுக்கு நன்றி சொல்லணும்னாக்கா அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு அட்வைஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏதாவது
0: அந்த அட்வைஸ்க்கு ஒரு தேங்க்ஸா? அறிவுரையாவது நம்ம பாதுகாப்பா வச்சுப்போம். நன்றி நன்றி. தொடர்ந்து பேசுவோம் தோழிகளே, ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
1: நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders, ICT enabled smart classrooms ஓட லேர்னிங் என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
10: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
2: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
1: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
2: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
1: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: நேர்களை, நாம் இதுவரை கேட்டோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய பூவே பின் பூவே. நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேரம் 11:38. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. RKG நெய் வழங்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. பூவே பின் பூவே இன்னைக்கு நம்ம தோழிகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னா, இன்னைக்கு வந்து உலக பெற்றோர் தினம் இல்லையா, அதனால் நம்ம பெற்றோருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சாரி, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எந்த விஷயத்துக்கு சொல்லணும்? நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த சகோதரியை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? பார்வதி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பார்வதி?
8: துணி துவைக்கிறேங்க.
7: துணி துவைக்கிறீங்களா?
8: ஆமா ஆமா.
7: வெயில்லையா?
8: இல்ல, நிழல்ல, தேங்காய் மரத்தடியில.
7: தேங்காய் மரத்தடியில நின்னு ஜாலியா துணி துவைச்சிட்டு இருக்கீங்க?
8: ஆமா ஆமா.
7: வயல்ல தண்ணி போயிட்டு இருக்கா? அந்த கால்வாயில?
8: இல்ல, தொட்டில.
7: தொட்டிலையா? பம்ப் செட்டா?
8: மோட்டர் கரண்ட் மாதிரி தொட்டில தண்ணி இருக்கு.
7: சரிங்க, சூப்பருங்க. கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இது ஜாலியா இருக்கா? அப்படியே துணி எல்லாம் துவைச்சு போட்டுட்டு குளிச்சுட்டு? அப்படியா? சரிங்கம்மா, நீங்க சொல்லுங்க. சரிங்க, என்ன விஷயத்துக்காக உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு, உங்களுடைய பெற்றோருக்கு சாரி சொல்லணும்னு நினைக்கிறீங்க, தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
8: எங்க அப்பா அம்மா வரைக்குமே அப்பா அம்மா அவ்வளவு ஒரு இது.
7: அப்படியா? சரிங்க.
8: எல்லா
7: வீட்டுலயும்

0: சரி, வேலை செஞ்சு குடுக்கறதுனால தேங்க்யூவா. சாரின்னா எதுக்கு சொல்வீங்க? எல்லாமே அப்பா தான், அவங்க தான் என் உலகமே, அவங்க தான் என்னோட தெய்வமே இல்லையா? சரிங்க, சூப்பர்மா, ஹாப்பியா இருங்க, பண்பலைய கேட்டுக்கிட்டே இருங்க. சரிங்க, நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி, வணக்கம்.
1: காலை வணக்கம் தோழி.
0: வணக்கம் தோழி.
1: அது
0: வழக்கமா நடக்கிறது தானே?
1: இல்ல, அவங்களுக்கு வந்து உடம்பு முடியல, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏமா முடியல உட்கார, அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிப்பேன்,
0: யோசனையாவது பண்ணிருக்கீங்களே, அது வரைக்கும் பரவாயில்ல. சாரி சொல்லணும்னா
1: இப்போ ரேடியோ குடுத்துட்டு தான் வந்திருக்கேன், கேட்டுட்டு தான் இருப்பேன்.
0: சரி, சாரி வந்து இதுக்காக சொல்லிட்டீங்க, தேங்க்ஸ் சொல்லணும்னா?
1: தேங்க்ஸ் சொல்லணும்னா, நாங்க இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அவங்க அவங்களுடைய பிரார்த்தனை இல்லாம அவங்களுடைய நல்ல செயல்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து எங்களை இந்த அளவுக்கு வச்சிருக்கு.
0: அவங்களோட ஆசிகள் என்னைக்குமே உங்களுக்கு இருக்கும். நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த சகோதரி, வணக்கம்.
2: இனிய வணக்கம்.
0: இனிய வணக்கம்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி.
0: தேன்மொழி,
2: வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். காலையில இருந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, இன்னைக்கு டே ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கலாம்.
2: ஆமாமா, இன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த சிறப்பான நாள், மத்த நாள் மறந்துடுவோம்ல.
0: கண்டிப்பா, அதனாலதான் இந்த மாதிரி டே எல்லாமே இப்போ போட்டு வச்சிருக்காங்களோ, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, பேரண்ட்ஸ் டே,
2: அந்த மாதிரி. அதுதான்மா.
0: சரி, நீங்க என்ன சொல்வீங்க, எந்த விஷயத்துக்காக சாரி சொல்வீங்க, எந்த விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்வீங்க சொல்லுங்க.
2: நான் சாரி சொல்றது வந்து, நான் சைக்கிள் கத்துக்கணும்னு நினைச்சேமா, ஆனா 5 மணி ஆனா பால் எடுத்துன்னு ஒரு 2 ஆயாம் கூட சேர்ந்து ஒரு 2 நாள் ஏமாத்திட்டு சைக்கிள் ஓட்ட போயிட்டான்.
0: சரி,
2: அடி உளுஞ்சுதான் கொஞ்சம் நெஞ்சல.
0: அதுக்கு தேங்க்ஸா, அடி உளுந்ததுக்கா?
2: ஆமா, அந்த தப்பு இன்னொரு நாளைக்கு செய்ய கூடாது இல்லையா?
0: சரி சரி, சாரின்னா எதுக்கு சொல்வீங்க?
2: சாரி சொல்லும் போது வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தான் சாரியா சொல்லணும்.
0: வாழ்த்து தான் சாரியா? இது என்னடா புதுசா இருக்கு. சரிங்க தென்மொழி, நன்றி.
2: ஒரு கவிதையை சொல்றேன்
0: சொல்லுங்க.
2: இல்லறம் என்ற இன்பச் சோலையில் சிற்பியாய் வாழ்ந்து சிகரம் சிறக்க சிற்பிகள் உழைப்பின் மூலம் தந்த இரு வல்லவர்களுக்கும் இனிய பெற்றோர் தின வாழ்த்துக்கள். அடுத்து பிறவியிலும் நீயே என் பெற்றோர்கள்.
0: அப்படியா, அடுத்த பிரிவில கூடவா அவங்கள விடக்கூடாது?
2: விடக்கூடாதுமா.
0: சரிங்க தேன்மொழி, நன்றி நன்றி நன்றி.

0: sunflower oil.
1: Video like senja panam kadaikuma. So easy.
2: Maatikittinga.
3: தெரியாது லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி

0: மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.

0: 9025400159 கவுன்சிலிங் கோட் 2683
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி கேஜி பிளேயிங் ஸ்மார்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ் ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: பதினோரு மணி 50 நிமிஷம் ஆச்சுங்க. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. இன்னைக்கே உலக பெற்றோர் தினம். நம்ம அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம், எந்த ஒரு விஷயத்துக்கு சாரி சொல்லுவோம்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். நிறைய தோழிகள் ரொம்பவே அழகாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த சகோதரியை சந்திக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்துமா? சுதா. நல்லா இருக்கேன் சுதா. நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? சாம்பார் சாதமா? சரி, என்ன சொல்ல போறீங்க சுதா? உங்க பேரண்ட்ஸ்க்கு சாரின்னா என்ன சொல்வீங்க? அப்படியா?
3: நம்மள
2: பெத்ததுக்கே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாருமே அதான் சொல்றீங்க இல்லையா? நிச்சயமா. எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாவே நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்த கஷ்டமும் வராதுன்னு தான் சொல்லணும். சரி, வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த சகோதரி. வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம்ங்க, உங்க பேர் சொல்லுங்க. மோனிஷா. நீங்க சொல்லுங்க மோனிஷா. நீங்க சொல்லுங்க, உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க ஒரு விஷயத்துக்கு சாரி சொல்லணும், ஒரு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எந்த விஷயத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
4: தேங்க்ஸ் சொல்லணும்னா, எனக்கு கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் படிக்க வச்சாங்க. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்.
2: சரி.
4: சாரினா, நான் படிச்சு வேலைக்கு போல, என் தம்பி தங்கச்சி எல்லாம் போயிட்டாங்க, என்னால போக முடியல. அதனால அவங்க வந்து வர்றாங்க, அதனால பெரிய சாரி.
2: ஓ, நீங்க சீக்கிரம் போகணும்னு சொல்லி நாங்க வாழ்த்துறோம். சரிங்களா? சரி, நீங்க வேலைக்கு போய் உங்க அப்பா அம்மாவை கண்டிப்பா சந்தோஷப்படுத்துங்க. வாழ்த்துக்கள். ஓகேம்மா. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த சகோதரி. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
5: முத்துப்பட்டியிலிருந்து சாந்தா பேசுறேன் மேடம்.
2: சாந்தாம்மா,
5: நீங்க
2: நிகழ்ச்சி கேட்டீங்களா? நீங்க சொல்லுங்க.
5: நம்மளுக்கு அப்பா அம்மா நம்மள பூமி கொண்டாந்ததே ஒரு வரம் மேடம். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது பத்தாது.
2: பத்தாது?
5: தேங்க்ஸ் சொன்னா பத்தாது.
2: சரி,
5: அவங்க இருக்கிற வரையும் நல்லா பாத்துக்கணும், இறந்துட்டானே அவங்கள நினைக்கணும்.
2: சரிங்கம்மா, ஒரே அடியா அடிச்சிட்டீங்க.
5: நன்றி மேடம்.
2: நன்றி, நன்றிம்மா. எனக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிங்க, நாம பேசுவோம் ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம்.
6: என்னம்மா, இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
7: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
6: அப்படியா?
7: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
9: கம்மி வட்டியில லோனு வேணுமா?
10: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
11: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
12: RBI சொல்கிறது,
11: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
13: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
14: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
15: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723828.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9.

0: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
1: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500.

0: 0508-5099-84.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.

0: ஆர்கேஜி நெய்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நேர்களை, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு உலக பெற்றோர் தினம். அதனால உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சாரின்னா என்ன சொல்வீங்க, அதே மாதிரி தேங்க்ஸ் சொல்லணுன்னா என்ன சொல்வீங்கன்னு கேட்டிருந்தேன். நிறைய தோழிகள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நம்ம கூட ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க. இதுவரை கேட்டோம் ஆர்கேஜி நெய் வழங்கிய பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை தோழிகளுக்கும் நன்றி. கேட்டு ரசித்த தோழிகளுக்கும் நன்றி. நேரம் பகல் 12:02. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று பகல் 12:10 ஏற்றம் தரும் எண்ணங்கள், அகத்தின் அழகு, கவிஞர் யுகபாரதி அவர்கள் உரையிலிருந்து நிறைவு பகுதியினை கேட்கலாம். 12:50 திரைசை, சுழல் காப்போம் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், நெல் சாகுபடி, பெரியமுத்தூர் கே ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 அறிவியல் மலர், 3:00 கட்சிவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமூறு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுத்தான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம், கடைவீதி, கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் மற்றும் தர்மபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரைசை, 7:10 மாவட்ட செய்தி மலர். இன்று ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை உரை வழங்குகிறார் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கோவிந்தன் அவர்கள். 8:00 இளந்தென்றல், சொல்லுக வெல்லுக என்னும் தலைப்பில் பலம்பெற காத்திருக்கிறது நேர்களே. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இடைவிடாத இசை மழை, 10:00 சுகமான ராகங்கள். இன்று தர்மபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை தொடர்ந்து நம் பண்பலில் வளம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: நேயர்கள் கேட்கலாம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்கவிருப்பது ஏற்றம் தரும் எண்ணங்கள். இன்று அகத்தின் அழகு, கவிஞர் யுகபாரதி அவர்களின் உரையிலிருந்து சில பகுதிகள்.
3: அனைவருக்கும் வணக்கம். அகத்தின் அழகு அப்படின்னு சொன்னோடனே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இதெல்லாம் வழக்கமாக நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறது தான். உங்கள் மனசு எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்கள் அழகு அமையும். ஒரு பாட்டு இருக்கு, அவள் ஒரு தொடர்கதை அப்படின்னு ஒரு திரைப்படம், அந்த பாட்டு நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அப்படி என்னடி உலகம், இதில் எத்தனை கழகம். அந்த பாட்டில், அந்த பாட்டு மொத்தமாக நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைங்கிறது ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் தாண்டிப்போ அப்படின்லாம் சொல்லுவார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வரிசையாக ஒன்று ஒன்றா அடிக்கிட்டே வருவார். அதில் ஒரு 4 வரி எழுதுவார். அந்த 4 வரி ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு பெரிய விஷயத்தையும் ஒரு 4 வரிக்குள் சுருக்கி சொல்ல முடியும். எவ்வளவு சின்ன 4 வரியாக இருந்தாலும் அதை ஒரு நாவல் மாதிரி, காப்பியம் மாதிரி, இதிகாசம் மாதிரி விரித்தும் சொல்ல முடியும். சிந்தனைகள் என்பது ஒன்றே ஒன்று தான். இப்போ அகத்தின் அழகுன்னு ஒரு வரிக்குள்ளே நம்ம சொல்கிறோம், ஆனால் அதையே நீங்கள் விரித்து விரித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 1000 செய்திகள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை புத்தகத்திலும் அன்பு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட முடியும், அறிவு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி ஒரு காகிதத்துக்குள், ஒரு பக்கத்திற்குள் 1000 விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியும். அப்படி ஒரு விஷயத்தை அதில் அவர் சொல்வார். அவர் என்ன சொல்வார்னா, என்னதுங்க ஒரு வட்டத்துக்குள்ளே வாழணும், வட்டத்தை விட்டு தாண்டி வெளியில் வா அப்படின்னு ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்த்து சொல்கிறோம். விடுதலை உணர்வு, இந்த விடுதலை உணர்வு வேணும், விடுதலை இல்லாமல் ஒரு பெண் அடிமையாகவே எத்தனை காலத்துக்கு வாழ்வது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா. இந்த சிந்தனையை அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோடு போட்டு நிற்க சொன்னான், கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை நிற்கவில்லையே, கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை நிற்கவில்லையே. அடுத்த வரி என்ன, சீதை அன்று நின்றிருந்தால், சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. மொத்தம் முடிஞ்சிருச்சு. கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. 2 வரி தான் மொத்த அவ்வளோ பெரிய காப்பியத்தில் அவ்வளோ பெரிய விஷயத்தையே அவர் வந்து சொல்லிட்டு போயிறார். இது எல்லாமே என்ன எதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, திரும்ப திரும்ப திரும்ப புத்தகங்களை வாசிப்பதனால் கிடைக்கிறது. திரும்ப திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பதனால் நமக்கு இப்படி கிடைக்கிறது. இறையருள் ஆண்டவனை பார்த்திடலாம் காணும் எளிய மனிதருள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வரி சொன்னேன், கொடுப்பதற்கே மனம் இருந்தால் போதும், கொடுப்பதற்கே மனம் இருந்தால் போதும், மறைப்பதற்கே எதுவும் இல்லை மீதம், காய்வதில்லை பூமியிலே கருணையாற்றின் ஈரம் அப்படின்னு அதில் ஒரு வரி இருக்கு. கொடுப்பதற்கே மனம் இருந்தால் போதுங்கிறது வந்து என்னென்னா, அவ்வளோதான் மனசு. உங்கள் நீங்கள் அழகாக வேண்டுமென்றால் ஒன்றே ஒன்று தான், என்ன, கொடுக்கிற மனசு இருக்கணும். இந்த கொடுக்கிற மனசு இருந்துச்சுன்னா அழகாகிடும். அப்புறம் நீங்கள் மறைச்சி வைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மயிலாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த மனிதன்கிட்ட எதுவுமே கொடுப்பதற்கு இருக்காது, ஆனால் தன் உடல் உறுப்பை கொடுத்துட்டு போவான். இதுதான் அந்த படத்துடைய கதை. கொடுப்பதற்கு எதுவும் இல்லைன்னா கூட கொடுக்கறதுக்கு எல்லாரும் தயங்கக்கூடிய தன்னோட உடல் உறுப்பை கொடுத்து விட்டு செல்லக்கூடிய கதையாக அது வந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த செய்தி இருக்குல்ல, இப்போ காய்வதில்லை பூமியிலே கருணையாற்றி நீரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதுறது, அது கொடுப்பதற்கே மனம் இருந்தால், கொடுப்பதற்கே மனம் இருந்தால் போதும் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். கொடுப்பதற்கே மனம் இருந்தால் போதுங்கிறத நானாக யோசிச்சு சொல்லிட முடியுமா? அப்படியே எனக்கு வானத்துலேருந்து குதித்து சரஸ்வதி நாக்கில் எழுதி அப்படியே கைவழியாக அதை எழுதிடுவேனா நான்? அப்படி கிடையாது. இந்த புத்தகங்கள் மூலமாகத்தான் இந்த சிந்தனைகள் வருது. அப்படி கொடுப்பதற்கே மனம் இருந்தால் போதுங்கிறத எங்கெங்கிருந்தெல்லாம் நம்ம எடுத்துருக்க முடியும்னா, சங்க இலக்கியத்திலேருந்து, பக்தி இலக்கியத்திலேருந்து, இடைக்கால இலக்கியத்திலேருந்து, நவீன இலக்கியத்திலேருந்து, அப்படி நிறைய எடுத்துக்கிட்டு அதிலேருந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம். இந்த கொடுப்பதற்கே மனம் இருந்தால் போதுங்கிறத பார்த்த உடனே கலாபிரியவனுடைய ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா, அது எழுதும்போதே எனக்கு அந்த கவிதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது உங்களோட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷம் எனக்கு. ரொம்ப பிரமாதமான ஒரு கவிதை அது.

இந்த எல்லா வீடுகளையும் இந்த நவராத்திரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொலு வைப்பாங்க. அதை பற்றி அந்த கவிதை எழுதியிருக்கிறார். கொலு வைக்கிறத பற்றி ஒரு கவிதை, கொலு வைக்கும் வீடுகளில். அந்த கவிதையை நல்லா கவனிச்சுக்கோங்க. கொலு வைக்கும் வீடுகளில் ஒரு குத்து சுண்டல் அதிகம் கிடைக்கும் என்பதற்காக, கொலு வைக்கும் வீடுகளில் ஒரு குத்து சுண்டல் அதிகம் கிடைக்கும் என்பதற்காக தூக்க முடியாமல் தங்கையை தூக்கி செல்லும் அக்கா குழந்தைகள். இது எவ்வளோ பெரிய ஒரு சித்திரம் பாருங்கள். ஒரு ஒரு சாதாரண காட்சி, ஆனால் இந்த காட்சிக்குள்ளே ஒரு குத்து சுண்டல் கூட கிடைக்கிறதுக்காக சுமக்க முடியாமல் தங்கச்சியை தூக்கிட்டு போகக்கூடிய அக்காவை பற்றின ஒரு கவிதை அது. ஆனால் கொடுப்பதற்கே மனம் இருந்தால் போதும்னு நம்ம எழுதுகிறோம். அப்போ நான் அந்த சுண்டல் வாங்குறதுக்காக அக்காவை தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. ஏன்னா கொடுக்க மாட்டாங்க, அதனால அக்கா பிள்ளை தூக்கிட்டு போகுது. தங்கச்சி அக்கா தூக்கிட்டு போகிறதுக்கு காரணம் கொடுக்க மனம் எவ்வளோ இருக்குங்கிறது. குழந்தைய பார்த்தோன்னு கொஞ்சம் ஒரு கழுத்து கூட கொடுத்துட்றாங்கல்ல. அப்படி எல்லாவற்றிலும் வந்து இதை விட தேவதேவன் ஒரு கவிதை எழுதியிருப்பார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து இந்த நான் என்கிற அகந்தை எப்போதெல்லாம் மனிதனுக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு கவிதை அது. எல்லாருக்கும் ஒரு நான் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இந்த நான்கிறத ரொம்ப பிரமாதமாக ரெண்டு வரியில் எழுதியிருப்பார். நான் என்பதே வன்முறை. அந்த கவிதை பாருங்க, நான் என்பதே வன்முறை. இதில் இன்னார் நான் என்பது எவ்வளவு பெரிய வன்முறை. இதில் எவ்வளோ இருக்குது பாருங்க. ஏன்னா சாதாரண நம்ம ஆளுங்க பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த பேர் கேட்கும் போதே எந்த ஊருன்னு கேட்பாங்க, பேர் சொல்லிடுவீங்க எந்த ஊருன்னு கேட்பாங்க. நீங்கள் இப்போ திருவள்ளூர்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, திருவள்ளூரில் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அப்படியா அப்படின்ட்டு கொஞ்சம் அடுத்து கீழே வருவாங்க. அங்கே இந்த கணேசன் ஒருத்தருக்கார தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. கணேசன் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லிடுவீங்க. இல்லைனா அவர் எம்எல்ஏவாவோ அல்லது எம்பியாவோ அல்லது ஒன்றிய செயலாளராகவோ மாவட்ட செயலாளராகவோ ஏதோ ஒரு இதில் அந்த கணேசனுங்கிறவர் கொஞ்சம் பிரபலமாக தெரிவார். அவருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பார். ஆ தெரியுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சொந்தமானு அடுத்து கேட்பார். ஆ ஒரு விதத்தில் சொந்தம் தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படின்னா அவர் கணேசனுக்கு நீங்கள் சொந்தம்னு தெரிஞ்சிக்க முயற்சிக்கல, கணேசன் சாதி தான் நீங்கிறத தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறாருன்னு அர்த்தம். சாதாரண பேர் தான் அது. அப்படியே வருவார், கொஞ்சம் கொஞ்சமாக வருவார். அதுதான் நான் என்பது வன்முறை. இதில் நான் இன்னார் என்பது எவ்வளவு பெரிய வன்முறைங்கிறது இருக்கு இல்லையா. இது ஒரு சின்ன ரெண்டு வரி, ஆனால் அந்த ரெண்டு வரிக்குள்ளே எவ்வளோ ஒரு அற்புதமான செய்திகள் அதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்குங்கிறத பாருங்கள். அதே மாதிரி இந்த தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, நான் தான். இந்த ரெண்டு தான், நானுனா அகம் தானுனா புறம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த தானை பற்றி கந்தர்வன் ஒரு கதை, பிரமாதமான கதை. அந்த கதையை வந்து திருவள்ளூரில் தான் சொல்லணும். ஏன்னா நான் சமீபத்தில் ஒரு குறிப்பு படித்தேன், தமிழ்நாட்டு மாவட்டங்களிலேயே அதிகமாக இரத்த தானம் செய்யக்கூடிய ஒரே மாவட்டம் திருவள்ளூர் அப்படின்னு ஒன்று படித்தேன். அது உண்மையாக பொய்யான எனக்கு தெரியல, ஆனால் நான் படித்தேன், ஒரு பெட்டி செய்தியில் படித்தேன். அதனால் இந்த கதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, இதை நான் சொல்லிடுறேன்.

அது என்னென்னா ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் வராண்டால ஒரு நாலஞ்சு பேர் என்ன யாரோ உட முடியாமல் இருப்பாங்க, அவங்களை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு அப்பா பையன் பொண்ணு மூணு பேர் நின்று அந்த காரிடாரில் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இவர் பேசிக்கிட்டே இருந்தவர் அந்த பெரியவர் என்ன பண்ணிடுவார், அந்த காரிடாரிலேருந்து தவறி கீழே விழுந்துருவார். ஆஸ்பத்திரியில் யாரையோ பார்க்க போன ஒருத்தர் தவறி விழுந்துருவார். அந்த வழியாக ரெண்டு பேர் போயிட்டுருப்பான். போயிட்டு இருந்தோடனே விழுந்த உடனே டக்குன்னு பதறி போய் ஒருத்தன் ஓடி போய் என்ன பண்ணுவான், அவரை தூக்குவான். இந்த கூட வந்த நண்பன் இருக்கான் இல்லையா, அவன் எப்போ பார்த்தாலும் தற்பெருமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவன். தற்பெருமை எவ்வளோ உச்சத்தில் இருக்கும்னா, அவன் வீட்டை தவிர வேறு எங்கேயுமே டீ நல்லா போட மாட்டாங்க, அவன் போட்டிருக்க சட்டையை தவிர உலகத்தில் நல்ல சட்டையே கிடையாது, இப்படி பேசுவான். கொஞ்சம் பேர் இருக்கான் பார்த்துருக்கீங்க இல்லையா, எல்லாம் தலையாடுறது பார்த்தா நம்மளே ஏகப்பட்ட பேர் சம்மந்தப்பட்டிருக்கீங்க போல இருக்கு. அந்த மாதிரி பேசுகிறாலும் நமக்கு ரொம்ப எரிச்சல் வந்துடும். சில பேர் என்ன பண்ணுவோம், எங்கள் வீட்டில் முடிந்த இந்த சேனல் நல்லா தெரியுதுங்கிற அளவுக்கு பெருமை கொள்கிறவங்களாம் இருக்கான். அந்த மாதிரி ஒருத்தன் இவன் டக்குன்னு விழுந்த உடனே அவ்வளோ தற்பெருமை பிடிச்சவன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன செய்யணும், நான் தான் இதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமானவன், நான் பாரு என்ன செய்ய போகிறேன்னு செய்யணும்ல, அப்படி செய்ய மாட்டான், எஸ்கேப் ஆயிடுவான். எப்போதுமே தற்பெருமை பிடிச்சவன் எஸ்கேப் ஆயிடுவானுங்க. அவன் போனோடனே இந்த கூட இருக்கிற இந்த கணேஷ் என்ன பண்ணுவான், சரி விழுந்துட்டார் பெரியவர்னு சொல்லிட்டு உடனே தூக்கிட்டு போய் அதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ என்னென்னு விசாரித்த பிறகு இது மாதிரி ஒருத்தவங்க உட முடியாமல் இருந்தாங்க, அவங்கள பார்க்குறதுக்காக வந்தோம், அவங்க வேறு ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு இந்த செய்தியை சொன்னாங்க, அதை தெரிஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா அப்படி விழுந்துட்டார்னோடனே அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. சேர்த்த உடனே வழக்கம் போல் டாக்டர் ஒரு 1500 பணம் கட்டிகிட்டு வந்துடுங்க அப்படிம்பார். இவன் கணேசன் சொல்லுவான், இல்லைங்க நான் தெருவில் போயிட்டுருந்தேன், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க, அடிப்பட்டவர் கொண்டு வந்து சேர்த்தேன். இல்லைங்க அடிப்பட்டது கொண்டு வந்து யார் சேர்க்குறாங்களோ அவங்கள்ட்டேருந்து 1000 வாங்குறது தான் டாக்டராகிய எங்களுக்கு, குறிப்பாக தனியார் டாக்டராகிய எங்களுக்கு முக்கிய வேலை, அப்புறம் தான் நாங்கள் மருத்துவம் பார்ப்போம்னு சொல்லுவார். இவன் என்ன பண்ணுவான், சரி இந்த நாட்டில் இப்படி மனிதர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு வந்துட்டு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 எடுத்து பணம் கட்டுவான். உடனே அவர் பார்ப்பார், பார்த்து கேத்துட்டு இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடையிலேயே இந்த 1000 இவன் கொடுத்தாங்கிற செய்தி அவங்களுக்கு தெரியும் இல்லையா, கூட இருக்க பையனுக்கும் பொண்ணுக்கும், அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க இது மாதிரி 1000 அவர் தான் கட்டினாரோடனே அந்த அடிப்பட்டவர் என்ன பண்ணுவார், பெரியவர் என்னுடைய பெரிய பையன் வெளியூரில் இருக்கான் தம்பி, அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவன் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவான் அப்படின்னா, எங்கள் பணமெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு இவர் சொல்லுவார்.

ஏன்னா அந்த நேரத்தில் அப்படி தானே ரியாக்ட் பண்ணுவோம் எல்லாருமே. நம்ம பெருமையை காட்டுறதுக்கெல்லாம் எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காட்டிடுவோம். அவர் உடனே அதே மாதிரி, இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொன்ன உடனே இப்போ அந்த பெரிய ஒரு பையன்கிட்ட பேசுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பையன்கிட்ட பேசணுன்னா பையன் என்ன பண்ணுவான், இது வரைக்கும் ஆன செலவை நான் அனுப்பிடுறேங்க, ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வேணாம், ஏன்னா நான் இப்போ வேலை பார்த்துருக்குற மொத்த சொத்தையும் அந்த ஆஸ்பத்திரி எழுதி வாங்கிடுவாங்க. ஏற்கனவே எங்களுக்கு சொந்தக்காரங்களும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க, இவங்க பார்க்க வந்தாங்களே அவங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் ஆகி வேறு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறாங்க, ஏன்னா அவ்வளோ காசு இவங்க வாங்கிட்டாங்க. அதனால் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருங்க, பக்கத்தில் தான் தஞ்சாவூரில் தான் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிடுவார். சேர உடனே இவங்களை கூட்டிகிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கலான்றதுக்காக அங்கே கூட்டிகிட்டு போவார். அங்கே கூட்டிகிட்டு போனோம்னு என்னென்னா, அங்கே 1000 ரூபாலாம் கேட்க மாட்டாங்க, டாக்டரே வரமாட்டார். அது என்ன கவர்மெண்ட் ஆஸ்பத்திரின்னு அந்த கதையில் இருக்குது, நான் சொல்லலை, எனக்கும் ஏதோ கவர்மெண்ட்டை தப்பாக பேசிட்டாருங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த கதையில் கந்தர்வன் எழுதியிருக்கிறார். உடனே அப்புறம் போய் யார் யாரையோ பிடிச்சிக்கிடுச்சு, எல்லாத்துக்கும் இவர் தான் வந்து, அந்த கணேசன் தான் வந்து முழு மூச்சாக இறங்கி அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இந்த ரெண்டு பசங்களுக்கும் அப்படியே யாரோ இருந்த ஒரு தேவதூதன் வந்து இவ்வளோ உதவி செய்கிறானேங்கிற மாதிரி இருக்கும், இல்லை அப்படி தானே இருக்கும். ஏன்னா எல்லாரும் அந்த விழுந்த உடனே அவ்வளோ வேடிக்கை பார்த்து அத்தனை கூட்டத்தில் ஒருத்தன் கூட கூட இருக்க மாட்டான், எல்லாரும் திரிச்சு ஓடிருப்பானுங்க. சரி இவர் வந்து எல்லாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மனிதனுக்கு மனிதன் உதவு தான் ரொம்ப முக்கியம், அதை விட என்ன அந்த வாழ்ந்த வாழ்க்கையில் பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு இவரே அப்பப்போ இடையிடையில் அந்த ஏற்கனவே கூட இருந்தாலும் ஒரு கேரக்டரு அவன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே இருப்பார் இவர். அது இவருக்கே தெரியும், ஆனாலும் இவர் என்ன பண்ணுவார், அதை சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ என்ன பண்ணுவார், கவர்மெண்ட் டாக்டர் ஒருவர் பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப ஒன்றும் பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரத்தம் மட்டும் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு, அதனால் ரத்தம் கொடுத்துட்டா சரியாயிடும், ஒரு பாட்டில் ரத்தம் தேவைப்படுதுன்னு சொல்வார். கூட இருக்கிற பசங்க, நாங்கள் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க, அதெல்லாம் வேணாம்மா நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இவராக போய் விழுவார். உடனே டாக்டர் சொல்லுவார், சார் உங்கள் பிளட் குரூப் ஒத்து வந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா பிளட் பேங்கில் கொடுத்துட்டு நம்ம மாற்றி வாங்கிக்கலாங்க, அதனால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ரத்தம் கொடுத்துருவார். ரத்தம் கொடுத்தோன்னே இவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும், பொதுவாக ரத்தம் கொடுத்தோன்னே ஒரு களைப்பு சோர்வு தானே வரணும், இவனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும், நாம் தெரியாத நாம் அறிமுகம் இல்லாத ஒருவருக்கு ரத்தம் கொடுத்துட்டோம், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சேவையை நம்ம செஞ்சிட்டோம், ரத்த தானங்கிறது வந்து அவ்வளோ பெரிய சிறந்த ஒரு சேவையை செய்வதற்கு இறைவன் நமக்கு பணிச்சிருக்கிறான், அந்த உதவியை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி உச்சத்தில் ரத்தம் கொடுத்துட்டு வெளியில் வந்தோடனே சோர்வாக இருக்கும், கையில் வந்து அந்த ரத்தம் எடுத்து அந்த ஊசியை குத்தின அந்த இது இருக்கும், அதோட ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஓட்டிகிட்டு வருவாங்க. வந்தோடனே வெளியில் வந்தோடனே வெளியில் வந்து பார்ப்போம், கடை வீதி இருக்கும், ஒரு ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவனுக்கு தோணும், இன்னும் ரொம்ப களைப்பாக இருக்கிறதுனால சரி போய் ஜூஸ் குடிப்போம்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்க கடைக்கு போவான். அந்த பசங்களில் ஒருத்தன் கூட வந்து அந்த கூட இருக்க பையன் வந்து கேட்பான், சார் ஏதாவது சாப்பிட்றதுனா ஜூஸ், இல்லை இல்லை அதெல்லாம் எது வேணாப்பா, நீ அப்பாவை பார்த்துக்க அது போதும் அப்படின்பான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும், ஒருத்தருக்கு உதவி செய்யறங்கிறது அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. நேராக போய் கடையில் போய் ஜூஸ் கேட்பான், என்ன ஜூஸ் வேணும்னு கேட்பாரு. எப்போதுமே நம்ம குடிக்கிற கடையில் நம்ம கேட்குற ஜூஸ் மட்டும் இருக்காது இல்லையா, அதே மாதிரி அவன் போய் ஆரஞ்சு ஜூஸ் கேட்பான், ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் இல்லை சார் ஆப்பிள் ஜூஸ் வேணுமா, இல்லை எனக்கு ஆரஞ்சு தான் வேணும். சரி சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து போடுற தரோம்னு சொல்லிட்டு ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் போட்டு குடிச்சிருவான், ஒரு கிளாஸ் இது குடிச்சாலும் ஒரு புது தெம்பு வந்துடும். தெம்பு வந்த உடனே இப்போ கை இப்படி மடக்கியே வச்சுருப்பான், ஏன்னா அந்த ரத்தம் கொடுத்த அந்த இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. எவ்வளோப்பா அப்படின்னோடனே 60 ரூபா 70 ரூபா ஏதோ ஒரு தொகையை சொல்லணும். சொல்லும் பொழுது டக்குன்னு அந்த பையன் பார்த்துருவான், என்ன சார் அது கையில் அப்படின்னோடனே, இல்லைப்பா ஹாஸ்பிட்டலில் ரத்தம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோப்பா அப்படின்னு 60 ரூபா, சரிந்தா 100 ரூபா வச்சுக்கணும் 100 ரூபா நிட்டுவான். அந்த பையன் சொல்லுவான், சார் ரத்தம் கொடுத்தவங்கள்ட்டலாம் நாங்கள் காசு வாங்க மாட்டோம் சார் அப்படின்னு சொல்லுவான். இந்த ரத்த தானத்தை விட ஆகச்சிறந்த தானமாக அந்த சொல் அவனுக்கு படும் அப்படின்னு அந்த கதை முடியும். ஆண்டவனை பார்த்திடலாம் காணும் எளிய மனிதருள் அப்படின்னு நான் எழுதுனதுக்கு இந்த கதை தான் அடிப்படை காரணங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அப்படி ஒரு சொல்லை எங்கிருந்து நாம் பெறுகிறோம் எங்கிருந்து தருகிறோங்கிறத பொறுத்து தான் எல்லா சிந்தனைகளும் அமைந்திருக்கிறது. சின்ன சின்ன சின்ன விஷயங்களாக கோர்த்து கோர்த்து கோர்த்து கோர்த்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா எவ்வளவு பிரமாதமான விஷயங்களை எல்லாம் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார்கள்ங்கிறது இருக்கும். நீங்கள் இலக்கியத்தை மட்டுமல்ல, ஒரு சின்ன சிறுகதையாக இருக்கட்டும், அல்லது வந்து நீங்கள் கேட்குற நாட்டுப்புற கதைகள், இந்த நாட்டுப்புற கதைகளில் இருக்கக்கூடிய செய்திகளே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வீட்டில் வெள்ளிக்கிழமை விளக்கு வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு நாய் குறுக்க போனால் ஒரு சகுனம் பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு ஒரு கதை இருக்குது. இதெல்லாமே திரும்ப திரும்ப தொன்று தொட்டு நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருப்பதற்கு அடிப்படையான ஒரே காரணம், மானமும் அறிவும் மனிதருக்கு தேவை என்பதை இந்த சமூகம் எப்போது இருந்து உணர்ந்திருக்கிறது. 4000 5000 ஆண்டுகளாக தொன்று தொட்டு தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கதைகளின் மூலமாக, இந்த புத்தகங்களின் மூலமாக நாம் பெறக்கூடிய செய்தி. நான் இறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, நான் ரொம்ப இந்த கூட்டத்திற்கு வந்ததற்கே முக்கியமான காரணம், உங்களை விட நான் அதிகமாக அவங்களோட பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக தான். அதனால் என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி.

0: அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஏற்றம் தரும் எண்ணங்கள். இன்று அகத்தின் அழகு, கவிஞர் யுகபாரதி அவர்களின் உரையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள்.

0: உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5 திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 இன்னிசை சாரலாய் இசைமலை தூரலாய் இடைவிடாத இசைமலை அடுத்தடுத்த பாடல்கள் அமுத கானங்களாய்.
1: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தோட்டக்கலை பட்டய படிப்பு டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 50. கல்வி தகுதி கணிதம் அறிவியல் வொகேஷனல் பாடப்பிரிவுகளில் +2 முடித்த மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி tnau.ucanapply.com. விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/6/2026. மேலும் விவரங்களுக்கு கைபேசி எண்கள் 7358785872, மற்றொரு எண் 7200783122.

தினமும் இரவு 10 மணிக்கு உங்கள் தருமபுரி பண்பலை 102.5 சுகமான ராகங்கள் உங்கள் விருப்பத்தில்.

நேயர்களே, இன்று பகல் 1:10 நேயர் விருப்பம் கடிதம் மூலமாக நீங்கள் எழுதி விரும்பி கேட்ட பாடல்கள் வலம் வரும். 2 விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நெல் சாகுபடி பெரியமத்தூர் கே ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 அறிவியல் மலர், 3 கட்சவில் கலக்கல் பாடல்கள், 4 உங்கள் அறிவை விரிவு செய்யும் விறுவிறுப்பான விடை தீடம் வினாக்கள், 5 உங்களை இதமாக்க வருகிறது மாலை தென்றல், 6 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 பாட்டுதான் நிகழ்ச்சி கேட்கலாம், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் கேட்கலாம், 7:10 மாவட்ட செய்தி மலர், இன்று ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்கலாம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல்

0: தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது பேச்சு நடத்தி வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருகின்றனர். மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் புராதன சின்னங்கள் குறித்த ஒளியும் தாமரையும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். இந்தியா ஓமன் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் குறித்து நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தூதரக உறவுகள் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள், கைவினை கலைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 2020 முதல் 1,12,00,000 மேற்பட்ட கடன்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 75,00,000 மேற்பட்ட நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 75,00,000 மேற்பட்ட சிறு வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். 17,800 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது. 55,00,000 மேற்பட்ட பயனாளிகள் கணினி கட்டமைப்பின் மூலம் கடன் தொகை பெற்று திருப்பிச் செலுத்தி வருகின்றனர். இதனால் 241 கோடி மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் 896,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு திட்டத்தில் பயன்பெறும் சிறு வியாபாரிகளுக்கு வட்டி மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் ஏழை எளிய சிறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து 2030 மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகாலம் நிறைவு செய்திருப்பதையொட்டி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில், கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18 நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு ஹெச் டி தேவகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னீத் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சி வி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமன குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமனக் குழு இது தொடர்பாக கடந்த 27 இவர்களின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க

0: இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்குவங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண்சிங், திரு தபஸ் ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஐஐடியில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக

0: ஐஐடியில் சேர்வதற்கான ஜேஇஇ அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான ஜேஇஇ அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3,283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும், மும்பையில் 43.50 ரூபாயும், கொல்கத்தாவில் 53.50 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்த படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
2: இங்க ஒரு நாளைக்கு 5-10 அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக
1: தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளி கருத்து தெரிவிக்கின்றனர்.
3: என் பேர் இன்பலகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ண எஸ்பிஐ சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும் காலேஜ்ல ஃபீஸ் பண்ணவும் எல்லா இடத்துக்கும் டிரான்சாக்ஷன் பண்ண யூஸா இருக்கு.
1: இதன் மூலம் 197,22,00,000 ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேற்காசிய பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவின் MQ-1 ட்ரோனை ஈரான் படைகள் தாக்கி அழித்ததற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும், பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் விடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் 12:50. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்கலாம் தெரேசை பகவதி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சாதனா சர்க்கம் குரலில்.

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், ஏபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
6: சபா, காலையில இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது.
7: என்ன கிரிஜா தனியா புலம்பிட்டு இருக்க?
6: அட வா வனஜா, எல்லாம் இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறத பத்தி தான். அவங்க

0: ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ள பெரிய மலையே பிடுங்கி நட்ட மாதிரி எனக்கு அப்பாடான ஆயிடுது வனஜா.
1: ஆமா ஆமா, நானும் இப்பதான் எங்க வாண்டுங்கள் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு இப்பதான் வரேன்.
0: அப்புறம் என்ன, எதுவும் விஷயம் இல்லாம வரமாட்டியே? என்ன காலையிலே இந்த பக்கம்?
1: அதுவா, நம்ம சரோஜா அக்கா இருக்காங்கல்ல.
2: யாரு? அந்த தூய்மை பணியாளரா வேலை செய்யறாங்களே, அவங்களா?
1: ஆமாப்பா, அவங்கதான்.
2: அவங்களுக்கு என்னாச்சு?
1: நேத்து அவங்க வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்துல ஒரு வேலையா நான் போயிருந்தேன். அப்ப அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க.
0: அதுக்கு என்ன? இப்போ
1: நான் சொல்ல வரத கொஞ்சம் முழுசா கேளு.
0: சரி சொல்லு.
1: நம்ம சரோஜா அக்கா அப்புறம் இன்னும் ரெண்டு அக்காங்க எல்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க.
0: என்ன பத்தியா? என்ன பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு?
1: அது இல்ல கிரிஜா, நீ மாதவிடாய் நாட்கள்ல உபயோகப்படுத்துற நாப்கின்கள்லாம் சரியா சுத்தம் செய்யாம இந்த சமையல் கழிவுகள் இருக்குதுல அந்த பையிலே நீ போட்டுறியா.
0: அதனால என்ன, குப்பைய குப்பை தொட்டில தானே போடுற?
1: ஐயோ கிரிஜா, அப்படி இல்ல. தூய்மை பணியாளர்களை நாம குடுக்கற குப்பைகள்ல தரம் பிரிப்பாங்க. அதாவது மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிச்சு அந்த கழிவுகள்லாம் கரெக்டான இடத்துல போடுவாங்க. இப்ப நீ நாப்கின்கள்லாம் சமையல் குப்பைகளை போடும்போது அவங்க கையை விட்டு அதை தனியா பிரிக்கும் போது அது அவங்க எவ்வளவு தர்ம சங்கடமா ஃபீல் பண்றாங்க தெரியுமா? இதுவே நீ அதை ஒரு தனி பையில சேகரிச்சு வச்சுட்டு அந்த பை மேல ஒரு கிராஸ் மார்க், அதாவது இதை தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டூ மார்க் போட்டீங்கன்னா அதை யாருமே தொடமாட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அது யாரும் தொடாதீங்க, இது வந்து இந்த கழிவுகளை தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம். அதை நீ போட்டிருந்தனா அவங்க தொடவே மாட்டாங்க. அதனால தான் அந்த அக்கா வந்து இதை பத்தி ரொம்ப கவலையா பேசிட்டு இருந்தாங்க. அதை தான் சரி உங்ககிட்ட இதை காலையிலே வந்து சொல்லிடலான்னு வந்தேன்.
0: சரி வனஜா, இதை பற்றி நான் இவ்வளோ நாளாக யோசிக்காமே இருந்துட்டேன். இனிமே நான் பயன்படுத்துகிற நாப்கினை அப்படியே குப்பை தொட்டியில் போடாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அது மேலே கிராஸ் மார்க் போட்டு போட்டுறேன். இதை நம்ம பார்வதி அக்கா சுமதி அக்கான்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறேன்.
1: ரொம்ப தேங்க்ஸ் கிரிஜா. நான் வந்து இதை எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே வந்தேன். ஆனால் இதை நீ மற்றவங்களுக்கும் சொல்கிறேன் சொன்ன பாரு, அங்கே நிற்கிற
0: கிரிஜானா என்ன சும்மாவா?

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசபக்தி பாடல்கள். ஆம் நேர்களே, இன்று ஒன்று பத்திற்கு நேயர் விருப்பம். நேயர்களின் கடித வழி விருப்பங்கள் நிறைவேறும் நேரம். இரண்டு மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நெல் சாகுபடி பெரியாமுத்தூர் கே ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மூன்று மணிக்கு கட்சவியில் கடக்கல் பாடல்கள். நேயர்கள் வாட்ஸ்அப் எனும் குறுஞ்செய்தியில் உங்கள் பாடல், உங்கள் பிடித்த பாடல் ஊர் என்ன என்பதனை டைப் செய்து எங்கள் நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் பாடலும் வானொலி வழியே வளம் வரும். நேயர்களே, பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi and Myanmar President U Myint Aung Hlaing are holding bilateral talks in New Delhi. The talks aim to further strengthen the historical and civilizational ties between the two countries. The entire gamut of relations between Myanmar and India, including security and connectivity, is likely to come up for discussions during their talks. The Myanmar president arrived in Gaya in Bihar on Saturday on a 5-day visit to India. He will also travel to Mumbai tomorrow for business and industry interactions and site visits. Our correspondent has the details.
2: The president of Myanmar will meet President Draupadi Murmu today evening at Rashtrapati Bhavan. He is also scheduled to visit to the Light and the Lotus, relics of the Awakened One exhibition at Rai Pithora Cultural Complex in the national capital. The exhibition is showcasing the sacred Piprahwa relics associated with Lord Buddha along with significant associated antiquities. The official visit of the president of Myanmar to India is expected to further strengthen and deepen the multifaceted relations between the two countries. With Suparna, Anupam Mishra.

0: இனிய மதிய வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் மதியம் 1:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன்.

0: கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து பார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: யதார்த்தமாய் கடிதம் எழுதி எதிர்பாராத விதமாய் உங்களின் கடித வழி விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் இது. ஆம் நேர்களே, உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் தருமபுரி மாவட்டம் நாகர்கோடல் பகுதியிலிருந்து ஈஸ்வரி. இவர் கேட்டிருக்கும் பாடல் சிம்மராசி என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் கலைக்குமார், பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடலை பாடியிருக்கிறார்கள் பி உன்னிகிருஷ்ணன், ஸ்வர்ணலதா.

0: சன்ஃப்ளவர் ஆயில். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
4: வானலையில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:18. ஆம் நேர்களை, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உஷா சன்ஃப்ளவராயில் விளங்கும் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகுதியிலிருந்து குணசீலன். இவர் கேட்டிருக்கும் பாடல் சிகரம் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலுக்கு இசை SB பாலசுப்ரமணியம், பாடலை பாடியிருக்கிறார்கள் SB பாலசுப்ரமணியம், KS சித்ரா.

0: ஆர்கே ஜீனியில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, செம்ம வாசனை. அட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்டட்
2: அந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்புக்கு வந்தா ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். இதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜினை உலகம் விரும்பும் சுவை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
8: நேர்லே நாம் இணைந்திருக்கிறோம்.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

அம்நேர்லே காற்றலையில் ஓர் கானகுயில் நம் தருமபுரி பண்பலை 102.5 நாம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்கள் பாடலும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சிறிய அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடித்த படம் பிடித்த பாடல் எந்த பகுதி என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு எமது நிலைய முகவரியான நிலைய இயக்குநர் அகில இந்திய வானொலி நிலையம் அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தருமபுரி 6368 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் பாடலும் வானலை வழியே வளம் பெறும் நேயர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் குண்டலப்பட்டி பகுதியிலிருந்து ராஜேஸ்வரி. இவர் கேட்டிருக்கும் பாடல் நினைவே ஒரு சங்கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் கங்கை அமரன் பாடலுக்கு இசை இளையராஜா. பாடலை பாடியிருக்கிறார்கள் மலேசிய வாசுதேவன், கே எஸ் சித்ரா.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நாளும் இன்னிசை மழையில் நம்மை நினைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆம் நேர்களே, இன்று 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை உரை வழங்குகிறார் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கோவிந்தன் அவர்கள். எட்டு மணிக்கு இளந்தென்றல். இன்றைய தலைப்பு சொல்லுக வெல்லுக. ஆம் நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உஷா சன்ஃபிளவராயில் விளங்கும் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கரூர் பகுதியிலிருந்து செல்வராஜ். இவர் கேட்டிருக்கும் பாடல் காதல் படுத்தும் பாடு என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு, பாடலுக்கு இசை டி ஆர் பாப்பா, பாடலை பாடியிருக்கிறார் பி சுசீலா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அருவார் ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: Sunflower Oil.
1: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃபிளவராயில் விளங்கும் நேயர் விருப்பம். நேர்களே, நிகழ்ச்சியில் ஓர் அறிவிப்பு.
2: இந்தியன் ரயில்வே RRBயில் உதவி லோகோ பைலட் 11,127 காலி பணியிடங்களுக்கான முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ITI, டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும். அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹400, SC ST பிரிவினருக்கு ₹250 செலுத்த வேண்டும். இந்த பணிக்கு கணினி அடிப்படையில் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற 14ஆம் தேதி. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம்.
1: நாளும் நம் மனதோடு உறவாடிக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மதியம் 1:38. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது காதல் படுத்தும் பாடு என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலை கடிதம் வழியாக விரும்பி கேட்டிருக்கும் பெயர் நேயர் நார்த்தம்பட்டி NR முத்துமல்லிகா. இவர் கேட்டிருக்கும் அந்த இனிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவாக

0: ஒழிக்கும் ஒழிக்கும் பாடல் பாட்டுவாதியார் என்ற திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவின் இசையில் பாடலை பாடுகிறார் கே ஜே யேசுதாஸ்.
1: காவியம் கூறுதடி வெள்ளி நீலவே நீலக்கடல்.
0: நேர்லே, இதுவரை கேட்டது நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர்
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
0: நேர்ல இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். பண்பலையிலிருந்து நன்றி கூறி விடைபெறுவது எஸ் கார்த்திக். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள் திருச்சி அஞ்சலாக்கு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் தற்போது உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கிடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மையும் சந்தித்து உரையாடவுள்ளார். சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி

வழங்கும் ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான வியாபாரிகள் கடனை எளிதாக பெறுவதற்கும் புதிய வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பிணையம் இல்லாமல் 15,000, 25,000, 50,000 ரூபாய் வரை 1,12,00,000 அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை மத்திய பிரதேசத்தில் இன்று தொடங்கி

0: ரூபாய் வரை 1,12,00,000 அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை மத்திய பிரதேசத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 30 வரை நடைபெறவுள்ள இந்த பிரச்சார இயக்கத்தில் உரங்களை சீராக பயன்படுத்துதல், வானிலை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்குதல், பல்வேறு வேளாண் திட்டங்களின் பயன்களை கிராமங்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் வேளாண் கடன் அட்டை, பயிர் காப்பீடு திட்டம், மண்வள அட்டைகள் போன்ற திட்டங்களின் பலன்கள் விவசாயிகளை சென்றடைவது உறுதி செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மோர்லஸ் பங்கேற்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ராணுவ ஒருங்கிணைப்பு, கூட்டு உற்பத்தி மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவை முக்கியமாக இடம்பெறுகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்தியா ஓமன் பொருளாதார ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதிய சந்தைகளை திறப்பது, ஏற்றுமதியை அதிகரிப்பது, முதலீடுகளை ஈர்ப்பது, வேலைவாய்ப்பு உருவாக்குவது ஆகியவற்றின் மூலம் நாட்டின் மாணாக்கர், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஏறக்குறைய 700,000 இந்தியர்கள் ஓமன் நாட்டில் உள்ளதாக கூறிய அவர், ஓமனிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அந்நிய செலாவணி ஆண்டுதோறும் $2 பில்லியன் அளவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18 நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 8 வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம். தமிழகத்தில் திரு சி வி சண்முகம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமித்திருப்பதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற நீதிபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திருமதி வெங்கட சுப்பிரமணி மோகனா நியமிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உச்சநீதிமன்ற வரலாற்றில் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் 2வது பெண் என்ற பெருமையையும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நியமனம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக திகழும் எனவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வழங்கப்பட்டுள்ள 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வணிக சிலிண்டரில் ஒன்றின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5 வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்வு தேதி வரும் 29 அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தின் தகுதியின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என குறிப்பிட்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தாா்.

0: தகுதி இல்லாமல் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு எல்லாம் இருக்காது. நியாயமாக நேர்மையாக யார் யாருக்கும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அரசு வழக்கு நியமிக்கப்படுவார்கள். அது வந்து கண்டிப்பாக கண்காணிக்கப்படும். அதில் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு தான் இதுவரை நியமனங்கள் நடைபெற்று வருது. மேதாது அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு தான் வருது.
1: நீதி கட்சியின் வைரத்தூண் சரியேடி பன்னீர்செல்வம் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ரமேஷ், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொறியியல் படிப்பிற்கான ஜி முதன்மை தேர்வு முடிவுகள் அதன் இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. 179,694 மாணாக்கர் தேர்வு எழுதியதில் 10,107 மாணவிகள் உட்பட 56,880 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய ஆட்சித்தலைவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் கல்வி, சுகாதாரம், அடிப்படை தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார்.
2: எல்லா எச்எம்சியையும் கூப்பிட்டு இன்னைக்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்த போறோம். ஸோ ஸ்கூல் திறக்கும் போது எல்லா பள்ளிக்கூடங்களும் சுத்தமாக இருக்கணும், பில்டிங்ஸை வந்து கிளீனாக இருக்கணுங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக. பள்ளிக்கல்வித்துறையில ட்ராப் அவுட்ஸை பார்க்கறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்கு திருநெல்வேலியில், அது எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். இளைஞர்களோட கனவுகள் என்னென்னு அறிந்து அவங்களுக்காக வேலை செய்யற ஒரு நிர்வாகமாக இருக்கும். தாமிரபரணி ரிவரோட தன்மையை மெயின்டைன் பண்றதுக்கு, அதை சுத்தம் செய்வதற்கு 100% முயற்சிகள் எடுப்பேன்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையின் சாரங் கப்பல் தனது 27 ஆண்டுகால சிறப்பான சேவைக்கு பின்னர் பணியிலிருந்து விடைபெற்றது. சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் கடலோர காவல்படையின் முழு மரியாதையுடன் சாரங் கப்பல் விடுவிக்கப்பட்டது. குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி முடித்த 1036 அக்னிபாத் வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் மானிய தொகையுடன் இருசக்கரம் வாகனம் பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதியில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் மேலும் கூறியுள்ளது. பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை ஜெர்மனி இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகளப் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மிங் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:55. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமான மழை அளவு ஊத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 66 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. பதிவான குறிப்பிடத்தக்க மழை அளவுகள். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை.

தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் 40.1 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக தருமபுரி சமவெளி பகுதிகளில் 24.5 டிகிரி செல்சியஸும் பதிவானது. மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் 12.6 டிகிரி செல்சியஸ் வரை பதிவானது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. வெப்பநிலை குறைந்துள்ள மாவட்டங்கள் திருவள்ளூர் மற்றும் வேலூர். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதிகளில் அடுத்த 3 அல்லது 4 தினங்களில் துவங்கக்கூடும். சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கேரளம் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: நேர்களே, நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
1: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நெல் சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் பெரியமுத்தூர் கே ரமேஷ் அவர்கள்.
1: குப்புசாமி அண்ணா, குப்புசாமி அண்ணா, என்ன ஆளே காணோம்? ஒருவேளை காது கேக்கலையோ? வயல ஏதோ தீவிரமா பண்ணிட்டு இருக்காரே.
2: காது கேக்குதுமா, நான் கொஞ்சம் உள்ள இருக்கேன். என்னமா சொல்லுமா?
1: என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: பார்த்தா தெரியல, வரப்பு வெட்டிட்டுங்கறேன்.
1: சரியா போச்சுன, நானும் நெல் சாகுபடி பண்றது எப்படின்னு தான் தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். நீங்களும் நெல் சாகுபடிக்கு தான்

0: குட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. பரவாயில்லையே, எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்ளோ விவரம் கிடைக்குது?
1: உனக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, நான் எப்பவுமே எஃப்எம் ரேடியோ கேக்குவேன்.
0: அட, எஃப்எம் ரேடியோவை நானும் தான் கேக்குறேன்.
1: சரி, எஃப்எம் ரேடியோ கேக்குறன்ற இந்த நெல்ல பத்தின விவரம் எல்லாம் சொல்றாங்களே, அது எப்படி உனக்கு தெரியாத போகும்?
0: விவசாயத்தை பத்தி சொல்றாங்க கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நெல்லு பத்தி எனக்கு இப்ப தெரிஞ்சுக்கணுமே. இப்போ இந்த நிமிஷம் நெல்லு பத்தி சொல்லுவாங்களா?
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில நெல் சாகுபடியை பத்தி பெரியமுத்தூர் அனுபவம் வாய்ந்த விவசாயி கே ரமேஷ் அவர்கள் பேசுறாங்க, போய் கேளு.
0: அப்படியா, இதோ போய் கேட்டு போடுறேன்.
1: கொஞ்சமா நானும் வந்துடுறேன்.
0: வாங்க வாங்க, நெல்லு சாகுபடி பண்றதுனால எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இருங்க, ஒரு நோட்டையும் கையோட கொண்டு வந்துடுறேன். குறிப்புகளை எடுத்து வச்சுக்கிட்டா பயனுள்ளதா இருக்கும்ல?
1: எடுத்துக்க எடுத்துக்க, அப்பதான் என்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்.

0: எவ்வளவு ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
1: எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர் இருக்குங்க.
0: 1.5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க, எப்படி வழி வழியா வந்த நிலங்களா புதுசா வாங்கினதா?
1: இல்ல, வழி வழியா வந்ததுதாங்க.
0: இப்ப 1.5 ஏக்கர் நிலம் இருக்கு, என்ன பயிர் பண்றீங்க?
1: நாங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நெல்லு, ஆத்து சயல்ல வந்து ஆத்து படுகையில வந்து நெல், வயல்ல வந்து பாத்தீங்கன்னா நெல் விதைச்சிருக்கோம்.
0: இப்ப வந்து கேஆர்பி டேம் ஒட்டி அந்த தண்ணி பாசனம் இருக்கு.
1: ஆமாங்க ஆமாங்க, கேஆர்பி டேம் அணை பக்கத்துல தாங்க.
0: அதனால வந்து எப்பவுமே நெல் தானே, 3 போகமும் நெல்லா இல்ல எப்படிங்க?
1: நெல்லும் செஞ்சுட்டு இருக்கோங்க, கொஞ்சம் மேடுப்பாங்கான இடங்கள்ல வந்து மல்லிகை பூ சாகுபடி செஞ்சிருக்கோம்.
0: பூ சாகுபடியும் பண்றீங்க?
1: ஆமாங்க.
0: இப்ப நெல் அப்படின்னு சொன்னீங்க, என்ன ரகம் தேர்ந்தெடுப்பீங்க?
1: நாங்க வந்து முன்னெல்லாம் பொன்னி, ஜலகர பொன்னி, அம்மன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ADT 49, அதாவது அந்த போல வெரைட்டி பண்ணிட்டு இருந்தாங்க.
0: அது மாதிரி வந்து வழுத்து நெல் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க.
1: ஆமாங்க.
0: இப்ப என்ன பண்றீங்க?
1: இன்னும் 3 மாசம் விளையக்கூடிய நெல் வந்து குருவை நெல்லுங்க, அது வந்து பண்ணிட்டு இருக்குங்க.
0: இப்ப அது பண்றீங்க. இப்ப குரு நெல்னா எப்படி, விதை நெல் நீங்களே வச்சிருப்பீங்களா வாங்கிட்டு வருவீங்களா?
1: இல்லைங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா விதை நெல் வந்து பையூர் பண்ணையில வாங்கிட்டு வருவோம்.
0: பையூர்ல போய் வாங்கிட்டு வந்துருவீங்க ஆராய்ச்சி நிலையத்துல?
1: ஆமாங்க.
0: இப்ப அங்க பாத்தீங்கன்னா பையூர் ரகம்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து 6 மாசம் வந்து விளையும், அதாவது சிவப்பு பொன்னி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரகம் தான் போடுறீங்களா?
1: போதிய 6 மாதம்ன்ற போது நம்மளுக்கு வந்து அறுவடை டிலே ஆகுது. பக்கத்து வயலுக்காரன் வந்து பாத்தீங்கன்னா குருவை போட்டிருப்பான். நாம வந்து இந்த 6 மாத நெல் போடும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுவடைக்கு எதுவா அமையறதுல, அந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சின்ன ரகங்களை பயிரிடுறோம்.
0: அதாவது 3 மாசம் குருவு நெல் போட்டுறீங்க?
1: ஆமாங்க ஆமாங்க.
0: இப்ப வந்து பயிர் வந்து நீங்களே விட்டுறீங்க பற்ற?
1: ஆமாங்க, பயிர் வந்து பாத்தீங்கன்னா நாமளே வந்து நாற்றங்கால் அமைச்சு நாங்க.
0: எப்படி அமைக்கிறீங்க? இப்ப வந்து 1 ஏக்கரா அல்லது 1.5 ஏக்கராவுக்கு நீங்க நடணும் அப்படின்னா எவ்வளவு நெல் வாங்கிட்டு வருவீங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நாத்து பற்ற அமைப்பீங்க?
1: நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சென்ட் நிலத்தை வந்து எரு, மக்கின எருக்கள் எல்லாம் போட்டு தலை அதெல்லாம் போட்டு அதில் வந்து பண்படுத்திடுவோங்க. பண்படுத்திட்ட பின்னாடி வரப்பு ஓரங்களில் வந்து கால்வாய் மாதிரி எடுத்து கொஞ்சம் வந்து மண்ணை வந்து மேட்டுப்பாத்தி அமைக்கும் முறையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க விதை நெல்லை வந்து நெல்லை ஊற வச்சு விதை நேர்த்தி செய்யறோங்க. விதை நேர்த்தி செஞ்ச பிறகு விதையை வந்து நாற்றங்காலில் விட்ட பிறகு 3 நாள் கழிச்சு நாங்க வந்து அந்த தண்ணியை உடைச்சு விட்டுருவோம். உடைச்சு விட்டுற பட்சத்துல நம்மளுக்கு முளைப்பு திறன் நல்லா வரும்.
0: நல்லா வரும். இப்ப வந்து 3 நாள்ங்கிறது 2 நாள் ஊற வச்சு 1 நாள் மேல எடுத்து வச்சு 3வது நாள் விரைச்சிருங்க.
1: ஆமாங்க, அது போலதான் நாங்க வந்து விரைச்சிட்டு இருக்கோம்.
0: இப்ப அந்த மாதிரி வந்து முளைப்பெல்லாம் வெளியே வரும், அப்ப நம்ம எடுத்து விரைக்கும் போது முளைப்பெல்லாம் உடஞ்சிடாதுங்களா?
1: இல்லைங்க, உடையறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாரம்பரியமா நம்ம செய்யக்கூடியது வந்து முளைப்பு திறன் நல்லா இருந்தது. குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா பேணி காப்பது போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த முளைப்பு அடிப்படாமல் வந்து விதையை வந்து நாற்றங்கால தூவுவோம்.
0: அந்த மாதிரிதான் தூவுறீங்க?
1: ஆமாங்க.
0: இப்ப அடுத்த நாள்ல இருந்து தண்ணி உடைச்சு விட்டுருவீங்க?
1: ஆமாங்க, தண்ணி உடைச்சு விட்டு ஒரு 2 நாள் ட்ரை, அதாவது வறட்சி செய்ய வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி கட்டும் போதுதான் நம்மளுக்கு வேர் வளர்ச்சி கொஞ்சம் மண்ணுல வந்து வேர் பிடிக்குங்க. வேர் பிடிச்சிச்சுன்னா 17வது நாள்ல நாத்து வந்து நம்ம பறிக்கும். 17 நாள் 21 நாளுக்குள்ளார பறிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயல்ல வந்து அதுக்குள்ள வர வந்து எரு, மக்கிய உரங்கள், அப்புறமும் தலையெல்லாம் போட்டு நம்ம ஓட்டி நம்ம கழனியை வந்து சீர்படுத்தியிருப்போம். சீர்படுத்தின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கயிறு நடவு, SRI சொல்லக்கூடிய அந்த
0: நடவு தான் நடுறீங்க. இப்போ 17 நாள் 25 நாளைக்குள்ள நட்டுறணும், அதுக்கு மேலே போனால் நடக்கூடாதுங்களா?
1: ஆமாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா பயிரோட வந்து வளர்ச்சி குன்றிடுங்க. இது வந்து சீரான வளர்ச்சி வேணும்னா நம்ம அந்த 17 to 21 நாள்ல வந்து பறிச்சு நடுறது நல்ல ஒரு மகசூல் வரும்.
0: இப்ப பயிர்ல ஏதாவது நோய் எல்லாம் தாக்குதுங்களா?
1: நோய் தாக்குதுங்க.
0: என்ன மாதிரி நோய் தாக்குதுங்க?
1: வந்து பாத்தீங்கன்னா செம்ப நோய்.

0: அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலை கருகல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தண்டு அழுகல் மாதிரி அந்த பூச்சி சாறு உரியும். அதாவது நம்ம நெல் மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும் பாருங்க, ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி சாறு உறிஞ்சு பூச்சி வருங்க. சாறு
1: அப்போ வந்து இது பற்றையிலிருந்தே தொடங்குது,
0: பற்றையிலிருந்து தொடங்குது இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வயலில் வந்து மருந்து தெளிச்சிருப்போம், மருந்து எல்லாமே வந்து இயற்கை முறையிலும் சரி செயற்கை முறையிலும் பண்ணியிருப்போம். பக்கத்து வயலுக்காரன் பண்ணாத பட்சத்தில் அந்த அதில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் நம்ம வயலுக்கு கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும்.
1: அதனால பயிர்லயே வந்து அதுக்கு பாதுகாப்பும் பண்றீங்க?
0: பயிர்ல நாங்க பாதுகாப்பு பண்றது இல்லைங்க. களை எடுத்த பிறகு நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிப்பான் 2 தெளிப்பான் இயற்கை முறையில பஞ்சகவியம் மீனமிலம் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். இல்லைன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இயற்கைக்கு போறதுனால செங்கல் சூளையில் கிடைக்கக்கூடிய அந்த சாம்பல், அந்த சாம்பலை வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெளிச்சு விடணும். தெளிச்சு விடும் பட்சத்தில் எந்த பூச்சியும் அன்றதில்லை.
1: இப்போ இந்த மாதிரி வந்து நோய் மேலன்மை பண்ணுறீங்க, இப்போ நாற்று வந்து ஜாரி பயிர் நடுறீங்க நீங்கள். இப்போ நம்ம அந்த பழைய முறை பார்த்தீங்கன்னா குத்துப்பயிர் தான் வைப்போம், அப்போ நிறைய பயிர் கிடைக்கும். இப்போ ஜாரி பயிர் வச்சா நம்மளுக்கு வந்து விளைச்சல் அதிகமாக கிடைக்குதா இல்லை குத்துப்பயிர் வச்சா கிடைக்குதா?
0: அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயிர் வேளாண்மை பண்ணையில் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை நாற்று தான் நட சொல்கிறாங்க. நாம் வந்து மனசு திருப்தி இல்லை, மனசு திருப்தி இல்லாதனால 2 பயிர் 3 பயிர் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஆனால் மோஸ்ட்லி கூலி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி 5 பயிருக்கு மேலே தான் நடவு செய்கிறாங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர் நிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 கிலோ வாங்கி பயிரை வந்து நம்ம நாற்றங்காலில் விடுவோம். ஏன்னா இயற்கை தட்பவெட்ப சூழ்நிலை, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காரணத்தினால நம்ம ஒரு 4 கிலோ சேர்த்து விடுறதுனால எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. ஒரு பயிர் 2 பயிர் சேர்த்தியும் வைக்கலாம்.
1: இப்போ நம்ம வந்து நாற்று வந்து நடும்போது வயல் வந்து சமம் மேடு பள்ளமாக இருந்தது அப்படின்னா தண்ணி வந்து நிறுத்தணும், அப்போ பயிர்லாம் அழுகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கு வந்து நட்ட பின்னாடி 1 நாள் 2 நாள் வந்து காய விடுவீங்களா எப்படிங்க?
0: இல்லைங்க இல்லைங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் நிலமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு உழவு 2வது உழவு ஓட்டும்போது எருவெல்லாம் கொட்டிடுவோம். 3வது உழவு வந்து நாங்கள் பண்ணும்போது நாங்கள் வந்து பரம்புன்னு சொல்லக்கூடியது மரத்திலான பரம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கோம். டில்லரில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சங்கிலி அமைப்பு செலுத்தி அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரம்படிக்கும்போது நிலம் சமமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் நாங்கள் பாரம்பரியமாக செஞ்சுட்டோம்.
1: அப்படி தான் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து டில்லர்லேயே ஓட்டிக்கிறீங்க?
0: ஆமாங்க, டில்லர் தாங்க. இது ஆற்றுப்படுகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பதி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் எல்லாம் முழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் டில்லருன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து வெயிட் லெஸ், அதே நேரத்தில் ஹேண்டில் பண்றதும் ஈஸி. அந்த காரணத்தினால நாங்கள் டில்லர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்போ 1 ஏக்கர் நடுறதுக்கு உங்க பகுதியில் நாற்று நடுறதுக்கு எவ்வளோ கூலி கேட்குறாங்க?
0: கூலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 350 to 400 வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கர்னா மினிமம் ஒரு 25 ஆளுக்கு மேலே தான் பிடிக்கும். 25 ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா ரேட்டு தான் நம்ம போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்மளுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் வந்து பண்ணுறேன்றாங்க. இந்த முறையில் வந்து நம்ம கான்ட்ராக்ட் பேசிஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மிங்க. ஏன்னா ஒரு நாள்ன்றது ஒரு நாளில் வந்து லேட்டாக நட்டாலும் வந்து ஆளுங்களை வச்சு பண்ணிக்கிறதுங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் விடும்போது அவங்க பயிர் பறிக்கும் போது வேர் வந்து நிறைய வந்து டேமேஜாக,
1: அதாவது வேறு அத்து எடுத்துடுறாங்க.
0: அந்த காரணத்தினால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் விடுறதில்லைங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து பக்கத்து வயல்காரன் நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா மொய்யாளன்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 பேர் போனோம்னா அவங்க ஒரு நம்மளுக்கு 3 பேர் வருவாங்க. அது போல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து நடவு நட்டுக்கோம்.
1: அந்த முறையில் இன்னும் இருக்குது அந்த பக்கம்லாம்?
0: ஆமாங்க, இருந்துருக்கு.
1: சரி, இப்போ நாற்றுலாம் நட்டுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதியில் நம்ம விவசாயிகள் கேட்கும்போது நாற்று நட்டு 5வது நாளுக்குள்ளே வந்து களைக்கொல்லி தெளிச்சுட்டா களை கட்டுப்பாடு வந்துருது, அப்படி விட்டோம்னா கை களை எடுக்கணும் நிறைய கூலி ஆகும் அப்படிங்கிறாங்க. நீங்களாம் எப்படி பண்றீங்க?
0: வந்து பார்த்தீங்கன்னா நாற்று நட்டா 3வது நாள் களைக்கொல்லி தெளிப்போம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்பரி ஆடுகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேயிறதுனால ஆற்றுல கோரைப்பில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான அந்த விதைகள் இருக்கும், தண்ணியிலையும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை வந்து 3வது நாளே நாங்கள் களைக்குழி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிக்விட் டைப்லையும் இருக்கு, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருணை வடிவிலும் இருக்கு. அதை 3வது நாள் தெளிச்சு விட்டுருவோம். சம அளவு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் அளவு தண்ணி வச்சுட்டு ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த கழனியை வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் டேமே வெளியில் போகாம அளவு வந்து மோட்டை முடிச்செல்லாம் அடிச்சு விட்டுட்டு தண்ணியை சீராக வச்சு நம்ம வந்து களைக்குழி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த களைக்கொல்லியும்

0: தெளிச்ச பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மேலும் கலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28வது நாள் 21வது நாள் 15 நாள் எடுக்கிறது பெஸ்ட் தான். ஆனா கைக்கு களை கிடைக்கிறது இல்ல, அதனால 25 நாள் கழிச்சு களை பறிப்போம்.
1: களை அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க, அது மாதிரி எத்தனை முறை எடுப்பீங்க?
0: நாங்க ஒரு டைம் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு டைம் களைக்கொல்லி போடுவோம், மீறி வர்ற அந்த களைகளை வந்து 25 நாள் 21 நாள் 25 நாள் கழிச்சு நாங்க வந்து களை எடுத்து வரப்புக்கு பக்கத்துல வந்து போட்டு விடுவோம்.
1: அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த மாதிரி நோய் மேலாம் இப்படி பண்றீங்க, இப்ப மருந்தெல்லாம் அடிக்க நீங்களே அடிச்சிருவீங்களா இல்ல ஆள் விட்டுதானா?
0: இல்லைங்க, நாங்க தான் அடிச்சிட்டு இருக்கோம். நாங்க மோஸ்ட்லி வந்து மல்லிக்கும் அடிச்சிட்டு இருக்கிறதுனால இது வந்து நெல்லுக்கு வந்து பயிர் நட்ட ஒரு மாசத்துல ஒரு டைமும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கதிர் வந்து வெளியில வரும்போது வர தருவாயில வந்து ஒரு மருந்தும் தெளிச்சா போதுமானது.
1: அதாவது ரெண்டு மருந்து அடிச்சே ஆகணும்.
0: ஆமாங்க, ரெண்டு மருந்து அடிச்சே ஆகணும்.
1: இப்ப விளைச்சல்லாம் வந்துருது, இப்ப ஆத்து படுக்கையா இருக்கிற பகுதி அப்படிங்கறதுனால நம்ம இயந்திரத்தை விட்டுலாம் அறுக்க முடியுமா?
0: இயந்திரத்தை விட்டு அறுக்கிறது சிரமம் தான். இயந்திரத்தை விட்டு அறுத்த அறுக்கிற பட்சத்துல வைக்கோல் வந்து நம்ம எடுக்கவே முடியாது. நம்ம மாடுக்கு வந்து வைக்கோல யூஸ் பண்ணவே முடியாது, எல்லாம் மெரிச்சி சேத்துல வந்து சகதிய பண்ணிட்டோம். அதனால வந்து நம்ம கையில அறுக்கிறது வந்து அறுக்குறோம். அதே நேரத்தில் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற அந்த மிஷின் வந்து வந்திருக்கு, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அது வந்து அறுத்து மட்டும் விடக்கூடிய கதிர் அறுக்கும் இயந்திரம். அது வந்து வாடகை ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபா வீதம் வசூலிக்கிறாங்க. அது வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறேன். இப்போ அது மாதிரி பண்ணும்போது கூலி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இல்லையா?
0: கூலி அதிகம் ஆகுங்க, ஆனால் வில்லு வந்து நம்மளுக்கு சேஃப்டி ஆகுது இல்லைங்களா?
1: நம்ம கால்நடைக்கு உதவும்,
0: கால்நடைக்கு உதவுதுங்க.
1: இந்த மாதிரி வந்து மூணு போகமும் பண்ணிடுறீங்க?
0: ஆமாங்க.
1: இப்போ பூவெல்லாம் நடுறீங்க, என்ன பூங்க?
0: நாங்க மல்லிப்பூ வந்து பண்ணிட்டு இருக்கோம்.
1: குண்டு மல்லிங்களா ஊசி மல்லிங்களா?
0: குண்டு மல்லி.
1: இப்போ அது வந்து மல்லிகைப்பூலாம் 15 வருஷத்துக்கு பராமரிச்சா நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க மல்லி செடி வந்து எங்க வாங்கிட்டு வந்தீங்க?
0: நாங்க வந்து ராமேஸ்வரம்
1: போயிட்டு வருவீங்களா?
0: இல்ல இல்ல, நாம வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் டு காவேரிப்பட்டினம் எனி டைம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ் வந்து நாட்டு வந்து கிடைச்சிட்டே இருக்கு. இதுக்கு ஏஜென்ட்டுங்க ஒரு 10-15 பேர் இருக்காங்க. நாம டைரக்டா கூட வந்து பாத்தீங்கன்னா நாட்டு வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் அந்த இடத்துல இருந்து நம்ம பை பண்ணிக்கிறோம். அது நம்மளுக்கு பார்சல் சர்வீஸ் மூலமா காவேரிப்பட்டினம் வந்துருங்க. காவேரிப்பட்டினத்துல இருந்து எட்டு போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மல்லிச்செடியை வந்து நம்ம வயல ஃபார்மேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம்.
1: இப்ப இங்க நமக்கு எவ்வளவு ரேட் கிடைக்குதுங்க?
0: இங்க வந்து 450 ரூபா ஒரு கட்டுங்க. 450 ரூபா ஒரு கட்டு கிடைச்சிட்டு இருக்கு.
1: கிடைக்குது.
0: ஆமாங்க.
1: அது எவ்வளவு பயிர் பண்ணிருக்கீங்க?
0: அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 68 சென்ட்டுங்க.
1: 68 சென்ட்ல பண்ணிருக்கீங்க. இப்ப பூ வருதுங்களா?
0: பூ வருதுங்க.
1: இப்ப அதெல்லாம் எங்க கொண்டு குடுக்குறீங்க?
0: அது பெங்களூருங்க.
1: பெங்களூருக்கு அனுப்புறீங்க
0: பணம் வந்து அது நம்ம போடக்கூடிய அந்த பூ கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூகுள் பே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கணக்கு வச்சு ஆன்லைனில் போட்டிருக்காங்க.
1: எப்படி கணக்கெல்லாம் நம்ம இப்போ 4 கிலோ கொடுக்குறோம், அந்த 4 கிலோ கரெக்டாக
0: கொடுத்துருவாங்க? ஆ, நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்துடுதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கிட்ட பை பண்ணும்போது ஆளுங்கிட்ட தோட்டத்தில் வந்து பூவை வந்து வாங்கும்போது எடை போட்டு ஒரு சீட்டு எழுதி வச்சுப்போம். அந்த சீட்டும் ப்ளஸ் வந்து நம்ம அனுப்பக்கூடிய ஒரு 5 சிங்கிள் அனுப்பியிருக்கோம், 3.5 கிலோ ஆவரேஜாக 3.5 கிலோ அனுப்பியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 15 ஆயிடுச்சுங்க. 15 கிலோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் மெசேஜ் பண்ணுவாங்க. ஒரு சிங்கிளுக்கும் ஒரு 50 ரூபா டிஃப்ரென்ஸ் வருங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒரு 600 ரூபா போகும், 3 மணிக்கு போகிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி 8 மணி போகிறது வந்து 250-260 தான் போயிட்டுருக்கு. ஃபெஸ்டிவல் சமயத்தில் 1 கேஜி ஒரு 2500 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: அதாவது அந்தந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு லாபம் கிடைக்கிறது நஷ்டம் வருதுங்கிறது.
0: ஆமாங்க.
1: ஆனால் நஷ்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா?
0: நஷ்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நிறைய மல்லிச்செடி ஆகிப்போச்சு. இப்போ நம்ம பெரியமுத்தூர் டேம் அப்படியே டேமை ஒட்டி உள்ள பகுதி எல்லாமே ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஃபுல்லாக பூ தான். நெல்லை காட்டிலும் இன்னைக்கு வந்து மல்லிப்பூ செடி நிறைய அதிகமாயிடுச்சு.
1: உற்பத்தி
0: அதிகம், விலை குறைவு,
1: அதிக பூ இருக்கிறதுனால. இப்ப அது வந்து 10 வருஷம் கூட வச்சுக்கலாமே?
0: 15 வருஷம் வரைக்கும் வருங்க. சீரா வந்து பராமரிச்சு வச்சா மல்லிப்பூ வந்து லைஃப் வந்து 15-20 வருஷம் வரைக்கும்.
1: எப்படி அப்பப்ப கவாத் பண்ணுமா?
0: ஆமாங்க, பூ வந்து பறிச்சு முடிச்ச பிறகு நம்ம கவாத்து செஞ்சு அதை வந்து பாத்தீங்கன்னா தெளிப்பான எல்லாம் வந்து ஒரு 2-3 தெளிப்பான தெளிச்சிடணும். அதுக்கு பின்னாடி அரும்பு எடுக்கும். அரும்பு எடுத்த பின்னாடி வந்து 3 நாளைக்கு ஒரு ஒவ்வொரு

0: டைமும் வந்து பூச்செடிக்கு மருந்து தெளிக்கணும். தெளித்த பிறகு வந்து நம்மளுக்கு ஒரு 35வது நாள்லேருந்து 45 நாளைக்குள்ள 32 நாள்லேருந்து 45-48 நாளுக்குள்ளே நம்மளுக்கு பூ கிடைக்கும். திரும்ப அந்த அறுவடை முடிஞ்சதும் கவாத்து பண்ணி நம்ம அடி மருந்து போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்போ பூனுடைய வரத்தை வந்து நமக்கு அப்பப்போ முட்டு வலி செலவு ஆயிடுது.
0: ஆமாங்க ஆமாம்.
1: இப்போ கால்நடையெல்லாம் வச்சுருக்கீங்களா?
0: கால்நடை இருக்குங்க.
1: என்ன மாடு வச்சுருக்கீங்களா? என்ன
0: வச்சுருக்கீங்க? மாடு தாங்க. HF
1: எத்தனை வச்சுருக்கீங்க?
0: HF வந்து ஒரு 3 கணக்குட்டி 2 மாடுங்க
1: இருக்குது. இப்போ இதில் வர பால்லாம் அங்கேயே ஊற்றிக்கிறீங்க?
0: ஆமாங்க. ஹட்சன் டெய்ரி இருக்குது, ஹட்சன் டெய்ரியில் வந்து நாங்கள் கொடுத்துருவோம்.
1: சரி, இப்போ வந்து நெல் போட்டுறீங்க, பூ வச்சுறீங்க, இப்போ அதுக்கு பசுந்தாள் உரம்லாம் என்ன பண்ணுறீங்க?
0: அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தீவனப்பில் கோஎஃப்எஸ்1 அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: இப்போ இந்த மாதிரி வந்து சுழற்சி முறையில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா?
0: நல்ல ஒரு நல்லா இருக்குங்க.
1: சரிங்க, அருமையாக சொன்னீங்க. மேலும் உங்களுடைய விவசாயம் வளர தருமபுரி பண்புலை 102.5, ஏற்காடு பண்புலை 103.7 வாழ்த்துங்கய்யா. நன்றிங்கய்யா.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை விவசாய அரங்கம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நெல் சாகுபடி நேர்முகம் பங்கேற்றார் பெரியமுத்தூர் கே ரமேஷ் அவர்கள். சரி தங்கச்சி, என்ன நம்ம எஃப்எம் ரேடியோ கேட்டியா?
3: ஓ, நல்லா கேட்டேனே. இத பாருங்க நோட்டு, எத்தனை பக்கத்துக்கு குறிப்பு எடுத்து வச்சிருக்கேனே.
2: ஏற்கனவே குறிப்பு எழுதுறதுல கில்லாடி, நீ விட்டுருவியா? பக்கத்துக்கு பக்கம் எழுதி தள்ளிட மாட்டேன்.
3: ஆமா, இந்த விவரத்தெல்லாம் நான் மறந்துட்டேனா என்ன பண்றது? நாளைக்கு நான் நெல் சாகுபடி பண்ணும் போது அது அறுவடை முடியற வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காதா தெரியாது. அதனாலதான் குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
2: சரி சரி, நம்ம இந்த அனுபவம் வாய்ந்த விவசாயி என்னென்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம்.
3: நம்ம ரமேஷ் ஐயா நல்லா தெளிவா நெல்லை எப்படி சாகுபடி செய்யணும், ஆரம்பத்துல அதை எப்படி நடவு பண்ணணும், அதுக்கு எந்தெந்த மாதிரி உரம் எல்லாம் போடணும், காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்கணுமா, இல்ல அதுக்கு பாத்தி கட்டி முறையா தண்ணி விடணுமா, அது எத்தனை நாளைக்கு தண்ணி விடணும், அதோட அறுவடை காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவா சொன்னாரு. அது மட்டுமா, கால்நடைகளை எப்படி பராமரிக்கிறது, பூச்செடிகளை எப்படி வளர்த்து அதுல சாகுபடி எடுக்கிறது அப்படின்றத பத்தி.
2: சரி தங்கச்சி, நீ சொன்ன போதே தெரியுது நீ எவ்வளவு தெளிவா புரிஞ்சுடுங்கறன்னு. சரி சரி, வரட்டுமா, நான் வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு.
3: சரிண்ணா, போயிட்டு நீங்களும் பாருங்க, நானும் போய் என் வயல்ல

நேயர்கள் இனி கேட்கலாம் வேளாண் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நிலவுடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நிலவுடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நிலவுடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியமாகும். எனவே அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தருமபுரி தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி விதை பரிசோதனை அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கோடை காலத்தில் உழவு செய்வதால் பெய்யும் மழை நீரானது நன்கு நிலத்தில் ஊடுருவி நிலத்தின் அடிப்பகுதிக்கு சென்று அடிப்பகுதியில் தங்கும். இதன் மூலம் நிலத்தின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. உழவு செய்யப்படாத நிலத்தில் மேற்புறம் இறுகி காணப்படுவதால் நீர் உட்புகாது. கோடை உழவு செய்வதால் நிலத்தில் உள்ள பூச்சிகளின் முட்டைகள்

புழுக்கள் மற்றும் களைச்செடிகளின் விதைகள் நிலத்தின் அடிப்பகுதியிலிருந்து மேல்புறத்திற்கு கொண்டு வருவதால் அதிக வெப்பநிலையின் காரணமாக அவைகள் அழிக்கப்படுகின்றன. கோடை உழவினை சரிவுக்கு குறுக்காக உழ வேண்டும். இதனால் கோரை போன்ற கிழங்கு வகை களைகள் பிடுங்கப்பட்டு களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கோடை உழவினால் அறுவடை போக எஞ்சியுள்ள பயிர்கழிவுகள், களைச்செடிகளின் எஞ்சிய பகுதிகள் நிலத்தில் மடக்கி உழப்படுவதால் நன்கு மட்கி பயிருக்கு தேவையான சத்துக்களை அளிப்பதால் மகசூலும் நிலத்தின் மண்வளமும் அதிகரிக்கின்றது. மேலும் கோடை உழவு செய்வதால் மண்வளமும் மகசூலும் அதிகரிக்கும் என்பதால் கோடை உழவினை பருவம் தவறாது மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. நல் விதையே நல் விளைச்சலுக்கு வித்தாகும் என்பதற்கு ஏற்ப விவசாயிகள் பயன்படுத்தும் விதைகள் சரியான முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிறரக கலப்பு இல்லாமல் இருத்தல் அவசியமாகும். ஆகவே விவசாயிகள் தங்களின் விதைகளின் தரத்தை அறிய விதைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு விதை மாதிரிக்கு ₹80 செலுத்தி புற தூய்மை, ஈரப்பதம், பிறரக கலப்பு மற்றும் முளைப்பு திறன் அறிந்து பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம் என தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வளைகட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படும். சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்கிறது. இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாப்பாரப்பட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி அவர்களால் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.

சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தக்காளி பயிரை தாக்கும் டியூடா அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சி இனம் தக்காளி பயிரை தாக்கி அதன் மகசூலை பாதித்து சேதமடைய செய்கிறது. இது தக்காளி செடியின் இலைகள் தண்டுகளை சுரண்டியும் பழங்களில் ஊசி துவாரங்களை உண்டாக்கி மிக மோசமாக பாதிக்கும் ஒரு பூச்சி இனமாகும். தக்காளியில் இதன் சேதத்தின் அறிகுறிகள்: இப்பூச்சி இனம் இலைகளின் மீது உட்கார்ந்து திசுக்களை சுரண்டி உண்பதால் இலைகளில் வெள்ளை நிற கோடுகள் அல்லது புள்ளிகள் போன்ற தழும்புகள் ஏற்படும். தக்காளியில் மிகச்சிறிய ஊசி போன்ற துவாரங்கள் காணப்படும். இதனால் பழங்கள் அழுகி சந்தை மதிப்பினை இழக்கின்றன. மேலும் இந்த புழு இனங்கள் தண்டுகளையும் துளைத்து செல்வதால் செடியின் வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இந்த சேதத்தை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை முறைகள்: பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் பழங்களை சேகரித்து ஆழமான குழியில் போட்டு புதைக்க வேண்டும். மேலும் தக்காளிக்கு பிறகு கத்தரி அல்லது மிளகாய் போன்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த பயிர்களை பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பூச்சி தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்வது அவசியமாகும். மேலும் இனக்கவர்ச்சி பொறிகள் மூலம் இந்த பூச்சி இனத்தை அழிக்கலாம். அதாவது ஏக்கருக்கு 16 இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து ஆண்

சிற்றுப்பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதன் மூலம் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறை கரைசலிலும் இப்பூச்சி இனத்தை கட்டுப்படுத்தலாம். அதாவது சோற்று கற்றாழை, துளசி மற்றும் ஆடு தின்னபானை ஆகியவற்றின் சாற்றை தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சி இனத்தை கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் தக்காளியை தாக்கும் அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் என சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: பாப்பாரப்பட்டி வேளாண்மை நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. பாப்பாரப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் கரும்பில் வெள்ளைப்புழு நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நோய் தாக்குதலின் அறிகுறிகள், கரும்பின் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து வாடி சருகு போன்று மாறிவிடும். குருத்து பகுதி முழுதும் காய்ந்து காணப்படுகிறது. வேர் மற்றும் அடிக்குருத்து பகுதிகளில் பெரும் சேதத்தை விளைவிக்கும். பாதிக்கப்பட்ட கரும்புகள் வேரற்று கீழே சாய்ந்துவிடும் நிலை ஏற்படுகிறது. முதல் பயிரை விட மறு தாம்பு பயிரில் இப்பூச்சி தாக்குதல் அதிகம் காணப்படுகின்றது. இதனை விவசாயிகள் கட்டுப்படுத்தும் முறைகள்: பாதிக்கப்பட்ட கரும்பில் ரட்டூன் பயிர்களை தவிர்த்து கோடை காலங்களில் அறுவடை முடிந்தவுடன் ஒரு ஆழமான உழவு செய்ய வேண்டும். சூரியகாந்தி போன்ற எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்களுடன் பயிர் சுழற்சி செய்யலாம். வயலில் எப்பொழுதும் ஈரத்தன்மை இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கரும்பின் வெள்ளை புழுக்கள் மண்ணை விட்டு வெளியே வர இது சாதகமான சூழ்நிலையாகும். எனவே வயலில் எப்பொழுதும் ஈரத்தன்மை இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும். ஒரு கோடை மழைக்கு பிறகு வேப்ப மரம், தீக்குச்சி மரம், வேளமரம் அருகே இருக்கும் வண்டுகளை அழிக்க வேண்டும். பியூவேரியா, பாசியானா மற்றும் மெட்டாரைசிம் அனிசோப்ளியா உயிர்கொல்லிகளை ஹெக்டேருக்கு 4 கிலோ என்ற அளவில் தொழு உரத்துடன் கலந்து பாதிக்கப்பட்ட வயலின் மண்ணில் போட்டு முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். வெள்ளை புழு மேலாண்மைக்கு ஏக்கருக்கு 2 கிலோ SPI, EBN, எக்கோனிமா கலவையை மண்ணில் இட்டு முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட வயலில் போதுமான அளவுடன் மண் அல்லது மணலுடன் பிப்ரோனில் ஏக்கருக்கு 8 முதல் 10 கிலோ என்ற அளவில் கலந்து முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். கரும்பில் வெள்ளை புழுக்களின் தாக்குதல் அதிகமாக இருந்தால் இமிடாக்ளோபிரிட் 40%, பிப்ரோனில் 40%, ஏக்கருக்கு 100 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து வேர்களை நனைக்குமாறு செய்தால் கரும்பில் உள்ள வெள்ளை புழு இனங்களை அழிக்கலாம் என பாப்பாரப்பட்டி வேளாண் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர், அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட் JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility na ella tarathiyum pettirukke. Inga work pandra faculties la 50% members PhD degree holders, ICT enabled smart classrooms oda learning a enhance pandranga. Annapurna Engineering College, Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500509984.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாய அரங்கம்.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:30.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டோரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ்.
5: அறிவியல் மலர்.
6: இன்று அறிவியல் தமிழ் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் சேலம் பெரியார் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் தமிழ் பருதிமாறி அவர்கள்.
7: எழுத்துக்களால் தொடங்கிய ஒரு மொழி எண்ணங்களால் வளர்ந்து இன்றே விண்ணை தொடும் விஞ்ஞானமாக மாறியிருக்கிறது. அந்த மொழிதான் நம் தமிழ் மொழி. அணு முதல் அண்டம் வரை, உடல் முதல் உலகம் வரை அறிவியலை பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் தமிழ் தன் அடையாளத்தை பதித்திருக்கிறது. அத்தகைய அறிவியல் தமிழ் என்ற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்ம கூட சேலம் பெரியார் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் தமிழ் பருதிமாறி அவர்கள். வணக்கம் சார்.
8: வணக்கம்
7: சார். இப்போ வந்து அறிவியல் தமிழ் பத்தி நம்ம பேச போறோம். இதுல முதலாவது பாத்தீங்கன்னா தமிழ் பேழை அகராதி அப்படின்னா என்ன, அதை பத்தின ஒரு விரிவாக்கம் கொடுங்க சார்.
8: வணக்கங்க. தமிழ் பேழைன்றது ஒரு ஒருங்கிணைந்த அகராதி. ஒருங்கிணைந்த அகராதினா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 1559 தமிழ் அகராதிகள் வந்திருக்கு. என்னோட சேகரிப்பில் வந்து இதுவரையும் 3000 மேற்பட்ட அகராதிகள் இருக்கு. இதற்காகவே அகராதி ஆராய்ச்சி இயக்கம்னு ஒன்றை தொடங்கி இதுக்கு வந்து அதாவது அச்சுப்படிகளாகவும் பிரிண்ட் புக்ஸ் ஆகவும், அடுத்து வந்து சாஃப்ட் காப்பி என்ற மென்படியாகவுமே 3000 அகராதிகளை நான் வந்து பாதுகாத்து வச்சுருக்கேன். இதுக்காக சேலம் வந்து ரெட்டிப்பட்டியில் அலுவலகம் இருக்குது. இதை எல்லாமே இணையத்தில் தேடுபொறிக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நான் வந்து mydictionary.in அப்படிங்கிற இணையதளத்தில் தமிழ் பேழை அப்படின்னு கூகுளில் தென்னாவே கிடைக்கும். இதில் வந்து நான் ஒரு ஒருங்கிணைந்த அகராதியை உருவாக்கியிருக்கேன். இந்த அகராதி மூலமாக நீங்கள் ஒரு சொல் கொடுத்தீங்கன்னா 72 அகராதியில என்ன பொருள்ன்றத ஒரே பக்கத்துல பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம சங்க இலக்கியங்கள்ல அந்த சொல் எப்படிலாம் வந்திருக்கு, இன்னைக்கு இருக்கிற 160 மேற்பட்ட துறைகள்ல அந்த சொற்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்றத பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் அகராதியாக மட்டும் இல்லாம, நீங்க ஒருங்கிணைந்த அகராதிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சொல் பல அகராதியில என்ன இருக்குன்னு பாக்குற போல தனித்தனி அகராதியில துறை வாரியாக எப்படி இருக்கணும் பாத்துக்கலாம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 1.5 crore மேற்பட்ட விளக்கங்களும், 1,500,000 மேற்பட்ட அடிப்படை சொற்களுமே இருக்கு. அதே போல ஒரு சொல்லை வந்து பழமொழியில எப்படி இருக்கு, விடுகதையில எப்படி இருக்கு, தமிழ் நூல்கள் எப்படி இருக்கு, திரைப்படங்கள்ல எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். இதுதான் ஒருங்கிணைந்த அகராதி. எனவே அறிவியல் தமிழ் அதன் மொழிபெயர்ப்புகள் அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் பேழைங்கிற அகராதி.
7: சரிங்க சார். இந்த மின்னணு கருவிகளில் தமிழ் உள்ளீடு அப்படின்றது என்ன, அதை பற்றி சொல்லுங்க.
8: அதாவது இன்றைக்கி நாம் எல்லாருமே வந்து அலைபேசிகள் பயன்படுத்துகிறோம், கைபேசி பயன்படுத்துகிறோம், கணிப்பொறிகள் பயன்படுத்துகிறோம். இதில் ஆங்கிலம் இயல்பாகவே இருக்குது. இசைப்பலகையில் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும், ஆங்கிலம் இருக்குது, ஆனால் தமிழ் இல்லை. எனவே இதற்காக நான் என்ன செய்தேன் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வழங்கிய விலையில்லா மடிக்கணிப்பொறிகளில் இதுவரையும் 30,00,000 மடிக்கணிப்பொறிகளில் தமிழ் விசைப்பலகை வைத்து கொடுப்பதற்கு நான் உறுதுணையாக இருந்தேன். இப்பொழுது அண்மையில் அரசு வழங்க போகிற மடிக்கணிப்பொறிகளையும் ஒரு 30,00,000 மடிக்கணிப்பொறிகளை வைத்து கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்போ அதுக்கான மென்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ-கலப்பைன்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட அலைபேசியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி தமிழில் செய்தி அனுப்புவாங்கன்னா, அம்மா அண்ணா ஏஎம்எம்ஏஏ அப்படின்னு அனுப்புவாங்க. அப்படி இல்லாமல் தமிழை தமிழாக தட்டச்சு செய்வதற்கான அந்த உள்ளீட்டு முறைகளை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை மக்களிடம் கொண்டு போகிறேன். அதுக்கான அந்த விசைப்பலகை அமைப்பு நாம் என்ன சொல்கிறோம்னா தமிழ் 99 சொல்கிறோம். இதை தான் வந்து தமிழக அரசு செந்தரப்படுத்தியிருக்கு, அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அலைபேசிகள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்து தமிழ்நாடு அரசே வெளியிட்ட அந்த கீழடிங்கிற மென்பொருள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா மலேசியாவில் இருக்கின்ற தமிழறிஞர் வெளியிட்ட, முத்துநெடுமாறன் வெளியிட்ட செல்லினம்ங்கிற மென்பொருளை பயன்படுத்தினோம்னா அந்த தமிழ் 99 விசை பலகைப்படி நம்ம வந்து தமிழை வந்து அலைபேசிகள்லையும் நம்மளுடைய கணிப்பொறிகளையும் பயன்படுத்தலாம்.
7: சரிங்க சார். இந்த துறையில் உங்களுக்கு இவ்வளோ ஒரு ஈடுபாடு வரத்துக்கு காரணம் என்னவா இருந்ததுங்க சார்?
8: என்னோட தமிழ் ஆசிரியர்கள் தான். நான் வந்து படித்தது வேளாண்மை அறிவியல், பிறகு வந்து தொடர்பியல் படித்தேன்.

0: வந்து நான் வந்து மக்கள் நல்வாழ்வு தொடர்பியலில் வந்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். இதனால் அடிப்படையில் வந்து எனக்கு தமிழின் மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வம். 6ஆம் வகுப்பு படிக்கும்போதே கட்டுரை கவிதை போட்டி அதெல்லாம் கலந்திருக்கேன். என்னோடய தமிழ் ஆசிரியர்கள் தான் காரணம். தமிழ் அறிவியல் தமிழை வந்து நிலைநிறுத்தணும், அது மட்டும் இல்லாமல் இணையத்தில் வந்து உலக மொழிகளில் தமிழ் முதலாக வரணும் அப்படின்றதுக்கான பணிகளை நான் மேற்கொண்டு வரேன். இதுக்கு வந்து எனக்கு வந்து நிறைய பேர் உறுதுணை செய்திருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசில் நான் பல துறைகளில் மாநில அளவில் இருந்திருக்கேன். இதுக்காக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, நூலகத்தில் வந்து தமிழ் முதல்ல வரணுன்றதுக்காக ஏற்கனவே உலக அளவில் வந்து 58வது இடத்தில் வந்து தமிழ் விக்கி சோர்ஸில் வந்து இருந்தது. அதுக்காக 5 லட்சம் பக்கங்கள் தமிழ் இணைய கல்விக் கழகம் மூலமாக கொடுக்கப்பட்டு இப்பொழுது அது வந்து உலக அளவில் 8வது இடத்துக்கு வந்திருக்கு. அதேபோல் இப்போ நான் இந்த தமிழ் பேழைங்கிற அகராதியை உருவாக்குனதால் தமிழ் வந்து உலகத்தின் 174 மொழிகளில் 23வது இடத்துலேருந்து 7வது இடத்துக்கு வந்திருக்கு. இப்படி வந்து தமிழை உலக அளவில் கொண்டு வருவதற்கான பணிகளை நான் செஞ்சிட்ருக்கேன். இதுக்கெல்லாம் வந்து என்னோடய காரணம் வந்து எனக்கு உறுதுணையாக இருக்கிற என்னோடய மனைவி வந்து சுவிதா இளங்கோவன் அவர்களும், என்னோடய தமிழ் ஆசிரியர்களும், என்னோடய நண்பர்களும் தான் காரணம்.
1: சரிங்க சார், இந்த தேடல் பயணம் அப்படின்றது எத்தனை வருடங்களாக நடந்துட்டு இருக்குங்க சார்?
0: இது வந்து ஒரு 20 ஆண்டு பயணம்.
1: ஏன்னா
0: இப்போ வந்து நான் வந்து இப்போ தமிழை வந்து உலக அளவில் 7வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னும் 3-4 ஆண்டுகளில் முதல் இடத்துக்கு கொண்டு வர போகிறேன். இதற்கு வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருக்கு. இதுக்காக வந்து தமிழ்நாடு முழுக்கல்ல உலகம் முழுக்க சுற்றி வந்து தமிழ் அகராதிகளை சேகரித்து தான் அகராதி ஆவண இயக்கம், அகராதி ஆராய்ச்சி இயக்கம்னு ஒன்று தொடங்கி 3000 அகராதிகளை சேமித்து வச்சு அதை இணையத்திலையும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 72 அகராதிகளையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு சொல்லியும் ஒரு ஒரு பக்கத்துலேயும் ஒரு ஒரு வரியிலையும் தனியாக தேடினீங்கன்னா அதுக்கு 1 வருஷம் ஆகும். ஆனால் அதை நான் 10 நொடியில் பார்க்குற மாதிரி பண்ணிட்டேன். அதுதான் தமிழ் பேழை.
1: கண்டிப்பாங்க சார், இந்த பயணம் அப்படின்றது ரொம்ப எளிமையானதாக கண்டிப்பாக இருந்திருக்காது இந்த 15 வருடங்கள். நீங்கள் வந்து எந்த மாதிரியான அர்ப்பணிப்புகள் வந்து இதுக்காக நீங்கள் செஞ்சுருக்கீங்க சார்?
0: ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் அளவுக்கு இதுக்காக நான் நேரத்தை கொடுக்குறேன். நிறைய சுற்றுப்பயணங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு கல்வி நிறுவனத்துக்காக போயிட்டு எப்படி வந்து தமிழை, அறிவியல் தமிழை மேம்படுத்தணும், கலைச்சொற்களை உருவாக்கணும், கலைச்சொற்களை பயன்படுத்தணும்னு வகுப்புகள் எடுக்கிறேன். இதுவரையிலையும் ஒரு 13 நாடுகளில் 6 லட்சம் பேருக்கு இது குறித்து பேசி அறிவியல் தமிழ் வளர்ச்சியை நான் ஏற்படுத்திட்டு வரேன். இதுக்கு வந்து நேரம் ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதை நான் ஒரு பொழுதுபோக்கு மாதிரியும் விருப்பமாகவும் செய்கிறதால தினைக்குமே ஒரு அகராதி 2 அகராதி எங்களுடைய அந்த அகராதி ஆராய்ச்சி இயக்கத்தில் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. ஒரே இலக்கு என்ன அப்படின்னா வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த உலகில் எதுவாக இருந்தாலும் தமிழ் இருக்க வேண்டும், அதிலும் தமிழ் முதலில் இருக்க வேண்டும்ங்கிற இலக்கோட நான் செயல்படுறேன்.
1: கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு எண்ணம் தாங்க சார். இப்போ இந்த ஒரு இயக்கம் சொன்னீங்க இல்லைங்களா, உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் வேலை செய்ய?
0: இது என்ன அப்படின்னா வந்து எந்த விதமான ஒரு வணிக நோக்கமும் இல்லாத தமிழ் வளர்ச்சியை மட்டுமே அடிப்படையாக கொண்ட இது ஒரு அமைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அகராதிகள்லாம் சேகரிக்கிறோம், முதல்ல வாங்குவோம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா அது இருக்க இடங்களில் போயிட்டு அதை வந்து வருடல் பட வருடல் ஸ்கேனிங் பண்ணி அதை சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன பணுவல் டெக்ஸ்ட்ன்றதை எடுத்துடுவோம். எடுத்துட்டு அதை வந்து எக்ஸலில் போட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எழுதணும். இந்த ப்ரோக்ராம் எழுதுறதெல்லாம் என்னோடய மனைவி வந்து சுவிதா இளங்கோன் அவர்கள் செய்கிறாங்க. பிறகு அது இதை இணையதளத்தில் mydictionary.in இணையதளத்தில் வெளியிடுவோம். எனவே இது வந்து ஒரு சொல் நீங்கள் அதில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சொல்லுக்கு பின்னால் வந்து 20 நிமிட உழைப்பு இருக்குது. அப்படி தான் வந்து 1.5 கோடி விளக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு.
2: ஆ சார், நீங்கள் சிறப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு 2 கேள்வி வந்து, ஆரம்பத்தில் கிபி இந்த 1வது 2வது நூற்றாண்டுலலாம் நம்ம பார்த்தப்போ தமிழ்நாட்டு புலவர்கள் இந்த மாணிக்க வாசகர் வந்து அப்பவே திருவாசகத்தில் பேரண்டத்தின் திறவுகோள்னு கேலக்சியை பற்றி அவர் அப்பவே சொல்லிட்டாரு. அது அதுக்கான ஆதாரம் எப்படி நம்ம எடுக்கிறோம், அவங்க அதை எப்படி பார்த்துருக்கு, எப்படி அதை அவங்க வந்து அந்த அளவுக்கு கலத்திருப்பாங்கிற தகவல் ஏதாவது உண்டு? இன்னொன்று வந்து கம்பரம் அணு என்று சதகுரிட்டனு சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி சயின்ஸ் சம்பந்தமா அப்பவே நிறைய நம்ம வந்து நிறைய இந்த மிஷின்ஸ் மிஷினரிஸ் எல்லாமே அப்படியே பேசிட்டோம், அறிவியல் தமிழ்ன்ற அப்ப அப்பவே அது ஒன்றும். அப்புறமேட்டுக்கு எழுத்து ஆராய்ச்சியில வீராமா முனிவரை நம்ம சொல்லுவோம், தமிழக ஆராய்ச்சியை எழுத்து சீரத்தை கொண்டு வந்தாருன்னு. அப்புறம் 1950 அப்புறமேட்டுக்கு இவரு தேவநேய பாவாணர் வந்து அவர் அந்த வந்து அகர முதலி திட்டத்துல
0: ஒரு கேள்வி
2: கொண்டு வந்து 174 பேர் அவருக்கே அதை வச்சு கூப்பிடுவாங்க இல்லைங்களா.
0: சரி,
2: அவர் அவ்வளவு செஞ்சிருக்காரு. இப்ப இது சம்பந்தமா அன்னைக்கு இருந்த அறிவியல் தமிழ் எப்படி வளர்ந்துச்சு, அதுக்கு என்ன மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்ப இருக்கிறத பத்தி சொல்லுங்க. நீங்களும் நிறைய டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இது சம்பந்தமா ஒரு தகவல் சொல்லுங்க. தேங்க்யூ.
0: நன்றி. தமிழ் இலக்கியங்கள் முழுக்கவே நமக்கு வந்து மிகப்பெரிய அறிவியல் முன்னெடுப்புகளை வந்து பார்க்க முடியுது. நம்மளுடைய அருந்தமிழ் இலக்கியமாக இலக்கணமாக இருக்கின்ற தொல்காப்பியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் கூறுகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது.

0: திருக்குறள்லேயும் மிகப்பெரிய அளவில் வந்து அறிவியல் கூறுகள் இருக்கின்றன. அதேபோல் வந்து கம்பராமாயணத்துலேயுமே வந்து அறிவியல் கூறுகள் நிறையா காணப்படுது. இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ளைட் அப்படின்றது வந்து வந்து பார்த்திங்கன்னா வானூர்தி அல்லது விமானம் அப்படிலாம் பயன்படுத்துகிறோம். ஓட்டுறவரை வந்து ஆங்கிலத்தில் பைலட்னு சொல்கிறாங்க. இதே வந்து வளவன் எந்தா வானூர்தி அப்படிங்கிற அந்த ஒரு வரியிலே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கருவியின் பெயர் வந்து வானூர்தி என்றும் அதை வந்து ஓட்டுகிறவர் வந்து வளவன் என்றும் வந்து கம்பர் அவர்கள் சொல்கிறாரு. இதுவே தமிழ் இலக்கியங்களில் மிகப்பெரிய அளவில் அறிவியல் இருக்குது. இன்றைய சூழலில் நம்ம வந்து அறிவியலை மிகப்பெரிய அளவில் பரப்ப வேண்டும், அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், நிறைய கண்டுபிடிப்புகளை நாமளும் முன்னெடுக்க வேண்டும்.
1: சரிங்க சார். சார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அறிவியல் சொற்களை வந்து தமிழில் நம்ம உருவாக்கும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்கிறதா இருக்குங்க சார், என்னென்ன மாதிரியான சவால்கள் இருக்கும் அதில்?
0: இன்றைக்கி அறிவியல் சொல் என்பதை விடவே, கலை சொல் என்பதை விடவே பார்த்திங்கன்னா அந்த கதவை சாத்துங்க மூடுங்க அப்படின்றத கூட டோரை க்ளோஸ் பண்ணுன்னு பேசுகிற ஒரு வழக்கு தமிழுக்கு வந்துட்டோம். அங்கே டோர் க்ளோஸ் ஆகலை, தமிழ் க்ளோஸ் ஆகுது. எனவே அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து தமிழை நிறைய பயன்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய காணொலிகள் வருது இணையத்தில், வலையொலின்னு சொல்கிறாங்க. எடுத்தவொடனே என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் நம்ம வந்து தமிழில் சொல்லலாம். அப்போ பின்னூற்றுங்கள், பகிருங்கள், பரப்புங்கள், விரும்புங்கள், கருத்திடுங்கள், இப்படிலாம் சொல்லலாம். அப்போ வந்து எதுவாக இருந்தாலும் தமிழ் உள்ளுணர்வோடு நம்ம வந்து தமிழை வந்து பயன்படுத்தணும். இப்போ எடுத்துக்காட்டால் பார்த்தீங்கன்னா விண்டோங்கிற சொல்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஜன்னல்னு சொல்லுவோம், இல்லை சாளரம்னு சொல்லுவோம். ஆனால் தமிழ் மரபுப்படி பார்த்தீங்கன்னா அது காற்று வர்றதுக்கான வழின்றதை கால் என்றால் காற்று. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு காலதர்னு பேர். அப்போ அதன் வழியாக அலை வந்தால் அலையதர், நீர் வந்தால் நீரதர். எனவே அந்த சொல் இருக்குது, இங்கே என்ன பயன்பாடு தான் இல்லாமல் இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும்னா அறிவியல் தமிழ் வளர வேண்டும், பயிற்று மொழியாக 100 விடுக்கால் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் வர வேண்டும். அப்போ தான் இந்த கலைச்சொற்கள் நிலைபெறும், வளம் பெறும், சீர்வரும், செழுமையாகும்.
1: இல்லை, நிறைய சொற்கள் வந்து கேட்கறதுக்கே புதியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வழக்க
0: பயன்படுத்த வந்துடும்.
1: கண்டிப்பாங்க சார். சார், இப்போ வந்து தமிழ் ஒருங்கு குறி அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: இப்போ வந்து நம்ம எழுத்துருக்கள் ஃபாண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 வகையாக பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2000 தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மரபான எழுத்துருக்கள் ட்ரெடிஷ்னல் ஃபாண்ட் அப்படின்னு பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து டைனமிக் ஃபாண்ட் அப்படின்றத பயன்படுத்தினாங்க. டைனமிக் ஃபாண்ட்னா உங்கள் இணையதளத்தில் ஒரு நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது ஒரு டெக்ஸ்ட் அந்த பனுவில் எடுத்து உங்கள் கணிப்பொறியில் போட்டிங்கன்னா வராது, ஆனால் இணையதளத்தில் பார்க்கும்போது இருக்கும். ஆனால் இப்போ நம்ம நம்மளுடைய எல்லா மென்பொருளையும் பயன்படுத்துகிற அது வந்து ஒருங்கு குறி என்று பெயர். அது யூனிகோட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. யூனினாவே ஒன்று என்று தான் பொருள். இப்போ யூனிவர்சிட்டி, யூனிஃபார்ம், யூனிகோட் அப்படிலாம் வருது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொழிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தனித்த எண்கள் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு எழுத்துக்கும். அப்போ தமிழில் ஆ என்ற எழுத்துக்கு ஒரு எண் கொடுக்கப்பட்டு விட்டால் இந்த உலகத்தில் எந்த மொழிக்கும் அந்த எண் கொடுக்கப்பட மாட்டாது. அதனால் நீங்கள் யூனிகோடில் வந்து ஒரு பனுவலை, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒருத்தங்களுக்கு வந்து செய்தியாக அனுப்புகிறீங்க, மின்னஞ்சலில் அனுப்புகிறீங்க, இணையதளம் உருவாக்குறீங்கன்னா மாறவே மாறாது. அப்போ இது எந்த ஒரு வகைப்பாட்டில் வருதுன்னா UFT 8 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஈஸ்ட் ஏஷியன் லாங்குவேஜுக்கான, அதாவது வந்து கிழக்காசிய மொழிகளுக்கு வந்து ஒரே ஒரு ஒருங்கு குறி அதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து இந்தியா முழுக்க இருக்க எல்லா மொழிகளும், இலங்கை இருக்க மொழிகளும், ஜப்பான், சீன மொழி எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடுது. அதப்போ UFT 8 ஒரு குறியீட்டுக்குள்ளே வர ஒருங்குடியை பயன்படுத்தினோம்னா நமக்கு தமிழுக்கு வந்து இணையத்தில் எந்த சிக்கலும் இல்லாமல் பயன்படுத்தும்.
1: சரிங்க சார். இப்போ நம்ம இந்த அறிவியல் தமிழ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ஒருங்கு குறி பற்றி பேசணும் இல்லைங்களா, அந்த ஒருங்கு குறி மாற்றிகள் அதை பற்றின தகவல்லாம் அப்படியே சொல்லுங்கள் சார்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நிறைய பேர் தமிழ்நாட்டில் கேட்டிங்கன்னா எந்த ஃபாண்ட்டில் எழுத்துரு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பாமினி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வானவில் ஔவையார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இந்த இந்த எழுத்துருவில் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். தீமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இணையத்தில் பயன்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் வந்து பாமினியில் தட்டச்சு பண்ணிவிட்டு அதை வச்சு ஒரு வலைப்பக்கம் உருவாக்கலாம், அல்ல ஒருத்தங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம், இல்லை வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், அப்படிலாம்னு பார்த்தா முடியவே முடியாது. அப்போ அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா வந்து இதுக்கு தான் வந்து தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்குன்னா வந்து விசைப்பலகை என்றால் அது தமிழ் 99 விசைப்பலகையாக இருக்க வேணும்னு 1999 தமிழ்நாடு அரசு வந்து அரசாணை வெளியிட்டிருக்கு. அடுத்தது எழுத்துரு என்றால் மருதம் என்கிற எழுத்துரு தான் பயன்படுத்தணும் யூனிகோடில் இருக்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து அரசாணை வெளியிட்டிருக்கு. எனவே இதையெல்லாம் பயன்படுத்தணும்னா இணையத்தில் எழுத்துரு சிக்கல் வராது. இதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ பாமினியோ வானவில் அவையரோ மாற்றுவதற்கு எழுத்துரு மாற்றிகள் இருக்குது. இதை வந்து நம்ம தமிழ் வேலைத்தளத்தில் வளங்கள்ங்கிற பகுதியில் கொடுத்துருக்கோம். அதில் எழுத்துரு மாற்றின்னு ஒன்று இருக்கும்.

0: எழுத்துரு மாட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கு பேர் ஓவன். அந்த ஓவன்ல போயிட்டு நீங்க அந்த பாமினி எழுத்துருவை முதல் பெட்டியில போட்டுட்டு அதுல வந்து எதை மாற்றணும்னு சொல்லி கீழே யூனிகோட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த பாமினி வந்து என்ன யூனிகோடா மாறும். இல்ல சில நேரங்களில் நீங்க யூனிகோட பாமினியா மாத்தலாம், இல்ல சில நேரங்களில் வானவில் அவ்வியார யூனிகோட மாத்தலாம், இப்படி எதை எது வேணாலும் மாத்தலாம். அதே போல நூறு வகையான ஒருங்குகுறி, அதாவது நூறு வகையான எழுத்துருக்களை ஒருங்குகுறியாக மாற்றுவதற்குரிய வசதிகளை கொண்டதான் இந்த வாணி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பெரிய, அதாவது வந்து சந்திப்பிலை திருத்தி அதையெல்லாம் வந்து நீச்சல்காரனுங்கிற ஒரு உருவாக்கியிருக்காரு. அந்த தளத்தில், நீச்சல்காரனுங்கிற தளத்தில் ஓவன் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதில் போயிட்டு இந்த எழுத்துருக்களை எல்லாம் வந்து மாற்றலாம்.
1: ஐயா, அந்த 1999 தமிழ் 99 விசைப்படை உருவாக்குறேன்னு சொன்னீங்க.
0: ஆமா,
1: இப்ப வந்து அதுக்கு வந்து முழு முயற்சி எடுத்தவர் வந்து சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கோவிந்தசாமி பேராசிரியர் கேள்விப்பட்டேன்.
0: சொல்லுங்க.
1: அப்ப வந்து 350 மென்பொருள் உருவாக்கப்பட்டதா சொன்னாங்க, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, மாற்று எப்படி பண்றீங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
0: அது வந்து தமிழ் இணைய மாநாட்டில் சிங்கப்பூர்ல ஐயா மதிப்பிற்கு ஐயா மு கருணாநிதி ஐயா அவர்கள் தான் வெளியிட்டு

0: ஆண்டு தமிழ் 99 விசைப்படை உருவாக்குறேன்னு சொன்னீங்க.
1: ஆமா,
0: இப்ப வந்து அதுக்கு வந்து முழு முயற்சி எடுத்தவர் வந்து சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கோவிந்தசாமி பேராசிரியர் கேள்விப்பட்டேன்.
1: சொல்லுங்க.
0: அப்ப வந்து 350 மென்பொருள் உருவாக்கப்படுதா சொன்னாங்க, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, மாற்று எப்படி பண்றீங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: அது வந்து தமிழ் இணைய மாநாட்டில் சிங்கப்பூர்ல ஐயா மதிப்பிற்கு ஐயா மு கருணாநிதி ஐயா அவர்கள் தான் வெளியிட்டாருங்க. அப்ப அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தாரு, அதுக்கான அரசாணை வெளியிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதனோட வளர்ச்சி என்ன அப்படின்னா, தமிழ் இணைய கல்விக் கழகம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விசைப்பலகையில் வந்து அலைவீசிகளுக்காகவும் கணிப்பொறிகளுக்காகவும் உருவாக்கியிருக்காங்க. நமக்கல்லை சேர்ந்த அறிவியல் அறிஞர் முகுந்த் அப்படிங்கிறவர் வந்து ஈ கலப்பை அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்காக ஒரு மென்பொருளை உருவாக்கியிருக்காரு. சிங்கப்பூரில் இருக்கிற அறிவியல் தமிழ் அறிஞர் முத்தண்ட நெடுமாறன் அவர்கள் வந்து சில்லினம் அப்படிங்கிற ஒரு மென்பொருளை இதுக்காக உருவாக்கியிருக்காரு. இது எல்லாமே வந்து இணையத்தில் வந்து இலவசமாக கிடைக்குது. இதை பயன்படுத்தி நம்ம வந்து தமிழை வந்து எல்லா மின்னணு கருவிகளிலுமே வந்து பயன்படுத்தலாம். அப்போ வந்து சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் 99 விசைப்பலகையோட அறிவிப்பு என்பது இன்று தமிழ் ஒழுங்குகுறி பயன்பாட்டிற்கு உரிய வகையில் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அது இன்று தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிற இலவச மடிக்கணிப்பொறிகள் அது கொடுக்கப்பட்டிருக்கு, அதை மாணவர்கள் பயன்படுத்தணும் நான் வேண்டுகொள்வேன்.
2: ஐயா, இந்த தமிழ்ல அக்கராதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொற்களாக இணையதளத்துல புதுப்பிக்கிறோமா, எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கிறோம், அப்புறமா இந்த தமிழ் விசை பலகை அப்படின்னு எடுத்துக்கும் போதே நிறைய பேர் ஃபாஸ்டா டைப் பண்ண வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த எளிமையான அந்த விசை பலகை அப்படிங்கறத நம்ம எப்படி உருவாக்குவது, அதை நீங்க எந்த விதத்துல மத்த விசை பலகைகளை விட எளிமையாக்கிருக்கீங்க, இத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
1: நன்றிங்க. தமிழ் பேழை தளத்தில் நீங்கள் கூகுளில் தமிழ் பேழைன்னு தேனாவே mydictionary.in தளம் வரும். அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா வளங்கள்னு ஒரு பகுதி இருக்கும். அதில் நம்ம இதுக்கு எல்லா மென்பொருளையும் கொடுத்துருக்கோம். என்னென்ன மென்பொருள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் 99 வந்து ஆன்லைனில் அடித்து பழகுவதற்கு ஒரு மென்பொருள் கொடுத்துருக்கோம். அப்புறம் தமிழாங்கிற விசைப்பலகையை கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த செல்லினம் அதாவது அலைபேசிகளில் தமிழ் தட்டச்சு எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கு ஒரு காணொலி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து குரல் உள்ளீடு வாயிலாக தமிழ் தட்டச்சு எப்படி பண்ணுறதுக்குன்றதுக்கும் நம்ம வந்து அதுக்கான வழிகாட்டுதலை கொடுத்துருக்கோம். இப்போ அகராதி பற்றி கேட்டிங்க, நாள்தோறும் 1000 சொற்கள் வந்து தமிழ் பேழை தளத்தில் வந்து தரவேற்றம் செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மிக விரைந்து தட்டச்சு செய்வதற்கான உகந்த ஒரு மென்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தமிழ் 99 அந்த விசைப்பலகை முறை தான். அதை வந்து அலைவீசிகளில் பார்த்தோம்னா செல்லினம்ங்கிற ஒரு அலைவீசி செயலி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். கணிப்பொறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு உருவாக்கிய கீழடிங்கிற மென்பொருள் மூலமாக பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈ கலப்பைங்கிற மென்பொருள் மூலமாக இதுக்கு பண்ணலாம். இதுக்கான இணைப்புகள் எல்லாமே தமிழ் பிள்ளை தளத்தில் வளங்கள் பகுதியில் இருக்கு, பாருங்கள்.
3: சரிங்க சார். சார், இப்போ நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் அறிவியல் அகராதியோட ஆராய்ச்சி இயக்கம் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ தமிழ் மேல ஆர்வம் இருக்கிறவங்க இந்த மாதிரி உங்க கூட நாங்களும் இணைந்து பணி செய்யணும் அப்படின்னா அந்த இயக்கத்துக்கு சேர முடியுமா, அதுக்கு என்ன பண்ணணும், இந்த இயக்கம் மூலியமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி சொல்லுங்க.
1: ஒரே ஒற்றை இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக மொழிகள் எல்லாம் வந்து அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு எத்தனை கலைச்சொற்கள் இருக்கோ அதே போல தமிழ்ல உருவாக்கணும்ன்றதுதான் வந்து இதனுடைய இலக்கு. இப்போ மற்றவர்கள் இதில் எப்படி இணைந்து செயல்படலாம் அப்படின்னா, அவர்கள்ட்ட ஏதாவது ஒரு அகராதிகள் இருந்தால் அதை எங்களுக்கு கொடுத்தார்கள் என்றால் அதை நாங்கள் படவருடல் ஸ்கேன் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துருவோம். 1000 பக்க அகராதியே நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். அதுக்கு மென்பொருள் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1000 பக்கத்தில் இருக்க ஒரு டெக்ஸ்ட் புக்கு இருக்குதுன்னு வச்சுங்க, PDF இருக்குன்னா அதை அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரத்தில் நாங்கள் டெக்ஸ்டாகவும் மாற்றிடுவோம். அது திரும்ப தட்டச் பண்ண தேவையில்ல. இப்போ அதுக்கான நுட்பங்களை பயன்படுத்துறதால இப்போ இதுக்கு மற்றவர்கள் எப்படி இணைந்து செயல்படலாம் அப்படின்னா, இந்த அகராதிகளை வந்து இணையப்படுத்தணும், அதை வந்து எக்ஸல் சீட்டில் மாற்றணும். அந்த வேலைகளை எங்களுக்கு வந்து ஒரு தன்னார்வமாக யாராவது செய்து கொடுத்தால் இந்த அகராதி பணிகளை இன்னும் மேம்படுத்தலாம். ஏன்னா இப்போ என்கிட்ட 3000 அகராதிகள் இருக்குது, அதில் 1000 அகராதிகள் இதில் நாங்கள் கொண்டு வர போகிறோம். இதுவரையும் 15 ஆண்டுகளில் விழித்து 72 அகராதிகளை தான் கொண்டு வந்திருக்கோம். 50,000 பழமொழிகளை கொண்டு வந்திருக்கோம். 100,000 விடுகதைகளை கொண்டு வந்திருக்கோம். 400,000 தமிழ் நூல்களுக்கான தரவுத்தளத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். 15,000 திரைப்படங்களுக்கான தரவுத்தளத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ திரைப்படம்னா அந்த திரைப்படத்தோட இயக்குனர் யார், அதனோட ஒரு வரி கதை என்ன, யாரெல்லாம் பாடினாங்க, என்ன பாடல் வரி, இசையமைப்பாளர் யார், யார் வந்து படத்தை தொகுத்தது, யார் வந்து ஒளிபரப்பு செஞ்சது, இப்படி எல்லா தகவல்களுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 1802 தமிழில் வந்த இதழ்களுக்கான தரவுகளை சேகரிச்சிருக்கோம். தமிழில் வந்த முதல் இதழ் பார்த்தீங்கன்னா அரசாங்க வர்த்தமானி

0: 1942 யாழ்ப்பாணத்திலேருந்து வந்திருக்கு. அது வந்து ஒரு கெசட், அரசு இதழ். அதே போல் சிவகங்கையிலேருந்து கெசட் வந்திருக்கு, புதுக்கோட்டையிலேருந்து கெசட் வந்திருக்கு, சென்னையிலேருந்து கெசட் வந்திருக்கு, பாண்டிச்சேரி புதுச்சேரியிலேருந்து கெசட் வந்திருக்கு. இப்படி எல்லா தரவுகளுமே சேர்க்குறோம். எனவே தன்னார்வலர்கள் தரவுகளை கொடுத்து உதவலாம், தரவுகளை சீர்படுத்த ஒருங்கிணைந்து செயல்படலாம்.
1: சார், நம்ம இப்போ வந்து நிறைய பேசிட்டோம். இப்போ அடுத்ததை நான் என்ன கேட்கறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகமாக வளர்ந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு இல்லைங்களா. இதில் நம்ம அகராதியை வந்து எந்த அளவுக்கு சேர்த்து பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார்.
0: ஆங்கிலத்தில் வந்து ஆங்கில விக்ஷனரியில் 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட சொற்களை பட்டியல் போட்டிருக்காங்க. ஆனால் தமிழில் நம்ம எவ்வளோ சொற்களை வந்து இணையத்தில் பட்டியல் போட்டிருக்கோம்னா, இப்போ தமிழ் பேழை தளம் mydictionary.in 15-16 லட்சம் சொற்களை தான் பட்டியல் போட்டிருக்கோம். ஆனால் வந்து உலகத்திலேயே அதிக சொற்கள் வந்து நம்ம தமிழில் வந்து இருக்குது. ஏன்னா இலக்கியங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000-க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் பழமையான இலக்கியங்கள் இருக்குது. இப்போ நான் கடந்த ஒரு 10 நாளாக வந்து புறநானூற்றுக்கான அகராதி உருவாக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த 10 நாளில் வந்து 50 பாடல்களுக்கு தான் நான் இப்போ அகராதி வடிவில் உருவாக்கியிருக்கேன். இப்போ ஒரு சொல், இப்போ புறநானூறு சொல் என்றால் அதுக்கு தமிழ் சொல் என்ன, ஆங்கில சொல் என்ன, அடுத்தது வந்து அதை வந்து டயாக்ரிட்டிக் மார்க், குறிப்பு ஒலிகளில் எப்படி வரும், அதுக்கான இலக்கண குறிப்பு என்ன, எந்த பாடலில் வருதுன்னு செய்யறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து எதிர்காலத்தில் இந்த பணியை வந்து நம்ம ஒரு ஏஐ நுட்பத்தில் வந்து மிக விரைந்து செய்யணும் அப்படின்னா, இதற்கு நம் என்ன தேவைப்படுகிறதுனா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் என்று சொல்கிறார்கள். அதாவது வந்து மொழிகளுக்கான பெரிய போன்மங்கள், பெரிய மாதிரிகள் வேண்டும் தமிழில். அதற்கு வந்து தமிழில் வந்து அனைத்து துறைகளுக்குமான தமிழிலேயே தரவுகள் உருவாக்கப்பட வேண்டும். கலைச்சொற்கள் ஏற்கனவே இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு ரோபோ என்கிற எந்திரன்ட்ட வேலை வாங்க முடியும். ஒரு அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, தரவுகள் என்பது ஒருங்கிணைக்கப்பட்ட தரவுகளாக மாற்றப்படணும், ஸ்ட்ரக்சர்டு டேட்டா என்று சொல்கிறார்கள். அதேபோல் அந்த தரவுகள் எந்திரங்களும் படிக்கும் வகையில் இருக்க வேண்டும், மெஷின் ரீடபிள் டேட்டாவாக இருக்க வேண்டும். அடுத்தது அந்த தரவுகள் CC0 என்கிற படைப்பாக்க பொதுமை உரிமத்தில் உரிமையே இல்லாத தரவுகளாக நிறையா இருக்கணும். அப்போ இது எல்லா நிலைகளிலுமே உருவானாதான் இதை வந்து செயல்படுத்த முடியும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு கேள்வி நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு 2 பக்கம் சிலபஸை கொடுத்துட்டு, பாடத்திட்டத்தை கொடுத்துட்டு, இதுக்கு எனக்கு வந்து கொள்குறி வகையில் மல்டிபிள் சாய்ஸில் ஒரு 20 கேள்வியை கொடுன்னு கேட்டிங்கன்னா அதை கொடுத்துரும் அப்படின்னா, அதற்கு வந்து ஏற்கனவே அந்த பாடத்திட்டமும் அதற்கான தொடர்புடைய எல்லா தரவுகளுமே ஏற்கனவே இருக்கணும். எனவே நாம் வந்து சிறிய மற்றும் பெரிய அளவிலான மொழி மாதிரிகளை, போன்மங்களை வந்து தமிழுக்கு பெரிய அளவில் உருவாக்கினால்தான் ஏஐல அகராதிகள்லாம் செயல்படும். அந்த பணி என்ன நம்ம செய்யவே தொடங்கலை.
1: சரிங்க சார். சார், இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைய மாணவர்கள் மட்டுமில்ல அவங்களோட பெற்றோர்களும் கேட்டுட்ருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன மாணவர்கள்கிட்ட இந்த நம்ம அகராதி மூலயமா என்னெல்லாம் செய்யத்த முடியும், மாணவர்கள் வந்து இதை கட்டாயம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லலாங்க சார்?
0: பொதுவாக வந்து தமிழில் வந்து மொழி குறித்தே பழமொழிகள்லாம் இருக்குது. மொழி தப்புனவே விழி தப்புனவனே பழமொழி இருக்குது. அதேபோல் சைகை அறியாதவன் சற்றும் அறியாதவனே பழமொழி இருக்குது. இதற்காக நான் வந்து 1843 பழமொழிகளை தொகுத்து தமிழ் பேழை தளத்தில் கொடுத்துருக்கேன். சரி, இந்த அகராதி பழக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, படிக்கும் பொழுது ஏதோ ஒரு சொல் புரியலைன்னா அது அதுக்கு என்ன விளக்கம்னு அந்த அகராதியை பார்க்குற பழக்கத்தை பெற்றோர்களும் வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஆசிரியர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழலில் பல மாணவர்களுக்கு ஒரு அகராதி கூட அவங்களால வாங்க முடியாத ஒரு சூழலில் இருப்பாங்க. அதற்காக தான் நம்ம வந்து 72 அகராதிகளை ஒருங்கிணைத்து ஒரு பெரிய அகராதியை தமிழ் பேழைன்னு உருவாக்கியிருக்கோம். அப்போ இது எல்லாருமே அலைவீசியில் பார்க்க முடியும். சாதாரணமாக தமிழ் பேழைன்னு போட்டாவே கூகுளில் வந்துடும். அப்போ இதில் என்ன செய்யலாம், தினைக்கும் ஒரு 10 நிமிடங்களுக்கு ஒரு 10 சொற்களை உள்ள ஏதாவது ஒரு சொல்லை போட்டு அதுக்கு என்னென்னலாம் விளக்கம் தமிழில் வருது ஆங்கிலத்தில் வருது அப்படின்னு பார்த்து அதை குறிப்பிட்டில் எழுதணும். தினைக்கும் எழுதிக்கிட்டே வந்து அதையும் ஒரு வாரத்துக்கு ஒருத்தரை எடுத்து படிச்சுக்கிட்டே வந்தால் நிறைய பெரிய அளவில் வந்து சொற்புலமை ஏற்படும். எனவே நல்ல தொடர்பியல் கம்யூனிகேஷனுக்கு என்ன பண்ணணும்னா, நன்றாக பேச வேண்டும், எழுத வேண்டும், படிக்க வேண்டும். நன்றாக கேட்டால் நன்றாக பேசலாம், நன்றாக படித்தால் நன்றாக எழுதலாம். எனவே இதற்கு அடிப்படை அகராதிகள். அப்போ துறைசார் அகராதிகளின் பயன்பாட்டை மாணவர்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் நிறைய பயன்படுத்தணுன்றது தான் என்னோட வேண்டுகோள்.
1: எத்தனை துறைகளில் வந்து இந்த கலைச்சொற்கள் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதை பற்றின

0: தகவல்கள்.
1: உலகம் முழுக்க வந்து 250 துறைகள் வந்து இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா புல்வெளி இருக்கு, புல்வெளிக்கு நடுவில் மரங்கள் வளர்க்குறாங்க, அப்படியா அதுக்கு ஒரு துறை ஆங்கிலத்தில் இருக்கும். அப்போ புல்வெளி அவன் என்ன பண்ணுறான், பேஷர்னு சொல்கிறான். அதுக்கு நடுவில் மரங்கள் வளர்க்குறத சில்வி கல்ச்சர்னு சொல்கிறான். அதே போல் ஒளரி கல்ச்சர்னா காய்கறி சாகுபடி, போமாலஜினா பழ சாகுபடி, இப்படி 250 மேற்பட்ட துறைகள் இருக்குது. இதில் வந்து 15 உழைப்பின் அடிப்படையில் நான் வந்து 160 துறைகளுக்கான கலைச்சொற்களை ஒருங்கிணைச்சி கொடுத்துருக்கேன். எனவே வந்து பாரதியார் சொன்னது போல் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழில் மொழிபெயர்த்தல் வேண்டும்னு சொல்லுவார். அதற்கு நாம் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு துறைக்காரங்களும் அங்கே துறைக்கு ஏதேனும் ஒரு நூலையாவது தமிழுக்கு கொடுக்கணும், ஒரு மொழிபெயர்ப்பு செய்யணும், கலைச்சொற்களை வந்து பயன்படுத்தணும், உருவாக்கணும், எளிமைப்படுத்தணும். அப்படி செஞ்சால் தான் வந்து நமக்கு வந்து இளைய முறையில் வந்து அறிவியல் தமிழ் வந்து பரவும்.
0: சரிங்க சார். சார், இப்போது இத்தனை வருஷ தேடலில் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும், அதில் மறக்க முடியாத அனுபவங்கள், இல்லை இந்த நூலை தேடி போகும்போதோ இந்த தகவலை தேடி போகும்போதோ இந்த விஷயம் வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்ற ஒரு அனுபவத்தை வந்து எங்கள் கொடுப்பேன்.
1: உறுதியாக இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ் என்பது ஒரு மிகப்பெரிய கடல், பெருங்கடல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் வந்து எனக்கு வந்து பக்தி இலக்கியங்களுக்கான அகராதிகள் கிடச்சிது. ஒரு 12 தொகுப்புகளை வந்து ஐயா ஒருத்தங்க கொடுத்து உதவுனார். இப்போ அதெல்லாம் நான் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஒட்டுமொத்த பக்தி இலக்கியத்துக்குமான அகராதி வந்து தமிழ் பேழையில் வரப்போகுது. இப்போ பார்த்திங்கன்னா, போன வாரம் ஒருத்தங்க எனக்கு சென்னையிலேருந்து நாச்சம்மை சுந்தரம் அப்படின்னு ஒரு அம்மா, எனக்கு அவங்க 75 தொலைபேசிட்டு, எங்கள் வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருக்குது, உங்களுக்கு இதெல்லாம் அகராதிகளுக்கு பயன்படும், அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி முகவரி கேட்டாங்க, அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம சென்ற ஆண்டு வந்து சேலத்தில் நடந்த புத்தக கண்காட்சியில் வந்து அகராதிகளுக்கு உலகத்திலேயே முதன் முதல்ல தமிழ் அகராதிகளுக்கான ஒரு கண்காட்சியை வச்சு, அந்த 3000 அகராதிகளுமே அங்கே வச்சு வந்த எல்லாருக்குமே அதுக்கு துண்டறிக்கையெல்லாம் கொடுத்து இப்படி அகராதிகளை பயன்படுத்தணும் அப்படின்னு விளக்கங்கள் கொடுத்தோம். அப்போ நிறைய பேர் அவங்கள்ட்ட இருந்த அகராதிகளாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க, ஆர்வமாக கொடுத்துட்டு போனாங்க. இன்னமும் நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு சொல்லுனா கூட தொலைபேசி பண்ணி இந்த சொல்லை எப்படி தமிழில் பயன்படுத்துவது அப்படிலாம் கேட்குறாங்க. சில பேர் புது சொற்களெல்லாம் சொல்கிறாங்க. எனவே இது வந்து ஒரு பெரிய இயக்கமாக மாற வேண்டும்.
0: சரிங்க சார். இப்போ வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு அம்மா உங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி என்கிட்ட புத்தகங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம இயக்கத்துக்கு என்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு இருக்கவங்க எந்த எண்ணுக்கு அழைத்து உங்ககிட்ட பேசலாம்?
1: ஆமாம், என் பெயர் உங்களுக்கு தெரியும், தமிழ் பரிதி மாறி, 7299397766. மீண்டும் ஒரு முறை அந்த எண்ணை நான் சொல்ல விரும்புகிறேன், 7299397766 எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அகராதிகள் இருந்தால் கொடுக்கலாம், தமிழ் புத்தகங்களையும் கொடுக்கலாம். ஏன்னா வந்து 400,000 தமிழ் புத்தகங்களுக்கான தரவுத்தளத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். 1, 2 வந்து 2,00,000 மேற்பட்ட புத்தகங்கள்லேருந்து இருக்கிற சொற்களையெல்லாம் எடுத்து தமிழ் பேழை தளத்தில் சேர்க்குற பணியுமே நாங்கள் வந்து செஞ்சிகிட்ருக்கோம். இதற்கு எல்லா நிலைகளிலுமே உறுதுணை தேவைப்படுகிறது.
0: சரிங்க சார். நீங்கள் சொன்னீங்க முன்னே, நான் வந்து தமிழை முதல் இடத்துக்கு கொண்டு வரணும், அது வந்து என்னோட ஒரு குறிக்கோள்ன்ற மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து பயணங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க. சிறிது காலத்திலேயே நான் அந்த வேலையை செஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் இப்போ வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துட்ருக்கீங்க?
1: அதான் வந்து நான் ஒரு 12 மணி நேரம், என்னோடய மனைவி ஒரு 12 மணி நேரம் இருக்க ஒழிக்கிறாங்க, தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இதுக்குன்னு ஒரு அலுவலகம் செயல்படுகிறது. இப்போ இதற்கு என்ன ஒரு உறுதுணை தேவைப்படுகிறது அப்படின்னா, 40 பேர் 4 ஆண்டுகள் இந்த பணியை தொடர்ந்து செய்தால், இப்போ ஆங்கிலத்தில் வந்து 82,00,000 சொற்களை பட்டியல் போட்டிருக்காங்க இல்லைங்களா, நம்ம தமிழில் வந்து 1,50,000,000 சொற்களோடு உலகின் மிகப்பெரிய தமிழ் அகராதியை உருவாக்க முடியும். இதுக்கு தமிழ்நாடு அரசோட உறுதுணை வேணும், மற்ற இதுக்காக இணைந்து செயல்படுற மற்ற எல்லாரோட உறுதுணையும் தேவைப்படுகிறது. ஏன்னா இது வந்து ஒரு தனி மனிதனாக செய்வதற்கு தான் 5 வருஷம் ஆயிருக்கு. அதில் நம்ம நிறைய படிப்பினைகள், அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு 40 பேர் சேர்ந்து செயல்பட்டால் இதை வந்து 3 ஆண்டுகளில் முடிக்க முடியும் என்பது என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது.
0: கண்டிப்பா சார், தமிழுக்காக நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிட்டு இருக்கீங்க, அதுக்கான எல்லா ஒரு உறுதுணையும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து நம்ம தமிழை பத்தியும் அந்த அகராதியை பத்தியும் ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எங்க கூட இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு நன்றிங்க சார்.
1: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது அறிவியல்

0: தமிழ் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றார் சேலம் பெரியார் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் தமிழ் பரிதிமாறி அவர்கள்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும் கற்சவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய். 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: ஆமாங்க, வரும் 1 மணி நேரமும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். உங்களுடைய விருப்ப பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் வளம் வரணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா 0-43-42-24-30 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புவீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை ஒளிபரப்ப காத்திருக்கிறோம் நேர்களே.

ரசனை அப்படிங்கிறது மனிதனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம்னு சொல்லலாங்க. இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிருக்கும் கிடைக்காத ஒரு வரம் நமக்கு கிடைச்சிருக்கு, அதுதாங்க ரசனை. ரசிக்கும் தன்மை மட்டும் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிருந்தா ஒவ்வொரு மனிதனும் பைத்தியமாக தான் ஆயிருக்கணும் அப்படின்னு ஒரு வெளிநாட்டு அறிஞர் கூட சொல்லியிருக்காரு. இந்த ரசிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கற்றுக்கணுங்க. ரசன்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவை. அது இசையாக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு செடியை ரசிக்கலாம், ஒரு பூவை ரசிக்கலாம், எதையாவது ஒன்று ரசிக்கணுங்க. அப்போ தான் வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இனிமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம் இருக்குன்னா அது இசை தாங்க. எந்த இசையாக இருந்தாலும் அதற்கு மொழி கிடையாது. எந்த மொழியில் நமக்கு பிடிச்ச இசை பாடல் இருந்தாலும் மொழி புரியலைனாலும் நம்ம தலையாட்டி ரசிப்போம் இல்லையா. இசையை ரசிக்கும் அனைவருக்குமா இது கட்சிவில் கலக்கல் பாடல்கள்.

உங்களுடைய விருப்ப பாடலை இந்த நிகழ்ச்சியில் வளமரன் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பேர் உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்டிருக்காங்க, மேட்டூர்லேருந்து ரேவதி கேட்டிருக்காங்க, பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.8.

0: Sunflower Oil.
1: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.

3:12 ஆயாச்சுங்க. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் வளம் வந்துட்டுருக்கு. நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை அனுப்பி வைங்க. என்ன தான் நம்ம காதில் பிளேலிஸ்ட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு கேட்டாலும் நமக்கு பிடிச்ச பாட்டு காத்தில் மிதந்து காதோரம் வந்து ஒலிக்கும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? சரிங்க, அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. பாலக்கோட்லேருந்து அன்பு கேட்டிருக்காங்க. அண்ணாமலை திரைப்படத்துலேருந்து எப்போ கேட்டாலுமே ஒரு வைப் கொடுக்குற பாடல் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குற பாடல், கொடுத்துட்ருக்கிற பாடல், கொடுக்க போகிற பாடல் அப்படின்னு இந்த பாடலை சொல்லலாம். எவர் கிரீன் சாங் அப்படின்னு சொல்லலாங்க. சரி, அந்த பாடலை கேட்போமா?

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஆர்கேஜி நெய் வழங்கி கொண்டிருக்கும் கட்சிவில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய். நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கு இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இளநிலை மீன்வள அறிவியல், மீன்வள பொறியியல், உயிர் தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பவியல், மீன்வள வணிக மேலாண்மை, தொழில்சார் பட்டப்படிப்புகள் சேர்க்கைக்கு 14/6/2026 6 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.admission.tnjfu.ac.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும்.
5: மூன்று மணி 20 நிமிஷம் ஆயாச்சுங்க, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது ஆர்கேஜி நெய் வழங்கி கொண்டிருக்கும் கட்சிவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததா உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன் கேட்டிருக்காரு, பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடல்லாம் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, கேட்டு ரசிச்சிருக்கீங்க? இந்த பாட்டை கேட்கலாமா?

0: 47 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
4: மூன்று மணி 26 நிமிஷம் கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க, ஈரோடு மாவட்டம் ஈங்கூர்ல இருந்து செல்வகுமார் கேட்டிருக்காரு. ரெட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம் நேர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், உமிழி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி,
6: ஆர்கேஜி நெய் வழங்கிய கட்சவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் 90 ஆண்டுகளுக்கு

0: இருக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். உங்களுடைய விருப்ப பாடல்கள் வலம் வந்துட்டு இருக்கு நேர்களே. உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்த பாடலா விரும்பி கேட்டிருக்காங்க குமாரசாமி பேட்டையிலிருந்து சங்கீதா. இவங்க கேட்டிருக்காங்க சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்கள

0: மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சிவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
6: மூன்று 3:39 ஆயிடுச்சுங்க, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் வளம் வந்துட்டுருக்கு, கேட்டு ஹாப்பியாக இருப்பீங்க நேர்களை. சாலையில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள், உங்களுடைய பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். சாலையில் அதிக வேகத்தில் பயணிக்க வேண்டாம். இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க, தலைக்கவசம் அணிஞ்சு உங்களுடைய வாகனத்தில் நீங்கள் பயணம் செய்யுங்க. அதே மாதிரி காரில் போகிறவங்களும் உங்களுடைய சீட் பெல்ட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. பூந்தமல்லியிலிருந்து அன்பு கேட்டிருக்காரு. முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம் மனர்களே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். 3:45 ஆயாச்சுங்க, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க, மேச்சேரியிலிருந்து நவீன் கேட்டிருக்காங்க, காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தோட்டக்கலை பட்டய படிப்பு டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 50. கல்வி தகுதி கணிதம், அறிவியல், வொகேஷனல் பாடப்பிரிவுகளில் +2 முடித்த மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி tnau.youcanapply.com. விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/6/2026. மேலும் விவரங்களுக்கு கைபேசி எண்கள் 7358785872, மற்றொரு எண் 7200783122.
6: மணி 53 நேர்களை, பாடல் கேட்டாவே நேரம் போறதே தெரியாது இல்லையா? 1 மணி நேரம் கடுகடன் ஓடிட்டுன்னு சொல்லலாம். இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நேர்களாகிய உங்களது விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில ஒழிச்சிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல்

கேட்டிருக்காங்க. வத்தல் மலையிலேருந்து ராஜேஷ் இவங்க கேட்டிருக்காங்க. மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் சொர்ணலதா குரலில் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேளுங்க நேர்களே.

0: பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜீனியில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனேங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4 மணி. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: விடை திருவினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244030 என்றும் மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்ற எண்களிலோ மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244031 என்றும் மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் முதல் 3 குறிப்புகள் கொடுக்கப்படும். சரியாக விடை சொல்லும் நேயர்களுக்கு பரிசு பாடல் வழங்கப்படும். வணக்கம் கார்த்திக்.
1: வணக்கம் நவீன். வணக்கம் நேயர்களே. நேயர்கள் வந்து ரெடியா இருப்பாங்க, கேள்வி கேட்க தயாரா இருக்கிறோம்.
0: நம்ம இணைப்பில் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
2: நான் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே செங்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த எஸ் எஸ் மோகன் ஐயா.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்கய்யா.
1: ஐயா, நாம இப்ப ஒரு புத்தகத்தை வச்சுதான் கேள்வி கேட்க போறோம்.
2: சொல்லுங்கய்யா.
1: இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துலதான் வந்து வெளியிட்டாங்க. இது வந்து அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியனுடைய வரலாறை வந்து கொண்டு இருக்குங்க அந்த புத்தகம்.
2: சரிங்கய்யா.
0: என்ன புத்தகம், என்ன விடை?
2: பசுமை புரட்சிங்கய்யா.
1: பசுமை புரட்சி, நல்லதொரு முயற்சிங்கய்யா. அந்த பதில் இல்லைங்கய்யா. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. நன்றி.
0: இணைப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.

0: தொடர்ந்து கேள்வி ஜெயசீரன் கொடமாட்டப்பட்டீங்க.
1: சரிங்க, குறிப்புகள் கேட்டீங்களா?
0: என்னங்க
2: சரித்திர சம்பந்தப்பட்ட புத்தகங்களா?
0: நன்றி.

0: கார்த்திக், ஒரு புத்தகத்தை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம்.
1: இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சாதாரண மனிதனும் வந்து கல்வி அறிவினுடைய முக்கியத்துவத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையில் வந்து இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. மெயினாக வந்து அதாவது சாதாரண மனிதர், கிராமப்புற மக்கள் வந்து எளிதில் வந்து கிடைக்கக்கூடிய வகையில், அவங்க அந்த கருத்துக்களை பரிமாறக்கூடிய வகையில் அந்த புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
0: சரிங்க, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
6: அறிவியல் சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:05. விடைத்தறி வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். வருக வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க சந்திரசேகர், விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மேலும் ஒரு குறிப்பு கொடுங்களேன், நான் முயற்சிக்கிறேன் ஐயா.
2: ஐயா உங்களுக்கான குறிப்பு, நம்ம ஏழை எளிய மக்களினுடைய கல்வி தரத்தை பற்றிய விழிப்புணர்வு இந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்குங்க.
1: ஒரு சிவகாமியின் சபதம் அந்த நூல்
2: இல்லைங்க, அது வந்து நிறைய இலக்கியங்களை வச்சு வருங்க. இது வந்து ஒரு சாதாரண மக்கள் வந்து பயன்பெறும் வகையில கல்வி திறனை வச்சு விவரிச்சிருக்காங்க.
1: ஓகே, பொன்னியின் செல்வன் ஐயா?
2: இல்லைங்க. நன்றி, நல்லதொரு முயற்சிங்க. நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம்.
3: நான் தருமபுரி மாவட்டம் அக்கமலை தாசன் மிக்கு சித்தம் பேசுறேன் சார். வணக்கம் சார்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கிராமப்புற நூலகங்கள்லயும் இந்த புத்தகம் வந்து இடம்பெற்றிருக்குங்க. அது இப்ப சாதாரணமா லைப்ரரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த லைப்ரரிங்கள்லயும் இந்த புத்தகம் வந்து இருக்கு. அதாவது ஒரு நல்ல ஒரு உயர்தரமான புத்தகங்கள் வந்து கிராமப்புற ஏழைகள் வந்து படிக்கணும் அப்படிங்கறதுனால அந்த புத்தகம் சாதாரணமா கிராமப்புற லைப்ரரிலயும் இருக்கு.
3: திருக்குறள் சார்.
0: திருக்குறள் எப்படி, ஏன் திருக்குறள் சொல்றீங்க? அதுவும்
2: கல்வி முறையை வந்து விவரிக்கிறதுனால திருக்குறள் அப்படின்னு
3: சொல்றீங்களா?
2: நல்ல ஒரு முயற்சி.
3: நன்றி சார். நன்றி சார்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம்.

0: வருக. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: கௌதம், என்னுடைய மொத்தம் திருப்பத்தூர் மாவட்டம் சார்.
0: சரிங்க, விடை
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ஹலோ
1: சார், கண்டுபிடிச்சேன்
0: சார். சொல்லுங்க
1: சார். ஒரு வரலாற்று ஆசிரியர் வரலாறு
2: புத்தகத்து பேருங்களா?
1: ஆமாங்க சார்.
2: அதனுடைய பேர் சொல்லணும்.
1: நியூ சென்சுரி புக் ஹவுஸ் சார்.
2: இல்லைங்க, நீங்க சொல்றது வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க, ஆனா அந்த புக் இல்லைங்கய்யா. நன்றிங்க,
1: நன்றிங்க.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
3: வணக்கம். மூர்த்தி பேசுறேன்.
2: ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ஐயா, முதியோருக்காக பாடம் சொல்லி தராங்க அந்த புத்தகம்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
4: மாலை
2: இனி வணக்கம். சொல்லுவது யாருங்க?
4: கிருஷ்ணகிரி மாவட்டம், சாமல்பட்டி கோபால்.
2: ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
4: எனக்கு ஒரு குறிப்பு.
2: உங்களுக்கான குறிப்புங்களா? அதாவது வாசிப்பினுடைய திறன்களையும் அதனுடைய நுணுக்கங்களை பத்தி சிறப்பா சொல்லியிருப்பாரு இந்த ஆசிரியர் இந்த புத்தகத்துல. அதாவது ஒரு புத்தகம்னா ஒரு உரையாடல் அப்படின்னா அதை வந்து தெளிவா எப்படி பேசணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாரு.
4: நன்றிங்க.
2: நன்றி தந்தமைக்கு.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது ஒரு லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். ஒரு லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத ஒரு லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி ஒரு லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்தி.
8: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா. எங்களின் இணை தயாரிப்புகள் அங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:11. விடை தெரு வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க புதிய நேர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 2440300 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ மற்ற நேயர்கள் 04342 என்ற முன்னிணைப்போடு 2440301 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களுக்கு அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். கார்த்தி, நம்ம வந்து ஒரு புத்தகத்தை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம், மேலும் சில தகவல்கள் கொடுக்கலாமே அவங்களுக்கு, நேயர்களுக்கு.
2: இந்த புத்தகம் வந்து அந்த எழுதின ஆசிரியனுடைய பெயர்லேயே இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிப்பு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் வந்து தர்ம சங்கம் அப்படிங்கிற ஒரு நூலகத்தை வந்து நிறுவியிருக்கார். இது வந்து டைரக்ட் குறிப்பாக சொல்லியிருக்கோம், நேயர்கள் கண்டுபிடிப்பாங்களான்னு பார்க்கலாம்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சரிங்க கார்த்தி, ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
1: ஏழு வாரத்தில் சத்து நேரம் அம்மாடியில் தாரா வச்சு சஞ்சிக்கு.

0: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, சிடி.
0: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதிய

0: பைபாஸ் ரோட் தருமபுரி.
1: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சந்தகிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500 50984.
2: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:19. விடைத்தரு வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். பெயர் சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. ஆனந்திமா, என்ன வேலை செய்றீங்க? சரிங்கம்மா, நிகழ்ச்சி தொடர்ந்து கேக்குறீங்களா? சரி, விடை சொல்லாமே.
5: மறுபடியும் சொல்லுங்க. இல்லம்மா, நீங்க சொல்ற நாங்க கேட்கக்கூடிய குறிப்புக்கான பதில் இல்லம்மா. நன்றி மேனப்பில் வந்தமைக்கு நன்றி.
6: நன்றி சார்.
4: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம்.
7: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சிங்கம்பாளையம் சரவணன்.
4: சரிங்க சரவணன்,
7: ஒரே கேள்வி. இவர் என்ன மலையாள எழுத்தாளரா?
5: ஆமாங்க.
7: தி லைப்ரரி மேன் ஆஃப் இந்தியா, பி என் பணிக்கர் எழுதுனது சார்.
5: அந்த புக்கினுடைய பேர் சொல்லுங்க.
7: அதான் சார், தி லைப்ரரி மேன் ஆஃப் இந்தியா.
5: The Library Man of India அப்படிங்கிற தலைப்புல நம்ம குடியரசுத் தலைவர் வந்து The Story of பணிக்கர் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டாரு.
7: பி என் பணிக்கர் எழுதின புத்தகம் சார் அது.
5: ஆ, கண்டிப்பா அவர் அவர் எழுதினதாங்க.
4: சரிங்க, சரியான விடை சொல்லிட்டீங்க.
7: சரிங்க,
4: என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
7: சின்ன பசங்க நாங்க. இசைஞானி இளையராஜா இசையில எஸ்பிபி ஜானகி அம்மா பாடின மயிலாடும் தோப்பி மாநாட கண்டேன்.
4: சின்ன பசங்க நாங்க படம்.
7: படம், ஆமா சார்.
4: சரிங்க, தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கான பரிசு பாடல் கொடுத்துடலாம்.
5: நவீன், இப்ப பாத்தீங்கன்னா அவர் கரெக்டான பதில் சொல்லியிருக்காரு.
4: சரிங்க,
5: இது வந்து இப்ப சமீபத்துலதான் அந்த புத்தகம் வந்து வெளியிட்டாங்க. அதாவது நம்ம வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் அவர் வந்து உபராஷ்டிரபதி பவனில் வந்து த லைப்ரரி மேன் ஆப் இந்தியா அப்படிங்கிற தலைப்புல த ஸ்டோரி ஆஃப் பி என் பணிக்கர் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டாரு. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க, அதாவது ஒரு சாதாரண மக்களினுடைய எளிய வகையில் புரிஞ்சிக்கிற மாதிரியும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் வந்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா கேரளாவினுடைய எழுத்தாளர் தான் இவர். இவர் வந்து கேரளா தான் வந்து கல்வி அறிவில் வந்து அதிக விழுக்காடு இருக்கு இல்லைங்களா. அதனால் கேரள மக்கள் இல்லாமல் ஒரு சாதாரண மக்களும் வந்து இதை வந்து புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கிராமப்புற நூலகத்தில் கூட இவர் பேர் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா இவர் 1945 வந்து தர்ம நூலகம் அப்படிங்கிற ஒரு நூலகத்தை வந்து நிறுவினார். இந்த நூலகத்தின் மூலம் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க.
4: சரிங்க,
5: அதனால் மாநிலத்தில் வந்து புத்தகம் வாசிக்கும் திறன் வந்து அதிகமாக மக்களிடம் வந்து சென்றடைஞ்சிச்சு.
4: சரி,
5: இந்த கேள்வி நாம ஏன் கேட்டோம்னா, இப்போ வந்து 27 அப்போதான் வந்து இந்த குடியரசுத் தலைவர் வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. இவருடைய நினைவு நாள் வந்து 1995 ஜூன் 19, அதாவது இப்போ வர மாதம் 19ஆம் தேதி வந்து தேசிய வாசிப்பு தினம் அப்படின்னு சொல்லி ஒரு தினம் கொண்டாடுறோம்.
4: சரிங்க,
5: அந்த தினத்தை கொண்டாடும் வகையில் தான் இந்த கேள்வி நாம கேட்டோம்.
4: நேரும் வந்து சரியான விடை சொல்லிட்டாரு.
5: இதற்கான விடை வந்து சரியான விடை வந்து The Story of PM பணிக்கர் அப்படிங்கிறது தான் இந்த நாம கேட்ட கேள்விக்கான பதில்.
4: சரியான
5: நேரம், சரியான பதில் சொன்னார். அவருக்கான பரிசு பாடலை நாம கொடுக்கலாம்.
4: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அவருக்கான பரிசு பாடலை கொடுத்துடலாம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
2: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
1: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா குடுக்கறாங்க.
2: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
1: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
6: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீசர்கள், கிருஷ்ணகிரி.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
7: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை. தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
4: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: கேஜி நெய்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய விடைத்திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஆர்கேஜி நெய் வழங்கும் விடைத்திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை. விடைத்திடு வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள். புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244030

0: ஒன்று என்றும் மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: ஹலோ.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நல்லமல்லி ஒன்று, நார்த்தமுத்தி, என்ஆர் முத்து.
0: சரிங்க, உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
1: கொடுங்க ஐயா.
0: இவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர், இவர் ஒரு அரசியல்வாதி, தற்போது இவர் உயிருடன் இல்லை. யாருங்க?
1: நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. விடுதலை போராட்டத்துல வந்து முக்கிய பங்கு வந்து வகிச்சிருக்கிறாருங்க. வாவு சிதம்பரனார், எப்படி சொல்றீங்க? அப்படிங்களா, இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: இருவருக்கும்
0: மாலை வணக்கம்.
3: உங்களுக்கான
0: குறிப்பா, இங்கிலாந்துல வந்து சட்ட கல்லூரியில வந்து ஒரு பயின்று இருக்காருங்க. விடை தெரியுங்களா?
3: தியாகி தீர்த்தகிரின்னு சொல்றேன்.
0: தியாகி தீர்த்தகிரி, இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். இணைப்பில்தான் இருக்கிறீங்க.
4: காவாக்கட்டு தென்னை விவசாயி ஏ முருகன்.
0: சரிங்க, முருகனையா.
4: சொல்லுங்க சார்.
0: விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: என்னவோ தெரியல சார், ஒரு இதான்.
0: தவறான பதில். நன்றி.
4: நன்றி சார்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: அதனால
0: அவரா இருக்கும் சொல்றீங்களா?
4: ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க.
0: இல்லீங்க, தவறான பதில். நன்றி.
4: நன்றி.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
6: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
7: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
8: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:38.

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: நான் கருப்பன்பட்டியில மணி பேசுறேன்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: விடை சொல்லிருக்கீங்க உங்க இது. அண்ணா சாரே,
0: அண்ணா சாரே. இல்லைங்க இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம், யார், எங்கிருந்து?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சண்முகசுந்தரம்.
2: சண்முகசுந்தரம் ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ஒரு விடுதலை போராட்டம்.
0: உங்களுக்கான குறிப்புங்களா? இவருக்கு வந்து அரசியல் ஞானம், பேச்சு திறமை வந்து இவருக்கு அதிகமா இருக்குங்க.
3: இன்னைக்கு
0: இவருடைய பிறந்தநாளான்னு கேக்குறீங்களா? இல்லைங்க. ஆனா இந்த மாதத்துல தான் வந்து யாருங்க?
3: நீதி கட்சியில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம்.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி.
3: நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: கேள்வி கொஞ்சம் சொல்றீங்களா?
0: என்னங்க
4: கேள்வி போடுறேன், அது கேள்வி கொஞ்சம் சொல்லுங்க.
0: அதாவது வந்து இவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர், இவர் ஒரு அரசியல்வாதி, தற்போது வந்து இவர் உயிரோட இல்லை. விடுதலை போராட்டத்தில் வந்து முக்கிய பங்கு வகித்தவர்னு சொன்னோம், இங்கிலாந்து சட்டக்கல்லூரியில் பயின்றவர்னு சொன்னோம், இவருக்கு வந்து அரசியல் ஞானம், பேச்சு திறமை வந்து உடையவர்னு சொன்னோம். ஐயா, இன்னும் ஒரு குறிப்பாக கூட உங்களுக்கு கூடுதலாக சொல்லலாம், கிராமங்களை வந்து முன்னேற்றி சுய தொழில் செய்ய ஊக்கப்படுத்தியவர் இவர். ஐயா, உங்கள் இணைப்பு சரியாக கேட்கல.
2: தெளிவா பேசுங்க, இணைப்புல இருக்கு, இணைப்பு இருக்கிற இடத்துல நின்னு பேசுங்க.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம்.
2: தமிழ்நாட்டை சார்ந்தவரா?
0: உங்களுக்கான குறிப்பு, இவர் வந்து வட இந்தியாவை சார்ந்தவர். கார்த்தி, பாத்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப பாடுபட்டு இருக்கிறாரு. அதே போல வந்து இந்த சாதி வேற்றுமையும் தீண்டாமையும் எதிர்த்தவர் கூட சொல்லலாம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இவர் வந்து ஒரு வழக்கறிஞர்.
2: ஓ
0: சரி, நம்ம நேர சந்திச்சிருவோம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: மேலும் ஒரு குறிப்பு கொடுக்கலாம்.
0: மேலும் ஒரு குறிப்புங்களா? உங்களுக்கான குறிப்பு,
2: இவர் பாத்தீங்கன்னா வங்க பிரிவினை போது வந்து அதில் வங்க பிரிவினை போராட்டத்தில் வந்து கலந்துருக்காரு.
5: முகமது அலி ஜின்னா.
0: முகமது அலி ஜின்னா, எப்படி சொல்றீங்க முகமது அலி ஜின்னான்ட்டு? வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: மாலை வணக்கம். கர்த்தூர்ல இருந்து பல்லே டெய்லர். ஒரு குறிப்பு கொடுங்க சார்.
0: உங்களுக்கான குறிப்பா? சரி,
2: இவர் வந்து வட இந்தியாவை சேர்ந்தவர் சொன்னோம் இல்லைங்களா, வங்காளத்தை சேர்ந்தவர். சுதேசிங்களா?
0: அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: சொல்றீங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: ஜே பி குமரப்பா.
0: ஜே பி குமரப்பா, எப்படி சொல்றீங்க?
7: நீங்க சொல்லிருக்கிற குறிப்பு தான், ஆனா அது தவறா என்னவா?
0: தவறுதாங்க ஐயா, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.

0: இப்படி தான் இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: இந்தியாவில
0: நாலாவது பிரதமரா கேக்குறீங்களா?
1: ஆறாவது
0: பிரதமர் கேக்குறீங்களா? இல்லைங்க.
1: சஞ்சீவ ரெட்டி.
0: இல்லைங்க, இல்லைங்க, தவறான பதில்.
1: நன்றி,
0: நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்
2: சார். ஐயா, உங்க பேர் சொல்லுங்கய்யா.
3: வெங்கடேசன் சார்.
2: ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: தர்மபுரி.
2: குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
3: ஒரு குறிப்பு சொல்லுங்க சார், கேக்கல.
2: இவர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்திலயும் இருக்காருங்கய்யா.
3: இது அண்ணல் காந்தி அடிகள்.
2: இல்லைங்கய்யா. நன்றிங்க எனப்பில் வந்தமைக்கு.
0: சரிங்க கார்த்தி, ஒரு விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: அங்காளம்மன் சக்கி ஆட்டா. மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த, கலப்படம் இல்லாத, தரமான 100% கோதுமை மாவு அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
9: அப்பப்பா, பெருசு. ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
10: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்களா?
9: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
10: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர். டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
9: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
11: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்.
12: BPT பிசியோதெரபி, BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
11: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. RKG நெய் வழங்கும் விடை தரும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய். கார்த்திக், பாத்தீங்களன்னா என்ன விடையா இருக்கும் அப்படின்ட்டு நேயர்கள் வந்து தேடிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கான இன்னும் ஒரு குறிப்பா கூட நம்ம சொல்லிடலாம். நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து இருந்தாருன்னு சொன்னீங்க. நான் ஒரு குறிப்பா சொல்றோம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய அரசியல் குருவா வந்து இவர் இருந்திருக்கிறாரு. அதே போல வந்து பிரம்மராஜ சமாஜ் அந்த நூல்கள், அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நூல்களை வந்து இவர் வந்து ஆழ்ந்து படிச்சாருன்னு கூட நம்ம சொல்லலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். சரிங்க, விடை
13: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: சரியான விடை சொல்லிட்டீங்க. எந்த குறிப்பு வந்து உங்களுக்கு விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்துச்சுங்க? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய அரசியல் குரு சொன்னீங்களா? சரிங்க, உங்க பேரை மீண்டும் பதிவு செய்யுங்க.
13: மார்கண்டன்.
0: தொடர்ந்து கேளுங்க.

நாம் கேட்ட கேள்விக்கு வந்து சரியான பதில் வந்து சிஆர் தாஸ் அப்படிங்கிறது தான். இவருடைய முழு பெயர் வந்து சித்தர் ரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறது. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை போராட்ட வீரர். இவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய அரசியல் குரு அப்படின்னு சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா அதாவது ஏழை மக்களுக்காக, குறிப்பாக பெண்களுக்காக வந்து அதிகமாக உழைத்து தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணவர் அப்படின்னு கூட சொல்லலாம்.

வந்து நல்லா இருக்கணும், ஏழைகளுடைய உரிமைகளை வந்து பெற்றுத்தரணும் அப்படிங்கிறதுல வந்து இவர் ஒரு குறிக்கோளாக கொண்டு தன் வாழ்வில் செயல்பட்டார் அப்படிங்கிற ஒரு கூடுதலான தகவலும் இவரை பற்றி சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வங்க பிரிவினை அந்த போராட்டத்திலையும் வந்து இவர் ஈடுபட்டார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்திலையும் வந்து ஈடுபட்டிருக்காரு. இவரது வந்து 1980 வந்து இங்கிலாந்து சட்டக்கல்லூரியில் வந்து இவர் படிச்சிருக்காரு. மேலும் இவருடைய குறிப்புகள் பார்த்தீங்கன்னா கிராம மக்களை வந்து முன்னேற்றி சுயதொழிலில் வந்து ஊக்கமளிக்கணும் அப்படிங்கிறது வந்து இவருடைய குறிக்கோளாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னா சி.ஆர். தாஸ் என்று சொல்லக்கூடிய சித்தரஞ்சன் தாஸ். இவரை பற்றின குறிப்புகளை தான் நம்ம இன்னைக்கு கேள்வியாக கேட்டோம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
4: சரியான சாய்ஸ். ஏனா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: के जी नहीं।
1: டே கண்ணா, டே, நம்ம தோட்டத்துல பாம்பு வந்துருச்சுடா, போய் கட்டை கம்பெல்லாம் எடுத்துட்டு வா.
2: மா, பாம்படிக்க வேணும், கூப்பிடுறேன், போமா.
1: அதானே தைரியசாலின்னு உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும். போ, போய் ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு விளையாடிட்டு இருப்போ.
2: ஐயோ அம்மா, அது இல்ல, பாம்புகளை அடிக்க கூடாதுமா. பாம்புகள் விவசாயிகளுடைய நண்பன். நாம பாம்புகளை அடிச்சு கொள்றதுனாலதான் நிறைய பாம்பு இனங்கள் அழிஞ்சிட்டு வருது. நம்ம நாட்டுல பெரும்பாலும் விஷம் இல்லாத பாம்புகள் தாமா அதிகம்.
1: என்னது விஷம் இல்லாத பாம்புகளா? அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம்.
2: நம்ம நாட்டுல சாரப்பாம்பு, பச்சை பாம்பு, கொம்பேரி மூக்கன், புல்லுருவி, ஓலப்பாம்பு, தண்ணி பாம்பு, எண்ணெய் பனையன், வெள்ளிக்கோள் வரையன், மண்ணுளி பாம்பு, மலைப்பாம்புன்னு எல்லா பாம்புகளுக்குமே விஷம் கிடையாதுமா.
1: அப்போ விஷம் உள்ள பாம்புன்னா அது என்னன்னு?
2: நீ நல்ல பாம்புன்னு சொல்றியே, அந்த நாகப்பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், ராஜநாகம், இது எல்லாமே நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய விஷமுள்ள பாம்புகள். இது பெரும்பாலும் நம்ம நாட்டுல ரொம்ப குறைவாதான் இருக்கும்.
1: சரிப்பா, இதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்ல வீட்டுக்குள்ளயோ புகுந்தா என்ன பண்றது?
2: அம்மா, எந்த பாம்புகள் நம்ம கண்ணுல தென்பட்டாலும் அதை அடிக்காம வனத்துறைக்கு தெரிவிச்சோம்னா அவங்க பத்திரமா பாம்புகளை பிடிச்சிட்டு போய் காட்டுல விட்டுருவாங்க. ஒரு உயிரை நம்ம காப்பாத்தணுமா?
1: அடேங்க அப்பா, எப்பட்றா, எப்பல இருந்து என் புள்ள இப்படி அறிவாளியா மாறினா? வன உயிர்களை பாதுகாப்போம்,
2: சுற்றுச்சூழலை காப்போம்.
1: அக்கறையுடன்
2: தர்மபுரி பண்பலை 102.5.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
7: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.

நிறைவு பெற்றது இன்றைய விடைத்திடு வினாக்கள். ஆர்கேஜி நெய் வழங்கும் விடைத்திடு வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

நேரம் மாலை 5:03. மாலை நேரம், சூரியன் தன்னோட கதிர்களை கொஞ்சம் கொஞ்சமா இழக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நேரம் இந்த மாலை நேரம். தர்மபுரி முழுக்க நேற்று நல்ல மழைங்க, ஒரு குளிர்ச்சியான சூழல் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லா இருக்குல்ல கிளைமேட்டு. இந்த மாலை நேரம் எல்லாருமே பணி முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கிற ஒரு நேரம்னு கூட சொல்லலாம். ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் ஆகலை, ஓப்பன் ஆச்சுன்னா ரோடே வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க இந்த டைமில்.

அப்படியே நம்ம இன்னைக்கு மாலை தென்றல் கேட்க போறோம் திரையிசை பாடல்களாக. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் தான், அழகான பாடல்களோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

மாலை தென்றல்ல நம்ம கேட்க போற முதல் பாடல் காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா குரலில்.

0: Viking Bunions and Briefs.
1: The Kaveri Engineering College Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் 5:12. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க நேர்லே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம், நிறைய பாடல்கள் கேட்காம இருப்போம். நமக்கு அறிமுகம் இல்லாத பாடல்கள் நிறைய இருக்குங்க. ஒரு நல்ல நண்பன் வந்து நிறைய பாடல்களை நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க. இந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பாடல்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்களா? எனக்கு பாட்டை அவ்வளோவா ரசித்து கேட்கணும் அப்படின்னு தோணாது சின்ன வயசாக இருக்கும்போது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு அந்த பாடல் வரிகளோடு அந்த பாடலை அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க. அதிலிருந்து பாடல் வரிகளையும் நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். மாலை தென்றல் கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. மாலை தென்றலில் கேட்க போகிற அடுத்த பாடல் மாப்பிள்ளை கவுண்டர் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுமங்கலி குரலில். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
3: நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility ன எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி மெயில சமைச்சு கொடுத்தேன்.
8: ஆஹா, சம்ம வாசனை! அட்டட்டட்டட்டட்ட அம்மா வந்திருக்காங்க. அண்ணா, அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏய் அம்மா, எங்க?
7: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி மெயில் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
10: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
11: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
10: அப்படியா?
11: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி

0: Viking Bunions and Briefs.
1: Viking Bunions and Briefs வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் Viking Bunions and Briefs. ஐந்து மணி 22 நிமிஷம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை நேரம், இந்த அழகான மாலை நேரத்தில் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு காஃபி அல்லது டீ குடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். நிறைய பேருக்கு சூடாக பஜ்ஜி சாப்பிட்ணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. நிறைய பேர் ஒரு கையில் காஃபி கப்போட உட்காந்து ஒரு நல்ல பாட்டு கேட்கலாமே அப்படின்னு ஃபோனில் பாட்டு கேட்டுட்ருப்பீங்க. நிறைய பேர் வானொலி கேட்டுட்ருப்பீங்க, வானொலி கேட்டுக்கிட்டே உங்கள் வேலைகளை பார்த்துட்ருப்பீங்க இல்லையா. கேட்ட பாட்டு, கேட்காத பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டு, எல்லா பாட்டையும் நமக்கு அறிமுகப்படுத்துறது எது? வானொலி தானே. ஆமாங்க, அழகான பாடல்களை நமக்கு அறிமுகப்படுத்திருக்கிறதுல வானொலியோட பங்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்த பாடல் கேட்கலாமா? அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வைரமுத்து பாடல் வரிகள், ஹரிஹரன் கே சித்ரா குரலில். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
1: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
2: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, Autonomous, Bommidi, Dharmaburi District. Call 90254-00159. Counseling code 2683.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: JN மருத்துவமனை, ராமாபோத் எதிரில், தர்மபுரி.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தருமபுரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற
4: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: Viking Bunions and Briefs.
1: ஐந்து மணி 31 நிமிஷங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பாடல்கள்னா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பிடிச்ச விஷயம்னா அது பாடல்களாக தான் இருக்க முடியும். ஒரு நிமிஷம் நம்ம மனசை மாற்றி புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதுன்னா பாடல்களை தான் சொல்ல முடியும். நிறைய நேரத்தில் ஆறுதலாகவும் மனசிற்கு அமைதியாகவும் இந்த பாடல்கள் தான் நமக்கு உயிர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பிரயாணங்களை டிராவலை இனிமையாக இருக்கிறது இந்த பாடல்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்குங்க. ஒருத்தர் மெல்லிசை பாடல்கள் விரும்புவாங்க, ஒரு சிலர் ஃபாஸ்ட் மெலடி விரும்புவாங்க, ஒரு சிலர் வந்து அடித்தடியான பாடல்களை விரும்புவாங்க. இந்த மாதிரி ரசனை மனிதருக்கு மனிதர் வேறுபடுதுன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா அது வெற்றி பாடலாக தான் இருக்க முடியும். நிறைய வித்தியாசமான பாடல்களை தேடி தேடி ரசிக்கலாங்க. அதுக்கு நம்ம பண்பலையிலையும் ஒளிபரப்ப நாங்கள் தயாராக இருக்கோம். அடுத்த பாடல் அடிமை சங்கிலி திரைப்படத்திலிருந்து தெய்வா இசையில் கோபால் ராவ் ஸ்வர்ணலதா குரலில் வருகிறது இந்த பாடல்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி, அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
3: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும்

0: ஆதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கு இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இளநிலை மீன்வள அறிவியல், மீன்வள பொறியியல், உயிர் தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பவியல், மீன்வள வணிக மேலாண்மை, தொழில்சார் பட்டப்படிப்புகள் சேர்க்கைக்கு 14/6/2026 மாலை 6 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.admission.tnjfu.ac.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும்.

0: Asia Sunflower Oil.
1: ஐந்து மணி 40 நிமிஷம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல், அழகான பாடல்கள், இனிமையான பாடல்கள், நிறைய பேர் கேட்ட பாடல்கள், நிறைய பேர் கேட்காத பாடல்கள். இன்றைக்கி தான் நிறைய பேர் இந்த பாடலை இன்றைக்கி தான் நான் கேட்குறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே கேட்டிருப்பீங்க இல்லையா? சரிங்க, அடுத்த பாடல் கேட்போமா? பிஸ்தா திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், மனோ சுஜாதா குரலில். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட் JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: JN மருத்துவமனை, ராமாபோத் எதிரில் தர்மபுரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வரை இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22. மேலும் விவரங்களுக்கு ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம்.
8: மணி 8:48 மாலி தென்றல்ல நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். கேட்க போற அடுத்த பாடல் ரொம்பவே அரிதான பாடல்னு சொல்லலாம். ஆசா போஸ்லே குரல்ல அவங்க ஒரு சில பாடல்கள் தான் தமிழ்ல பாடியிருக்காங்கன்னு சொல்லலாம். நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஹரிஹரன் ஆஷா போஸ்லே குரலில் கேட்போமா?

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
4: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
6: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
7: மாலை தென்றல்ல நிறைவு பாடல கேட்க போறோம். VIP திரைப்படத்திலிருந்து ரஞ்சித் பாரட் இசையில் உன்னிகிருஷ்ணன், மனோ கே, சித்ரா, ரஞ்சனி இணைந்து பாடிய பாடல்.

0: நேர்களே, ஒழித்த இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மாலை தென்றல். மற்றொரு நாள் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நேர்களே. நிகழ்ச்சிகளை வழங்கிய மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் கௌசல்யராஜா. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி ராதி கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், PR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
0: இனிய நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு திருக்கோவிலில் இன்று அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவில் சிறப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து செல்லும் தொலைவில்தான் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். காமாட்சி அம்பாள் பூஜித்த மணல் சிவலிங்கமே மூலவராக இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்கத்தில் அம்பாள் கட்டி அணைத்ததற்கான அடையாளம் உள்ளது இத்திருக்கோவிலின் சிறப்பம்சமாகும். உற்சவர் ஏகாம்பரேஸ்வரர் தனிச்சந்நிதியில் கண்ணாடி அறையில் 5008 ருத்ராட்சங்களால் வேயப்பட்ட பந்தலில் காட்சியளிக்கிறார். இக்கண்ணாடியில் ருத்ராட்சத்துடன் எல்லையற்ற சிவனது உருவத்தையும் தரிசிக்கலாம். இந்த தரிசனம் பிறப்பில்லா நிலையை அருளக்கூடியது என்பது நம்பிக்கை. ஏகாம்பரேஸ்வரர் கருவறைக்கு எதிரே உள்ள பிரகாரத்தில் ஸ்படிகலிங்கமும் அதற்கு எதிரே ஸ்படிகத்திலேயே அமைக்கப்பட்ட நந்தியும் உள்ளது. இந்த திருக்கோவிலின் ராஜகோபுரம் 9 நிலைகளை கொண்டது. பஞ்சபூத தலங்களில் இது நிலத்திற்குரிய தலமாகும். இத்தலத்து சிவபெருமானை வணங்கினால் முக்தி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ராமர் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வழிபட்ட சஹஸ்ரலிங்கம் மற்றும் 108 அஷ்டோத்திர லிங்கங்களும் இங்கு இருக்கிறது. இந்த தலமானது அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய நால்வராலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும். கோயிலின் முன் மண்டபத்தில் திவ்ய தேசங்களில் ஒன்றான நிலாத்திங்கள் துண்ட பெருமாள் சன்னதி உள்ளது. இத்தல விநாயகர் விகட சக்கர விநாயகர் என்ற திருநாமத்துடனும் முருகர் மாவடி கந்தர் என்ற திருநாமத்துடனும் அருள் பாலிக்கின்றனர். இங்கு பங்குனி உத்திர பெருவிழா 13 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வருடப்பிறப்பு, தீபாவளி, பொங்கல், பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் ஆகிய விசேஷ நாட்களில் இந்த தலத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. திருமண வரம், குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த திருக்கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்கின்றனர். இது திருமண தலம் என்பதால் இங்கு திருமணம் செய்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர். பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் சாற்றியும் அன்னதானம் வழங்கியும் நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர். நேர்களே, இதுவரை தினம் ஒரு திருக்கோவிலில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவிலை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். நாமும் வாழ்வில் ஒருமுறை இந்த திருக்கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசிப்போம், இறையருளை பெறுவோம்.

நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் மாலை 6:10. நித்தமும் சுட்டெரித்த சூரியனும் இலைப்பாறும் மாலை நேரம், தனி பறவைகளாய் திரிந்த நாமும் வீடு திரும்பும் இந்த மாலை நேரத்தில் செவிக்கினிய பாடல்களை தந்து மகிழ்வது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பாட்டுதான் நிகழ்ச்சி. பாட்டுதான் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது வசீகரா என்ற திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் நா. முத்துக்குமார், பாடலுக்கு இசை எஸ் ஏ. ராஜ்குமார், பாடலை பாடியிருக்கிறார் ஹரிஹரன்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா?
2: அதுவும் ஆப்ல இருந்தா?
1: ஆஹா,
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: அம்மா சமையல் தான் பிடிக்கும் சொன்னவருக்கு ஒரு நாள் RKG மேல சமைச்சு கொடுக்கேன்.
6: உலகம் விரும்பும் சுவை.
7: பரபரப்பாக வேலையை முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிகிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நம்ம பரபரப்பாக போகிறத விட சாலையில் வந்து சாலை விதிகளை பயன்படுத்தி நாம் போகணுங்க. சாலையை கடப்போருக்கும் பேருந்தில் பயணம் செய்து கொண்டே தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களுக்கும் சாலை விதிகளை பயன்படுத்தி செல்வோம் என்ற அறிவுரையை வழங்குகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆம் நேரில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாட்டுதான் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது ஜெயம் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் வாடி பாடலுக்கு இசை RP பட்நாயக் பாடலை பாடியிருக்கிறார் விஜய் யேசுதாஸ்.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
2: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: अब टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
5: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप, अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
6: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்து பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
7: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம்.

0: இந்தியன் ரயில்வே RRBயில் உதவி லோகோ பைலட் 11,127 காலி பணியிடங்களுக்கான முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ITI, டிப்ளமோ, BE, BTech முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும். அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 400 ரூபாயும் SC ST பிரிவினருக்கு 250 ரூபாயும் செலுத்த வேண்டும். இந்த பணிக்கு கணினி அடிப்படையில் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற 14ஆம் தேதி. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம்.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். PKG 2 + 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃபுளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பாட்டுதான் நிகழ்ச்சி. பாட்டுதான் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது மின்னலே என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் தாமரை, பாடலுக்கு இசை ஹாரி ஜெயராஜ். பாடலை பாடியிருக்கிறார்கள் P. உன்னிகிருஷ்ணன், ஹரிஹினி.

0: நேர்களே, நாம் இதுவரை கேட்டது பாட்டுதான் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு பாடல்கள் தந்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன் உங்கள் அறிவிப்பாளன் எஸ் கார்த்திக். நன்றி நேர்களே. பண்பலையில் தொடர்பது மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். மின்மயமாக்கல் பணிகள் நிர்வாக செலவினங்களை குறைப்பதற்கும் உதவியுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கு இதுவரை 800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் மானியம் மற்றும் ஊக்கத்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களுக்கு 17,800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக 1,300க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தாவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாதன் விளைவுதான் தற்போது குற்றங்கள் தொடர்பாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார்.
2: பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல்படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கிறோம். மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
1: நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். உலக பால் தினத்தையொட்டி நாமக்கல் ஆவினில் நடைபெற்ற நிகழ்ச்சியில்

0: கலந்து கொண்டு அவர் பேசினார். நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஆவின் நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை தெலுங்கானா ரயல்சீமா தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், சிவகங்கை, மதுரை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியராக திருமதி மிருணாலினி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை கால்களை ஆட்சியர் திரு இளம் பாகவத் இன்று வழங்கினார். சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வரும் 15ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஏ இ டியானை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சின்ரேலா தாஸ் இணை பட்டம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் இரண்டாம்

0: இருப்பது இடத்தில் உள்ளார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டிமாலினர் இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலிய பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: மருமகளே,
3: என்னம்மா?
2: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
3: அதாவது
2: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
3: அப்ப கொடுக்கல் வாங்க.
2: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
3: ஓ,
2: அதாவது யுபிஐல இருந்து.
3: அப்படியா?
2: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
3: அது என்னம்மா?
2: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
3: நீங்க வேற அம்மா.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
6: பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 செல்லே வாலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கே யாத்ரி.
7: நான் இங்க இருக்கேன்.
8: நான் ஒண்ணு தேடல. இத மொபைல சார்ஜ் பண்ணனும்.
7: மூளைய சார்ஜ் பண்ணு.
9: இப்படி பப்ளிக் போர்ட்ல போன சார்ஜ் பண்ணா உங்க பர்சனல் டேட்டா பப்ளிக் டேட்டா ஆயிடும்.
7: பாத்தியா?
8: அப்ப இருங்க, நான் போய் பண்றேன். சிக்னல் இல்ல.
9: இப்ப என்ன பண்ணுவ?
8: ஃப்ரீ வைஃபை இருக்கல்ல.
7: மடையா, திருந்துடா.
9: பேமெண்ட்ஸ் பண்ண நோ ஓபன் வைஃபை.
8: அதாவது ஃப்ராட்க்கு சொல்லுங்க. பை பை.
9: ஆர்பிஐ சொல்கிறது
7: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
1: ஆகாஷ்வாணி மனதில் இன்றவையில் எஸ்பி பால.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களினி கேட்கலாம்.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக இந்திய இராணுவத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னிக்கல் என்ட்ரி திட்டம் பிரிவில் மொத்தம் 90 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி குறைந்தது 60% மதிப்பெண்ணுடன் +2 இயற்பியல், வேதியியல், கணிதம் ஆகிய படிப்புகளுடன் முடித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை JEE மெயின் மதிப்பெண்கள் மற்றும் நேர்முக தேர்வு. படிப்பு பணி 4 ஆண்டு பயிற்சியின் முடிவில் என்ஜினியரிங் டிகிரி அளிக்கப்படும். லெப்டினன்ட் பணியும் வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 12/6/2026. மேலும் விவரங்களுக்கு joinindianarmy.nic.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணுமின்சார நிறுவனத்தில் NPCIL காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸ்டைபண்ட் ட்ரைனி பிரிவில் பிளான்ட் ஆபரேட்டர் 136 இடங்களும், எலக்ட்ரீஷியன் பிரிவில் 47 இடங்கள், பிட்டர் 30, எலக்ட்ரானிக்ஸ் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, டர்னர் 5, மெஷினிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 266 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி +2 ITI முடித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹100, SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 29/6/2026. மேலும் விவரங்களுக்கு NPCIL கேரியர்ஸ் CO.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தேசிய உர நிறுவனத்தில் NFL காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ் பிரிவில் மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. தேர்வு மையம்

0: சென்னை மற்றும் கோவை விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ரூபாய் 200, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 15/6/2026. மேலும் விவரங்களுக்கு areers.nfl.co.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தேசிய அலுமினிய நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆபரேட்டர் பிரிவில் 115 இடங்கள், டெக்னீசியன் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிட்டர் 93 இடங்கள், மைனிங் 21, போர்மேன் 11 உட்பட மொத்தம் 268 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஎஸ்சி படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ரூபாய் 100, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 10/6/2026. மேலும் விவரங்களுக்கு mudra.nalcoindia.co.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக இந்திய விமான ஆணையத்தில் AAI காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. செக்யூரிட்டி ஸ்கிரீனர் பிரிவில் பாட்னா 37, உதயப்பூர் 34, திருச்சி 28, கொல்கத்தா 25 உட்பட மொத்தம் 158 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ரூபாய் 750, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ரூபாய் 100. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 8/6/2026. மேலும் விவரங்களுக்கு AAICLAS.AERO என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களினை கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூரில் 41.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான தருமபுரியில் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதியில் அடுத்த 2-3 தினங்களில் துவங்கக்கூடும். சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் வரை தெற்கு கேரளம் மற்றும் அதனையொட்டிய தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளம் பகுதிகள் வரை, தெலுங்கானா, ராயலசீமா, தெற்கு உள் கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் புதுவை வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர்,

வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் வடகடலோர தமிழகம் மற்றும் தெற்கு உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு.

0: கடலோர தமிழகம் மற்றும் தெற்கு உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலில் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்கலாம் உள்ளூர் உலா. முதல் அறிவிப்பு. இந்தியன் ரயில்வே RRBயில் உதவி லோகோ பைலட் 11,127 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ITI டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும். அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 400 ரூபாயும் SC ST பிரிவினருக்கு 250 ரூபாயும் செலுத்த வேண்டும். இந்த பணிக்கு கணினி அடிப்படையில் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் 15/5/2026. விண்ணப்பிக்க கடைசி தேதி 14/6/2026. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.gov.in. உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் நான் இன்டர்வியூ தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்விற்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இந்த மாதம் 25ஆம் தேதி. உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கு இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இளநிலை மீன்வள அறிவியல், மீன்வள பொறியியல், உயிர் தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பவியல், மீன்வள வணிக மேலாண்மை, தொழில்சார் பட்டப்படிப்புகள் சேர்க்கைக்கு 14/6/2026 மாலை 6 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.admission.tnjfu.ac.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22. மேலும் விவரங்களுக்கு SSC.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தோட்டக்கலை பட்டய படிப்பு டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 50. கல்வி தகுதி கணிதம், அறிவியல், வொகேஷனல் பாடப்பிரிவுகளில் +2 முடித்த மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி tnau.youcanapply.com. விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/6/2026. மேலும் விவரங்களுக்கு கைபேசி எண்கள் 7358785872, மற்றொரு எண் 7200783122. நிறைவு பெற்றது உள்ளூர் உலா. நன்றி.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்

0: எஸ்எஸ்எல்சி மைக்ரோபயாலஜி பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம் கான்டாக்ட் 9524936156.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை.
5: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JEN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JEN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
4: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
6: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
4: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
7: வணக்கம். இந்த உலகம் யாருக்கு சொந்தம்னா நமக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா உயிர்களுக்கும் தான். எளிய உயிர்களாகிய எறும்பு, கரையான் தொடங்கி எல்லாவற்றுக்குமானது தான் இந்த உலகம். எல்லாமே நம்ம நண்பர்கள் தான். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் சொல்றாரு, கரையான் கூட நம்முடைய நண்பன் தான் அப்படின்னு ஒரு அழகான செய்தியை சொல்லியிருக்காரு. அப்படியா அப்படின்னு கேட்குறீங்களா? அது கரையான் பிடிச்சி போச்சுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அவன் ஒரு பயங்கரமான கரையாங்க, உள்ளிருந்தே அரிச்சு போடுவான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வாரம் கழிச்சு போய் பார்க்குறோம், வீடெல்லாம் கரையானா போச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த கரையான்ங்கிறது என்ன செய்யுது, ஏன் நண்பன் அவர் சொன்னார், அவர் தெரியாமல் சொல்வாரா? அவர் சொல்கிறாரு, இந்த கரையான் எறும்பு வகையில் ஒரு வகை. இது ரெக்க முளைச்சா தான் ஈசல் ஆகுது. இது பூமிக்கு அடியில் அவங்க அம்மாவுக்கு உணவு கொண்டு போகிறதுக்கும், தாய் போன்ற மற்றவற்றுக்கு உணவு கொண்டு போகிறதுக்கும், தரைக்கு வந்து மக்கி போன பொருள்களினுடைய இதெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப உள்ளே போயிட்டு வருதான். இது போடுற பாதையில் தான் பூமிக்கு காற்று கிடைக்குதாங்க. அது மட்டும் இல்லை, பூமியினுடைய நீர்நிலைகள் கீழே இருக்கும் இல்லையா, நீர்மட்டம், நிலத்தடி நீர், அந்த நிலத்தடி நீருக்கான தண்ணி எல்லாம் மழை பெஞ்சா இது வழியா தான் போதும். அப்ப இந்த கரையான்கள் இருந்தா தான் பூமிக்கு காற்று, பூமிக்கு நீர் எல்லாமே கிடைக்குது. சரி, இந்த கரையான் வந்து தனக்காக புற்றெடுக்குதா அப்படின்னா, அது அதுக்கு தாங்க எடுக்குது. பாம்புக்கு புத்து கட்ட தெரியாங்க, தெரியுமா உங்களுக்கு? பாம்பு புத்து, பாம்பு புத்துன்னு நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த புற்றை உருவாக்குவதே கோடிக்கணக்கான கரையான்கள் தான். கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிபுகுந்த கதையாக நம்ம வீடு கட்டி எல்லா படமும் அதை இதில் போய் வாடகைக்கு விட்டுட்டு நம்ம வந்து வேறு வீட்டில் இருக்கோம்னு சொல்லுவோம். சரி, இருக்கட்டும். இப்படிப்பட்ட இந்த சின்ன கரையானை பற்றி இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்களா? அவ்வையார் சொல்லியிருக்காங்கங்க. இதில் நமக்கு ஆற்றல் வேணும்னா சின்ன சில உயிரினங்களை பாருங்கள், அதுகிட்டருந்து நமக்கு கிடைக்கும். வான்குருவியின் கூடு, வல்லறக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால், யாம்பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான், எல்லாருக்கும் ஒவ்வொன்று அரிது. அதாவது இந்த உலகத்தில் கூடு கட்டக்கூடிய குருவிக்கு கை இல்லை, அதே போல் தேனீக்கள் தனியாக கையோடு இது பண்ணுறதில்லை. கரையான்கள் வந்து அதே போல் மண்ணுக்கடியிலிருந்து வந்து பூமியில் இது பண்ணுது. சிலந்தி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் சலைவா மூலமாக தன்னுடைய சிலந்தி கூட்டை கட்டி அதில் உணவு பெற்று வாழுது. மனிதா, உனக்கு கை இருக்கு, கால் இருக்கு, கால்கள் இருக்க, கைகள் இருக்க, கவலை நம்மை அணுகுவதேன். கரையானை கூட பார்த்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறாங்க. எல்லா உயிரினமும் நண்பன் தான், கரையானும் நண்பன் தான். அந்த கரையான்கள் நமக்கு எந்த வகையில் தொல்லை கொடுக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றபடி நம்ம சரி பண்ணிக்கிறதுங்க. மருந்து வாங்கிட்டு போய் அம்புட்டி அடித்து கொண்டு விடப்படாதுங்க. எறும்புக்கு மருந்து வாங்கிட்டு போனப்போ குழந்தை கேடிச்சான், என்னப்பா எறும்புக்கு உடம்பு சரியும் இல்லையான்னு கேடிச்சான், அந்த மருந்தை நான் பயன்படுத்தவில்லைன்னு ஒரு கவிதை முடியும். கரையான்களும் நம்முடைய நண்பன் தான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார்

0: பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தவம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஷாஜகான் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: நிறைவு பெற்றது இன்றைய திரைசை. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சி மூர்த்தி அவர்கள்.
2: ஈரோடு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவிலில் மாதந்தோறும் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. காலை தொடங்கி இரவு வரை காணிக்கை என்னும் பணி நீடித்தது. இதில் கடந்த 41 நாட்களில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய தொகை 1,21,86,832 ரூபாய் ரொக்கம் மற்றும் 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். காணிக்கை பணம் பாதுகாப்பாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சேர 12 வயது முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் குரலிசை, பரதநாட்டியம், வயலின், மிருதங்க கலைஞர்களுக்கு 7 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தவில், நாதஸ்வரம், தேவாரம் கலைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இது 3 கால கல்வியாகும். இங்கு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மாணவ மாணவியருக்கு அரசு விடுதி வசதி செய்து தரப்படும். வெளியூர் மாணவ மாணவியருக்கு இலவச பஸ் பயண வசதி செய்து தரப்படும். 3 படித்து அரசு தேர்வு ஏகக தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் கர்நாடக இசை கச்சேரி நடத்தவும், நாதஸ்வரம் தவில் வாசித்து தொழில் புரியவும், தேவாரம் பாடுதல் கோவில்களில் ஓதுவாராக பணிபுரியவும், வானொலி தொலைக்காட்சிகளில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டு. கோவில்களில் தேவார ஓதுவார் பணியில் சேர இப்பள்ளியில் தேவார இசை பயின்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கலை ஆர்வம் உள்ள மாணவ மாணவர்கள் நடப்பாண்டு இசைப்பள்ளியில் சேர கூடுதல் விவரத்துக்கு தலைமை ஆசிரியர் 0424-2994-365 மற்றும் 94872-47-2720 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கொளப்புலூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் 41 வயதும் இவருடைய மனைவி மஞ்சுளா 38 வயதும் தம்பதியினர் சிறுவலூர் அருகே உள்ள மூப்பன் சாலை பகுதியில் இறைச்சி கடை நடத்தி தொழில் செய்து வந்தனர். அவர்கள் தங்களது கடையில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென அப்பகுதியில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் இருந்த பகுதியின் மீது பயங்கர சத்தத்துடன் இடி விழுந்தது. இதில் இடி பலமாக தாக்கியதில் சுரேஷ் மற்றும் மஞ்சுளா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சிறுவலூர் காவல்துறையினர் உயிரிழந்த கணவன் மனைவி இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோபிசெட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து சிறுவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த சுரேஷ் மஞ்சுளா தம்பதியினருக்கு அனுசியா என்ற 18 வயது மகளும் கதிரேசன் என்ற மகனும் உள்ளனர். இதில் மகள் அனுசியா குடும்ப சூழ்நிலை காரணமாக கூலி வேலைக்கு சென்று வருகிறார். மகன் கதிரேசன் தற்போதுதான் 12 வகுப்பு படித்து வருகிறார். பெற்றோர் இருவரையும் ஒரே நேரத்தில் இடி மின்னலுக்கு பறிகொடுத்துவிட்டு எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் தவிக்கும் இந்த இளம் பிள்ளைகளின் நிலை அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பலியான தம்பதியின் வாரிசுகளுக்கு கொளப்பூரில் உள்ள அவர்களது வீட்டிற்கே சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் பேரிடர் நிவாரண நிதியாக 8,00,000 ரூபாய்க்கான காசோலை ஆணையையும் வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் கூறிய அமைச்சர் இடி மின்னல் தாக்கி பலியான தம்பதியரின் குழந்தைகள் என்ன கல்வி பயின்றுள்ளனரோ அதற்கேற்ப அரசின் சார்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பிரதமரின் கௌரவ நிதியுதவி திட்டத்தில் மத்திய அரசு நிலம் வைத்துள்ள தகுதியான விவசாயிகளுக்கு 4 ஒரு முறை 2,000 ரூபாய் வீதம், ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்குகிறது. இந்த தொகை மூலம் விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் வாங்க விவசாயிகளுக்கு உதவியாக உள்ளது. தகுதியான அனைத்து விவசாயிகளும் விடுதலின்றி பயன்பெற ஈரோடு மாவட்டம் முழுவதும் ஜூன் மாதம் 15 தேதி வரை வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இம்மாவட்டத்தில் இதுவரை 72,161 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். எனினும் சில விவசாயிகள் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதாரின் வங்கிக் கணக்குடன் இணைக்காதது, இகேஒய்சி செய்யாது போன்ற காரணத்தால் நிதியுதவி கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இதை சரி செய்ய

0: வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி சி மூர்த்தி அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பேச்சுகளின் போது இதனை அவர் தெரிவித்தார். வருங்காலங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரிச்சர்ட் மார்லஸ், குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பெருமளவு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவிற்கு இந்த ஒப்பந்தம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சிறு குறு தொழில் துறையினர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மண்வளம் காப்பது தொடர்பான தேசிய இயக்கம் இன்று தொடங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ரைசனில் இன்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாதம் 30ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் பல்கலைக்கழகங்களின் நிபுணர்கள், வேளாண் அறிவியல் மையங்களின் அதிகாரிகள் கிராமங்களுக்குச் சென்று விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். முறையான உர பயன்பாடு, மண் பரிசோதனை, மண்வள அட்டை, இயற்கை வேளாண்மை, நீர் சேமிப்பு, அறிவியல் ரீதியான வேளாண் நடைமுறைகள் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். மண்வளம் பாதுகாக்கப்பட்டால் வேளாண் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்றும் நாடு வளமடையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1000-க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக

0: தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படைகளின் தளபதி திரு ராஜா சுப்பிரமணி இன்று சந்தித்து பேசினார். முப்படை தளபதியாக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் அனைத்தும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 50% பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இன்று கேங்டாக்கில் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் திருமதி ஷிப்ரா சக்சேனா தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இப்பணிகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திருமதி ஷிப்ரா சக்சேனா தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாக திரு சந்தீபன் சஹா, திரு ரிதப்பிரதா பானர்ஜி ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். டஜியான் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் விண்வெளி உதிரி பாகங்கள் தொழிற்சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். தொழிற்சாலையில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட போது இந்த விபத்து நேரிட்டதாகவும் அவர்கள் கூறினர். இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே திருவிழா கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் போதையில் கட்டுப்பாட்டை இழந்து திருவிழாவில் பங்கேற்றவர்கள் மீது மோதியதாக அவர்கள் கூறினர். எத்தியோப்பியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் 47 அரசியல் கட்சிகளின் சார்பில் 10,000-க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-4 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் டிம் புட்ஸ், கெவன் கிரவிட்ஸ் இணையை வென்றது. இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பப்பர்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட்கணக்கில் தைவானின் சென் குவான் ஷூவை வென்றார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்துத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 194,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 7:25.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
3: நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility ன எல்லா
7: தருமபுரி பண்பலை 102.5 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
10: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கவிருப்பது வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கோவிந்தன் அவர்களின் உரை.
11: காய்கறி பயிர்களில் சீட்லிங்ஸ், அதாவது நர்சரி ஸ்டேஜில் இருந்து ஹார்வெஸ்ட் பண்றவர்களும் பல்வேறு பிரச்சனைகள், பூச்சிகள், நோய்கள் தாக்கி பெருமளவு சேதம் பிடிக்கிறது. இதில் பூச்சிகள் வந்து முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா 3 வகை கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து சாரூஞ்சு பூச்சி, 2வது வந்து போரர்ஸ், அதாவது பல துளைப்பான்கள், 3வது கேட்டகரியில் வர பூச்சி வந்து இலை உண்ணும் பொருட்கள். இந்த 3 கேட்டகரியில் வர பூச்சிகள் வந்து அதிகமாக தாக்கி நமக்கு முக்கியமான காய்கறி பயிர்களான தக்காளி, வெண்டை, கத்திரி போன்ற பயிர்களில் வந்து அதிகமாக தாக்குகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பழத்துளைப்பான். பழத்துளைப்பான்கள் வந்து நமக்கு முக்கியமான கிழக்குவர் பார்மிஜரா என்ற ஒரு பூச்சி வந்து அதிகமாக தாக்குது. அனைத்து காய்கறி பயிர்களையுமே தாக்குது, அதனால் பெரும் சேதம் ஏற்படுகிறது. இந்த பச்சை காய்ப்புழுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தோமா ஒரு நிறைய மாற்றுப்பயிர்கள், கிழக்குவர் பார்மிஜராங்கிற ஒரு பூச்சி வந்து நிறைய மாற்றுப்பயிர்கள், அதாவது அக்ரிகல்ச்சர் வேளாண்மை பயிர்களும் சரி தோட்டக்கலை பயிர்களும் சரி அதிகமாக அதனுடைய தாக்குதல் இருக்குது. எப்பயுமே ஒரு பயிருக்கு வந்து ஒரு பூச்சிக்கு மாற்றுப்பயிர்கள் அதிகமாக இருந்தால் அதை வந்து கட்டுப்படுத்துவது வெறும் சிரமம். ஏன்னா வந்து இப்போ தக்காளி இல்லைன்னா கத்திரியில் போய் இருக்கும், கத்திரியில் இல்லைன்னா மிளகாயில் போய் உயிர் வாழும், மிளகாய் இல்லைன்னா மற்ற காய்கறி பயிர்கள்லாம் காணும். அதனால் காய்கறி பயிர் நிறைய மாற்றுப்பயிர் இருப்பதனால இந்த பூச்சியை வந்து நம்ம ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது தான் மிகவும் எளிதாக இருக்கும். இந்த பூச்சியின் சேதம் அப்படின்னு பார்த்தோமா, இந்த பூச்சி வந்து பழத்தை ஓட்ட போட்டு உள்ளே சென்று உள்ளே இருக்கும் சதை பகுதிகளை சாப்பிட்டு நமக்கு சேதத்தை கொடுக்கும். தாக்கப்பட்ட பழங்கள் மூலயமா துவாரம் காணப்படும், அது வந்து நமக்கு மார்க்கெட்டுக்கு போகாது. ஃபீல்டு, அதாவது தோட்டத்தில் லெவல்லையே நம்ம வந்து அதை எடுத்து எரிந்துடுவோம். இந்த ஒரு பூச்சி வந்து அவ்வளோ ஒரு சேதத்தை கொடுக்கறது. இந்த பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு பார்த்தோமா, இது வந்து ஒரு 4 வகையான ஸ்டேஜை கடந்து வருது. ஃபர்ஸ்ட் வந்து முட்டை பருவம், 2வது வந்து புழு பருவம், 3வது வந்து குண்டு புழு பருவம், 4வது வந்து முதிர்ந்த பூச்சி பருவம். இந்த 4 பருவங்களை அது எடுத்துக்கொள்ளும் காலங்கள்னு பார்த்தோமா 1 மாதம், அதாவது 30 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் வந்து முட்டை பருவம், முட்டை பருவம் வந்து 4-5 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். 5 நாட்கள் பிறகு முட்டை பறித்து முட்டையிலிருந்து வரும் இளம் புழுக்கள் பச்சைத்தையை சுரண்டி சாப்பிடும். அதில் 1-2 நாட்கள் வளரும். 2 நாட்கள் வளர்ந்து அடுத்த நிலைக்கு, முதல் நிலை புழுக்கு போகும். அங்கு 1-3 நாட்கள் வளரும். அதுக்கப்புறம் சட்டையை தோலை உரித்து கொண்டு 2வது நிலைக்கு போகும். அந்த ஸ்டேஜில் வந்து 1-2 நாட்கள் வளரும், தோலை உரித்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இது மாதிரி 5 பருவங்களை கடக்கும், 5 வளர்ச்சி நிலைகளை கடக்கும். ஒவ்வொரு வளர்ச்சி நிலையும் அதனுடைய சைஸ் வந்து வேரி ஆகும். பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக

தாக்கக்கூடிய சேதம் கொடுக்கக்கூடிய எந்த பருவன்னு பார்த்தோமா, நான்காம் நிலை மற்றும் ஐந்தாம் நிலை புழுக்கள் தான் அதிகமாக சேர்க்கும். அதுவும் வந்து தக்காளி, மிளகாய், வெண்டை இது மாதிரிலாம் வந்து காயில ஓட்ட போட்டு நமக்குள்ளே போய் நமக்கு சேதத்தை கொடுக்கும். இந்த நான்காம் நிலை மற்றும் ஐந்தாம் நிலை புழுக்கள் அதிகமாக சேதம் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த ஐந்தாம் நிலை புழுக்கள் முடித்து கொண்டு இது பியூபேஷன், அதாவது இந்த கூண்டு புழு பருவம் மண்ணில் போய் காணப்படும். முக்கியமாக வந்து மண்ணில் காணப்படும். மண்ணிலிருந்து அது ஒரு 6 நாட்கள் எடுத்துக்கொண்டு மண்ணிலிருந்து ஒரு அந்து பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கலிக்கோரு பார்மிஜர் அப்படின்னு அந்து பூச்சி வெளியே வந்து ஆண் பெண் மற்றும் இனச்சேர்க்கை செய்துக்கும். ஆண் பூச்சி பெண் பூச்சி இனச்சேர்க்கை செய்து அதுக்கப்புறம் பெண் பூச்சி வந்து முட்டையை கொண்டு போய் வயலில் வந்து வைக்கும். அதுவும் வந்து இளம் செடிகள் மற்றும் இளம் இலைகள் போன்ற பகுதிகளில் முட்டையை வைக்கும். இதுதான் அதனுடைய வாழ்க்கை சுழற்சி எடுத்துக்கொள்ளும். இப்படி எடுத்துக்கொள்ளும் காலங்கள் பார்த்தோமா நமக்கு 1 மாதம். இதனுடைய கெளிக்கு வறுப்பு ஆரம்பிச்சிற பச்சை காய்ப்புன்னு பார்த்தா மோஸ்ட்லி எல்லா காய்கறி பயிர்களையும் தாக்கும். தக்காளியை தாக்கும், மிளகாயை தாக்கும், வெண்டையை தாக்கும். இதை எப்படி நம்ம ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி கட்டுப்படுத்துவது அப்படின்ட்டு பார்த்தோமா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கோடை உழவு செய்யணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கோடை உழவு எதுக்காக செய்கிறோன்னா அதனுடைய கூண்டு புழு பருவம் மண்ணில் காணப்படும். அதனால் வந்து நல்லா கோடை உழவு செய்யும் போது அடியில் மண்ணிலிருந்து மேல் நோக்கி கூண்டு புழுக்கள் வந்த உடனேயே பறவைகளுக்கு இரையாக்கப்படும். 2வது வந்து அதிக சூரிய வெளிச்சம் பட்டு கூண்டு புழுக்கள் இறந்துவிடும். அதனால் கண்டிப்பாக நம்ம கோடை உழவு செய்யணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நன்மை செய்யும் பூச்சிகளை நம்ம வயலில் வரவழைக்கிறதுக்கு நம்ம வந்து வரப்பு சுற்றியும் தட்டை பயிறு, விவசாயிகள் வந்து அனைவருமே இந்த தட்டை பயிறு வந்து காய்கறி பயிரிடப்படும் விவசாயிகள் தட்டை பயிர்களில் கண்டிப்பாக வரப்பு ஓரங்களில் தட்டை பயிரை போட்டுட்டோமா, அதிலிருந்து பார்த்தோமா தட்டை பயிர் வந்து ஒரு வளர்ந்து ஒரு 15 நாட்கள் வரும்போது நிறைய அசுவினி பூச்சிகள் வந்து அந்த தட்டை பயிரில் வந்து உட்காரும். அந்த அசுவினி பூச்சிகளை சாப்பிடுவதற்கு பொறிவண்டுகள் எங்கேயோ இருக்கும், 2-3 கிலோமீட்டர் அங்கே பக்கம் இருந்தாலும் இந்த அசுவினி பூச்சியின் ஸ்மெல்ல அதனுடைய எடுத்துக்கொண்டு அந்த பொறிவண்டுகள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து ஃபஸ்ட்டு அந்த தட்டை பயிரில் அசுவினி பூச்சி பக்கத்தில் நமக்கு அந்த முட்டை வச்சிடும். இந்த முட்டையிலிருந்து வரும் பொறிவண்டுகள் இளம் புழுக்கள் என்ன பண்ணும், புழுக்கள் வந்து அப்படியே அதனுடைய ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த புழுக்களும் வண்டுகளும் சேர்ந்து தட்டை பயிரில் இருக்கக்கூடிய அசுவினி பூச்சியை காலி பண்ணும். தட்டை பயிரில் இருக்கிற அசுவினி பூச்சிகளாக காலியான உடனே நாம் பயிரிடப்பட்டு இருக்கும் காய்கறி பயிர்கள், அதாவது தக்காளி, வெண்டை, மிளகாய் அது போட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த காய்கறி பயிர் அந்த தோட்டத்துக்குள்ளே போய் அங்கிருக்கும் பூச்சிகளை உணவாக்கிக் கொள்ளும். முக்கியமாக இந்த பச்சை காய் புழு இடக்கூடிய முட்டைகளை உணவாக்கிக் கொள்ளும். அதுக்கப்புறம் அந்த இளம் புழுக்கள் முதல்நிலை புழுக்களை இரையாக்கிக்கணும், 2வது நிலை புழுக்களை இரையாக்கிக்கணும், 3வது நிலை புழுக்கள் அதெல்லாம் வளர்ந்துடும். அதனால் கண்டிப்பாக நமக்கு இந்த தட்டை பயிர் போட்டோமா இந்த பொறி வண்டு நம்ம வயலில் வந்து இருக்கக்கூடிய கிளிக்கவர் பார்மிஞ்சா பச்சை காய்ப்புழுவின் முட்டைகள் மற்றும் இளம்புழுக்களை உணவாய்க்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் சாருஞ்சும் பூச்சிகள் பார்த்தீங்களா, அசுவினி பூச்சி, அப்புறம் வந்து தத்து பூச்சி, அதுக்கப்புறம் மாவு பூச்சி, இந்த மாதிரி பூச்சிகள்லாம் உணவாக்கிக் கொள்ளும். அதனால் கண்டிப்பாக அனைத்து காய்கறி பயிரிடும் விவசாயிகள் வந்து வரப்பு சுற்றியும் தட்டை பயிர் போடுங்க. அதுக்கு அடுத்த டெக்னாலஜி அப்படின்னு என்னன்னு சொல்லுமா, விளக்கு பொறி. கண்டிப்பாக விளக்கு பொறி வைக்கணும். விளக்கு பொறி காய்கறி பயிரிடப்படும் விவசாயிகள் அனைவருமே 1 ஏக்கருக்கு 1 என்ற எண்ணிக்கையில் விளக்கு பொறி வையுங்க. விளக்கு பொறி வச்சதுனால் நமக்கு எப்பயுமே இந்த பூச்சிகள் பொதுவாகவே ஜென்ரலாகவே பூச்சிகள் நடமாட்டம் இரவில் தான் காணப்படும். பொதுவாக இந்த அந்து பூச்சிகள் இதெல்லாம் இரவில் தான் அதனுடைய வேலையை செய்யும். பார்த்தீங்களா, இரவில் தான் அதனுடைய சாப்பிடும், அதிகமாக சாப்பிடும், அது இரவில் தான் இனச்சேர்க்கை எடுத்துக்கொள்ளும், இரவில் தான் முட்டையிடும். நம்ம அன்றாட வேலைகளை எப்படி நம்ம மனிதர்கள் பகலில் செய்கிறோமோ அது மாதிரி அதனுடைய பூச்சிகள் வந்து இரவில் தான் செய்யும். அப்போ இரவில் செய்யும்போது அதனுடைய விளக்கு பொறிக்கு விளக்கு வெளிச்சத்திற்கு பூச்சிகள் வந்து நம்ம விளக்கு பொறியில் உளுந்துரும், அந்து பூச்சிகள் உளுந்துரும். முக்கியமாக இந்த பச்சை காய்ப்புழுவின் அந்து பூச்சி உளுந்துரும். இது எப்படி அப்படின்னா, இப்போ ஆண் பூச்சி பெண் பூச்சி ரெண்டு பூச்சியுமே வந்து உளுந்துரும். 1 நாளைக்கு ஒரு 10 பூச்சி வந்தாலுமே ஒரு 10-20 நாட்களில் வந்து நமக்கு அந்த பூச்சிகள் வந்து எல்லாமே உளுந்துரும். அதனால் இது எப்படி அமைக்கணும்னா, ஜஸ்ட் ஒரு விளக்கு பொறி லைட் எரிய வச்சு கீழே ஒரு அகன்ற பிளாஸ்டிக் பாத்திரம் அல்லது அலுமினிய பாத்திரம் அதில் ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க, அதில் ஒரு 2 ml ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துடுங்க, அல்லது வந்து இது எடுத்துக்கலாம் நம்ம கரோசின் மண்ணெண்ணெயின்னு சொல்லுவோம், அது ஒரு 10 ml விட்டுட்டால் நமக்கு அதில் ஆட் பண்ணிட்டோமா நம்ம கண்டிப்பாக அந்த வந்து உழுவக்கூடிய பூச்சிகள் மயக்க நிலைக்கு போகும், மயக்க நிலைக்கு போகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தண்ணியில் மருந்தோ அல்லது வந்து மண்ணெண்ணையோ கலக்கவில்லை என்றால் பூச்சிகள் வந்து கவர்ந்திழுத்து தண்ணியில் உழுவோம், உடனேயே மேலே வந்துடும், மேலே வந்து அதனுடைய வேலைகளையும் செய்யும். அதனால் இந்த லோ காஸ்ட், அதாவது எப்பயுமே காய்கறி பயிரிடும் விவசாயிகள் காய்கறி பயிர்களுக்கு அதிகமாக செலவிடப்படுவது இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தல் தான். பூச்சிக்கொல்லி மருந்தல் அடிக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து நிறைய செலவாகுது. எப்பயுமே ஒரு நிரந்தர பயிரிடும்

விவசாயிகள் வந்து ஒரு லாபகரமான பார்க்கறதற்கு அதனுடைய சாகுபடி செலவை குறைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால் அனைத்து காய்கறி பயிரிடும் விவசாயிகள் அனைவருமே ஒரு லைட் ட்ராப் நம்ம இங்கே விளக்கு பொறி கண்டிப்பாக வைக்கணும். இது ரொம்ப அதிகமான செலவில்லை. இதனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துகள் எடுத்து சென்று புதிய பூச்சிக்கு வகை பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடித்தோம் என்றால் நிறைய செலவாகும். ஒரு ஏக்கருக்கு அடித்தாவே ஒரு 2500-3000 கண்டிப்பாக நமக்கு செலவாகும். ஆனால் இது வந்து ரொம்ப லோ காஸ்ட்டு தான். அதனால் அனைத்து காய்கறி பயிரிடும் விவசாயிகள் கண்டிப்பாக இந்த விளக்கு பொறியை அமைத்து இந்த பச்சை காய்ப்புழு, இந்த பழத்துளைப்பான், தக்காளி, மிளகாய், கத்திரி, வெண்டையை தாக்கக்கூடிய பூச்சிகளை கவர்ந்தெழுத்து அழைக்கலாம். அடுத்த டெக்னாலஜி, மூணாவது டெக்னாலஜி என்னென்னா இனக்கவர்ச்சி பொறி. இனக்கவர்ச்சி பொறி ஒரு ஏக்கருக்கு 5-6 என்ற எண்ணிக்கையில் நம்ம அமைக்கலாம். இதில் என்னென்னா கெலிலியூர் அப்படிங்கிற ஒரு நம்ம என்ன பூச்சிக்கு வைக்கிறேன்னு நம்ம வந்து கடையில் கேட்டு வாங்கணும். அந்த பூச்சி இப்போ தக்காளி பழத்துளைப்பான தக்காளி பழத்துளைப்பான் கேட்டு வந்து வாங்கி வச்சா தான் நம்ம அந்த மாத்து வந்து அந்த அந்துப்பூச்சி வந்து உள்ளது. இது எப்படி வந்து பூச்சியை கட்டுப்படுத்துவது என்றால் அதனுடைய மாத்திரை குடுவைன்னு சொல்லுவாங்க. அந்த குடுவையில் செயற்கையாகவே ஒரு பெண் அந்துப்பூச்சின்னு உதாரணத்துக்கு அந்த தக்காளியை தாக்கும் பச்சை காய்ப்புழுவின் பெண் அந்துப்பூச்சியின் ஸ்மெல் வாசனையை வந்து அதில் கலந்துருப்பாங்க. அதில் ஆய்வகங்களில் அதெல்லாம் வந்து கலந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி வெளியே வரும். அந்த குடுவையை போய் நம்ம இனக்கவர்ச்சி பொறியில் நம்ம தோட்டத்தில் வைக்கும் போது அந்த குடுவையிலிருந்து வாசனை வந்து அந்த தோட்டத்தில் அப்படியே பரவும். பரவணும் ஒன்று அங்கிருக்கும் மேல், அதாவது ஆண் அந்து பூச்சிகள் அப்படியே கவர்ந்து இழுத்து வந்து கவர்ந்து இழுத்து நம்ம பொறியில் விழுந்துடும். எதுக்காக வருது அப்படின்னா, அங்கே ஒரு பெண் அந்து பூச்சி இருக்குது, அதனோட போய் நம்ம இணைச்சேர்க்கை செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்துடன் அந்த பூச்சி கிளம்பி வரும். வந்த உடனே அது வந்து உளுந்துடும். வந்த உளுந்த உடனே அந்த பூச்சியை நம்ம தப்பிக்க விடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்து, அதாவது காட்டன் பருத்தி பஞ்சை நம்ம நினச்சி ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து நினச்சி அந்த இதில் போட்டுடணும். ஏன்னா அது ஓப்பனாக தான் இருக்கும். வந்து பூச்சி வந்து உளுந்த அந்த பூச்சி வந்து உளுந்த உடனே மயக்க நிலைக்கு போகும், இறந்துவிடும். அதனால் கண்டிப்பாக அந்த பூச்சிக்கொல்லி மருந்து நினச்ச பஞ்சை வந்து உள்ளே போடணும். அப்படி உள்ளே போடலை அப்படின்னா ஆண் பூச்சி வந்து அட்ராக்ட் ஆகி உழுகும், மறுபடியும் தோட்டத்துக்கு மேலே வந்து தப்பி தோட்டத்துக்கே போயிடும். இதனால் எப்படி வந்து பூச்சி கட்டுப்படுத்துவதுனா, அங்கே இருக்க ஆண் அந்த பூச்சிகள் எல்லாம் கவர்ந்து இழுத்து விட்டோமா, இருக்கிறது என்னது பெண் அந்த பூச்சி மட்டும்தான் இருக்கும். அந்த பெண் அந்த பூச்சி மட்டும் இருக்கும், முட்டை இடாது. ஏன் முட்டை இடாது அப்படின்னா, பெண் அந்த பூச்சி ஆண் அந்த பூச்சி தான் நம்ம எல்லாமே கவர்ந்து இழுத்துட்டோம்ல. இப்போ பெண் அந்த பூச்சி மட்டும் இருக்கும்போது அதுக்கு பார்ட்னர் ஜோடி வந்து அதனுடைய ஆண் பூச்சி இல்லாததுனால் பெண் பூச்சி வந்து முட்டையிடாமல் மலட்டு தன்மையுடன் இருந்து போகும். எதுவுமே ஒரு பூச்சி வந்து முட்டை இட்டாதான் நமக்கு சேதம். அதனால் முட்டையிடுவதை முற்றிலுமாக இந்த இனக்கவர்ச்சி மூலியமாக நமக்கு தடுக்கலாம். இந்த இனக்கவர்ச்சி முறை இது வந்து நமக்கு லோ காஸ்ட்டு தான், ரொம்ப காஸ்ட்டை ரொம்ப காஸ்ட்லாம் இல்லை. இது வந்து நமக்கு சேஃபு. இது வந்து ஒன்லி பூச்சி மட்டும் கடத்தப்படும், மற்ற நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு பாதிப்பு இல்லை. இதனால் மற்ற நமக்கு வந்து ஒரு ரெசிடியூ, பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தோமா ஒரு ரெசிடியூ நஞ்செஞ்சி நஞ்சுன்னு சொல்லி அதில் இருக்கும், அதெல்லாம் இல்லை. அதனால் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி சேஃப், நமக்கு வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாத ஒரு நல்ல இது வந்து இந்த இனக்கவர்ச்சி மூலியமாக நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பொறிப்பயிர். உண்மையாகவே இந்த பொறிப்பயிர் வந்து என்னென்னா, ஒரு பூச்சி வந்து அதிகமாக கவர்ந்து விரும்பி சாப்பிடக்கூடியது தான் பொறிப்பயிர்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தக்காளி பயிரிடும்போது, தக்காளி, வெண்டை, கத்திரி, மிளகாய் இந்த பயிர்கள்லாம் போடும்போது நம்ம கண்டிப்பாக சாமந்தி பூ வந்து 1-2 நம்ம எங்கேயாவது ஒரு ஃபீல்டில், நம்ம வந்து ஃபீல்டில் தக்காளி போட்டிருக்கிற ஃபீல்டில் அல்லது மிளகாய் போட்டிருக்கிற ஃபீல்டில் அல்லது வெண்டை போட்டிருக்கிற ஃபீல்டில் ஏதாவது ஒரு பகுதியில் வந்து சாமந்தியை வந்து நடவு சாமந்தியை நட வச்சுட்டு என்ன பண்ணோம், இந்த பச்சை காய்ப்புழு என்ன பண்ணோம், அதனுடைய அந்துப்பூச்சி வந்து அதனுடைய சாமந்தி பயிரில் தான் முட்டை வைக்கும். சாமந்தி பயிரில் தான் முட்டை வைக்கும். தக்காளியோ அல்லது வெண்டையோ கண்டுக்கவே கண்டுக்காது, அது எடுத்துக்கவே எடுத்துக்காது. ஆனால் அந்த 2 ரோ இருந்தால் 2 ரோவில் தான் பூச்சிகள் நடமாட்டோம், அதிகமாக இருக்கும். மற்ற நம்ம தக்காளியே வந்து அது வந்து டச் பண்ணாது. ஆனால் விரும்பிய கோஸ்ட்டு, விரும்பிய பயிர் அப்படி இங்கும்போது நம்ம அந்த நம்ம பயிரிடக்கூடிய 2 பாத்திகளோ ரோக்களோ அதை மட்டும் பார்த்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். 1 ஏக்கர் போடும்போது அதில் ஒரு 2 ரோ மட்டும் சாமந்தி பூ போடுங்க, கண்டிப்பாக அதனுடைய பச்சை காய்ப்புழுவின் அந்து பூச்சி சாமந்தி பூல் தான் முட்டை வைத்து அதனுடைய வாழ்க்கை சுழற்சியை எளிதில் கழிக்கும். அப்போ நம்ம ஈஸியாக வந்து மேனேஜ்மெண்ட் இந்த பூச்சியை கட்டுப்படுத்துவதற்கு 2 ரோவுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் ஒரு பொறிப்பயிர். கண்டிப்பாக அனைத்து விவசாயிகளும், காய்கறி பயிரிடும் விவசாயிகள் இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா, அதாவது

நுண்ணுயிர் கொல்லிகள், நுண்ணுயிர் பேத்தோஜன், நோய் இல்லாத பூச்சி புழுக்களுக்கு நோயை உண்டு பண்ணக்கூடிய நுண்ணுயிரி, வைரஸ் கிருமி, அதாவது கெளுக்கு வெறுப்பா ஆர்மிஜரா அப்படிங்கிற நிறைய நமக்கு மார்க்கெட்டில் இருக்குது. அந்த வைரஸ் கிருமி ஒரு 2 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம அடிச்சு விட்டோம்மா தோட்டத்தில், அந்த வைரஸ் அடித்த உடனே புழுக்கள் வந்து எடுத்துக்கும், இறைய சாப்பிடும்போது அந்த வயிறு உள்ளே போய் புழுவின் வயிற்றுக்குள் போய் இப்போ வைரஸ் மல்டிப்ளை ஆக ஆக அதுக்கு நோய் உண்டு பண்ணும், நோய் உண்டு பண்ணி புழுக்களை இறக்க செய்யும். சரிங்களா, இதுமாரி கச்சியை என்பிவி, கெளிக்கு வெறுப்பா ஆர்மிஜரா நியூக்ளியோ ஃபாலி ஹெட்ரோசஸ் வைரஸ் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சேஃப்டி. இது நாம் பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, அதாவது தாவர பூச்சிக்கொல்லி மருந்துகள். தாவர பூச்சிக்கொல்லி மருந்துகள் பார்த்தோமா, நீம், வேம்பு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் வேம்பு இருக்காது, எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கும். வேம்பில் உள்ள பொருள்கள் அனைத்துமே பூச்சியை கொள்ளும் தன்மையை கொண்டது. பூச்சிக்கொல்லி அதாவது அஜாட்ராக்டின் என்ற ஒரு வேதிப்பொருள் பூச்சியை கொள்வதில் ரொம்ப முக்கியமாக செயல்படுகிறது. அதில் கிடைக்கும் இலை சாறு, வேப்பங்கொட்டை பருப்பு சாறு, இதெல்லாமே வந்து நமக்கு இதெல்லாம் இப்போ நீம் ஆயில் எப்பயுமே வந்து மல்டிப்புள் குணாதிசயங்கள் வேம்பில் இருக்குது. ஒன்று, வேம்பு வந்து முட்டையிடுவதை தவிர்க்கும், ரொம்ப கசப்பு முட்டையிடுவதை தவிர்க்கும். இப்போ நீம் ஆயிலெலாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பூச்சி வந்து முட்டையை வைக்காது. ஏன்னா முட்டையை வச்சமாலும் அதனுடைய கசப்புக்கு அதனுடைய சந்ததிகளை வந்து வளராது, வளர இறந்துவிடும் என்ற காரணத்தால் முட்டையிடுவதை தவிர்க்க. ரெண்டாவது, ஆன்டி ஃபீடண்ட்டு, 1 மைக்ரோ லெவலில் உள்ளே போனாலும் அதனுடைய கசப்புக்கு வந்து நெவர் ஃபீட், அது அதுக்கப்புறம் ஃபீடே பண்ணாது, அதாவது சாப்பிடவே சாப்பிடாது, நான் சாப்பிடாதையே இறந்துடுறேன் அப்படிங்கிற மாரி அது இருக்கும். அதாவது பூச்சி சாப்பிடுவதை தடுப்பவை, சரியா. அதுக்கப்புறம் வந்து குடல் வலி, ஸ்டொமக் பாய்சன் உள்ளே போயும் பூச்சியை கொள்ளுது. அப்புறம் இதெல்லாம் ஒரு மல்டிப்புள் குணம் இருக்கிறதுனால அனைவரும் வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துங்க. வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளால் நமக்கு சேஃபு. காய்கறி பயிர்கள்லாம் பார்த்தோமா, நமக்கு நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிக்கப்படும் போது நமக்கு அதோடய நெஞ்சு எப்படியாவது நம்ம உடம்பில் போயிடும். இது மாதிரி வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணோமா நமக்கு ரெசிடியூ, அதாவது எஞ்சிய நெஞ்சு வந்து தன்மை குறைக்க நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். அதுக்கப்புறம் பார்த்தோமா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த ஒரு நியூ பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படிங்கிறப்பல பூச்சிக்கொல்லி, ஏன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிகமாக வரும்போது மற்ற கம்பேர் பண்ணும்போது இது நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து தான் போனால் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு வரும்போது நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து உபயோகிக்க தான் ஆகப்படும். அப்படின்னு பார்த்தோமா என்ன பூச்சிக்கொல்லி மருந்துகள், ஏன்னா சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து தான் ஒரு ஷார்ட் ரெசிடியல் ஆக்ஷன், அப்படியே குறைந்த, அதாவது ஒரு வித்தின் த 2 டேஸ்க்குள்ளே வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் செடியிலிருந்து மறைந்து போகும். அதுதான் சொல்கிறேன், இப்போ எக்ஸாம்பிள் இமாமெக்டின் பென்சவேட் ரொம்ப அருமையான ஒரு பூச்சிக்கொல்லி, ஷார்ட் ரெசிடியல் ஆக்ஷன், அதுக்கு 2 நாள் ஒரே நாளில் மறைஞ்சிரும். அப்படிங்கும் போது அதில் வந்து ஃபார்முலேஷன் எஸ்சி ஃபார்முலேஷன் கிடைக்குது, கிரானியூல்ஸும் கிடைக்குது. அப்போ 0.5 கிராம் கிரானியூல்ஸ் குருணி மருந்தாக இருந்தால் 0.5 கிராம், அதேமாரி லிக்விட் மருந்தாக இருந்தால் 0.5 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம அடிச்சிட்டோமா அங்கே இருக்கிற வந்து இந்த பச்சை காய் புழுவை தாக்கும் பூச்சிகள் இறந்து போகும். ஓகேவா, இதுதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த முக்கியமான இந்த கிளிக்கு வெறுப்பா ஆர்மிஜரா பச்சை காய் புழுவை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த நான் சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை பயன்படுத்தி இந்த பூச்சியை கட்டுப்படுத்துங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததுன்னு பார்த்தோமா தொலைப்பான்கள், இந்த பின் பாம், டொமேட்டோ பின் பாம், இதுவும் அப்படி தான் பார்த்தோமா. இது வந்து ஒரு புதிய வகை பூச்சி, இந்த பூச்சி அப்படியே வந்துட்டுருக்கு. இந்த பூச்சி ஊசி துளைப்பான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், தமிழில் ஊசி துளைப்பான்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் பின் பாம்னு சொல்லுவாங்க. இது வந்து இலையிலேயே வந்து அனைத்து பகுதிகளையுமே சாப்பிடும், அதாவது தக்காளி எடுத்துக்கிட்டோமா, தக்காளி எஸ்பெஷலி தக்காளி தான் அதிகம் தாக்கும், தக்காளியை தாக்கும், இலையை தாக்கும், பச்சை காயை தாக்கும், பழுத்த பழத்தை தாக்கும், இதுமாரி பூக்களை கடித்து சாப்பிடும், இதுமாரி அனைத்து பகுதிகளையும் சாப்பிடுவதனால் இது வந்து டொமேட்டோ பின் பாம் என்று நம்ம அழைக்கிறோம். இது அப்படி தான் ஒரு 30 நாட்களில் தனது வாழ்க்கை சுழற்சி கிடைக்கும். முட்டை பருவம், புழு பருவம், பூண்டு புழு பருவம், அந்து பூச்சி பருவம் ஆகிய பருவங்களை நம்ம கலந்து வருவோம். இதுவும் அப்படி தான் நம்ம வந்து லைட் ட்ராப்புக்கு வந்து அட்ராக்ட் ஆகும், லைட் ட்ராப் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெரமோன் ட்ராப், இனக்கவர்ச்சி பொறி நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்லக்கூடிய குளோரோன் சைனல்ட்ரோல் ஃப்ரோலுங்கிற மருந்து 0.5 ml பெர் லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம அடைக்கலாம். இது ரெண்டு தான் முக்கியமான பூச்சி தக்காளியில். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம சாறு பூச்சிகள்,

பூச்சிகள் அப்படிங்கிற பார்க்கும்போது நமக்கு மீலிபாக், மாவு பூச்சி, ஒயிட் ஃப்ளை அண்டு வந்து இலை பேன், அதுக்கப்புறம் இது மாதிரி பூச்சிகள் வந்து ஏஃபிட்ஸ், அஸ்வினி பூச்சி, இந்த வகையான பூச்சிகள்லாம் இலைகளிலிருந்து சாறை கூட்டம் கூட்டமாக இருக்கும், இலைகளிலிருந்து சாறை கண்டி உறிஞ்சும், சாறை உறிஞ்சுவதனால் உங்களுக்கு இலையிலிருந்து பச்சையும் போன உடனே நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் செல்களுக்கு. இப்போ பார்த்தீங்களா, ஏஃபிட்ஸ், மீலிபாக், அசு, இந்த சாருஞ்ச பூச்சிகள்லாம் என்னாவது உணவை சாராக எடுத்துக்கொண்டு இலையிலிருந்து உங்களுக்கு தேன் போன்ற திரவத்தை வெளியே சுரக்கிறது. தேன் போன்ற திரவம் அப்படிங்கிறது அதனுடைய கழிவுப் பொருள்கள், சாருஞ்ச பூச்சிகளின் கழிவுப் பொருள் தான் தேன் போன்ற திரவம்னு சொல்ல. இந்த தேன் போன்ற திரவத்தை வந்து அட்ராக்ட் பண்ணுவதற்கு இரண்டு உயிரினம் வரும். ஒன்று வந்து எறும்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் மேலேயும் கீழே எறும்பு போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா அந்த கண்டிப்பாக அந்த பிளான்ட்ல வந்து ஏதாவது ஒரு சாருஞ்சு பூச்சி, மீலிபக் இருக்கலாம், மா ஏஃபிட்ஸ் அதாவது அஸ்வினி பூச்சி இருக்கலாம், இது மாதிரி பூச்சிகள் இருக்கும். இது என்ன, எறும்பு வந்து எறும்பினால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எறும்பு நமக்கு பெனிஃபிட்ஸ் அதாவது நன்மை தான் செய்யும் வயலில், அதனால் நமக்கு ஒன்றும் தீங்கு இல்லை. எறும்பு அந்த தேன் போன்ற திரவத்தை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு வயலில் இருக்கக்கூடிய இந்த பச்சை கைத்துளைப்பான் இந்தமாரி பூச்சிகள் இடக்கூடிய முட்டைகளை கூட உணவாக்கி கொள்ளும், அதனால் எறும்பினால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இரண்டாவதாக நான் சொல்லக்கூடிய இந்த கேப்டோனியம் ஃபங்கஸ், அதாவது கரும்பூசான படலம், இந்த கரும்பூசான படலம் தான் நமக்கு ரொம்ப டேஞ்சரஸ். இது வந்து மறைமுகமான சேதத்தை கொடுக்கிறது. இந்த தேன் போன்ற திரவத்தை சாப்பிட்டுட்டு இலையில் அப்படியே கரும்பூசான படலம் அப்படி இலைகள்லாம் கருப்பாக இருக்கும், அதுதான் அதனுடைய கரும்பூசான படலம் படர்ந்துடும். ஒரு செடி நன்றாக வளர்வதற்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ஒளிச்சேர்க்கை என்று நடக்கணும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும். அந்த ஒளிச்சேர்க்கை நடக்கவில்லை என்றால் செடிகள் வந்து வளர்ச்சியற்று காணப்படும். இந்த ஒளிச்சேர்க்கையே இந்த கேப்டன் அந்த கரும்பூசான படலம் படர்ந்துச்சுனாவே தடுத்துரும், ஒளிச்சேர்க்கை நடக்காது. இப்போ ஒளிச்சேர்க்கை நடக்கலனாவே உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பயிர்கள் வந்து ஸ்டண்டர்ட் குரோத், அது வளர்ச்சியற்று காணப்படும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மறைமுகமான சேதம். இதேமாரி தான் இதில் இந்த சாருஞ்சு பூச்சிகள் வந்து பார்த்தா குறைந்த வயதுடைய தான், இப்போ மெலிபக்காக இருக்கட்டும், வாசமலி பூச்சியாக இருக்கட்டும், லீப் காப்பர், இலை தத்து பூச்சி, இலை பேன், இது எல்லாமே வந்து குறைந்த வயதுடைய ஒரு 15 நாட்களில் தனது வாழ்க்கை சுழற்சியை முடிச்சுக்கும். சரி, இந்த எப்படி சாருஞ்சு பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோமா, ஃபஸ்ட்டு வந்து அனைத்து விவசாயிகளும் எல்லோ ஸ்டிக்கிட் அதாவது மஞ்சள் நிற ஒட்டும் பொறி ஒரு ஏக்கருக்கு 6 என்ற எண்ணிக்கையில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஒரே இடத்துல வைக்கக்கூடாது, சம தொலைவளவில் பிரித்து நம்ம வச்சிட்டோமா இந்த பறக்கக்கூடிய சாருணி பூச்சிகள் போய் அந்த எல்லோ கலர் மஞ்சள் கலரை அட்ராக்ட் பண்ணி ஒட்டிக்கும். அப்போ ஒட்டிருச்சுன்னா நமக்கு பூச்சி போய் ஒட்டிக்கும், அதில் என்ன பசை இருக்குது, பசை இருக்குது, பூச்சி போய் ஒட்டின உடனே அதனால் வர முடியாது. அப்படியே வந்தாலும் தனது உடல் உறுப்புகளாகிய அது விங்ஸ் அதாவது இறக்கைகள், கால்கள் இதெல்லாம் வந்து உடைத்து கொண்டு தான் வரும். அப்படி வந்த வர பூச்சிகள் வந்து சர்வாவ் ஆகுது. அதுமாரி எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் மஞ்சள் ஒட்டும் பொறி கண்டிப்பாக அமைங்க. இது வந்து நமக்கு மார்க்கெட்டில் ரெடிமேடாகவும் கிடைக்குது, அப்படியே வாங்கி கொண்டு போய் வச்சிடலாம். இல்லை விவசாயிகள் நீங்களே செய்யணும், ஹோம்மேடு நீங்களே வீட்டிலையே செய்கிற மாதிரியும் இருக்குது. இதுக்கு வீட்டிலையே செய்கிற மாதிரி என்னென்னா ஜஸ்ட் ஒரு எல்லோ கலர் சார்ட்டு குழந்தைகள்லாம் எழுதக்கூடிய எல்லோ கலர் சார்ட் எடுத்து A4 சைஸ் பேப்பரை வச்சு கட் பண்ணிக்கணும். A4 சைஸ் பேப்பர் அளவுலாம் கட் பண்ணி இரண்டு பக்கமும் அதாவது அந்த கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு ஆயில், விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அந்த விளக்கெண்ணெயை வந்து நம்ம இரண்டு சைடும் பூசிட்டோமா அந்த பூச்சிகள் வந்து ஒட்டும் போது உங்களுக்கு வந்து இரண்டு யாருக்குப்பா ஒட்டிடும், ஒட்டும் போது உங்களுக்கு வந்து பூச்சிகள் இறையாகி கொள்ளும். இது வந்து ஹோம் ரெமெடி. அடுத்தது பார்த்தோமா நம்ம வயலில் பார்த்தோமா இயற்கையாகவே நிறைய இந்த லேடி பெட் பீட்டில் சொல்லக்கூடிய காக்சினிலிட்ஸ் அதுமாதிரி பூச்சிகள் வந்து காக்சினிலிட் பூச்சிகள் வந்து நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து அதனுடைய பூச்சிகளை வந்து நம்ம இந்த சாருந்து பூச்சிகளை உணவாக்கி கொள்ளும். அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் பார்த்தோமா, இமிடாக்ளோபிரிட் 0.5 ml பெர் லிட்டர், 1/2 ml 1 லிட்டர் தண்ணி, அதுக்கப்புறம் தயமிதாக்ஸ் 1/2 gram 1 லிட்டர் தண்ணி கலந்து நம்ம அடிச்சுட்டோமா இந்த சாருஞ்சு பூச்சிகள் மறைந்து போகும். மூன்றாவதாக சொல்லக்கூடிய பூச்சிகள் லீஃப், இலை உண்ணும் புழுக்கள். இந்த புழுக்கள் பார்த்திங்களா இந்த இதில் முக்கியமான பூச்சிகள் நிறைய பூச்சிகள் வருது. முக்கியமான பூச்சிகள்னு பார்த்தோமா இந்த புரூட்டனியா புழு தான், புரூட்டனியா புழு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்போடாப்டரா லிட்டரா, இதுக்கும் நிறைய மாற்றுப்பயிர்கள் இருக்குது. அனைத்து காய்கறி பயிர்களையுமே தாக்கக்கூடியது தான் இந்த தாக்கும். இது ஸ்போடாப்டரா லிட்டரா அதாவது புகையிலை

புழுன்னு சொல்லுவாங்க. ஏன் புகையிலை புழுன்னா, புகையிலை பயிரை ரொம்ப விரும்பி சாப்பிடாதனால புகையிலை புழுன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் அப்படிதான் சிம்டம் சேத அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோமா, இதனுடைய புழுக்கள் வந்து இலைகளை அதிகமாக சாப்பிடும், அதிகமாக சாப்பிட்டுட்டு ரொம்ப சேதத்தை கொடுக்கும். பார்த்தீங்களா, அதனுடைய மூன்றாம் நிலை நான்காம் நிலை புழுக்கள்லாம் அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு செடி முழுவதையும் சாப்பிட்டுட்டு சேதப்படும், இலைகள் எல்லாமே சாப்பிட்டுடும். சில சமயங்களிலேயே அந்த நாற்றங்காலில் தாக்கும்போது அப்படியே ஆடு மாடு எப்படி மேய்ந்து இருக்குமோ அதேமாதிரி அதனுடைய போல காட்சி அளிக்கும். அதுதான் முக்கியமான அதனுடைய சேத அறிகுறிகள். வாழ்க்கை சுழற்சின்னு பார்த்தோமா, இது ஒரு 30 நாட்களை கழித்துக்கொள்ளும். பார்த்தோமா நமக்கு வந்து 4 வளர்ச்சி நிலைகளை எடுத்துக்கொள்ளும். முதல் நிலைப்புழு, இரண்டாம் நிலைப்புழு, மூன்றாம் நிலைப்புழு, நான்காம் நிலைப்புழு. இதனுடைய அதுக்கப்புறம் அதனுடைய குண்டு புழுப்புறவத்துக்கு போகும். அதுக்கப்புறம் குண்டு புழுப்புறவம் மண்ணில் காணப்படும், குண்டு புழுப்புறவம் மண்ணில் காணப்படும். இதனுடைய வாழ்க்கை சுழற்சின்னு பார்த்தோமா நமக்கு வந்து ஒரு 30 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். 30 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். புழுப்பருவம், முட்டை பருவம், புழுப்பருவம், கூண்டு புழுப்பருவம், அந்து பூச்சி பருவம், 4 பருவங்களும் கடந்து 30

0: அதுக்கப்புறம் அதனுடைய குண்டு புழு பருவத்துக்கு போகும். அதுக்கப்புறம் குண்டு புழு பருவம் மண்ணில் காணப்படும், குண்டு புழு பருவம் மண்ணில் காணப்படும். இதனுடைய வாழ்க்கை சுழற்சின்னு பார்த்தோமா, நமக்கு வந்து ஒரு 30 நாட்கள் எடுத்துக்கொள்ளும், 30 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். புழு பருவம், முட்டை பருவம், புழு பருவம், கூண்டு புழு பருவம், அந்துப்பூச்சி பருவம், 4 பருவங்களும் கடந்து 30 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். இது எப்படி ஒருங்கிணைந்த முறையில் இந்த புழுக்களை கட்டுப்படுத்தலாம், இந்த ஸ்போடாப்டரா லிட்டுராப்டர் புழுக்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, இதுக்கு அப்படி தான் நான் முன்ன சொன்னக்கூடிய கோடை உழவு செய்யணும், அதுக்கப்புறம் வந்து நன்மை செய்யும் பூச்சி, நன்மை செய்யும் பூச்சி இந்த பொறிவண்டை வரவழைக்கிறதுக்கு நமக்கு வரப்பு சத்திலும் கவுப்பி வந்து சோ பண்ணணும். தட்டப்பயிர் போட்டோமா அந்த லேடி பெட்டி, அதாவது நன்மை செய்யும் பூச்சி பொறிவண்டுகள் நம்ம தோட்டத்தில் வந்து இந்த ஸ்போடாப்டர் லிட்டர் அந்த புகையிலை புழு இடக்கூடிய தாய் அந்த பூச்சி இடக்கூடிய முட்டைகளை உணவாக்கி கொள்ளும், இளநிலை புழுக்களை உணவாக்கி கொள்ளும். அதுக்கப்புறம் வந்து விளக்கு பொறி, கண்டிப்பாக முன்ன சொன்ன மாதிரி விளக்கு பொறி அமைச்சமா இந்த விளக்கு பொறிக்கு வந்து இதனுடைய ஆண் மற்றும் பெண் அந்த பூச்சிகள் வந்து உளுந்துரும். அதுக்கப்புறம் இனக்கவர்ச்சி பொறி, 1 ஏக்கருக்கு 6 என்ற அளவில் நமக்கு இந்த பூச்சிக்கு இருக்குது. அது வாங்கி கட்டும்போது இந்த பூச்சிகளை வந்து ஆண் பூச்சிகளை எல்லாமே கவர்ந்து இழுக்கப்பட்டு பெண் பூச்சிகள் முட்டையிடாமல் போகும், முட்டையிடாமல் போகும் அப்படிங்கிறத கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் இந்த பூச்சிக்கு வந்து பொறிப்பயிர், பொறிப்பயிர்னு சொல்லுமா கேஸ்டர், அதாவது ஒரு ஆமணுக்கு வந்து அதுக்கு ரொம்ப விரும்பிய பயிர். ஆமணுக்கு, ஆமணுக்கு இருந்தால் ஆமணுக்கில் தான் அதனுடைய வாழ்க்கை சுழற்சியை கழிக்கும். அப்படிங்கும்போது ஆமணுக்கு கண்டிப்பாக நம்ம காய்கறி பயிரிடும் விவசாயிகள் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த வயலில் இந்த காய்கறி பயிர் தான் போடுறோம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தெரிஞ்சு அப்போவே ஒரு வரப்பு சுற்றியும் ஒரு 4-5 காய் ஆமணுக்கு விதையை வந்து போட்டு விட்ருங்க. அது பாட்டுக்கு செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து போடுற செடி போடுற மெயின் கிராப் தான் தக்காளி, மிளகாய், வெண்டையெல்லாம் போட்டிங்களா, அதுவும் வளர்ந்து வரும்போது உங்களுக்கு இந்த புழு வர சமயத்தில் வந்து செடி பெருசாகிடும். இது அதனுடைய ஆமணுக்கு பயிர். அப்போ வந்து அந்த தாய் அந்த பிச்சை என்ன பண்ணுன்னா, அந்த ஆமணுக்கு பயிர் தான் விரும்பி போகும், ஆமணுக்கு பயிர் தான் விரும்பி போகும். ஏன்னா அதனுடைய இலை, ஆமணுக்கு இலையை பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும். அது என்ன ஒரு நோக்கத்தோடு போ விரும்புது அப்படின்னா, அதை விரும்பி சாப்பிட்டுட்டு ப்ளஸ் இன்னொரு காரணம், அதை முட்டை குவியல் குவியலாக முட்டையிடும். ஒரே இடத்துல தான் இருக்கும் புழுக்கள், இளநிலை புழுக்கள் அதிகமாக ஓடாது, வேறு செடிக்கு அதிகமாக போகாது, ஒரே செடியில் தான் இருக்கும். அப்போ வந்து முட்டையிடும் போது அதில் முட்டையிடுந்து வரும் புழுக்கள் கூட்டம் கூட்டமாக ஆமணுக்கு இலையை உணவாக்கி கொள்ளும். உங்களுக்கு வந்து மற்ற பயிர், மற்ற மெயினுக்கு இப்போ தக்காளின்னா தக்காளியில் வரவே வராது, நீங்கள் வந்து ஆமணுக்கு போட்டிருந்தா ஆமணுக்கில் மட்டும்தான் போய் மாட்டோம். அதுமாரி ஒரு 4-5 மரங்கள் 5 செடிகள் வைக்காவே போதும், நமக்கு அந்த பூச்சிகள்லாம் அந்த புழுக்களை சேகரித்து அழிக்கலாம். அதுவும் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த அனைத்து விவசாயிகளும் நீங்கள் இந்த கேஸ்டர் ஆமணுக்குங்கிற ஆமணுக்கு பயிரை ஒரு வரப்பு வரங்களில் போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பூச்சிக்கு நுண்ணுயிர் கொல்லிகள் இருக்குது, வைரஸ் HANPV, அதுக்கு இது வந்து SANPV. நல்லா இருக்கிற புழுக்களுக்கு நோயை வரவழைக்கக்கூடிய 2 ml/L NPV, சரிங்களா, SANPV 2 ml/L போட்டிங்களா அந்த புழுக்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்து விடும். அதுக்கப்புறம் BT, பேசில ஸ்டுரிஞ்சியன்சஸ், 1 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அடித்தோமா நம்ம அதுவும் வந்து நோயை உண்டாக்கக்கூடியது, பாக்டீரியல் நோய், அதுவும் நமக்கு இந்த புழுக்களை கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தோமா இந்த முட்டை ஒட்டுண்ணி, முட்டை ஒட்டுண்ணிங்கிறது ஒரு முக்கியமானது. இதில் வந்து சக்கிக்கிரமா கெலோனீஸுங்கிற முட்டை ஒட்டுண்ணி காடு இந்த நம்ம வயலில் கட்டிட்டோமா, அதிலேருந்து வரக்கூடிய குளவிகள் போய் எங்கெங்கே இந்த காய்ப்புழுக்கள், அதாவது இந்த பச்சை காய்ப்புழுக்கள் இட அந்துப்பூச்சி இடக்கூடிய முட்டைகள், இந்த புருட்டினியா புழு இடக்கூடிய முட்டைகள்லாம் போய் தேர்ந்தெடுத்து அந்த முட்டைக்குள்ளே இந்த குளவி போய் முட்டையை வச்சு விட்டோம். அப்போ குளவி முட்டையிடக்குள்ள வரும் புழுக்கள் வந்து உள்ளே இருக்கிற முட்டைக்குள்ளே இருக்கிற கருவை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து அந்த பருவத்தையெல்லாம் அது முட்டைக்குள்ளேயே கழித்து வெளியில் வந்து அந்த குளவி வந்துடும். அப்போ நமக்கு வந்து முட்டையிலேயே தடுக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து நமக்கு முட்டை ஒட்டுண்ணி என்று நம்ம அழைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோமா அந்த நீம், வேம்பு சார்ந்த முன்ன சொன்ன மாதிரி நம்ம வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தினால் இந்த புழுக்களை எளிதாக கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் தான் நமக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகள் இந்த ஸ்பினோசர் 0.5 ml/L என்ற அளவில் கலந்து நம்ம தெளித்து கட்டுப்படுத்தலாம். ஓகே, இதுதான் நம்ம சொல்லிருக்கக்கூடிய பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளுக்கு, காய் துளைப்பான், பழத்துளைப்பான், காய்கறி பயிர்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து சாரஞ்சு பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு, அதுக்கப்புறம் இலை உண்ணும் புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு, இந்த ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றி காய்கறி பயிரிடும் விவசாயிகள் காய்கறி பயிர்கள் பூச்சிகளை குறைத்து அதிக லாபம் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்

இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கோவிந்தன் அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.

0: பாப்பாரப்பட்டி வேளாண்மை நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. பாப்பாரப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் கரும்பில் வெள்ளைப்புழு நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நோய் தாக்குதலின் அறிகுறிகள், கரும்பின் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து வாடி சருகு போன்று மாறிவிடும். குருத்து பகுதி முழுதும் காய்ந்து காணப்படுகிறது. வேர் மற்றும் அடிக்குருத்து பகுதிகளில் பெரும் சேதத்தை விளைவிக்கும். பாதிக்கப்பட்ட கரும்புகள் வேரற்று கீழே சாய்ந்துவிடும் நிலை ஏற்படுகிறது. முதல் பயிரை விட மறு தாம்பு பயிரில் இப்பூச்சி தாக்குதல் அதிகம் காணப்படுகின்றது. இதனை விவசாயிகள் கட்டுப்படுத்தும் முறைகள்: பாதிக்கப்பட்ட கரும்பில் ரட்டூன் பயிர்களை தவிர்த்து கோடை காலங்களில் அறுவடை முடிந்தவுடன் ஒரு ஆழமான உழவு செய்ய வேண்டும். சூரியகாந்தி போன்ற எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்களுடன் பயிர் சுழற்சி செய்யலாம். வயலில் எப்பொழுதும் ஈரத்தன்மை இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கரும்பின் வெள்ளை புழுக்கள் மண்ணை விட்டு வெளியே வர இது சாதகமான சூழ்நிலையாகும். எனவே வயலில் எப்பொழுதும் ஈரத்தன்மை இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும். ஒரு கோடை மழைக்கு பிறகு வேப்ப மரம், தீக்குச்சி மரம், வேளமரம் அருகே இருக்கும் வண்டுகளை அழிக்க வேண்டும். பியூவேரியா, பாசியானா மற்றும் மெட்டாரைசிம் அனிசோப்ளியா உயிர்கொல்லிகளை ஹெக்டேருக்கு 4 கிலோ என்ற அளவில் தொழு உரத்துடன் கலந்து பாதிக்கப்பட்ட வயலின் மண்ணில் போட்டு முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். வெள்ளை புழு மேலாண்மைக்கு ஏக்கருக்கு 2 கிலோ SPI, EBN, எக்கோனிமா கலவையை மண்ணில் இட்டு முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட வயலில் போதுமான அளவுடன் மண் அல்லது மணலுடன் பிப்ரோனில் ஏக்கருக்கு 8 முதல் 10 கிலோ என்ற அளவில் கலந்து முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். கரும்பில் வெள்ளை புழுக்களின் தாக்குதல் அதிகமாக இருந்தால் இமிடாக்ளோப்ரிட் 40%, பிப்ரோனில் 40%, ஏக்கருக்கு 100 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து வேர்களை நனைக்குமாறு செய்தால் கரும்பில் உள்ள வெள்ளை புழு இனங்களை அழிக்கலாம் என பாப்பாரப்பட்டி வேளாண் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக,
1: தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீபகாலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வளை கட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படும். சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்கிறது. இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்பு கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்தி கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாப்பாரப்பட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி அவர்களால் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.

0: पेंशन योजना मोदी जी की तीर्मान
1: योजना उन नौजवानों के लिए है ताकि आप जब 60 साल के होंगे आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
0: इन திட்டத்தில் ஏற்கனவே 8.85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 லும் ஏற்காடு பண்பலை 103.7 லும் தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:01. நேயர்கள் இனி கேட்கலாம் இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லுக வெள்ளுக. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 2440330 என்றும் மற்றொரு எண்ணாக 94861010 என்ற எண்ணிலோ மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 2440031 என்றும் மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
3: வணக்கம்.
4: சந்திரசேகர்,
3: உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
4: முயற்சி செய்யறேன்.
3: வானத்தை நோக்கி பார்க்க முடியாத ஒரு விலங்கு இருக்குது, அது என்ன விலங்கு சொல்லுங்க பாக்கலாம்.
4: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
3: வானத்தை நோக்கி பார்க்கவே முடியாத ஒரு விலங்கு இருக்குது, அது என்ன விலங்கு?
4: ஒட்டகம், ஒட்டக சிவிங்கி.
3: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
3: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: எடப்பாடி.
3: இணைப்பு சரியா இருக்கிற இடத்துல இருந்து பேசுனீங்க, இன்னும் சிறப்பா இருக்கும். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. இப்ப உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? உங்களுக்கான கேள்வி, பால் மற்றும் முட்டை இரண்டையும் கொடுக்கும் விலங்கு எது? பால் முட்டை இந்த ரெண்டத்தையும் கொடுக்கிற ஒரு விலங்கு இருக்குது, அந்த விலங்கு என்ன விலங்குன்னு
5: கேட்கிறேன்.
3: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
3: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
6: நான் தர்மபுரி மாவட்டம் அக்கமணி பண்ணி சித்தம் சார்.
3: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரிங்க, கூடு கட்டும் ஒரே பாம்பு எதுங்க?
6: கூடு கட்டும் ஒரே பாம்பு?
3: ஆமா,
6: கூடு கட்டும் ஒரே பாம்புன்னா சார் ஜாரப்பாம்பு.
3: ஜாரப்பாம்பு கூடு கட்டுங்களா? அதில் இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
6: நன்றி.

0: இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: மங்களபுரம் சரிங்களா?
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: கேளுங்க.
0: அதாவது வந்து பால் மற்றும் முட்டை இரண்டையும் கொடுக்க

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
2: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:07. ஏலம் தண்டல் நிகழ்ச்சி அடுத்த நேரை சந்திப்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: சரிங்கய்யா, உங்களுக்கான கேள்வி கேட்டுலாங்களா? எளிமையை கொடுத்துடலாங்களா? சரிங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? ஒரு மனிதன் வந்து எவ்வளவு நாள் தூங்காம இருக்க முடியும்?
2: 24 மணி நேரம் தூங்காம இருக்கலாம்
1: ஐயா. இல்லையே, தவறான பதில். நன்றி.
2: நன்றிங்க.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். பேர் சொல்லுங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: திவ்யாஸ்ரீ, நங்கவல்லியிலிருந்து.
1: நங்கவல்லியிலிருந்து திவ்யாஸ்ரீ பேசுறீங்களா? சரிங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: 9ஆம் வகுப்பா?
1: சரி, நல்ல படிக்கக்கூடிய குழந்தையா நீங்க. சரி, உங்களுக்கான கேள்வி ஒன்று கேட்கட்டுமா? புத்திசாலி குழந்தைகள் பிறக்கக்கூடிய நாள் எது? புத்திசாலிகள் குழந்தைகள் வந்து பிறக்கக்கூடிய நாள் எதுவா சொல்லுவாங்க?
3: 20ஆம் தேதியா?
1: ஏன், நீ பிறந்த தேதிங்களா உங்களது? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிரணியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். இணைப்பில் தான் இருக்கிறீங்க. வணக்கம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். பெயர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? யார் உங்களுதா? இல்லைங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி
2: கேட்கல.
1: உங்களுக்கான கேள்வி, பால் குடிச்சிருக்கீங்களா? சரிங்க, உங்களுக்கான கேள்வி ஒன்று கேட்கலாங்களா? பால் என்ன கலர்ல இருக்கும்?
2: வெள்ளை நிறத்துல இருக்கும்.
1: சரிங்க, இளம் சிவப்பு நிறத்துல வந்து பாலுக்கு பால் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கு இருக்குதுங்க, அது என்ன விலங்குன்னு சொல்லுங்க.
2: வெள்ளாடுங்கண்ணே.
1: வெள்ளாடு இளம் சிவப்பு நிறத்துல கொடுக்குங்களா?
2: வெள்ளாடு இருக்கலாம், ஒரு கலர் மாதிரிதான் வருங்க.
1: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.

0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
1: ஐயா. குக்கல் மலர்ந்து ராணி பேசுறீங்களா?
0: சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: கேளுங்க.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி, கடல் எல்லாம் பாத்திருக்கீங்களா?
1: கடல் பாத்திருக்கீங்க.
0: சரிங்கம்மா, எந்த கடலுக்கு போயிருக்கீங்க?
1: ஐயா, கன்னியாகுமரி கடலுக்கு போயிருக்கீங்க.
0: சரி, உலகத்திலே வந்து ரொம்ப ஆழமான ஒரு கடல் பகுதினு ஒரு பகுதியை சொல்லுவாங்க, அது எந்த இடம் தெரியுங்களா?
1: கன்னியாகுமரி.
0: இல்லைங்கம்மா, நீங்க பார்த்த இடம்னால சொல்லிட்டீங்களா? இல்லைங்கம்மா, தவறான பதில். நன்றி.
1: நன்றிங்க.

0: ஒரு விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
5: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
6: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
5: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என்ன ஊர் நீங்க?
7: என்ன
0: ஊருங்க? சரிங்க, நிகழ்ச்சி தொடர்ந்து கேக்குறீங்களா? சரிங்க, உங்களுக்கான கேள்வி, மனிதருக்கு வந்து எத்தனை கழுத்து எலும்பு உள்ளது தெரியுங்களா? கழுத்து எலும்பு எத்தனை இருக்கும்? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம்.
8: பண்பலையோட இணையருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி காவாகட்டை தென்ன விவசாயி முருகன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? மனிதன் வந்து எவ்வளவு நாளுங்க தூங்க முடியாம இருக்க முடியும்?
8: மணி
0: சொல்லுங்க. தவறான பதில். நன்றி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
9: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நங்கவல்லி இருந்து பேசுறீங்களா? சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சூறாவளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூறாவளிகள் வந்து அதிக அளவுல உருவாகக்கூடிய ஒரு பெருங்கடல் இருக்குது, அது எந்த கடல்னு தெரியுங்களா?
9: அட்லாண்டிக் பெருங்கடல்.
0: அட்லாண்டிக் பெருங்கடல், சரியா விடை சொல்லிட்டீங்களே. சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாங்களா? மூளை, இதயம், இது எதுவுமே இல்லாத ஒரு உயிரினம் இருக்குது, அது என்னன்னு தெரியுங்களா?
9: ஸ்டார்ஃபிஷ்.
0: என்னங்க?
9: ஸ்டார்ஃபிஷ்.
0: ஸ்டார், நட்சத்திர மீன் சொல்றீங்களா?

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின்

0: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
1: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
5: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
7: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:24. இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லுக வெள்ளுக. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்
9: ஐயா. வணக்கம்.
8: வணக்கம்.
9: மதிகோன் பாலி, மோகன் பேசியா?
8: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கொடுத்துடலாங்களா?
9: மூன்று கேள்வியுமே எளிமையாகவே கொடுத்துருங்க.
8: சரிங்க. ஒருபோதும் மலராத ஒரு பூ இருக்குது, அது என்ன பூ சொல்லுவீங்களா?
9: காகித பூ.
8: என்ன பூங்க?
9: காகித பூ.
8: காகித பூ இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்புலினையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
10: ஐயா வணக்கம்.
8: வணக்கம்.
10: நாகலாபுரம் மாரியப்பன்.
8: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
10: கேளுங்க சார், கேளுங்க.
8: அதாவது பத்திரிகை, நம்ம நியூஸ் பேப்பர் எல்லாம் படிப்போங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வெளிவராத ஒரு நாடு இருக்குது, அது என்ன நாடுன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
10: பத்திரிகை இல்லாத நாடு.
8: பத்திரிகையே வெளிவராத ஒரு நாடு.

0: என்ன நாடு?
1: ஐரோப்பா.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
1: நன்றி சார்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: சுந்தரேசன்.
0: வனவாசியிலிருந்து பேசுறீங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: கேட்கலாங்க சார்.
0: தமிழ்நாட்டில் வந்து எந்த காய்கறி பயிர் வந்து அதிகமாக வந்து பயிரிடுறான்?
2: தக்காளி.
0: தக்காளி, சரியான விடை. சரிங்க, அடுத்த கேள்வி கேட்கலாங்களா?
2: கேட்கலாங்க சார்.
0: ஆ, அடுத்த கேள்வி. ஒருபோதும் மலராத ஒரு பூ இருக்குது, அது என்ன பூ?
2: செவ்வந்தி பூ.
0: செவ்வந்தி பூ, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: நான் தர்மபுரி மாவட்டம் செட்டிக்கரையிலிருந்து பிரணயம் பேசுறேன்.
0: செட்டிக்கரையிலிருந்து
3: பிரணயம்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
3: கேளுங்க.
0: கடல்ல கலக்காத ஒரு பெரிய நதி இருக்குது, அது என்ன நதி சொல்லுங்க பாக்கலாம். இந்தியாவில என்ன நதி தெரியுங்களா இல்லையா? நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
4: கவிப்ரியா.
0: கவிப்ரியா, என்ன படிக்கிறீங்க?
4: நாங்க காலேஜ் படிச்சிட்டு
0: இருக்கோம். சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
4: கேளுங்க.
0: ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுவாசிக்கிறான்? விடை தெரியுங்களா? தெரியுங்களா. சரி, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? உங்களுக்கான கேள்வி, ஒரு நாளைக்கு நமது உடல்ல வந்து எவ்வளவு வியர்வை வந்து வெளியேறுது, ஒரு கணக்கீடு இருக்கு, அது என்னன்னு சொல்றீங்களா?
5: நம்ம உடம்புல வெளியேறுதா?
0: ஆ, எவ்வளவு வியர்வை வந்து வெளியேறுது அப்படின்னு நம்ம கேட்கிறோம்.
5: ஒரு 100 மில்லி வெளியேறும்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
5: நன்றி.

0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம். பெயர் சொல்லுங்க.
1: கோகுல்.
0: என்னங்க?
1: கோகுல்.
0: என்ன ஊர் நீங்க?
1: காரிமுகம்.
0: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டு வரீங்களா தொடர்ந்து? சரிங்க, உங்களுக்கான கேள்வி, ஏழைகளின் தேக்கு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தாவரம் இருக்குது, அது என்ன தாவரம்?
1: வேப்பமரம்.
0: வேப்பமரம் இல்லைங்க. தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: நான் தருமபுரி மாவட்டம் குறும்பட்டியில இருந்து எக்ஸ்ட்ரா பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: கேளுங்க.
0: இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நீர்வீழ்ச்சி எதுங்க?
2: நீர்வீழ்ச்சி சிட்ராகோட் ஃபால்ஸ்.
0: அது எங்க இருக்கு?
2: சத்தீஸ்கர்.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயன்

எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399-99.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
4: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500509984.
5: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:36. இளம் திண்டல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
7: அனைவருக்கும் நீங்கள் வணக்கம்.
6: வணக்கம்.
7: நான் மதுரை மாவட்டம் மணித்தாரம் பேசுறேன்.
6: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
7: முதன்
6: முதல்ல பெண்களுக்கான ஓட்டுரிமை தந்த ஒரு நாடு இருக்குங்க, அது என்ன நாடு?
7: நியூசிலாந்து.
6: சரியான விடை. சரிங்க, உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்கலாங்களா? நம்ம உடம்புல வந்து ரொம்பவும் கடினமான ஒரு பகுதினா எதுங்க?
7: தாடை.
6: தாடை. நம்ம உடம்புல மிகவும் கடினமான பகுதினா தாடைன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். வருக வணக்கம். வணக்கம். சரிங்கம்மா, புஷ்பலதா அம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரிங்க. உலகில் வந்து அதிகமாக விளையக்கூடிய ஒரு காய்கறினா எதுங்கம்மா? நீங்க வந்து சமையலுக்கு எல்லாம் பயன்படுத்துவீங்க, அது என்ன காய்கறி? முட்டைக்கோசு. தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரிங்க, வெள்ளை நேரத்துல ரத்தம் வரக்கூடிய ஒரு உயிரினம் எதுங்க? யாரோ உங்களுக்கு உதவி செய்யறாங்க, நீங்களா சொல்லுங்க. சரி, கரப்பான் பூச்சி. சரிங்க, அடுத்த கேள்வி கேட்கலாங்களா? மனித உடல்ல பிறப்பு முதல் இறப்பு வரை வளராத ஒரு உறுப்பு இருக்குங்க, அது என்ன?
7: கை.
6: கை வந்து குழந்தையா இருக்கும் போது இருந்து இறக்குற வரைக்கும் வளரவே இல்லைங்களா? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
8: ஹலோ.
6: வணக்கம்.
8: வணக்கம். பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
6: சரிங்கம்மா, சாந்தி அம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
8: கேளுங்க.
6: சரிங்க, தமிழ்நாட்டுடைய நுழைவாயில் எதுங்கம்மா?
8: கிருஷ்ணகிரி.
6: கிருஷ்ணகிரி. இல்லைங்கம்மா, தவறான பதில். நன்றி. நீங்க என்ன ஊரு?
8: பெரியாம்பட்டிங்க.
6: ஓ, பெரியாம்பட்டியா? கிருஷ்ணகிரி இல்லைங்கம்மா. தவறான பதில். நன்றி.
8: நன்றிங்க.

0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: எடப்பாடி சாமார்பட்டி.
0: எடப்பாடியிலிருந்து
1: சாமார்பட்டிங்க.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: ஈஸியான.
0: சரிங்க. உலகில் வந்து அதிக நாட்கள் வாழக்கூடிய ஒரு உயிரினம் எதுங்கம்மா?

0: உலகில் அதிக நாட்கள் வாழ்கின்ற
1: ஒரு உயிரினம். என்ன என்ன உயிரினம்? விடை தெரியுங்களா? நன்றி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோபி மற்றும் சிவக்குமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்பில் தான் இருக்கிறீங்க, பேசுங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: அஞ்செட்டி வட்டம் கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம்.
0: ஆறுமுகம் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாங்களா?
1: கொஞ்சம் எளிமையா கேளுங்க பாக்கலாம்.
0: எளிமையாவே கேட்டலாங்களா? சரிங்க. உங்க பகுதியில வந்து எளிமையாவே கேட்டலாம். சரிங்க. ஒருபோதும் மலராத பூ எதுங்கய்யா?
1: மலராத பூங்களா?
0: நீங்க சாப்பிட்டுருப்பீங்க அந்த காய கூடம். என்ன பூவா? மலராத பூ.
1: துளசி.
0: துளசி. தவறான பதில், நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
2: நீங்கள் அழைக்கும் நபர்.
0: வருக. வணக்கம். வணக்கம்.
3: தருமபுரி மாவட்டம் திருக்கடையிலிருந்து துளசி பேசுறேங்க.
0: சரிங்க. உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரிங்க. உங்களுக்கான கேள்வி, உலகில வந்து அதிகமா விளையக்கூடிய ஒரு காய்கறி இருக்குதுங்க, அது என்ன காய்?
3: உலகிலேயே தக்காளி.
0: தக்காளி. தவறான பதில், நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க.
4: தருமபுரி மாவட்டம் சொலகத்திலிருந்து முனியம்மாள் முனுசாமி.
0: சரிங்க. உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரிங்க. இப்ப சூரிய கிரகணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சூரிய கிரகணம் எந்த தினத்தன்று உருவாகும்னு சொல்லலாம்? எந்த நாள்ல வந்து உருவாகும்?
4: செவ்வாய்.
0: இல்ல, அந்த நாள் கேட்கல. ஏதோ ஒரு விசேஷமான நாளா இருக்கும். தெரியலீங்களா?
4: தீபாவளி பண்டிகை.
0: இல்லைங்க. தவறான பதில், நன்றி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5.

ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 8:50. இளம் திண்டல் நிகழ்ச்சியின் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். சரிம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? அமெரிக்க அதிபருடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்மா? அமெரிக்க அதிபர் கேள்விப்பட்டிருக்கீங்களா?

0: அமெரிக்க அதிபருடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்மா? அமெரிக்க அதிபர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்க அதிபர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய பதவி காலம் எத்தனை வருஷங்கம்மா? நன்றி. இனிப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நான் தர்மபுரி மாவட்டம் இன்ஜினியரிங் காலேஜ் பகுதியில இருந்து பிரியா பேசுறேன்.
0: சரிங்க பிரியா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து எந்த ஊர்லங்க பிறந்தாரு?
1: வீரபாண்டியன் கட்டபொம்மன்
0: எந்த ஊர்ல பிறந்தாரு?
1: அது வந்து பஞ்சம் குறிஞ்சி.
0: நேயர் வந்து போட்டியாளருக்கு வந்து பக்கத்தில் யாரோ உதவி செய்கிறாங்க, அந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க, தனிப்பட்ட முறையிலேயே விடை சொல்லலாம். இணைப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கிறீங்க. வணக்கம். இணைப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கனகநாச்சி அம்மன் கோவில்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: கேளுங்க ஐயா.
0: மிகப்பெரிய கொம்புள்ள ஒரு மிருகம் எதுங்க?
2: மிகப்பெரிய கொம்புள்ள மிருகம்னா காண்டா மிருகம்.
0: காண்டா மிருகம் இல்லைங்கய்யா, தவறான பதில். நன்றி. இணைப்பிலினையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: காரிமங்கலம் மற்றும் ஜெங்கச்செட்டிப்பட்டி பீமராஜன்.
0: சரிங்க பீமராஜன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
3: கொடுங்க ஐயா, நான் முயற்சி பண்றேன்.
0: பிரான்ஸ் நாட்டுடைய தேசிய மலர் எதுங்க?
3: பிரான்ஸ் நாட்டுடைய
0: தேசிய மலர்.
3: தேசிய வளவா?
0: மலர், மலர் பூங்க.
3: பிரான்ஸ் தேசிய ஐரிஸ்.
0: என்னங்க?
3: ஐரிஸ்.
0: ஐசா?
3: ஐரிஸ்
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
4: வணக்கம். டி என் ராம், தேங்காய் மரத்தப்பட்டி.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
4: சொல்லுங்க பார்ப்போம்.
0: சிவப்பும் பச்சையும் கலப்பதால என்ன நிறம் கிடைக்கும்?
4: சிவப்பும் பச்சையும்
0: கலந்துமனா ஒரு நிறம் கிடைக்கும், அது என்ன நிறம்?
4: ப்ளூ.
0: ப்ளூவா இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலினையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: மதுகன் பதிந்த ரமணி.
0: ரமணி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
5: கேளுங்க.
0: மிகப்பெரிய கொம்புள்ள ஒரு மிருகம், அது என்ன மிருகம்? விடை தெரியுங்களா? இணைப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
6: என்ன
0: ஊருங்க?
6: தருமபுரி மாவட்டம்.
0: சரிங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன். ஆந்திர மாநிலத்துடைய மிக முக்கிய ஒரு விழா இருக்கு, அது என்ன விழா? நன்றி. இணைப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
7: கேட்கலாம் சார்.
0: குருதேவ் அப்படின்னு ஒரு தலைவரை வந்து சொல்லுவாங்க, அந்த தலைவர் பேர் என்னங்க? குருதேவ். தெரியலீங்களா? நன்றி. இணைப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
8: தருமபுரி மாவட்டம் கடத்தூரிலிருந்து உமர் ஃபாரூக் பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
8: கேளுங்க ஐயா.

0: உதய சூரியனுடைய நாடு என்று இந்தியாவில் அழைக்கப்படும் ஒரு மாநிலம் இருக்குங்க, அது என்ன மாநிலம்?
1: இந்தியாவில் உள்ள மாநிலம்?
0: இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்.
1: கன்னியாகுமரிங்க?
0: இல்லைங்க. தவறான பதில், நன்றி. ஒரு விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.

0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். சரிம்மா, உங்களுக்கான கேள்வி, மயிலாடுதுறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, அந்த மயிலாடுதுறையுடைய பழைய பெயர் என்னங்கம்மா? விடை தெரியுங்களா? நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: என் நிலத்தின் மீது எத்தையும் எப்போதும் ஒழித்துக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலைக்கு இரவு வணக்கம். மூர்த்தி.
0: சரிங்க மூர்த்தி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: கேளுங்கய்யா.
0: இப்ப செல்போன் எல்லாம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா?
1: ஆமாங்க.
0: இந்த சாம்சங் செல்போன், அது அது வந்து எந்த நாட்டுடைய நிறுவனம்?
1: பெங்களூரு.
0: இல்லைங்க, என்ன பெங்களூருன்றது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துடைய ஒரு தலைநகரம். நான் சொல்கிறது வந்து நாட்டில் எந்த நாட்டுடைய நிறுவனம்னு கேட்குறேன்.
1: சீனா.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா, வாழ்க வளத்துடன். கேள்வி ஜெயசீலன், கொடமாட்டப்பட்டீங்க.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? நாலடியார் வந்து யார் யாரால வந்து இயற்றப்பட்டது? நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளை கோவிந்தசாமிங்க.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான கேள்வி
3: கேளுங்க.
0: இந்த தஞ்சை பெரிய கோயில கட்டிய மன்னன் யாருங்க?
3: ராஜராஜ சோழனுங்க.
0: சரியான விடை சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி, ஆந்திர மாநிலத்துடைய மிக முக்கியமான ஒரு விழா இருக்குது, அது என்ன விழான்னு
3: சொல்லுங்க.
0: நன்றி.
3: நன்றிங்க.
0: இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்கய்யா. சரிங்க, தேசிய கீதம் பாடி முடிக்க எத்தனை கால அளவு ஆகும்? என்னங்க? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. நிறைவு பெற்றது இன்றைய இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லுக வெள்ளுக. உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அறிவிப்பாளர் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர்.

0: வந்து கட்டமைத்துக் கொள்வதற்கு அடிப்படையான ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று சொல்லுவோம். ஏழை பணக்காரர்கள் பாகுபாடு இன்றி அனைவரையும் உள்ளடக்க வேண்டும். அதே சமயத்தில் அனைத்து துறையிலுமான ஒரு வளர்ச்சி வேண்டும். ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் வளர்ச்சி, ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்குமான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்களுடைய பயனை அதில் வந்து அவர்கள் பெறுகிறார்களா என்பதையும் உறுதிப்படுத்துவது. நம்ம வந்து எப்படி இதை பார்க்கணும்னா, இந்த 12 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட காலம்தான். அதில் வந்து நிறைய வேலைகளை வந்து செய்ய முடியும். அதை அரசாங்கம் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு தனக்கான அத்தனை கரங்களையும் விரித்து அத்தனை துறைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு துறையிலுமாக என்ன முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும், என்ன வந்து ஒரு சர்வதேச அளவில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையும் அக்கறையும் கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. அவர்கள் வந்து அதை கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் ஒரு வளர்ச்சி வந்து தென்படும், அவங்களுடைய முன்னேற்றம் வந்து பெருசாக தெரியும். இந்த 12 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரந்துபட்ட வளர்ச்சி, அந்த வளர்ச்சி வந்து 2 இடங்களில் தெரியுது. ஒன்று, நம்மை போன்ற மக்களுக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. நம்மை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அயல் நாட்டினருக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எப்படின்னா, ஒரு வளர்ச்சி இருக்குது, ஆனால் அந்த வளர்ச்சி வந்து எனக்கு வரல, என்னுடைய குடும்பத்தில் ஏற்படலை, என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்படலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடும். ஆனால் அந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை. ஏதேனும் ஒரு பகுதியிலேனும் ஏதேனும் ஓர் இடத்திலேனும் கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு இடத்திலும் வளர்ச்சியின் பயனை, அந்த சுவையை இவர்கள் கண்டிருப்பார்கள். வந்தே பாரத் ரயில் மாதிரியான ஒரு ரயில், முன்னாடி மெட்ராஸ் டு பெங்களூர் போகிறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் போய் கொண்டிருந்த இடம், ராத்திரியெல்லாம் போய் கொண்டிருந்த இடம்லாம் வந்து இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு இங்கே ட்ரெயினை எடுத்தோம்னா 10 மணிக்கு பெங்களூர் போயிடலாம். அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பல தொழில்துறையினர் வந்து மதியம் வேளையில் வந்து பல முக்கியமான சந்திப்புகளை எல்லாத்தையும் முடித்து கொண்டு மாலை வேளையில் மீண்டும் ரயில் பிடித்து இரவு சென்னை வந்து சேர்ந்துக்கிறார். அப்போது இது மாதிரியான அதிவிரைவு ரயில்கள் நம்முடைய ஒரு வளர்ச்சியினுடைய வேகத்தையும் அந்த வளர்ச்சியினுடைய பயனையும் ஒவ்வொருவருமே துய்த்து கொண்டிருக்கிறோம். நிதானமாக யோசித்து பார்த்தோமே என்றால், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாதைய சூழ்நிலை இருந்தது, அன்றைக்கு இந்த அளவுக்கான ஒரு வேகமோ அல்லது டெலிவரியில் இருக்கக்கூடிய நுட்பமோ இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த வேகம் கிடைத்திருக்கிறது, துல்லியம் கிடைத்திருக்கிறது, எல்லா இடத்துலையும் அந்த ஒரு பொறுப்புணர்வு கிடைத்திருக்கிறது, எல்லாமே இந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. இப்போ ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்விதான் இன்னைக்கு வந்து பல பேர்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் இன்னும் வந்து ஒரு அரசாங்கத்தில் வந்து ஏதோ ஒரு மனுவை செய்து கொண்டு இன்னும் அவங்க வந்து கையில் தான் கொடுப்பாங்க டாக்குமெண்ட்ஸு அப்படின்னு சொன்னால், இதை வந்து இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க, இதை ஏன் இன்னும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பழக்கப்பட்டதுனால நம்ம கேள்வி கேட்க தொடங்கிவிட்டோம்.
1: ஆன்லைன் பழகிட்டோம்.
0: நாம் வந்து நேரடியாக ஒன்றை போய் பார்த்து ஒரு இடத்துல மணிக்கணக்கில் நின்று இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பழைய ஒரு விஷயமாகவும் நாம் பேச தொடங்குகிறோம். ஒரு கல்லூரி அட்மிஷன் ஆனாலும் சரி, இல்லை பல்கலைக்கழகத்தினுடைய நேர்காணலாக இருந்தாலும் சரி, விசா வாங்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அப்போது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறது. அப்போது அந்த இடத்துல நாம் வந்து அந்த வளர்ச்சியை நாம் வந்து இயல்பாகவே எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டோம். நாம் வந்து இதனுடைய ஒரு வளர்ச்சியை பயனை நாம் பெற தொடங்கிவிட்டோம். அந்த பயன் வந்து நம்ம மனசில் நம்ம இடத்துல நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டது. நாம் இனிமேல் திரும்பி போக முடியாது. நாம் இன்னும் இதுக்கப்புறம் என்னென்ன சேவையினுடைய தரம் எப்படி உயர்த்த முடியும்னு தான் நம்ம யோசிக்க முடியுமே தவிர, சேவையுடைய தரத்தை வந்து இனிமே கொண்டு நம்மளால் வந்து குறைச்சி கொள்ள முடியாது. அதே மாதிரி பொருள்களுடைய அல்லது இந்த மாதிரி உற்பத்தியினுடைய தரத்தை நம்மளால் குறைச்சி கொள்ளவே முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சர்வதேச அளவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூரோட நம்ம வந்து ஒப்பிட்டு பேசுவோம், அல்லது நீங்கள் வந்து ஒரு நியூயார்க்கோட ஒப்பிட்டு பேசுவோம், இல்லை ஜப்பானோட ஒப்பிட்டு பேசுவோம். என்னென்னா அங்கெல்லாம் இவ்வளோ அபரிமிதமான வேகம் வந்து விட்டது, வளர்ச்சி வந்து விட்டது, அந்த மக்கள் தொகை இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய பெருநகரங்களை போய் பார்த்தீங்கனாவே அதற்கு இணையாகத்தான் நம்ம இருக்கிறோம்.
1: நிச்சயமா, நீங்க சொல்லும் போது வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க தோணுது சார். முன்னாடிலாம் மெட்ரோ ரயில் அப்படின்ற விஷயம் வந்து வேற எங்கேயோ வெளியில பார்த்திருப்போம். இன்னும் கேட்க போனா இப்ப புல்லட் ரயிலே வந்து வெளிநாட்டுல பார்த்திருப்போம், ஆனா இப்போ இன்னும் கொஞ்ச காலத்துல நம்ம நாட்டிலேயே வந்து அதற்கான காலகட்டங்களும் வரப்போகுது அப்படின் போது அது ஒரு வளர்ச்சியோட அடையாளம் தான்.
0: நிச்சயமா, அதாவது எப்படி நான் இதை சொல்றேன்னா, அடித்தட்டு மக்களும் பயன்பெறக்கூடிய அளவில் இன்னைக்கு நாம வளர்ச்சி வேண்டும்.

0: தான் வந்து அந்த வளர்ச்சியின் பயன் யாரை போய் சேர வேண்டுமோ, யார் அதனால் அதிகபட்ச பயனை பெறப்போகிறார்களோ அவர்களிடம் அது போய் சேர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அரசாங்கம் கடந்த 12 ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், திட்டங்கள் வகுப்பது, அந்த திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை போய் சேர்வதற்கான வழிமுறையை காண்பது, அதன் வழியாக முழுமையான சேவையோ அல்ல முழுமையான ஒரு தன்மையோ முழுமையாக போய் சேர்வதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தருவது. அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் வந்து எந்த விதமான ஒரு மன வருத்தங்களோடு இருந்தாலும் இந்த நாடு என் பக்கத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுமானால் அந்த வேகத்திற்குள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய அடுத்த தலைமுறை, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை என்று ஒரு கணக்கு உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா முந்தைய தலைமுறையினருக்கு இது எல்லாமே புதுசாக இருக்கும், ஆனால் அவர்கள் பழக்க விட்டுட்டார்கள். இன்னும் பிந்தைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போ இனிமேல் கொண்டு வரக்கூடிய தலைமுறையை இதை இயல்பாக எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் இயல்பான வாழ்க்கை முறை, இதுதான் வழக்கமான முறை. இப்போ யாரும் திருமணத்திற்கு வந்து வீட்டுக்கு வந்து அழைப்புதெல்லாம் கூட வைப்பதே கிடையாது, எல்லாம் வாட்ஸ்அப்லயே வந்துதான் அந்த திருமண அழைப்புதல் நடந்து கொண்டு இருக்குது.
1: இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட நான் வந்து சமீபத்துல கேள்விப்பட்டது சார். என்ன அப்படின்னா, இந்தியாவோட யூபிஐ பண பரிவர்த்தனை வந்து அதிக அளவுல இருக்கு அப்படின்னு. அப்ப நான் யோசித்த விஷயம் ஒண்ணு என்னன்னா, முன்னாடிலாம் நிறைய நம்ம கிட்ட சில்லறை காசெல்லாம் வந்து இருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்லறையே வந்து இல்லை. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ரூபாயை துல்லியமாக ஒருத்தருக்கு செலுத்தணுமோ அதை செலுத்துறதுக்கு யூபிஐ அப்படின்ற ஒரு முறை வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இதெல்லாமும் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் தானே.
0: ஆமாம், இப்போ நீ ரொக்கமில்லா பொருளாதாரம்னு சொல்கிறோம். உலக அளவில் எந்த நாட்டிலையும் இந்த அளவுக்கு விரிவான ஒரு ரொக்கமில்லா பொருளாதாரம் வெற்றி அடையவே இல்லை. நாம தான் அந்த இடத்துல முழுசா வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அந்த வெற்றி அடைவதற்கான அடிப்படை காரணம் அந்த தொழில்நுட்ப அடித்தளத்தை வந்து இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அப்போ நாம வந்து இன்னைக்கு யார்கிட்டயாவது வந்து யூபிஐ இல்லையான்னு தான் நம்ம கேட்குறோமே தவிர, எங்கிட்ட கேஷ் இல்லைங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம தயக்கத்துக்கு வந்துட்டோம்னா, ஒன்றும் யூபிஐ இல்லையான்னு கேட்குறோம், இல்லை யாராவது ரொம்ப வலியுறுத்தி நம்மகிட்ட பணம் கேட்டோம்னா, அப்பா நான் பணமே கொண்டு வரல, என்கிட்ட பணமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசுகிறோம். அப்போ ஒரு தலைமுறையினுடைய சிந்தனை போக்கையே இன்னைக்கு வந்து நம்ம முழுசாக இந்த அரசாங்கம் மாற்றி இருக்கிறது. கையில் பணம் வைத்து கொள்ள வேண்டாம், நீங்கள் அத்தனை சேவைகளையும் பெற முடியும், அத்தனை பொருட்களையும் வாங்க முடியும், அத்தனை சுவைகளையும் உங்களால் வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஒரு மொபைல் ஃபோனே அதற்கான உங்களுடைய மணிப்பர்ஸாக மாறிவிட்டது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரு கால ஓட்டத்தோடு நம்ம இன்னைக்கு யாரும் திரும்பி பார்க்கல. ஏதாவது இப்போ நமக்கு நேரம் கிடையாது, நம்முடைய வேகமான ஓட்டத்தின் நடுவில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழுத்தத்தின் காரணமாக நம்ம திரும்பி பார்ப்பதில்லை. நம்ம வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தை கூட நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலும் முதல் 10 ஆண்டுகளுக்கு இருந்த ஒரு சூழ்நிலைக்கும் அடுத்த 3வது 10 ஆண்டுக்கு நம்ம வந்துட்டோம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து கடந்த 12 ஆண்டுகளில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வேகமான முன்னேற்றம் பயன்பாட்டு ரீதியாக, மன ரீதியாக, நம்முடைய சௌகரியத்தின் ரீதியாக நாம் அதை வந்து ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டோம். அப்போ இயல்பாகவே இது வந்து ஒரு கல்ச்சுரல் மாற்றத்தை வந்து உருவாகிக்கி இருக்கிறது. அரசாங்கத்தை இன்னும் வந்து நம்ம ஏதாவது வகையில் ஏமாற்றுவோம்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதுவும் முடியாது. அது எல்லாமே அரசாங்கத்திற்கு வெளிப்படையாக தெரியும் என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அது எல்லா இடத்துலையுமே இயல்பாக தொழில் பண்ணணுமோ, அதுக்கு என்ன வரி கட்டணுமோ, என்ன விதமான வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்து தயாராகணுமோ அது தயாராகிட்டு போவோம். நம்ம என்ன லாபம் சம்பாதிச்சு நல்லபடியாக வாழணுமோ அதை வாழ்வோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த ரயிலும் எல்லாருக்குமான ஒரு சமநிலையை ஏற்படுத்தியதாக சொல்வார்கள். அதே மாதிரி இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமநிலையை வந்து இன்றைக்கி உருவாக்கி கொண்டே இருக்குது. கையில் பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்க முடியலங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்னும் வரும்பொழுது இன்றைக்கு இது அத்தனையுமே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நமது இந்திய மக்கள் மனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றம். இப்போ சமீபத்தில் என்ன நண்பர்கள் எல்லாம் பேசும்போது இவங்கெல்லாம் நீங்கள் அமெரிக்காவுக்கோ வேறு நாட்டுக்கெல்லாம் போகும்போது சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன, இங்கே யூபிஐயே இல்லைங்க, நம்ம எல்லாத்தையும் திருப்பியும் வந்து பேங்க்கில் போய் செக்கு கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்குன்னு அதை அழுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரியான சலுகைகள் வந்து இல்லை மாதிரியான வசதிகள் வந்து இந்தியாவில் இருக்குது, இங்கேயே இல்லை, இவ்வளோ பெரிய வளர்ந்த நாடான இந்த குடத்தில் கூட இல்லை அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு பார்த்து அழுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கி நிறைய நபர்கள் மாறிவிட்டார்கள். என்னென்னா இது அவ்வளோ தூரம் எளிமையாக கைக்கருகே வந்துவிட்டது. அப்ப நாம வந்து இந்த முன்னேற்றங்கள் அத்தனைக்குமே 12 ஆண்டுகால அரசனுடைய ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்திய சாதனையாக, வெளியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மாற்றம், வெளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இதர வசதிகள் எல்லாம் நிச்சயமாக தேவை. அதையெல்லாம் வந்து சமூக ரீதியாக ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள். ஆனால் அடிப்படையாக மக்கள் மனத்தில் அரசாங்கம் வளர்ச்சியினுடைய பலனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதனால் நாம் வளமாக இருக்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை

0: இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அதை வந்து உணர்கிறான். அதுதான் இதுல கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நான் பாக்குறேன்.
1: நிச்சயமா சார், மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்போ இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு சிறப்பான செயல் திட்டம் அப்படின்றது அவசியம். செயல் திட்டமே இருந்தாலும் கூட அதை செயல்படுத்தக்கூடிய விதம் அப்படின்றதும் அவசியம். இது ரெண்டும் இருந்ததுனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து குறிப்பா நீங்க குறிப்பிட்ட மாதிரி டிஜிட்டல் கட்டமைப்பு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அதோடைய பயன்பாடும் அவசியமா இருக்கு. அது இல்லாம சாலை கட்டமைப்பு இது போன்ற கட்டமைப்புகளும் கூட பாத்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
0: ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு துறையிலையும் வந்து அந்த வளர்ச்சி வந்து வெளிப்படுகிறது. அந்தந்த துறையில செய்யப்படக்கூடிய முதலீடுகள் அதற்கான பலனை கொண்டு வந்து கொடுக்கின்றன. இப்ப உள்கட்டுமான வளர்ச்சி, இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா சாலை வசதிகள், இப்ப நிதின் கட்கரி அவர்கள் வந்து கடந்த 12 ஆண்டுகளாக என்ன செய்திருக்கிறாருன்னா, ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் நீங்க ஒரு 10 கிலோமீட்டரே போடுறதோ இல்ல 5 கிலோமீட்டர் சாலை போடுவதே ஒரு மிகப்பெரிய சிரமமான காலகட்டத்தில் இன்றைக்கு அவர் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து அமைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க மிக வேகமாக அதுல வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம நகர்மயமாக்குதலை நாம செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சாலை போடுவது என்றால் என்னன்னா, நீங்க நகரத்துக்கும் கிராமங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறோம், அதற்கான பயண நேரத்தை குறைக்கிறோம், இன்னும் சௌரியத்தை நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம். இது வந்து நம்ம கண்ணெதிர நம்ம சாலையில பார்க்கிறோம். அந்த சாலைகள் வந்து இன்னைக்கு தேசிய அளவுல வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வரைக்கும் மிக சாதாரணமாக பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு சாலைகள் வந்து விரிவடைந்து விட்டன, அகலமான சாலைகள் ஆகிவிட்டன, எத்தனை பாலங்கள் வந்து விட்டன, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அதாவது அதில் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பயனுடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள், அதனுடைய பயனை தூக்கிறார்கள் என்பதுதான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். சாலைகள் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னாவே நாடு அதற்கான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக பெறும். மக்கள் வந்து அந்த குறுகிய காலத்திலே நாம வந்து வேகமாக போய்விட்டு வர முடியும் என்ற நம்பிக்கையெல்லாம் வந்து, சாலைகள் நன்றாக ஆகிவிட்டால் அதில் போகக்கூடிய வாகனங்கள் நிச்சயமாக அதிகமாக பெருக்கம் எடுக்கும், அதில் போகக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அப்ப அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்பது மிக அதிகமாக இருக்கும், வருவாய் என்பது அதிகமாக இருக்கும், பொருளாதார சுழற்சி என்பது அதிகமாக இருக்கும். இதே மாதிரிதான் நம்முடைய ரயில்வே டிராக்ஸும் இன்னைக்கு வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா மிக வேகமாக நம்ம புதிய ரயில் பாதைகளை உருவாக்குவதிலும் ரயில் பாதையை வந்து மின்மயமாக்குவதிலும் ரயில் பாதையில வந்து கவச்சுமாரியான திட்டங்களை போட்டு அங்கே ஏற்படக்கூடிய விபத்துகளை வந்து முழுசா தடுக்கிறதுக்குமான முயற்சியை செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்திலிருந்து விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதிவேகமான ரயில்களை நாம வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம், எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறோம். ரயில்வே அப்படிங்கிறது இன்னைக்கு அவ்வளோ ரோபஸ்டான ஒரு துறையாக மாறி இருக்கிறது. மிக குறைந்த நேர பயணம், நல்ல சௌரியமான பயணம், அதே சமயத்தில் அதனுடைய சேவையின் தரம் உயர்ந்திருக்கின்றன. இது எல்லாவற்றையுமே இன்னைக்கு சாலையை போலவே நம்முடைய ரயில் பயணம் மாறி இருக்கிறது.
1: அம்ரித் பாரத் திட்டம் அதை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரயில் நிலையங்களும் கூட மேம்படுத்தப்படும்.
0: ரயில் நிலையங்கள் வந்து இன்னைக்கு எப்படி மாறிக்குன்னா, அதனுடைய வசதிகள் வந்து மேம்பட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் அதுல வந்து குறிப்பிட்ட இடங்கள் ஒன் ப்ராடக்ட் ஒன் பிளேஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன், அது ஒரு மிகச்சிறப்பான வணிக மையங்களாகவும் இன்னைக்கு மாறி இருக்கின்றன. அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தயாரிப்புகளுக்கு விற்பனை செய்வதற்கு அவர்களுக்கு வந்து அங்கே ஒரு சின்ன அங்காடி கிடைக்கிறது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய இயல்பான ஒரு பொருளாதார வர்த்தக முன்னேற்றத்தையும் ரயில்வே நிலையங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்குன்னா நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமிடல நடந்து கொண்டிருக்கு.
1: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 9:30.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஜிகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மழை.

0: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
1: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:00. சுகமான ராகங்கள். சுகமான ராகங்களில் பங்குபெற நேயர்கள் அளிக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்ணாக 94868110 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244031 என்றும்,

0: மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இந்த எண்களில் அழைத்து உங்களுக்கு பிடித்த காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று தருமபுரி மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கேற்கவும். இன்றைய சுகமான ராகங்கள் தருமபுரி மாவட்ட நேயர்களுக்காக. இணைப்பிலையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: இன்றும் என்றும் என்றென்றும் உலகெங்கும் ஓங்கி ஒழித்து ஒளிவளம் வந்து கொண்டிருக்கும் அன்பு பண்பலை, அசையாத பண்பலை, இடி மின்னல் புயல் பூகம்பமே வந்தாலும் அசைக்க முடியாத பண்பலை, அறிவிப்பாளர்களின் அன்பலை, என் உயிர் மூச்சு காற்றலை, நேய உறவுகளாகிய நேச நெஞ்சங்களின் அதிமான அகில இந்திய வானொலி தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அடிக்கிக் கொண்டிருக்கிற அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் கும்பலலி உழவுத் தொழிலாளி செல்ல உயிர் வண்டி தங்கவேலின் பணிவான இரவு வணக்கங்கய்யா.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: ஐயா? இதுவரைக்கும் நான் தருமபுரி வானொலியில எத்தனையோ பாடல்களை என் விருப்பத்துக்கு கேட்டு வச்சிருக்கேங்கய்யா. இன்னைக்கு உங்க விருப்பத்துக்கு அனைத்து அன்புள்ளங்களுக்காகவும் ஒரு பாடல் கொடுங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
0: நன்றி. பொன்னஞ்சல் என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் வி இசையில் டி எம் எஸ் சுசீலா குரலில் ஒரு இனிமையான பாடல்

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:10. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: நான் பாலகோடு பக்கம் கடமடை பண்பலை பழனிசாமி டைலர்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து குடியிருந்த கோயில்.
0: சரிங்க,
1: அதுல இருந்து ஆடலுடன் பாடலை கேட்டு பாடல் கொடுங்க. அனைத்து நேர்களுக்காகவும் நன்றி, வணக்கம்.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 10:15. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். பெயர் சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து சூரியகாந்திங்கய்யா. பாடல் வந்து பரமசிவன் கழுத்திருக்கும் பாம்பு கேட்டது பாடலுங்கய்யா.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: சுகமான பாகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். பெயர் சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: பெயர் சொல்லுங்க.
1: காணாபட்டி விஜயல் பேசுறேன்.
0: சரிங்க. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எல்லோருக்கும் நல்லபடி இந்த படத்துல இருந்து சிகப்பு கள்ளி பாட்டை அனைத்து.
0: இதோ உங்களுக்கான பாடல்.

0: தூத்துக்குடி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீரங்கா மெடிக்கல்ஸ், தர்மபுரி.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:25. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: எங்க வீட்டு பிள்ளை?
0: ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க.
1: செல்வன் டைலர். மதிப்பாய்.
0: சரிங்க. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எங்க வீட்டு பிள்ளை
0: இது உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 10:29. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: அன்ப அறிவிப்பாளருக்கு உற்சாகமான இனி இரவு வணக்கம்.
0: வணக்கம்.
1: தருமபுரி ராஜப்பேட்டை வாசிக்கிறக்கார விஜயந்தர் சார், நலமா
0: இருக்கீங்களா? நலமா இருக்கிறீங்கய்யா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் உற்சாகமாக தருமபுரி பண்பலுக்கு ஆனந்தமாக இருக்கேன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் ஆண்டவன் கட்டளை, படம் பாடல் வந்து அமைதியான நதிநீரே ஓடும் என்ற பாடல் கொடுங்க அனைத்து மாவட்ட நேயர்களுக்காக.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:35. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: ஐயா, தருமபுரி மாவட்டம் இந்தூர் பக்கம் கூரம்பட்டியிலிருந்து கழனி பெரியம்மாளையா.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ஐயா, உரிமை குரல் இருந்து கல்யாண வேலையோசை கொண்டு என்ற பாடல் கொடுங்க.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:40. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா. தருமபுரி மாவட்டம் பொம்பளூர்ல இருந்து செல்வி பாக்குறேன் ஐயா.
0: செல்வியம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் உங்களுக்கு கொடுக்கலாம்?
1: திரைப்படம் வந்து பாயும் புலி, அது வந்து ஆப்பக்கடை அண்ணகிளி, ஆடி வர அண்ணகிளி.
0: இதோ உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:44. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: நாத்தம்பட்டி ஜி மாதுளையா.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: தீர்க்க சுமங்கலி படம் மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற பாடல்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:49. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: நான் காரிமங்கத்துல இருந்து காவியம் பேசுறேங்க ஐயா.
0: சரி, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: முதல் மரியாதையில இருந்து ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றிங்க ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:55. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் தமிழ்ச்சி, அதுல மனுஷனாக ரெண்டும் பேசுமான ஒரு பாட்டு பாடுறேன்.
0: இது உங்களுக்கான பாடல்?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:00. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் மேல்கன்யாவுடைய முருகேசன் பேசுறேன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: விவசாயம் படம். பாடலும் விவசாயம் பாடலே.
0: இதோ உங்களுக்கான பாடல்.
1: எல்லாருக்கும் நன்றிங்க. விவசாயி விவசாய

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய சுகமான ராகங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளன் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன். 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி, 7 மணிக்கு காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி JK குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். நாளை காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே மகளிர் நலன் மருத்துவர் டாக்டர் பவித்ரா பழனிசாமி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்றும் ஒன்றும் நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது, 9:05 வானறையில் வசந்தம், 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வழங்கும் நன்றே கேட்போம் என்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கச்சேரியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 11:05 பூவே பெண் பூவே, 12:10 உங்கள் களம் புதிய தடமாக ஓவிய கலைஞர் ரமணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 1:10 நேயர் விருப்பம், 2:00 விவசாய அரங்கம் செம்மறை ஆடுகள் பசுந்தீவனங்கள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் VM சங்கரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 மீண்டும் கேட்போம் சிற்றூரில் சிறுபொழுது இந்நிகழ்ச்சியில் நலப்புறம்பட்டி ஊர் சிறப்புகள் கேட்கலாம்.

மூன்று மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள், நான்கு மணிக்கு விடை திருங்கணாக்கள், ஐந்து மணிக்கு திரை இசை, ஐந்து ஐந்திற்கு மாலை தென்றல், ஆறு மணிக்கு தருமபுரி ராதி கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், ஆறு பத்திற்கு பாட்டுதான், ஆறு நாற்பதற்கு வேலை காத்திருக்கு, ஆறு நாற்பத்தி ஐந்திற்கு வானிலை அறிக்கை, ஆறு ஐம்பதற்கு உள்ளூர் உடா, ஆறு ஐம்பத்தி ஐந்திற்கு சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜே என் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், ஏழு மணிக்கு திரை இசை, ஏழு இருபத்தி ஐந்திற்கு வயல்வெளி இளைஞரின் பண்ணை அனுபவம், சேலம் இரும்பாலை லோகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், எட்டு மணிக்கு இளம் தென்றல் என் பாட்டு எசப்பாட்டு, ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், ஒன்பது முப்பதற்கு இடைவிடாத இசைமலை, பத்து மணிக்கு சுகமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். பதினொன்று ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள், பதினொன்று பத்திற்கு நமது மத்திய அரசு மக்கள் பணியில் பனிரெண்டு வருடங்களை நிறைவு செய்ததை ஒட்டி சிறப்பு தொடர், உறங்கும் முன் ஓர் சிந்தனை, உறுதியான மற்றும் ஒத்த எண்ணம் கொண்ட ஒரு சிறிய குழுவால் வரலாற்றின் போக்கையே மாற்ற முடியும், மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஹெச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.